உணவை பற்றிய சில மொழிகள். ஜீரகம் இல்லா உணவு சிறக்காது, தன் காயம் காக்க வெங்காயம் போதும், சித்தம் தெளிய வில்வம், சிறுநீர் கடுப்புக்கு அன்னாசி, சூட்டை தணிக்க கருணைக்கிழங்கு, தேனுடன் இஞ்சி, இரத்த தூய்மை.

இந்த இனிய வேளையில் நம்மை இணைத்திருப்பது பொதிகை தென்றல். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் என்ற கருத்துக்களோடு இணையும் அடுத்த பாடல்.

மொன்றிய தமிழ் எம்டிஆர் வானலையில் வண்ணமிகு எண்ணங்களோடு பொதிகை தென்றல். உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு உன்னை நீயே அறிந்து கொள், அதுவே வாழ்க்கையில் நீ அடைந்த பெரும் வாய்ப்பாகும் என்ற வரிகளுடன் இணையும் மற்றும் ஒரு வாடல்.

இனித்தரும் இன்ப பாடல்களை இந்த வேளையில் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். லட்சியங்களை சிலையை போல கல்லில் உருவாக்க வேண்டும், பனிக்கட்டியில் உருவாக்கினால் அது உருகித்தான் போகும் என்ற கருத்துக்களை விதைத்து தொடரும் மற்றும் ஒரு பாடல்.

காற்றலையில் ஒன்றிய தமிழ் MTR வானலையில் பொதிகை தென்றல். நல்ல குறிக்கோள்களை நோக்கி உங்கள் மனதை திருப்புங்கள், வெற்றி உங்களை நோக்கி திரும்பும் என்ற வரிகளுடன் இணையும் அடுத்த பாடல்.

விண்ணோடும் முகிலோடும் காற்றலையில் விளையாடிக் கொண்டிருப்பது MTR வானலையில் பொதிகை தென்றல். உயர்ந்த சிந்தனையுடன் எளிமையான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்ற கருத்துக்களை கூறி இணையும் பாடல்

நம்ம இணைத்திருப்பது கொதிகை தென்றல். காத்திருக்க, கற்றுக்கொள், எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுதல் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை ஏதும் கிடைக்கப் போவதில்லை என்ற வரிகளோடு இணையும் அடுத்த பாடல்

இனிதமான இந்த வேளையில் மனதிற்கு மகிழ்ச்சியை பாடல்கள் வாயிலாக வழங்கிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். பள்ளம் பார்த்து பாயும் வெள்ளம் போல நல்ல உள்ளம் தேடி ஓடுமாம் அன்பு. கள்ளம் கபடம் இல்லாத சின்ன பிள்ளையைப் போல ஆடி கழிக்குமாம் அன்பு. வள்ளல் கை போல இருப்பதையெல்லாம் அள்ளி கொடுத்து மகிழுமாம் அன்பு என்ற அன்பை உணர்த்திய பிறகு மலரும் அடுத்த பாடல்

இனிமையான இந்த தினத்தில் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது பொதிகையில் ஊற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றல். சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கு, உன் வாழ்க்கையில் நிறைவு இருக்கும் என்ற கருத்துக்களை சுமந்து வரும் பாடல்

மொழியதமிழ் எம்டிஆர் வானொலியில் மலர்ந்த இந்த இனிய நேரத்தில் மகிழ்ச்சியாக வீசிக்கொண்டிருப்பது பொதிகையில் ஏற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றல். இழப்புகள் ஏற்படும் காலத்தை மறந்து விடுங்கள், ஆனால் அந்த இழப்பு கற்றுக் கொடுத்த பாடத்தை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் என்ற வரிகளை சுமந்து வரும் அடுத்த பாடல்

காற்றலையில் ஒன்றிய தமிழ் MTR வானொலி வழங்கிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். ஆசைக்கு கண்ணில்லை, அது மனிதனை நரகத்தில் தள்ளிவிடும். அன்பில் கரைந்துவிடு, அது உன்னை சொர்க்கத்தில் சேர்த்துவிடும் என்ற கருத்துக்களோடு இணையும் நிறைவு பாடல்.

மகிழ்ச்சி உறவுகளே, இன்றும் பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றலாக ஒன்றியத்தமிழ் MTR வானொலியில் ஒலித்து சென்றது. இவ்வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், மேலும் தொழில்நுட்பத்தில் உதவிய நிலைய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், குவைத்தில் இருந்து. நன்றி உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம். மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கரம் டி ஆர் எஃப் எம் ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடுகின்றேன், நாங்களும் நலம் என்று கூறுகின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. உறவுகளே, கடந்த நாட்களிலே நாங்கள் 347 பாட்டும் பதங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த 348 பாட்டும் பதங்களையும் பல படைப்பாளிகள் அழகாக படைத்து புகுத்தி இருந்தார்கள். அற்புதமான கருத்துக்கள், வாழ்வியல், பொருளியல், ஆன்மீகம், சமூகவியல் என்று எத்தனையோ விதமான அம்சங்களை உள்ளடக்கி வந்து தங்கள் தெரிவுகளை அழகான பதங்களாக்கி அதற்கேற்ற பாடல்களையும் தந்து எங்களை விழிப்படையவும் மகிழ்ச்சி அடையவும் செய்தார்கள். அந்த வகையில் இன்றும் மலர இருக்கின்றது பாட்டும் பதமும் 348. கடந்த 127 பாட்டும் பதங்களுக்கு படைப்பளித்த சிந்தனை செல்வன் இன்று தன்னுடைய 128வது படைப்பினை கொடுத்து அரங்கேற்றுகின்றார். பாட்டும் பதமும் 348. சர்வதேச வானொலியாம் மூன்றியல் தமிழ் வானொலியை இணைந்து நிறைவிப்பவர்கள் பலர் நேரிலும் வீட்டிலும் இருந்து வெளியிலும் இருந்து இதை கேட்டு பக்குவமான ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கும் வேளையிலே இது ஒரு தரமான படைப்பு, தலைசிறந்த படைப்பு என்றெல்லாம் புகழாரம் சூட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று நாங்கள் கேட்க இருக்கும் பாட்டும் பதமும் 348 ஆன 128வது படைப்பாளி தன்னுடைய சொந்த கருத்தில் உருவாகிய சிந்தனையில் செதுக்கி வைத்த 11 பதங்களுடன் இன்றைய பாட்டும் பதத்தையும் மலர வைக்கின்றார். அந்த 11 பதங்களும் என்ன கூறப்போகின்றது என்றால், எங்கள் வாழ்க்கையை பற்றித்தான் கூறுகின்றது. வாழ்க்கை பயணத்திலே மனிதன் செய்த சாதனையை கூற வருகின்றது. கடவுள் ஒரு சாதனையை செய்துவிட மனிதனும் ஒரு சாதனையை செய்திருக்கின்றான். மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. கேட்டுத்தான் பார்ப்போமே. பாட்டும் பதமும் 348 முதலாவது பதத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பித்து வைக்கின்றார் படைப்பாளி. சாந்தி நிலையம் என்ற திரைப்படத்தில் இருந்து இதோ அந்த பாடல்.

கடவுள் என்ற பதம் இந்த பாடல் தந்து சென்றது அல்லவா முதல் பதமாக? அந்த முதல் பதம் கடவுள் என்பதையே நாங்கள் இன்றைய பாட்டும் பதத்தின் முதல் பதமாக அடிகோலிக் கொள்வோம். இரண்டாவது பதத்தை நாங்கள் பெற வேண்டும் என்பதற்காக அவர் உறவாடும் நெஞ்சம் என்ற திரைப்படுத்த பாடல் ஒன்றை சரியாக தெரிவு செய்து தருகின்றார். அந்த பாடலும் பாடுகின்றது இப்படி.

இரண்டு பாடல்களையும் கேட்ட வேளையிலே இரண்டு பதங்களை பெற்றுக் கொண்டோம். கடவுள் படைத்தானே என்று வந்துவிட்டது. அப்படி என்றால் எதை என்று நாங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இன்றைய பாட்டும் பதத்தை அலங்கரிக்கும் மூன்றாவது பாடல் தங்கப் பதக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இந்த பாடல் நமக்கு அளித்த முதல் பதம் நல்ல என்ற பதம். கடவுள் படைத்தானே நல்ல என்று வந்துவிட்டது. கடவுளின் படைப்பெல்லாம் நல்லது சாமி. இங்கே நான்காவது பாடலுக்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்க தேவையில்லை, அவள் அப்படித்தான் என்ற திரைப்படத்து பாடலை கேட்டு நான்காவது பதத்தை பெற்றுக் கொள்வோம் உடனடியாக.

உறவுகள் என்ற பதத்தை அழகாக பாடி தந்தது நான்காவது பாடல். நான்கு பதங்களை ஒன்றாக்கி படிப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள். ஆம், கடவுள் படைத்து வைத்த உறவுகள் அத்தனையும் நல்லவை என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த பாட்டும் பகலும் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றதும் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் ஒன்றுக்கொன்று நல்லதாகத்தான் இருக்கின்றது. கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள். அப்படி என்றால் ஐந்தாவது பதம் எதுவாக இருக்கலாம்? அதற்காக அப்போதே சொன்னேன் கேட்டையா என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றார். அந்த பாடல் இப்படி பாடுகின்றது.

கேட்டோம் ஐந்தாவது பாடலை, எல்லாம் என்று வந்திருக்கின்றது அந்த பதம். அந்த பாடலே வந்த எல்லாம் அந்த பதம் ஐந்தாவது பதமாக வரும்பொழுது முதலில் கேட்ட நான்கு பதங்களோடு பொருத்துவோம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள் எல்லாம் என்று வந்திருக்கின்றது. அற்புதமான இந்த பதங்களை தெரிந்தெடுத்து பொருத்தமான கருத்தை பதமாக கொண்டு வந்து பொருத்தி எங்களை விழிப்படைந்து ஒரு சிறப்பான கருத்தை தர இருக்கின்றார் என்று பாட்டும் பதமும் படைப்பாளி சிந்தனை செல்வன் அவர்கள் தன்னுடைய 128வது படைப்பிலே. ஆறாவது பதத்தை ஒரு தடவை கேட்டு பார்ப்போம். கடவுளை கண்டேன் திரைப்படுத்து பாடல்தான் அந்த பாடல். எங்கே அது எப்படி இருக்கின்றது? இப்படி பாடுகின்றது. கேட்போமா அந்த பாடலை?

என்ற முதல் வரியை தாங்கி பாடியதல்லவா அந்த பாடல். பொய் என்றதை கொண்டு சென்று ஆறாவது பதமாக முதல் வந்த ஐந்து பதங்களோடும் பொருத்தி பார்ப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள் எல்லாம் பொய் மாறி வருகின்றது போல் தெரிகின்றது. கருத்துக்களை எங்கே விறுவிறுப்பாக செல்வது போன்று தெரிகின்றது. ஏழாவது பதத்துக்கு ஓடுவோம், தேடி பார்ப்போம். கப்பல் ஓட்டிய தமிழன் திரைப்படத்தில் அதிகமாக நாங்கள் கேட்ட பாடல் என்றும் இந்த பாட்டும் பதமும் 348க்கு உதவுகின்றது போல் தெரிகின்றது. கேட்போம் அந்த பாடலை.

சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற திரைப்படத்திலிருந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் பாடி சென்ற வேளையிலே அதை சொல்லத்தான் இந்த பாடலை தந்தாரோ இந்த பதத்துக்கு என்று எண்ணிக்கொண்டு சொல்லத்தான் என்ற முதல் பதத்தை எடுத்து எட்டாவது பதமாக பொருத்தி படித்துத்தான் பார்ப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள் எல்லாம் பொய் என்று சொல்லத்தான், கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள் எல்லாம் பொய் என்று சொல்லத்தான். ஒன்பதாவது பதம் அடுத்த பதத்தை உடனே தருகின்றது. அந்த பதத்துக்காக ஒன்பதாவது பாடலை கேட்போம். அந்த பாடலும் மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது.

மனிதன் என்ற திரைப்படத்து பாடலும் மனிதன் என்றுதான் ஆரம்பித்து பாடியது. அதனால் நாங்கள் மனிதன் என்ற பாதத்தை கொண்டு சென்று 9வது பதமாக முதல் வந்த 8 பதங்களோடையும் பொருத்துவோம், ஒரு தடவை படிப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள் எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன். 10வது பாடலை கேட்போம். நிச்சய தாம்பூலம் திரைப்படுத்து பாடல் மீண்டும் பாட இருக்கின்றது. எங்கே அந்த பாடலை கேட்போம்.

மீண்டும் ஒரு படைத்தானே பதம் வந்து கிடைத்திருக்கின்றது. அது எப்படி பொருந்துகிறது என்று பொருத்தி படிப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே. கடவுள் எல்லாம் நல்லம் என்று படைத்து விட்டார், மனிதன் பொய் என்று சொல்றதுக்கு படைத்திருக்கின்றானே என்ற கருத்தை கொண்டு வந்து கூறுகின்றது. கடவுள் படைத்தது எல்லாம் நல்லம், அந்த நல்லவை எல்லாம் எங்களுக்கு நல்லவையாக தோன்றும் பொழுது அதை பொல்லாதவையாக கூடாதவையாக பொய்யாதது எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் ஏதோ ஒன்றை மனிதன் படைக்கின்றான், அது எதுவாக இருக்கும் என்று 11வது பாடல் வந்து பதத்தை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர முழுமையாக்குகிறது. பாட்டும் பதமும் 348 பணம் பந்தியிலே என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் தந்திருக்கின்றார். அது எப்படியான பாடல் கேட்போமா?

பணம் என்ற பதத்தை 11வது பதமாக தந்து இன்றைய பாட்டும் பதமும் 348 பூர்த்தி ஆக்குகின்ற தன்னுடைய 128வது படைப்பிலே சிந்தனை செல்வன். எங்கே அவர் சிந்தனையில் உதித்த அந்த 11 பாடல்களையும் தந்த 11 முதல் பதங்களையும் பொருத்தி ஒரு தடவை படிப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய்யென்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே பணம். அடே அப்பா, இப்படியான ஒரு உண்மையை என்று தெரிய வைத்திருக்கின்றது பாட்டும் பதமும் 348. இந்த கடவுள் படைத்த உறவுகள் எல்லாம் நல்ல உறவுகள். இந்த நல்ல உறவுகளை எல்லாம் மனிதனால் படைக்கப்பட்ட அந்த பணம் வந்து பிரித்து அந்த உறவெல்லாம் பொய் என்று கூறும் அளவுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. பணம்தான் முதல், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று ஆக்கிவிட குணத்தோடு வாழ்ந்த உறவுகள் எல்லாம் இந்த பணத்தாலே குலைந்து விட்டன. கடவுள் படைத்தது நல்ல உறவுகள், அவையெல்லாம் பொய் என்று ஆக்கிவிட்டது இந்த பணம். இப்படியான கருத்தை உள்ளடக்கி தான் இந்த 11 பதங்களையும் பக்குவமாக பொருத்தி பதங்களை பொருத்த வேண்டும் என்று பாடல்களை தெரிவெடுத்து அழகாக பொருத்தி எங்களுக்கு சரியாக தந்திருக்கின்றார் இன்றைய படைப்பாளி. கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே பணம். இந்த பணம் என்று ஒன்றை யார் கண்டது? கடவுள் அல்ல, மனிதன். மனிதன் கண்டுபிடித்துக் கொண்டு வந்த அந்த பணம் இன்று இந்த உறவுகள் எல்லாம் போய், பந்தங்கள் எல்லாம் போய், சொந்தங்கள் எல்லாம் போய், வாழ்வில் எல்லாம் பொய் என்பதை ஆக்கிவிட்டது இந்த பணம் என்ற பசாசு. அதனால் தான் இந்த பாட்டும் பதமும் உங்களுக்கு கூறிச் செல்கின்றது, கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே பணம். இந்த பணம் வந்து இப்படி செய்துவிட்டது என்ற கருத்தை எங்கள் காலத்திற்காக விழிப்புணர்வோடு தந்து ஒரு நல்ல ஒரு உற்சாகமான கருத்தை தந்து எங்களை விழிப்படைய வைப்பதோடு மட்டுமல்லாமல் கடைபிடிக்கவும் வைக்கின்றது போல் தெரிகின்றது. பணம் பெரிதல்ல, உலகத்திலே குணம், பந்தம், சொந்தம், உறவுகள், நல்ல நல்ல உறவுகளை எல்லாம் இந்த பணம் இழக்க வைக்கின்றது. அதனால் பணத்துக்கு முதன்மை கொடுக்க தேவையில்லை, குணத்துக்கும் குலத்துக்கும் மனிதங்கள் உறவுகளுக்கும் மதிப்பை கொடுப்போம். மீண்டும் ஒரு தடவை படிக்கின்றேன், கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே பணம். அற்புதமான பாட்டும் பதமும் இந்த 11 பதங்களோடு நல்லதொரு கருத்தை தந்து நிறைவாகி செல்லுகின்ற இந்த வேளையில் படைப்பாளிக்கு நன்றி கூறி சேர்ந்து என்னோடு கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு, கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே பணம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, மகிழ்வோடு, தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் NTRFM ரேடியோ. உறவுகளையும் நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகளை இருக்கின்றோம். முந்தையர் தமிழ் வானொலியின் கன்னடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் வளமை போன்று விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

பாப மன்னிப்பு என்ற திரைப்பட தொழில் வெறும் பாடலோடு ஆரம்பித்து வைக்கின்றார். இன்றைய விடுமுறை விருப்பத்தை சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் காலங்களில் அவள் வசந்தம் என்ற காவிய பாடலை முதல் பாடலாக தருகின்றார்.

அடுத்து வரும் பாடலை தருவது இளமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிராஞ்சி. டிராஞ்சி தரும் அந்த பாடல் எனதுயிரே எனதுயிரே என்று பாடுகின்றது பீமா திரைப்படத்தில் இருந்து.

இந்த பாடலை கேட்ட எங்களுக்கு மீண்டும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தரும் பாடலையும் கேட்க வேண்டும் போல இருக்கின்றது. கண்ணன் மனம் என்னவோ என்று கூறும் அற்புதமான காவிய பாடல் வசந்த ராகம் திரைப்படத்திலிருந்து இன்று பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடலை தனுஷன் கனடா மொன்றியலில் இருந்து தருகின்றார். உன்னை இப்ப பார்க்கணும் என்ற கயல் என்ற திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார்.

முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியின் அடுத்த பாடல் அல்பர்டா மாநகரம் கனடாவிலிருந்து சாந்தினி தந்த பாடல் மலர்கள் நனைந்தன பனியாலே. இதமான இந்த இனிய பாடல் இதய கமலம் திரைப்படுத்து பாடலாக கேட்போம்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் சர்வதேச விடுமுறை விருப்பத்துக்கான பாடல்கள். அன்புடன் நாங்கள் கேட்டு மகளும் இந்த பாடலை அடிக்கடி கேட்க வேண்டும் போல்தான் இருக்கின்றது. அந்த வேளையிலே அடுத்து வரும் பாடலாக ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களுள் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஜோடியாக வந்து ஜோடி பாடலை எப்பொழுதும் கேட்பார்கள். அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் இன்று கர்ணா என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். மலரே மௌனமா என்று கேட்டு பாடுகின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து பாட வைக்கின்றார் ஒரு பாடலை. நீண்ட கால உறவு, மெல்போர்ன் மாநகரம், ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து, ஒரு பட்டாம் பூச்சி என்ற காதலுக்கு மரியாதை திரைப்படத்து பாடலை கே டி அவர்கள்.

0: நின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நின்றி தட்டுகின்றதே.
1: நீண்ட காலமாக எங்களோடு இணைந்து தொடர்ந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ரமணி சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார். பாதகத்தி கண்ணுபட்டு என்ற கழுகு இரண்டு திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார்.

நாங்கள் கேட்டு மகளும் இந்த பாடல்கள் அடுத்து வரும் பாடலை தருகின்றார். அன்பு உறவாக அருள் மோகன் இங்கிலாந்து நாட்டில் இருந்து சின்ன வெண்ணிலா என்ற காதல் ரோஜாவே என்ற திரைப்படத்து பாடலை ஒலிக்க

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க தொடங்கும் அடுத்த பாடல் K13 என்ற திரைப்படுத்து பாடல். பாடலோ பிக்கி லிக்கி பிக்கி லிக்கி என்று வரி கொண்டு பாடுகின்றது. சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர். நிவேஷன் நீங்கள் தந்த பாடலாகும்.

தொடர்ந்து ஐரோப்பிய மன்னால் என்னவள் பாடலை நாங்கள் எதிர்பார்ப்பது உண்டு, என்னவள் என்றும் பாடலை தந்திருக்கின்றார். என்னுயிர் தோழி கேளொரு செய்தி என்ற வரியை கொண்ட கர்ணன் என்ற திரைப்படத்து பாடலை இன்று என்னவள் தந்தவளை நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். ஈழமணி திருநாட்டில் இருந்துதான் தந்திருக்கின்றார்.

அன்போடு பாடல் வளமை போல வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றது. மிகவும் சிறந்த ஒரு பழைய திரைப்படத்து பாடல், அன்றைய பாடல் போல் ஒன்று இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையாகவோ என்னவோ கர்நாடகிலிருந்து காவை சேனா ஆசான் என்று விடுமுறை விருப்பத்திலே இந்த பாடலை தாருங்கள், நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேலை என்று கேட்டவர்களில் ஒலிக்கின்றது அந்த பாடல். வீர அபிமன்யு என்ற திரைப்படத்திலிருந்து பார்த்தேன் ரசித்தேன் என்ற பக்குவமான வரி கொண்டும்

உங்களை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். முன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்ப கீதங்கள் தித்திக்கும் தேனான பாடலாக திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பி சொல்கின்றன. மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறி மகிழ்ந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் மகிழ்வோடு, அன்போடு, தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்து பாடல்கள் ஒலிபரப்பும் வேளையிலே முதல் பாடலாக ஒலிபரப்ப வைக்கின்றார் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன், நீங்கள் வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வளசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை அணைத்து கேட்கின்றீர்கள் அந்த பாடல். கலை மாமணி சுவை மாங்கனி என்று வரி எடுத்து பாடும் பணம் பெண் பாசம் திரைப்படுத்து பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை அன்புடன் தர விளைகின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா அவர்களும் வழமை போல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் மற்றும் நற்பவி நரமுகையால் தமிழ் இனியால் இவர்களும் இணைந்து கேட்கும் இனிமையான அந்த பாடல் கடல் அலைகள் கால்களை என்று ஆரம்பிக்கும் முதல் வரி பொம்பள மனசு என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற அற்புதமான தத்துவம் உள்ள ஒரு பாடல் பாத காணிக்கை என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று தன்னுடைய சுமையை தாங்கும் அன்பு உறவுகளோடு இணைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இணைந்து கேட்டிருக்கும் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் நீண்டகால உறவு நாகப்பட்டினத்திலிருந்து. அவருக்கு சுமைகள் பாரங்கள், மனச்சுமைகள் பாரங்கள் குறைய வேண்டும், மனிதனாக வேண்டும் என்று எங்களோடு மீண்டும் இணைந்து கலகலப்பாக அவர் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அந்த பாடலை அவரும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் இவர்களை அணைத்து உலக தமிழர்களோடு கேட்க விரும்புகிறார்கள். அந்த பாடலை பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து அவருக்கு பாட வைத்து விடுவோம்.

கடைசி வரையாரோ, கடைசி வரையாரோ.

உறவுகளாக குங்குமச்சுவல் பாடல் ஒன்று கூட்ஸ் வண்டியிலே என்று பாட வைக்கின்றார். இன்றைய தின வாழ்த்துக்களை தரும் அன்பு நேயர் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வளமை போல கண்ணன் சங்கரே, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் அவர்களோடு பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல் கூட்ஸ் வண்டியிலேயே.

இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் தித்திக்கும் தேனான பாடல்கள் விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன.

மனிதர் தமிழ் வானொலியை நாடி நாங்கள் ஒன்றாக கூடி மகிழ்ந்திட வேண்டும் என்று தங்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை தேடி கொண்டு வந்து பாடி வர வேண்டும் என்று கேட்கும் வேளையிலே மனிதர் தமிழ் வானொலி அவர்களை ஒன்றாக கூட்டி பாட வைக்கின்றது எல்லோருடைய காதோரமும் கூடி மகிழ்ந்திடும் வண்ணம். அந்த வகையிலே அடுத்து வரும் பாடல் இட்லி கடை என்ற திரைப்பட பாடலாக அமைந்திருக்கின்றது. என் சாமி தந்தானே என்ற முதல் வரியை கொண்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள் எங்கள் எல்லோரையும் இணைத்து கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு கேட்டபொழுது ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஒரு சோக கீதமாக பாட வருகின்றது என்று எழுதியிருக்கின்றார் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து. அந்த பாடல் பாட இருக்கின்றது தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று. இதோ அந்த பாடல் கிருஷ்ணா உங்களுக்காக.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதிய பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினில்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

அடிப்படையிலே நீங்கள் உங்கள் மனைவியின் பெயரிலும் ஒரு பாடலை கேட்டு மகளை இருக்கின்றீர்கள், எங்க முதலாளி என்ற திரைப்படுத்த பாடலை. அந்த பாடல் குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள் என்று திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களின் பெயரிலும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் கேட்க விரும்பும் பாடலாக எழுதியிருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து

அடுத்து வரும் பாடல் மிகவும் சிறந்த ஒரு பாடல், கடவுள் உள்ளமே ஓ கருணை இல்லமே என்று பாடுகின்றது அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை இன்று எங்களோடு கூடி மகிழ்ந்துட வேண்டும் என்று கேட்டது தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபி அவர்களும் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தாவிக் இவர்களும்.

இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகளும் வேளையில் இன்னொரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார் அன்புடனே தமிழ்நாடு பண்டிகை சிலுவை சந்தன் ராஜ் அவர்கள். பக்தி பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே என்று கூறும் வரி கொண்ட பாடலை சிதம்பரத்திலிருந்து அவர் கேட்கும் பொழுது அந்த பாடலை பிரபல பின்னணி பாடகர் டி எல் மகாராஜன் அவர்கள் பாடியிருக்கின்றார் என்று தெரிய வருகின்றது. கேட்போம் அந்த பாடலை பக்தியோடு.

அகில தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையக தொடர்ந்து ஒலிபரப்பாகும். 24 மணி நேர பணியிலே விடுமுறை விருப்பத்திற்கான பணி ஒலிக்கின்றது. பாடல்கள் கேட்போமே.

தொடர்ந்து ஒலுக்கி இருக்கும் அற்புதமான பாடல் ஒன்று படகோட்டி திரைப்படத்து பாடல். நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை என்று ஆரம்பிக்கும் பல்லவியோடு மிகுதியையும் தர வேண்டும் என்று வாழ்க வளமுடன் என்று வணக்கம் கூறி எழுதி அனுப்பியிருக்கிறார் அன்புடன் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர்கள். சோமாஸ்கந்தன் அவர்களே, நீங்கள் கேட்ட இந்த பாடலை உங்களோடு வளமை போற என்றும் ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும் செவிமடுக்கின்றார்களும் நாங்களும் இணைகின்றோம்.

0: நேயர்கள், தமிழ் வானொலியை அலங்கரித்து வரும் பாடல்கள் அடுத்து ஒரு பாடல்கள் என்று எல்லோருடைய உள்ளத்திலும் கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த நாடு எங்கே போகின்றது, மக்கள் வாழ்க்கையின் பயணம் எப்படி போகின்றது என்று எண்ணும் வேளை தெளிவான கருத்தோடு வரும் பாடலாக அன்று வந்த தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து சத்தியம் பொய்யாக்கும் தர்மம் பொய்யாக்கும் என்ற கருத்தோடு வரும் ஒரு பாடல். வேலூர் மாவட்டம் பாலப்பாங்கம் அன்பு மஞ்சுளா, நீங்கள் தந்திருக்கிறீர்கள் மகளே, ஒலிக்கின்றது அந்த பாடல் விழிப்பான உணர்வோடு.
1: பாஞ்சாலி சபதத்தால் பாரத போர் ஏற்பட்டது. பாரத போரின் விளைவினால் பாருக்கெல்லாம் பகவத்கீதை கிடைத்தது. கிருஷ்ணாவதாரத்தோடு 9 அவதாரங்கள் பூர்த்தியாகிவிட்டன. 10வது அவதாரம் எதுவோ?
2: கல்கி அவதாரம்.
1: அந்த அவதாரம் எப்போது எடுக்கப் போகிறீர்கள்?
2: கலி முற்றும் போது.
1: கலி முற்றிவிட்டது என்று எப்படி தெரிந்து கொள்வது?
3: சத்தியம் பொய்யாகும் தர்மம் தலைசாயும்.

மாலர்.

குள்ளரும் கொய்யரும் கள்வரும் கயவரும் புயவலி கொண்டு

உறவுகளாக உறவோடு உறவுகளாக ஆத்திலே தண்ணி வர என்ற ஒரு பாடல் வண்ணக்கிளி திரைப்படுத்தும் பாடலாக நாங்கள் கேட்க இருக்கின்றோம். திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல்.

சாத்தியமா போவதுங்க? பாத்தி கட்டி நாத்து நட்டு பலன் எடுக்கும் நாளையிலே பூத்ததெல்லாம் வேறொருவன் பாத்தியமா போவதும் ஏன் கண்ணம்மா கலப்பை.

மஞ்சடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று என் சொடிய ஆடை நெய்வோன் கண்ணம்மா, இங்கு கந்தலுடை கட்டுவது என் சொன்னம்மா. மஞ்சடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று என் சொடிய ஆடை நெய்வோன் கண்ணம்மா, இங்கு கந்தலுடை கட்டுவது என் சொன்னம்மா. காத்திருக்கும் அத்தை மாவன் கண் கலங்கி நிற்கையிலே, நேற்று வந்த ஒருவனுக்கு மாத்து மாலை போடுவதே. காத்திருக்கும் அத்தை மாவன் கண் கலங்கி நிற்கையிலே, நேற்று வந்த ஒருவனுக்கு மாத்து மாலை

ஏற்ற தாழ்வும் ஏமாற்றும் இவ்வுலகில் இருப்பதுதான் இத்தனைக்கும் காரணமாம் கண்ணம்மா. இதை எல்லோருக்கும் நீ எடுத்து சொல்லம்மா கண்ணம்மா, எல்லோருக்கும் நீ எடுத்து சொல்லம்மா. ஆத்துல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு போவதும் ஏன் கண்ணம்மா கண்ணம்மா, அதை பார்த்து அவன் ஏங்குவதேன் சொல்லம்மா.

நான் பாடும் பாடல் பாடவா உன் பாடலை என்று கேட்டு எழுதியிருப்பவர் அன்பு மகள் ரேவதி, கே கே நகர், சென்னையிலிருந்து அன்பு பேரன் ரித்விக் அவர்களை அணைத்து. நான் பாடும் பாடல் என்ற திரைப்படத்திலிருந்து பாடவா உன் பாடலை என்ற வகையிலே பாட வைப்போம் அந்த பாடலை.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இன்றைய பாடல்களுள் நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் அவர்கள் அழகூரில் பூத்தவளே என்ற பாடலை திருமலை திரைப்படத்திலிருந்து பாட வைத்து எங்களையும் கேட்க வைக்கின்றார்.

போதும் எனது பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம் தானே என்று நினைத்தது யாரோ என்ற வரி கொண்ட பாடலை பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படத்திலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் அனுப்பி வைத்து கேட்டு எங்களையும் மகள வைக்கின்றீர்கள் இனிமையான இந்த பாடல்களை.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்களோடு அன்புடன் இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கின்றது பொங்கும் புதுவெள்ளம்.

கடந்த 41 வாரமாக பாய்ந்து வந்த பொங்கும் புதுவெள்ளம் இன்றும் பெருக்கெடுத்து வந்து 42 பொங்கும் புதுவெள்ளத்தை படைக்க இருக்கின்றது. அண்மை காலத்தில் 2026 ஆண்டு வெள்ளித்திரைக்கு வந்த திரைப்படங்கள் பல, அவற்றில் சில பாடல்களை இப்பொழுது காற்றலை பொங்கும் புது வெள்ளமாக தர இருக்கும் வேளையிலே முதலில் ஒரு பாடலை ஓம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றது. மன்னாறு என்று வரி எடுத்து அந்த பாடல் தொடங்குகின்றது.

ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் மீண்டும் ஒரு புதிய திரைப்படம். பல பாடல்களை நாங்கள் அதிலிருந்து கேட்டிருந்தோம். இன்றும் ஒரு பாடலை கேட்போம். ராஜா முன்னாலே என்ற வரியை தாங்கி வரும் ஒரு பாடல், விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போமே.

நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வளமை போல வாரத்தில் ஒரு நாள் மலரும் பொங்கும் புதுவெள்ளம். பாய்ந்து வரும் வெள்ளத்திலிருந்து பொங்கி எழுந்து வந்து இசையாக எங்கள் உள்ளத்தை நிரப்பிச் செல்ல வரும் பொங்கும் புதுவெள்ளத்தில் வரும் அடுத்த பாடல் வேலும் மயிலும் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் விடும் போதும் வேலும் மயிலும் என்றேன் என்று கூறும் வரியை முதல் வரியாக கொண்டு பாட இருக்கின்றது இன்றைய புதிய திரைப்படத்து பாடல்களுள். இதுவும் ஒரு பாடலாக

0: நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பொங்கும் புதுவெள்ளத்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளே, புதிய திரைப்படங்கள், புதிய கலைஞர்கள், புதிய இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், கதாசிரியர்கள், இயக்குநர்கள் எல்லாம் புதுசு புதுசாக புதுமை புதுமையாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். தென்னகத்து தமிழ் திரைப்பட பெரிய ஊடகமாக வாழ்ந்து வளர்ந்து வாழ்வின் பாதையிலே வரும் சீர்கேடுகளை களைந்து நல்லதோர் சமுதாயத்தை உருவாக்கும் பண்புகளை பிரதிபலித்து பழமையை மாறாமல் எங்களுடைய தமிழ் பண்பாட்டு கலாச்சார விழுமியங்களின் படி இசை கருவிகளையும் இலக்கிய இலக்கண இசை முத்தமிழும் அது குலையாமல் எதிர்கால சந்ததியினருக்கு புகுத்திவிடும் பாணியிலே அன்று வந்த திரைப்படங்களா இன்று வந்த திரைப்படங்களா என்று ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டு இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு யார் துணை? ரசிகர்கள் துணையா, அரசியல் துணையா, கலைஞர்கள் துணையா, இயக்குநர் துணையா, யார் என்று கண்டுபிடிக்க வேண்டியது எங்களின் கடமை. இந்த வேளையில அடுத்த ஒரு பாடலை கேட்போம். ஆடினே இருப்பேன் என்ற ஒரு பாடல், ஹாப்பி ராஜ் என்ற திரைப்படத்து பாடல். வருகின்ற வரிகள் எல்லாம் பேச்சு வழக்கிலே ஏதேதோ வரிகள் ஏதேதோ சொற்களை புகுத்தி பாடல்களை தருகின்றார்கள். கேட்போம் அந்த பாடல் அப்படி இருக்கின்றது. ஆடினே இருப்பேன் என்ற பாடலை
1: அடி நேர்ப்பேன் அடி நேர்ப்பேன்

0: தொடர்ந்து ஒலிக்க நாங்கள் கேட்டு மகிழ்வோம். இனிமையான பாடல்களாக ஒலிக்க தந்திருக்கின்றார்கள் புதிய வெளியீடான திரைப்படங்கள். அதிலே நவீன சரஸ்வதி சபதம் என்று ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்திலிருந்தும் காத்திருந்தாய் அன்பே என்று அழகாக பாடுகின்றது போல் கேட்டுத்தான் பார்ப்போமே அந்த பாடலை.
1: இன்னைக்கு மே 6th, நீங்க சொன்ன அந்த 2 வருஷம் என்னிடம் முடியுது, நான் அதே லவ்வோட தான் வந்திருக்கேன். இப்ப என்ன சொல்றீங்க? எங்க உங்களுக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணி வந்திருக்காங்க. எஸ் ஆர் நோ ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. எங்க ஏதாவது சொல்லுங்க.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில். வாரத்திலே மலர்கின்ற பொங்கும் புதுவெள்ளத்தில் இன்று 42வது பொங்கும் புதுவெள்ளமாக காதோரம் இனியும் இனிப்பாக பாய்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இசையோடு வரும் இன்னொரு பாடல் தாயே தாயே என்று வரி எடுத்து மகராஜ் என்ற திரைப்படத்தின் பாட இருக்கின்றது. எங்கே அந்த பாடலை செவிமடுப்போன் படி பாடுகின்றது என்று

0: சொல்லு.
1: இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும், கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கா.
0: பொருளா இருக்குடா, நிரந்தரமா வீட்லயே இருந்து எனக்கும் வேலை மிச்சம்.
2: என்னாச்சு?
1: லீவ் கொடுத்துட்டேன்.

இசையால் வசமாக இதயம் எது? அந்த வகையில இசை என்பது வெளியே வரும் காற்றினை உதட்டாலும் நாவினாலும் அசைத்து சொற்களை புகுத்தி இசைகளை அமர்த்தி எங்களை இதயத்தை வருடிக்கொண்டு செல்ல வேண்டும், சமூக சீர்கேடுகளை களைந்து செல்ல வேண்டும், சமூகத்தில் புதிய பாதைகளை காட்டும் பொழுது அது உத்வேகமாக இருக்க வேண்டும், பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அதை பார்த்து எத்தனை பேர் சமூகத்தில் திருந்தி முன்னேறுகிறார்கள், எதை நம்புகிறார்கள் என்று தெரியவில்லை. இருப்பினும் வரிகள் எப்படி வருகின்றன, எத்தனை தமிழ் பதங்கள் அங்கே வருகின்றது, எத்தனை இலக்கண இலக்கிய பிறழாமல் இருக்கின்றன, எத்தனை நாகரிகமான வார்த்தைகள் வருகின்றது என்பதையும் கூட நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இருக்கட்டும், நாங்கள் கேட்போம் அடுத்த பாடல்.

வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. வாரத்தில் ஒரு நாள் ஒரு பொங்கும் புதுவெள்ளம் நிகழ்வை நிகழ்த்தவென்று தரவுகள் கொடுத்து அமர்த்தியவர்களை நான் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். எத்தனை பேர் இசையை கேட்டால் போதும் அது எப்படி இருந்தாலும் காரியமில்லை என்று கூறுவார்கள். ஒரு சிலர் பொழுதுபோக்குக்கு தானே கேட்போம், ஜாலியாக இருந்துட்டு போவோம் என்று கூறி கேட்பார்கள். ஒரு சிலர் அக்கறையோடு இருந்து குடும்பத்திலும் தங்கள் மனதிலும் ஏற்பட்டுள்ள குறை நிறைகளை நிவர்த்தி செய்து அதில் வரும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் வகையிலும், நொந்து கொண்டிருக்கின்ற இதயங்கள், நோக இருக்கின்ற இதயங்கள், மகிழ்ச்சியோடு இருக்கிற இதயங்களை மேலும் சீர்படுத்திக் கொள்ளும் வகையில் உள்ள வார்த்தைகள் கருத்துக்கள் கொண்ட பாடல்களையும் கேட்டு மகிழ்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய நாகரிகம் பண்பாடு என்று ஒன்று இருக்கின்றது. அந்த பண்பாடு விழுமியங்கள் எப்படி பாரதம் இல்லை என்றால், பண்பாடு இல்லை என்ற அளவுக்கு வாழ்ந்த எங்கள் பாரத நாட்டின் தென்னகத்திலே எப்படி செல்கின்றது வாழ்க்கை முறை, எப்படி செல்கின்றது, அதிலே இந்த இசைத்துறை தென்னகத்து திரைப்படத்துறம் எவ்வளவு பங்களிக்கின்றது என்பதை எண்ணிக்கொண்டு அடுத்து ஒரு பாடல் மகுடம் என்று அண்மையிலே வெளிவந்த இல்லை வெளிவர இருக்கின்ற திரைப்படம் நச்சுண்டி மச்சானே என்ற வரி எடுத்து பாட இருக்கின்றது என்ற உறவுகளே எங்கு செவி மறுப்போம். இன்றைய பொங்கும் புது வெள்ளம் 41 லே

நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அதுவே வாரத்தில் ஒரு நாள் மலம் பொங்கும் புதுவெள்ளம் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் மீண்டும் ஒரு பாடல். டாக் என்ற திரைப்படத்தில் இருந்து வருகின்ற திரைப்படத்தின் பெயர்களையே உச்சரித்துக் கொண்டு வருவது புரிவதற்கு கடினமாக இருந்தாலும் டாக்காகத்தான் இருக்கின்றது. எங்க டாக் என்ற திரைப்படத்தில் என்ன பாடல் வருது? ஒரு ஸ்டெப் வச்சா என்ற பதம்தான், பதங்கள் தான் கூடி ஆரம்பித்து வரி தொடுத்து முழுவதையும் பாட வருகின்றது. கேட்போம், ஒரு ஸ்டெப் வச்சா எப்படி இருக்கின்றது என்று.

ஒன்றன் பின் ஒன்றாக பாடல்களை கேட்டு இறுதிப்பாடலை கேட்டு இந்த நிகழ்ச்சியை நரவுக்கு கொண்டு வரும் வேளையை நெருங்கிவிட்டோம் என்பது உறவுகளே. அந்த வேளையிலே கட்டா குஸ்தி இரண்டு என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்து பாடல் வந்து எங்களுக்கு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றது, என்னடா பார்வை என்று கேட்கும் பாடலை தான் அந்த பாடல் தருகின்றது என்பவர்கள் எங்கே கேட்போமா?

உறவுகளே, நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றிய தமிழ் வானொலி காற்றலையே கலந்துவிட்ட வாரம் ஒரு நாள் மலரும் பொங்கும் புதுவெள்ளம் 42வது வாரமாக ஒலித்த வேளையிலே மீண்டும் ஒரு பொங்கும் புதுவெள்ளத்தில் உங்களை சந்திக்கலாம், கேட்போம் என்று கூறி அன்புடன் விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேயர் நேரத்தின் முதல் பாடல் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அனுப்பி வைத்திருக்கின்றார். அவரோடு இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி, வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்க ஆயத்தமாக இருக்கும் வேளை நெஞ்சிலே துணிவிருந்தால் என்ற திரைப்படத்திலிருந்து சித்திரமே உன் விழிகள் என்ற முதல் வரி கொண்டு பாடத் தொடங்குகின்றது.

தொடர்ந்து பாட இருக்கும் அடுத்த பாடல் சித்திரமே நிலடி என்ற பாடல். வெண்ணிற ஆடை திரைப்படத்து பாடல் அன்போடு கேட்டு அனுப்பி வைத்திருக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்களும், ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுசூரி சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நர்மகையாள் தமிழ் இனியாள் இவர்களும்.

ஒருவேளை இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் தித்திக்கும் தீனான பாடல்கள் வரிசையிலே அடுத்து வரும் பாடல் ராணி மகாராணி என்று சரஸ்வதி சபதம் திரைப்படுத்து பாடலை தருகின்றது. வளமுடன் வாழ்க என்று வணக்கம் கூறி கேட்கின்றார் இந்த பாடலை திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள் மட்டுமல்ல ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல். ஒருவேளை இது முன்னாள் தமிழ் வானொலி என்று கூறினேன். நேயர் நேரம் வளமை போல என்றும் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.

வேகமாக வந்த நாகரீக ராணி, ராணி மகாராணி, ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக வந்த நாகரீக ராணி, ராணி மகாராணி, ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக

0: தாய் தானை மறந்து விட்ட தலைகணத்த ராணி, நேற்று வரை வீதியிலே நின்றிருந்த ராணி, இளமை தானை மறந்து விட்ட தலைகணத்த ராணி, யானை மாலை போட்டதாலே ஆட வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து பொழுதிருக்கும் ராணி, யானை மாலை போட்டதாலே ஆட வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து பொழுதிருக்கும் ராணி,
1: அழகு பொம்மை போல வந்து பொழுதிருக்கும் ராணி,
0: ராணி மகாராணி
2: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேகமா

0: கதியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கதியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியற்கு நாடும் ஒரு காடு, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியற்கு நாடும் ஒரு காடு. ராணி மகாராணி,
1: ராணி மகாராணி,
0: ராஜ்யத்தின் ராணி,
1: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேகமாக வந்த நாகரீக ராணி,
1: வேக வேகமாக வந்த நாக

தொடர இருக்கும் பாடல் மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி என்ற பாடல். சக்கரை தேவன் திரைப்படுத்த பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலை இன்று அன்போடு கேட்டு மகளை இருக்கின்றார்கள் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் திருமதி அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் அவரது அப்பா அனந்தராமன் அம்மா விஜயனும் உறவுகளோடு கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் அடுத்த பாடலும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தந்திருக்கும் பாடலாக செந்தூரப்பூவி திரைப்படத்து பாடலை கேட்போம். சோதனை தீரவில்லை சொல்லியழ, சோதனை தீரவில்லை சொல்லியழ யாரும் இல்லை என்று கூறி கேட்கின்றார் அந்த பாடலை. உலக வாழ் தமிழ் மக்களோடு கேட்க விரும்புகிறேன் என்ற வகையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அன்பு மகளை மஞ்சுளா நீங்கள் அனுப்பி வைத்த பாடல். ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் என்ற திரைப்படத்திலிருந்து இது நீரோடு செல்கின்ற ஓடம் என்று அழகாக பாடுகின்றது அந்த பாடல்.

உரிய நேரத்தில் மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றோம். வாழ்க்கையில் இன்பங்கள் துன்பங்கள் சுமைகள் நிறைந்தாலும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து சமாதானத்தை அடைய முயலும் அன்பு உறவு நீண்ட கால உறவு. நாகப்பட்டினம் நாகூர் ஜகபர் சாதிக் அவர்கள் தருகின்றார் யார் சிரித்தால் என்ன யார் அழுதால் என்ன என்ற ஒரு பாடலை. இந்த பாடலை கேட்டு அவர் சுமை நீங்க ஒரு வழி பிறக்கும் என்பது போன்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். அவருக்கு மனம் அமைதி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பாடல் அவர் மட்டும் கேட்கவில்லை, அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜ, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாக, இம்ரான், ஷாகில் இவர்கள் அனைவரும் உலகத் தமிழர்களோடு கேட்கும் வேளையில் அவர் ஆறுதல் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பயணின் சரவணன் நீங்கள் அனுப்பியிருக்கின்றனர். இன்னும் பார்த்துக் கொண்டிருந்தால் என்னாவது என்று கேட்கும் வரி கொண்ட பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்தின்று தெளிவுபடுத்த தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடலை தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோர் முனைகின்றார்கள். நாங்கள் முனைகின்றோம். ஒலிக்கட்டும் பாடல்

ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் பச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள என்று கூறி பாடுகின்றது நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்களுக்காக. அந்த வேளையிலே அவரோடு இணைந்து நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைகின்றார்கள்.

இது மங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் நீலமலர்கள் திரைப்படுத்து பாடல். இது இரவா பகலா என்று கேட்டு பாடுகின்றது. பாட வைக்கின்றார் தர்மபுரி தகடூரிலிருந்து சாந்தி சந்துரு நிர்மலாம்மா இவர்கள்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒருவரப்பாகும் நேயர் நேயத்துக்கான பாடல்கள்.

தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள் என்றும் இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்டிருக்கின்றார் ஒரு பாடல். அந்த பாடலை அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, அவர்களோடு குமார், அருணா, ஆகாஷ், ஹரிதன், ஸ்ரீராம், சிவா, மேலும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கும் இனிமையான அந்த பாடல் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. வாடா மாப்பிள்ளை என்ற வரி எடுத்து பாடும் இனிமையான பாடலை நாங்களும் இணைந்து கேட்போமே. அவரை

பெறும் அடுத்த பாடல் சிதம்பரம் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் அனுப்பி வைத்த பாடலாக நவரசம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போம். சொல்ல சொல்ல காதல் என்று வரி தொடங்கி பாடி முடிக்கின்றது இனிமையான அந்த பாடல் அவருக்காக.

தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் பாலக்காடு கேரள மாநிலம் ரதீஷ், பூமிகளின் காதலின் என்ற பாடல், காதலுடன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றீர்கள். எல்லோருடன்

0: அன்பு ஜோர்ஜ் அவர்களும் குவைத் நாடு வளைகுடா மண்ணில் இருந்து நீண்ட கால உறவாக ஒரு பாடல் ஒதுக்க இருக்கின்றது. நான் அவன் இல்லை இரண்டு என்ற திரைப்படத்திலிருந்து ஓ மரியா ஓ மரியா என்று வரி எடுத்து.
1: கவிஞர் வாணி நிறைய சினிமா பாட்டு எழுதியிருக்காரு. அவர் எழுதின பாட்டுல இருந்த சில வரிகள் எடுத்து ஒரு டூயிட் பாடினா எப்படி இருக்கும்?

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, நீங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்திலிருந்து காற்றாலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். உலகளாக அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோம். ரயிலே ரயிலே ஒரு நிமிடம் என்ற வரை கொண்ட பாடலை 5 ஸ்டார் என்ற திரைப்படத்திலிருந்து தந்து கேட்க இருக்கின்றார் இங்கிலாந்து நாட்டில் அன்பு அருள் மோகன் அவர்கள்.

அவரை தொடர்ந்து ஒலி கேட்கும் இன்னும் ஒரு இனிமையான பாடல், நானே நானா யாரோ தானா என்று கேட்டு பாடுகின்றது அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரில் இருந்து அன்புடன் டிவான்சி கேட்ட பாடல்.

ஒலிக்க கேட்டோம் அந்த பாடலை. அந்த வேளையில இன்னொரு பாடல் மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து அன்புடன் விஜயராணி அனுப்பி வைத்து புத்தம் புது காலை என்று பாட வைக்கின்றார். அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் இருந்து

இவர்கள் தந்த வேளையிலே அடுத்த பாடலை நான் தருகின்றேன் என்று வருகின்றார் கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன். ஐம்புலன் என்ற திரைப்படத்து பாடல் மயிலே மயிலே என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்களோடு தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் அல்பர்டா மாநிலம் கனடாவிலிருந்து சாந்தினி நின்று தந்திருக்கின்றீர்கள். மூன்று தெய்வங்கள் திரைப்படுத்த பாடலை. அந்த பாடல் வசந்தத்தில் ஒரு நாள் என்று வரி எடுத்து இனிமையாக பாடுகின்றது.

இவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடலாக மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்து பாஸ்கரன் மாலா தினமும் வந்து பாடல் கேட்பது போன்று என்றும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்திலிருந்து கேட்கின்றார்கள். உன் பார்வையில் என்ற வரி துவங்கி அம்மன் கோவில் கடக்காலே திரைப்படுத்து பாடலை

லிகைப்பூவே என்ற தனியாத தாகம் திரைப்படுத்தும் பாடலை பாடுகின்றது பாடல் கவி சிவமடுப்போன் நாங்களும்.

ஒழித்து அந்த பாடலை தொடர்ந்து அடுத்து ஒழுக்கி இருக்கும் பாடல் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து வளமை போல நீண்டகால உறவு ரமணி தந்திருக்கின்றார். ஆகா.

இவர்களோடுதான் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து நீண்டகால உறவு இவர்களுக்கெல்லாம் முன்பு ஆரம்பித்தவர். செம்பருத்தி பூ என்று கம்பீரம் திரைப்படத்து பாடலை கேதீஸ் அவர்கள் கேட்க இருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல் தர இருக்கின்றார். ஒரு விழிப்புணர்வான பாடல், ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் என்றும், சிங்கப்பூர் சிங்காரப்பூமியிலிருந்து மகாலிங்கம். அந்த பாடல் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் தான் அந்த விழிப்பான பாடல். இதோ அந்த பாடல்.

0: கண்ணுக்கு மண்ணுக்கா எரிவாக வேண்டியதானா?
1: நம்ம சொந்தூருக்கு போறது எப்போ?
2: உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறதப்போ?
0: இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமை இருக்கிறது?
3: போரா

0: ஆகிறதே இந்த தீவு சொற்கவுரி ஆகிவிடும் போல் இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கு.

அடுத்து வரும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் செல்ல இருக்கின்றது. ஹையோ ஹையோ என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் தா என்ற திரைப்படத்திலிருந்து நிரேஷன் தந்திருக்கின்றார். ஜெனீவா நகரில் இருந்து

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவென்ற பாடல் வர வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். இதோ வருகின்றது அந்த பாடல். நான் ஒன்ன நினைச்சேன் என்று ஆரம்பிக்கும் கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படுத்த பாடலை இன்று அனுப்பி வைத்திருக்கின்றார் ஈழமணி திருநாட்டில் இருந்து.

எத்தனை பாடல்களை கேட்டு நாங்கள் இறுதியாக ஒரு பாடலை கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர ஆயத்தமாவோம். அவர் தந்திருந்த பாடல் அற்புதமான ஒரு பழைய பாடல். தந்தவர் வேறு யாருமல்ல, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள், கனடாவில் இருந்து. பாடுகின்ற அந்த பாடல் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து. என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே என்ற அற்புதமான வரி கொண்டு அழகாக பாடி நிகழ்ச்சியினருக்கு கொண்டு வருகின்றது.

அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். தித்திக்கும் தீனான பாடல்கள் சர்வதேச நீய விருப்பம் வழங்கிய பாடல்களை தெரிவு செய்து அனுப்பிய உறவுகளுக்கு அன்புடன் நன்றி கூறி உலகளாக இருந்து கேட்டும் அன்பர்களே உங்களுக்கும் நன்றி கூறி நாளை சந்திக்கின்றேன் இப்படி ஒரு நிகழ்வில் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலந்தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நான் வணக்கம் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. நீண்ட நாட்களுக்கு பின்பாக காற்றலையில் உங்களோடு வந்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் எனக்கே நாட்கள் எத்தனை என்று தெரியாது. சற்று ஒரு ஓய்வு தான், இருந்தாலும் உங்களை விட்டு பிரிந்திருந்தது சற்று மனசுக்கு கடினமாக இருந்தது. என் அன்பு உறவுகளோடு பேசும் அந்த ஆனந்தம் எங்குமே இல்லை காற்றலையில். இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஓய்வு தேவைப்பட்டது. அது மனதுக்கும் உடலுக்கும் தான் என்று சொல்லலாம். இன்று வரலாம் என்று வந்திருக்கிறேன். ஆனால் நீண்ட நாட்களாக நிகழ்ச்சிகள் மறு ஒளிபரப்பு போனதுனால் நீங்கள் யோசிக்கலாம், இன்றும் அப்படித்தான் வரப்போகிறது, இது மறு ஒளிபரப்பு என்றதை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இன்று உங்களுக்கு சரியாக தேதி வந்து 19ஆம் தேதி இல்லையா, மே மாதம் 19ஆம் தேதி 2022 அப்போ இப்போ நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க சரியண்டு. சரி, நேரம் சரியாக இந்திய இலங்கை நேரம் 10:18 கனடிய நேரம் சரியாக 12:47. முதலில் ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். என் கைவசம் இப்பொழுது ஒரு கண்ணன் பாடலும் இல்லை. கண்ணன் பாட்டுன்னு சொல்கிறது, ஒரு பாட்டில் கண்ணன் வந்தாலே அது கண்ணன் பாடல் தான். ஏதோ ஒரு பாடலை எடுத்து வரலாம், என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் இணைந்து கொள்ளலாம். கதம்பம், இன்று கதம்பத்தில் என்ன கொண்டு வருகிறது? பல புதையல் இன்று புதையல் வர வேண்டிய நாட்கள். சற்று நான் ஆயத்தப்படுத்தாமலே காற்றலைக்கு வந்துவிட்டேன். இருந்தாலும் எடுத்து வரலாம். புதையல் அண்டல்ல எங்கே பார்க்கலாம். வந்து பேசுபவர்களிடம் சில கேள்விகளை கேட்கலாம், பேச வாருங்கள். ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். இந்த பாடல் என்ன சொல்லுகிறதுன்னு பார்ப்போம். என்ன பாட்டு வரப்போகுதுன்னு பார்ப்போம். கண்ணை முடிக்கொண்டு தட்ட போகிறோம். சரியா கேட்போம்.

இது மாறி தட்டுப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சரி, கண்ணன் என்று பார்த்துட்டு வேற என்னதைய தட்டிட்டேன். ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வர வேண்டும். அதுக்கு முன்பாக என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன். எடுத்து வருகிறேன் என்ன இனிமையான ஒரு பாடல். எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடுமாற்றம், நீண்ட நாட்கள் காற்றலைக்கு வராவிட்டால் எல்லாத்தையும் மறந்து போகிறோம். அதான் மனித இயல்பு இல்லையா? மனிதனுடைய குணம் வந்து செயல்பாடும் குணமும் ஒரே மாதிரி நடுக இருப்பதில்லை. அது ஏனென்றால் எங்களுக்கு சில விடயங்கள் துன்பமாக வந்துவிட்டால் எங்களுடைய நிலை மாறி விடுகிறது. சிலவற்றை நாங்கள் மறந்து விடுகிறோம் என்று தான் சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடாது. அது நானே உங்களுக்கு அட்வைஸ் சொல்லியிருக்கிறேன். ஆனால் எனக்கே இப்போ வந்துட்டுது, அதனால் ஒன்றும் செய்ய முடியலை. இனிமையான ஒரு கண்ணன் பாடல் ஒன்று எடுத்து வரலாம்.

கதம்பம் வருகிறதுன்றோடனே ஆவலோடு எத்தனை பேர் நீங்கள் தளத்திலே எடுத்து வருகிறீர்கள். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. ஆனந்தன் உங்களுக்கு ஒரு வணக்கம். எங்களுடைய ஜெகவர் சாதிக்கண்ணா உங்களுக்கு ஒரு வணக்கம். சந்தன் ராஜ் மாமா உங்களுக்கு ஒரு வணக்கம். மற்றவர்களுக்கு உண்மையிலேயே நான் இன்று வருவேன் என்று தெரியாது, ஆனால் நேரடியாகவே எத்தனையோ பேர் கேட்டுவிட்டார்கள் எப்பொழுது வருகிறீங்கன்னு. சரி, இன்றைக்கு வந்திருக்கிறோம், பேசலாம். சற்று மாறுதலாக இருக்கும் பாடலை கேட்போமா? இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனண்டா ஒவ்வொரு விடயத்தையும் சொல்லி சொல்லி கேட்கிறார்கள் அல்லவா, கேட்கலாம்.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
2: சற்று இடை நிறுத்தி, ராஜ்குமார் அது என்ன விழுந்தடிச்சு ஓடி வந்து கையும் ஏத்துறீங்க, வாங்க சந்தோஷமா இருக்கும், அதை நேரடி ஒளிபரப்பு தெரிஞ்சிட்டு இல்ல நல்லது. ஜார்ஜ் உங்களுக்கு ஒரு வணக்கம், பார்க்கலாம்.
0: ஓகே, வெக்கம்.
2: எத்தனை பேர் இதில் சிகரெட் குடிக்கிற நீங்க இருக்கிறீங்க? இந்த வானொலி கேட்குற அன்பு உறவுகள்ல எத்தனை பேர் சிகரெட் குடிக்கிற நீங்க? புகைத்தல் பழக்கம் யாருக்கு யாருக்கு இருக்கிறது? ஆனால் ஒட்டுமொத்தமாக நான் பார்க்கும்போது எங்களுடைய வானொலிக்கு வர்ற யாருக்கும் அந்த பழக்கம் இல்லை என்பதை நான் எனக்கு நன்றாக தெரியும். பார்க்கலாம். இது எல்லாருக்கும் இருக்குங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இருந்து இருக்கும் இருந்ததை இல்லாமாக்கி இருப்பார்கள்.

பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்காமல் நீங்கள் காட்டிலைக்கு வரலாம், யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களோ கொஞ்சம் நீங்களும் இனி தயார் பண்ணி கொண்டு வரணுமே, என்ன வந்தோடனே ஏதாவது கேட்க போகிறா, நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று யோசிக்க வேண்டாம். உங்களையெல்லாம் சின்ன பிள்ளைகள் மாதிரி நான் வளர்த்து வச்சுருக்கிறேன், எந்த இடத்திலும் நீங்கள் திண்டாடும் வகையில் நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு ஓடிவாங்க, சரியா?

0: காதல்.
1: என்ன அதை மட்டும் யோசிச்சுட்டு சொல்லுகிறார். மற்ற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு.
0: Wow, beautiful.

நேரம் சரியாக 10:28 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:57. எல்லோரும் வர பயப்படுறீங்க. அதாவது எங்களோட ஊரில் குழந்தைகளை கொண்டே ஹாஸ்டலில் படிக்க விடுவார்கள் தாய் தந்தையர். அங்கே படிக்க விட்டால் சில குழந்தைகளுக்கு தாய் தந்தையரிடம் ஓடி வரத்தான் ஆசையாக இருக்கும். சில தந்தையருக்கு வர சில பிள்ளைகளுக்கு மன்னிக்க வேண்டும், சில பிள்ளைகளுக்கு ஓடி வர ஆசையாக இருக்கும். சில பிள்ளைகளுக்கு வர விருப்பம் இருக்காது, தயங்கி தயங்கி தான் வருவார்கள். ஏன்னா அங்கே அவர்களுக்கு பிடிச்சிடும். அந்த இடம் மட்டுமில்லை, வீட்டை வந்தால் என்ன அம்மா அப்பா பேச போகிறார்கள் என்ற அந்த சிந்தனையோடு ஏண்டா என்னைய வீட்டை அனுப்புனாங்கன்னு யோசித்து கொண்டு வருவார்கள். அதை மாதிரி தான் இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அது என்னென்ன விருப்பத்தோடு யாரும் இன்னும் வர்றதுக்கு யோசிக்கலை. சரி, வந்தால் தானே உங்களுக்கு நான் பாடலண்டான ஒரு கேள்வியை கேட்டுண்டான கேட்கலாம். சரி, இதில் ஒரு கேள்வியை எடுத்து வரலாமான்னு இருக்கிறேன். மனிதனாக பிறந்த எங்களுக்கு வாழ்க்கையில் நாங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை உண்மையிலேயே ஏதோ ஒன்று ஒருவர் மீது என்றல்ல யாராவது மீது பற்றுதல் இருந்து கொண்டே தான் இருக்கும். மறக்க முடியாத ஒரு பற்றுதல் அப்படி உங்களுக்கும் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் பொதுவாக இப்போ நான் கேட்ட கேள்விக்கு வந்தோன்னே எல்லாரும் அம்மா தான் சொல்ல போகிறீங்க, இல்லாட்டி அப்பாவை சொல்ல போகிறீங்க. அது ரெண்டும் நாங்கள் சொல்லவே தேவையில்லை. அது எல்லாருக்கும் முதல் முதலில் அம்மா அப்பாவை தான் பிடிக்கும். அதை விட்டு நீங்கள் வளர்ந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்திலே உங்களுக்கு மனசுக்கு பிடித்தவர் யார் மறக்க முடியாமல் மிகவும் பிடிக்கும் அவர்களோடய இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் யார் என்றதை நல்லா சிந்திச்சு போட்டு வாங்கோ. இப்போ இங்கே வந்து அம்மா எனக்கு இவரை பிடிக்கும் அவரை பிடிக்கும் என்று 5-6 பேரை சொல்கிறதில்லை. பரவாயில்ல, வாங்க பிடிச்சவர்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அது 10 இருந்தாலும் சரி, 20 இருந்தாலும் சரி, எக்காரணத்துக்காக பிடிக்கிறது என்றதை மட்டும் நான் கேட்பேன். அதை கொஞ்சம் விவரமாக எனக்கு சொல்ல வேணும். சரியா? சரி, எனக்கு பிடித்த இன்னும் ஒரு பாடலை எடுத்து வருகிறேன். நீங்கள் வர பயப்படுறீங்க, அதான் சொல்கிறது. கொஞ்சம் கேப் விட்டாலே போதும், வர சரியாக பயப்படுறீங்க. மற்ற இன்னும் ஒன்று, எங்களுடைய தலங்கள் அதாவது எம்டிஆர் உலகம் மற்றும் அன்பு உறவுகள், எம்டிஆர் எஃப்எம் அன்பு உறவுகள் தளத்தில் இருப்பவர்கள், மற்றது இன்னும் ஒரு தளம் ஒன்று இருக்கிறது எங்களுக்கு, எம்டிஆர் எஃப்எம் இதய ராகம், இதய கீதம், மன்னிக்க வேண்டும், இதய கீதம் என்ற தளம். அதில் இப்பொழுது தான் புதிதாக அன்பு உறவுகள் இணைந்து கொண்டு வருகிறார்கள். அதில் உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அதில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் அல்லாட்டி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் கையை, அதில் ஒரு கை போட தெரியும் தானே உங்களுக்கு, நான் சொல்கிறது அந்த தளத்தில் போடுறது சொன்னேன். அதாவது கையை உயர்த்தி காட்டினால் நான் உங்களை அழைப்புக்கு எடுப்பேன். நல்லா விட்டால் உங்களுக்கு நீங்கள் எழுதுகிற அந்த பாட்டை நான் உங்களுக்கு ஒளிபரப்புவேன். சரியா? சரி, எனக்கு பிடித்த இன்னும் ஒரு பாடலை எடுத்து வரலாம். இவ்வளவு பேரும் ஸ்கூலுக்கு வந்த மாதிரி கை உயர்த்தி நீ இருக்கிறேன் அம்மாண்டு போட்டுட்டீங்க, வர்றதுக்கு மட்டும் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. சரி, பார்க்கலாம். ஏன் இந்த பயம்னு தெரியல. நான் என்ன செய்ய போகிறேன், முன்பு மாதிரித்தான் ஏதோ கேள்வி கேட்க போகிறேன், அவ்வளவுதான். எனக்கு பிடித்த இன்னும் ஒரு பாடல் காற்றலையில் வர இருக்கிறது, கேட்கலாம்.

0: அழகிய பாடல் இருந்தாலும் ஒரு அன்பு உறவு இணைகிறார், அவரை இணைச்சு கொண்டு பேசிவிட்டு அந்த பாடலை தொடரலாம். அது என்னுடைய பாடல், அதனால நான் கட் பண்ணி போட்டாலும் நீங்க கோவிக்க மாட்டீங்க. வணக்கம் ராஜ்குமார்.
1: அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: என் பேச்சுல எப்படி இருக்கு, நான் நல்லா இருக்கிறமா இருக்கா இல்லாட்டி எப்படி இருக்கு?
1: ரொம்ப நாளாச்சு நீங்க நேரலைக்கு வந்து, அதனாலதான் எங்க ஊர்ல மழை பொழிஞ்சிட்டு இருக்குது.
0: முதல் வெப்பமா இருந்ததா ராஜ்குமார்?
1: ஆமாமா, அக்னியோட கோர தாண்டவன் தாங்க முடியல.
0: அதனால இன்னும் ஒரு அன்பு வந்திருக்கான், அவற்று ஊர்லயும் மலையாண்டு கேப்போம். குவைட்ல கேப்போமா? வணக்கம் ஜார்ஜ், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இந்த குரல் கேட்டு. ஏதோ எப்பவும் போல திரும்ப மறு ஒலிபரப்பா தான் இருக்கோமோ இந்த
0: அப்படி
1: என்னண்டா
0: எனக்கு இப்ப வந்து எல்லாமே மறந்து போச்சு. உண்மையிலே இன்றைக்கு என்ன தேதி அத சொல்லுங்க.
1: இன்னைக்கு எங்களுக்கு வந்து 18, உங்களுக்கு 17
0: ரெண்டு பேரும் 18 நீங்க 18 நான்
1: 18 உனக்கு 18
2: தலைவர் அது
0: வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் அவரை மறந்துட்டீங்க.
1: நலமா ஐயா?
2: நல்லா ஐயா, நல்லா ஐயா.
0: அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன வயதோ அதுல இருந்து 2 வயது குறைக்கணும். அதுல
2: என்றும் 16
0: என்னங்க அப்படி எல்லாம் போறீங்க? நான் வயது தானே சொன்னேன், அதுக்குள்ள வேற பரட்டையெல்லாம் கொட்டிடுறீங்க நீங்க. சரி,
1: சப்பானி லெவல்.
0: சரி, இப்ப நான் கேட்டிருந்தேன் முதல்ல ஜார்ஜ் அங்க வேலை இருக்கலாம், அவர் அது பதில் சொல்லிட்டு. ராஜ்குமார், ஜார்ஜ் நீங்க சொல்லுங்க. இவ்வளவு காலம் நீங்க பிறந்ததுல இருந்து வளர்ந்து இருக்கிறீங்க, நான் எத்தனை வயதுன்னு கேட்க மாட்டேன், நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க, அது மட்டும் தெரியும். இது கால வேலையிலயும் உங்களுக்கு பிடிச்ச அம்மா அப்பா விட்டுருங்க, மனைவி பிள்ளைகளையும் விட்டுருங்க, அவங்களும் எப்படியும் எல்லாருக்கும் பிடிக்கும். அவர்களை விட உங்களுக்கு யார ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர்களோடு பேசணும் என்று நீங்க நினைக்கிறீங்க?
2: நண்பர்கள்,
0: யாரையாவது இப்ப இவரோட பேசினா எனக்கு சந்தோஷமா இருக்கு, இவரோட பேசணும் என்று அந்த மனசுல ஒரு பூரிப்போடு எதிர்பார்க்கிற ஒரு ஆள் யாரு உங்கள்ட்ட? ஒன்றில் நீங்க 10 சொல்லலாம், சொல்லுங்க.
2: ஆமா ஆமா, நண்பர்கள், அடுத்தது நமது வானொலி ஐயா அவர்கள், அடுத்தது நீங்க.
0: இது எனக்கு இதுல இருந்து தெரியுது என்ன, முதல் எல்லாரையும் சொல்லிட்டு அம்மா ஓவிச்சாலும் மட்டும் நீங்க, நான் கோவிக்க மாட்டேன்.
2: ஏன் தெரியுமா?
0: நண்பர்கள் இல்லையா, நண்பர்கள்ல உங்களுக்கு நீண்ட காலமா இருக்கிற நண்பர் இருக்கிறாரா? இப்ப உங்களுக்கு பிடிச்ச நண்பர் இருக்கிறாரா?
2: இருக்கிறாங்கம்மா, ஊர்ல எல்லாம் இருக்கிறாங்க. இப்பவும் போன் பண்ணி பேசுவோம். ஏதாவது நம்ம மனசு கஷ்டமா இருந்தா அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்வோம். அப்போ அவங்க ஏதாவது நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க.
0: பகிர முடியாத வெற்றி எல்லாம் பகிரக்கூடிய இடம் நட்பு இல்லையா?
2: ஆமா, நட்பு. கஷ்ட காலத்துலாம் நமக்கு உதவி பண்றது நட்பு தான்,
0: கை கொடுக்கறதும் நட்பு. சரி, என்ன பாட்டு வேணும் ஜார்ஜ் உங்களுக்கு?
2: எனக்கு உங்க விருப்பமான ஒரு பாட்டு ஏதாவது ஒண்ணு போடுங்க.
0: இப்ப நான் இருக்கிற நிலை வேற, என்ன நிலைன்னு சொல்ல மாட்டேன். அதனால இப்ப நான் எடுத்து வர பாட்டெல்லாம் வித்தியாசமா இருக்கு. என்ன ராஜ்குமார், நீங்க என்ன சொல்றீங்க? நீயம்மா எப்படியோ ஒளிச்சுதான் இருக்க போற, அதுல போய் நிகழ்ச்சியை செய்ய. கோபமா சொல்லிட்டார், கோபமா சொல்லிட்டார். எப்படியோ தூங்காம தான் இருக்க போற, அதிலும் பார்க்க அந்த பிள்ளைகளோட போய் அதுல நிகழ்ச்சியை செய்யன்னு சொல்லிட்டு என்ன கண்டிப்பா சொல்லிட்டார். அதனாலதான் வந்திருக்கிறேன்.
1: ஞாயிற்றுக்கிழமை சொன்னார் ஐயா, ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பாடுவோர் பாடலாம் எடுக்கலான் இருக்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை
0: ஞாயிற்றுக்கிழமையில எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்திருக்கணும். சற்று உடல் தளர்வு.
1: அம்மா நீங்க இருங்க, நீங்க ஓய்வு எடுங்க. அதுக்குனால சொன்னீங்க, அவர் சொன்னதுக்கு
0: சொன்னேன். ஏனென்றால் இப்ப நீங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு சரியான ஜுரம், சரியா? அது ஜுரம் என்று நான் என்னத்த சொல்றேன்னா, இப்ப என் மனநிலை வேற. அப்ப நான் எனக்கு வந்து இப்ப இதுல எடுத்து வரும்போது தப்பித்தவரை இந்த மனநிலையில் திரும்பவும் எனக்கு எக்கோ பண்ணது. மனநிலை காரணமாக சில நேரம் வார்த்தைகள் பிசகலாம் அல்ல, அதுகளை தடுக்கத்தான் கொஞ்சம் ஓய்வெடுத்து வருவது. அவ சொல்லுவாருங்க, டாக்டர் சொல்லுவாருல்ல, இவருக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை, அதனால போய் அதுக்கு பிறகுதான் இவர் சீரான நிலைக்கு வருவார் என்றது. அதுதான் கொஞ்சம் ஓய்வெடுத்தது. சரி ஜார்ஜ், உங்களுக்கு நான் நல்ல பாட்டு, எனக்கு காதல் பாட்டு வேணுமா? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? பாருங்க,
1: புது காதல்
0: அவர் எப்பயோ வந்துட்டாரு, அவர் எப்பயோ
2: வந்துட்டாரு.
0: உங்களோட சங்கத்துக்கு வராதவங்க யாரு ராஜ்குமார்? முதல்ல சொல்லுங்க, நீங்க எல்லாரும் வர.
1: நீங்களும்
0: ரேவதி அம்மாவும் வந்துட்டார் சொல்லிட்டா இல்லைக்கு, தான் அந்த பக்கம் தான் போறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. இந்த பக்கம் ஜீரோ. நன்றி நன்றி ஜார்ஜ், நீங்க விடைபெற்றுக் கொள்ளுங்க. அங்க வேலை இருக்கலாம், உங்களுடைய பாடல் வரும், கேட்கலாம். ராஜ்குமார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு பாடல் கோபம் ஏனோ அந்த பாடல்.
0: எப்ப வாலிபர் எப்ப நீங்க புதுசுக்கு வர போறீங்க? கொஞ்சம் இப்ப இடைக்காலத்திலேயே நிக்கிறீங்க. அது நினைக்கிறேன் இடைக்கால காதல் தான் நல்லது என்று நீங்க நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே?
1: ஆமாமா, அடிக்கடி மாறிட்டே இருக்குது, நான் கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறோம்ல.
0: ஓ, அப்ப இந்த புதுசு மாறும், நல்ல பழசும் மாறும், இந்த இடையில வந்தது மாறாதுன்றீங்களா நீங்க?
1: ஆமா ஆமா, இடையில இருக்கிறது அப்படியே இருக்கும்,
0: அப்படியே இருக்கு. அது உங்களோட சிந்தனை இல்ல, என்ன பொறுத்த மட்டும் பழசு தாங்க மாறாது துப்புரவுக்கும். அப்படியே இருக்குது அது பழசு. சரி,
1: பசுமை மாறாம இருக்கும்,
0: இருக்குது. என்ன பாட்டு சொன்னீங்க நீங்க?
1: ஒரு கைதி டைரியில பொன்மானே கோபம் ஏனோ.
0: யார் உங்களோட கோபப்பட்டது?
1: அது நீங்க சொன்னவன மலர் நினைவுகளை வந்து ரிமைண்ட் பண்ணி விட்டீங்க, அதனால அந்த பாடல்.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச

0: அந்த காலகட்டத்துல போய் விடுபட்டத வந்து பூர்த்தி பண்ணிட்டு வரட்டும். எனக்கு வெளியில வந்த பின்னாடி நிறைய விஷயமா தெரிஞ்சு, டேய் நீ என்னடா, நாங்க என்னடா அதனா படிக்கிற காலத்துல ஏண்டா சொல்லல என்ன
1: அதுல அங்க நிறைவேற்றாத சிலது நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க, அதை நிறைவேற்றணும்ன்றீங்க.
0: ஆமா ஆமா ஆமா,
1: திருப்பி கொண்டே விட்டா எல்லாரும் வயசு போனவங்களா இருக்க போறாங்க, எப்படிங்க நிறைவேற்றுறதுங்க?
0: நான் மாறணும், அவங்களும் மாறணும்.
1: ஓ அப்படி சொல்றீங்க,
0: அவங்களும்
1: மாறணும். நல்ல நல்ல, துணிவா போய் நேர சொல்லிடுவீங்க. நான் நினைக்கிறேன், நான் கெஸ் பண்ணிட்டேன் இப்ப, இல்லடா யாரோ ஒருத்தர்கிட்ட உங்களுடைய விருப்பத்தை சொல்லாமல் நீங்க கட்டுப்படுத்தி வச்சிட்டீங்க, அதை இப்ப திருப்பி விட்டா சொல்லி துணிஞ்சு போய் சொல்லி
0: பரவாயில்ல.
1: ஐயோ, அப்ப அப்ப மன்மதன் தான் நீங்க என்ன?
0: எங்களுக்கும்
1: விருப்பம்
0: இருந்தாலும் அந்த காலகட்டங்கள்ல போனா கொஞ்சம் நல்லா இருக்கும், நாம பண்ண தப்பெல்லாம் திருத்திக்கலாம்.
1: இன்னொரு விடயம் இருக்குல்ல, இப்ப திருப்பி நாங்க கேக்குறோம், இறந்தவர்கள் எல்லாம் மீண்டும் வந்துடுவார்கள். இப்ப திரும்பவும் இந்த பிள்ளைய விட மாட்டீங்கல்ல நீங்க,
0: தவறு செய்ய மாட்டோம். அந்த திருப்பி அங்க போனா அந்த இழப்ப நம்மளால ஈடு பண்ண முடியாதுல்ல. என்னோட அப்பாவே இறந்துட்டாரு, திருப்பி அவர் எல்லாம் பாப்பேன் நானு, போய் பாத்துட்டா அவர் இறந்துருவாருன்னு தெரிஞ்சா எனக்கு மனசு கஷ்டமாவும் ஆகாதா, இந்த தேதியில
1: இறந்துருவாருன்னு தெரிஞ்சா அந்த ஞாபகம் இருந்தா.
0: அந்த பிரிவுகள்லாம் நமக்கு வரவே கூடாது,
1: வரவே கூடாது. நல்ல, உங்களுக்கு நீங்க இப்ப பொன்மானே கோபமேனும் அந்த பாடலை கேட்டிருக்கீங்க, இந்த பாடலுக்கு பின்பாக உங்களுடைய பாடல் முதலில் வரும் கேட்கலாம்.
0: நன்றி,
1: இணைந்து சிறப்பித்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 10:45 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியின் கதம்பம். கதம்பத்தில் நீங்கள் இணையெல்லாம் இணைஞ்சு பேசிய பின்பு உங்களுக்கு பாடல் கொடுக்கப்படும். இந்த பாடல் என்றால் மட்டும்தான் நீங்கள் எல்லாரும் துள்ளி அடிச்சு கொண்டு வருவீங்க, அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு, பரவாயில்லை, அது எல்லோருக்கும் இருக்கிற தன்மை தானே. பாடலை கேட்கலாம். என்னுடைய பாடலை முடிவு செய்து கொண்டு நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய பாடலை தொடர்கிறேன்.

0: நலமா இருக்கிறேங்கக்கா.
1: உங்களுடைய ஊர் பேரை எல்லாம் இருக்க சொல்லிருங்க. முதல் முதல்ல இணையறீங்க. உங்களுக்கு நாங்க இப்ப பன்னீர் தெளிச்சு சந்தன பொட்டு வச்சு எங்கட குடும்பத்துக்குள்ள இப்ப நாங்க கூப்பிடுறோம் எங்கட
0: வீட்டுக்குள்ள. சரிக்கா.
1: என்ன சந்தன பொட்டு வச்சு கூப்பிடுறேன்டா கொஞ்சம் வாட்டம்மா சரின்றீங்க. கலகலன்னு பேசுங்க பயம் இல்லாம.
0: அந்த எங்க ஊருக்கா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சின்னத்தம்பி பாளையம் பஞ்சாயத்துல இருந்து பேசுறேங்கா.
1: எப்படி இருக்கிறீங்க? உங்களோட ஊர் பக்கம் எப்படி? மழையா நல்ல வெப்பமா இருக்குதா? இப்ப
0: எங்க ஊர் பக்கம் நல்லா மழை பெஞ்சிருக்குது, நல்லா குளிர் காத்து அடிச்சுட்டு இருக்குது. இப்ப மானம் மேகமூட்டத்தோட இருக்குது.
1: ஓ சரி. இன்றைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? முதல் முதல்ல உங்களுக்கு பாடல் அப்பா நேற்று எடுத்து வந்திருந்தார், அது உங்களை நீங்கள் கேட்டீங்களோ தெரியாது. நீங்கள் விருப்ப பாடல் எழுதியிருந்தீங்கல்ல. இருந்தாலும் இன்றைக்கு முதல் பாடலாக என்ன பாட்டு உங்களுக்கு வேண்டும்?
0: பாண்டவர் இல்லத்தில் இருந்து தோளா தோளா.
1: தோளா தோளா தோள் கொடு, அப்படித்தானே?
0: ஆமாங்க.
1: உங்களுக்கு தோள் கொடுத்த தோழன் யாரு?
0: எங்க வீட்டில தான்.
1: தோழி அல்லவா?
0: அத்தோழி இருந்தாலும் தோழங்கிற அளவுக்கு எனக்கு அவளுக்கு ஆள் இல்லை.
1: தோழன் தோழி எல்லாம் அவதான் இல்லையா? அப்படித்தானே?
0: ஆமாங்க.
1: நீங்க இந்த பாட்டை நல்லா விரும்புறீங்க அப்படித்தானே?
0: கண்டிப்பா. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா.
1: ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த பாட்டு. எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பாட்டு கேட்டிருக்கீங்க. இனி வருகிற அடுத்தடுத்த நிகழ்ச்சியிலாம் சரளமா நீங்க பேசணும், பயப்படக்கூடாது. சரியா?
0: சரி. இதை நான் முதல் முறையில எஃப்எம்லயே பேசுறது.
1: ஓ, எஃப்எம்ன்றதுலயே பேசுறது முதல் முறை? இது நீங்க வேற வானில பேச இல்லையா செந்தில் முருகன்? நீங்க
0: நான் எதுலேயும் போனதே இல்லை.
1: சரி, அப்ப சிறப்பு. இதுல நீங்க வந்த நீங்க இனி விடுபடவே முடியாது, நித்தமும் வரத்தான் வேண்டும்.
0: கண்டிப்பா வரேங்க.
1: நிச்சயமா. உங்களுக்காக அந்த பாடலை எடுத்து வருகிறேன், கேட்டு ரசியுங்க. சரியா?
0: சரி.
1: நன்றி. நன்றி இணைஞ்சதுக்கு நன்றி.
0: நன்றி.
1: அன்போடு விடைபெறலாம்.
0: சரி,
1: நன்றி. ஈரோடு மாவட்டத்திலிருந்து எங்களுடைய செந்தில் முருகன் இணைந்து கொண்டார். முதல் முதல் அதாவது காற்றலையில் வானலைகளில் எத்தனையோ வானொலிகள் இருக்குது. இருந்தாலும் அவர் வானொலியில் ஒரு காற்றலையில் பேசுகிறேன்டா, இதுதான் முதல் தடவை என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது செந்தில் முருகன். உங்களை வருக வருக வந்து வரவேற்கிறோம் நாங்கள் எப்பொழுதும். இது உங்கள் வீடு, எப்பொழுதும் இந்த கதவுகள் திறந்தே இருக்கும். சந்தோஷமான நிகழ்வுகளை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரளமாக நிறைய பேசலாம் நீங்கள், தயக்கமே வேண்டாம். அதுக்கு நாங்கள் கட்டுப்பாடுகளும் இல்லை. நன்றாக மற்றவர் மனதை நூகடிக்காமல் நிறைய பேசலாம். அதனால் மனசில் வச்சுருங்க, நீங்களும் எங்களோட குடும்பத்தில் ஒருதராக மாறிவிட்டீங்க. இப்பொழுது நாங்கள் முதல்ல ராஜ்குமார் உங்களுடைய பாடலை எடுத்து வரலாமா?

நேரம் சரியாக இப்பொழுது 10:48 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் காற்றிலே. இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்திக்க போகிறேன். வணக்கம் செந்தில் முருகன், எப்படி இருக்கிறீங்க?

0: சரியாக இப்பொழுது 10:56 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம். சரியாக இப்பொழுது 1:25 காற்றலையில் இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் கலைச்செல்வி, எங்களுடைய நாட்டில இருந்து பேசுறீங்க, நுவரேலியாவில இருந்து இல்லையா?
1: ஆமாம் சகோதரி, இலங்கையிலிருந்து, இலங்கை நுவரேலியாவில இருந்து திருமதி கலைச்செல்வி.
0: கலைச்செல்வன் அண்ணா அப்படி இருக்கிறார்,
1: சந்தோஷமா இருக்குது.
0: அண்ணா அப்படி இருக்கிறார்,
1: நல்லா இருக்கிறார்.
0: கலைச்செல்வி ஒரு கலைச்செல்வனுக்கு வாட்ச ஒரு கலைச்செல்வி.
1: ஆமாம் சகோதரி, நாங்கள் எல்லாம் கலை குடும்பம். மகள் பேர் கலைவாணி, மகன் பேர் கலை பிரகாஷ், கலை பிரேம்நாத்.
0: அப்படியே
1: கலை குடும்பமா இருக்கு.
0: குட்டிமாக பேர், அவட பேர் அவ ஸ்கூலுக்கு போயிருப்பா.
1: பிரதீக்ஷா ஸ்கூல்
0: போயிட்டாங்க.
1: பிரதீக்ஷா
0: சூப்பர், நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு தான் நீண்ட நாட்களுக்கு பின்பாக காட்டில இன்றைக்கு தான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன்.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சகோதரி, ரொம்ப சந்தோஷம்.
0: நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு கட்டடிக்கிற மாதிரி இதுக்கும் கட்டடிப்போம், அது தெரியுமா உங்களுக்கு?
1: அப்படியா,
0: சரி. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு வந்து இடைக்கால பாடல், சோகப்பாடல் கேட்பேன். எனக்கு அது சோகத்தை சுகம் காண்ற மாதிரி இருக்கும். மற்றது வந்து பழைய பாடல்கள்ல தத்துவ பாடல்கள், அந்த மாதிரி தத்துவ பாடல் ஒண்ணு கேட்டுக்கட்டுமா குடுப்பீங்களா?
0: நிச்சயமா, நீங்க எது கேட்டாலும் நாங்க குடுப்போம். ஆனா ஒன்று ஒன்று மட்டும், சாக்லேட் மட்டும் கேட்காதுங்க, என்ன இங்க இருந்து கொடுக்க முடியாது,
1: கொடுக்க முடியாது.
0: சரியே சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எனக்கு புதிய பாதை படத்தில் அந்த பாருங்க,

0: வதில்லை. வந்தது வரட்டும் போடாதென்று வாழும் மனிதர் ஒரு வழியில் தன் வாய்ச்சொல் கேட்டு தவறுகள் புரிந்து வழியை மறந்தவர் நடுவழியில் என்ற பாடலை தருகிறீர்களா? எனக்கு சரியான
1: நல்லா பாடுறீங்க, சூப்பர்
0: பாடல் என்றால்
1: அருமையா பாடுறீங்களே. முதல்ல நல்லா பாடுறீங்க குட்டியம்மா, அவவும் நல்லா பேசுவா பாடுவா, அத போல அம்மாவும் நல்லா பாடுவா.
0: நான் வளர்த்த பிள்ளை, நான் வளர்த்தது ஒரு 3 மாதத்திலே போயிட்டு அவங்க அம்மா ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்க, அதுல இருந்து நான் தான் வளர்த்தது, அதனால என்ன போலயே.
1: அப்ப கலைச்செல்வன் அண்ணா பாடுவாரா?
0: அவர் பாட பாடுற பாடலை கேட்பார்,
1: ரசிப்பார்.
0: இப்பயும் அந்த பழைய பாடல்களை போட்டு எம்ஜிஆர்னா அவளுக்கு விருப்பம், அந்த மாதிரி பழைய பாடல்களை கேட்டுதான் இப்பயும் கேட்டு கொடுத்தான்
1: இருக்கிறார். விருப்பம் அவருக்கு.
0: ஆமா, அவருக்கு பழைய பாடல் விருப்பம்.
1: நல்ல சந்தோஷம். நான் உங்களுக்கு இந்த பாடலை எடுத்து வரேன். அவங்கள்ட்ட ஒரு கேள்வி, நான் இப்ப இன்றைக்கு கேட்ட கேள்வி என்னண்டா, நீங்க பிறந்து வளர்ந்தது இவ்வளவு காலத்துக்குள்ளேயும் உங்களுக்கு பிடித்தவர், அதாவது கணவனை சொல்லக்கூடாது, பிள்ளைகளை சொல்லக்கூடாது, பேர பிள்ளைகளை சொல்லக்கூடாது, அம்மா அப்பாவை சொல்லக்கூடாது, அதையும் தாண்டி வெளியால சொல்லணும், உங்களுக்கு மிகவும் பிடித்து அவரோடு பேச வேண்டும் என்று நினைக்கிற ஒரு அன்பு உறவு ஒன்றல்ல, 10 சொல்லலாம், பிடித்தவர்களை சொல்லுங்க.
0: அறிவிப்பாளர்களை சொல்லலாமா?
1: சொல்லலாமே.
0: இப்போதுதான் அறிவிப்பாளர் கழிச்சேன் நானு, அந்த ஜெயகிருஷ்ணா இருக்கிறாரு,
1: ஜெயகிருஷ்ணா.
0: அவரு கோபக்காரர், ஆனாலும் தத்துவ பாடல்களை போடுவார் அழகா,
1: அதனால அவரை பிடிக்கும்.
0: அவரை பிடிக்கும்,
1: பாடல கொடுக்கிறாரு.
0: இல்ல இல்ல இல்ல, விடை பெறும் போது அழகான ஒரு தத்துவ பாடலை போடுவார், கொண்டு போவார். எனக்கு அந்த கவிதையெல்லாம் எழுத வராரு, அவரோட சேர்ந்தே சிறு வயதுல இருந்து கேட்டு கேட்டு எனக்கு வந்து அந்த அந்த தத்துவம் புத்தகங்கள் தான் நான் நிறைய வச்சிருப்பேன். தத்துவம் எழுதலும், தத்துவ பாடல்களை கேட்பேன். அப்படி அந்த சிறுவதிலிருந்தே அந்த மாதிரி ஒரு இலங்கை வானொலியை கேட்டு கேட்டே வளர்ந்தவள் நான். அதுதான் ஒரு தங்க புதையில் நின்று ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அந்த நேரம் பழைய பாடல் போடுவாங்க, அதோட சேர்ந்து நானும் பாடுவேன். இவ்வளவு படம் எனக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கே ஆச்சரியப்பட்டு போயிடுவேன் நானே. அந்த மாதிரி எனக்கு பாடல்கள் எல்லாம் பாட முடியும்.
1: நீங்க ஒரு ஆளை மட்டும் சொல்லிட்டீங்க, மற்றவங்க கோவிக்க போறாங்க, யோசிச்சு சொல்லுங்க. பேருந்துங்களுக்கு பொங்கும் பொங்கல பேர் வராது, சரியா? நல்லா யோசிச்சிருங்க.
0: ரொம்ப சின்ன அவரு எனக்கு சரியான மாதிரி பிடிக்கும்.
1: அப்ப உதயகுமார், உதயகுமார்
0: அவருடைய தமிழ பிடிக்கும் எனக்கு.
1: நல்ல
0: தமிழ் பிடிக்கும்,
1: நல்ல தமிழ் இல்லையா?
0: நானும் ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேரை பிடிக்கும். அவரோட கதைக்கவனு பிடிக்கும். முன்ன எல்லாம் வருவார்கள், நாங்கள் தென்றல் உள்ளானே, நாங்கள் எல்லாத்தோடையும் நான் புகைப்படம் எடுத்துக்கொண்டுவேன். இப்போது அப்படி இல்லை, இப்ப வருவதே குறைவு. இருந்தாலும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறது. நானும் தொலைக்காட்சி பார்த்தாலும் இப்ப பாருங்க, அந்த தொலைக்காட்சி எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது,
1: முடியாது. வானொலியும் வேலை செய்து கொண்டு வானொலி
0: கேட்க முடியும். நான் ஒரு கைபேசி வைத்திருக்கிறேன், அந்த கைபேசியில் எப்படியாவது எனக்கு அதுக்கு அந்த பாடல் எனக்கு காதில் முணுமுணுத்துக் கொண்டுதான் இருக்கும். எத்தனை நான் தொலைக்காட்சி பார்த்தாலும் எங்க இருந்தாலும் அதை என் காதில் முன்னுமுணுத்துக் கொண்டுதான்
1: இருக்கும். சரி, உங்களுக்கு என்ன எனக்கு என்னுடைய விருப்பமாக அந்த தென்றலுக்கு தாய் வீடு, அந்த பாடல் ஒரு பாடுங்க பார்க்கலாம் உங்களோட குரல்ல.
0: தென்றலுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா, திசை மாறி போவதென்ன புதுமை அல்லவா, மங்கையர்க்கு தாய் வீடு மதுரை அல்லவா, அது தேசம் விட்டு போவதுதான் விந்தை அல்லவா, இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா, நான் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா, தென்றலுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா, அது திசை மாறி போவது புதுமை அல்லவா. போதுமா சகோதரி?
1: போதும். எங்களுடைய தாய் வீட்டு தென்றல் மேலும் மேலும் வளர்ந்து வருவனும் எல்லோருக்கும் தெரியாததல்ல, தென்றல் எங்களுடைய இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம். அதே போல அந்த வானொலி இன்னும் சிறக்க, எல்லோர் மனதிலும் கொள்ளை கொண்டு பதிந்த ஒரு வானொலி என்று சொல்லலாம் இல்லையா, இலங்கை
0: வானொலி.
1: சந்தோஷம், அருமையா பாடுங்க கெட்டிக்காரி. உங்களுக்கு நிறைய சாக்லேட் தரணும்னு நினைக்கிறேன், இந்த தூரத்துல இருந்து எப்படி தாரதுன்னு தான்
0: சகோதரி, என்ன எந்த நினைத்து நீங்க சாப்பிட்டா எனக்கு வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா உங்க மேல நிறைய நான் பாசம் வைத்திருக்கிறேன்னா, அதனால நீங்க சாப்பிட்டோன்னா எனக்கு வந்துடும். கலை நான் நினைத்துக் கொள்றேன், எனக்கு வா இனிக்கும் போது நீங்க சாப்பிட்டீங்க.
1: கலைச்செல்வி, சும்மா இருக்கிறேன், எனக்கு சுகர் ஏத்தலாம் நிக்கிறீங்க.
0: இல்ல இல்ல, அப்படியெல்லாம் சுகர் ஏறாது.
1: சரி,
0: உங்களுக்கு பாசத்துக்கு தானே?
1: பாசத்துக்கு நிச்சயமா. உங்களுடைய பாடல் எடுத்து வர்றேன்னா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க வீட்டுல, சரியா?
0: நன்றி சௌதரி. நானும் கேட்கலாமா?
1: நீங்க கேட்கலாம், அப்படியே நின்று கேளுங்க. நீங்க நல்லது. இப்பொழுது வந்து உங்களுடைய பாடல முதல்ல தர சொல்லி கேக்குறீங்களா? சரி, எடுத்து வரலாம். உங்களுடைய பாடல், இன்னொரு அன்பு உறவு இரண்டு பேருடைய பாடல் இருந்தாலும் உங்களுடைய பாடலை நான் எடுத்து வருகிறேன். அவர்கள் யாரும் குறை விளங்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன்.
0: இலங்கையிலிருந்து தூரத்திலிருந்து
1: இங்கே மொன்றியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம்ல இருக்கிற என்ன அன்பு உறவுகள் யாருமே குறை விளங்க மாட்டார்கள். அவர்கள் எல்லாரும் விட்டு கொடுப்பாரு, விட்டு கொடுப்பார்கள்.
0: புதியவர்களுக்கு இடம் கொடுப்போம்னு இருப்பார்கள் பெரிய மனதோடு, இல்லையா?
1: நிச்சயமா, உண்மை. அது உண்மையத்தான் சொல்றேன்.
0: உண்மைதான், உண்மைதான். அனுபவம் இருக்கிறது இல்லவா?
1: வேற உங்களை பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அங்கே நீங்கள் இப்போ உங்களுடைய மலை பிரதேசம் இல்லையா, இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கிறது?
0: இப்போது காலநிலை குளிராக இருக்கிறது. நாங்கள் வந்து இலங்கையிலேயே உயரமான பீதுருதால மலைன்னு, அதுக்கு பணிய மலை அடிவாரத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ சரியான குளிர் நாம் ஃப்ரிட்ஜில இருக்கிற மாதிரி இருக்கிறோம். சில நேரம் ஹீட்டர் போட்டு இருப்போம். இப்போது மின்சாரம் தடைப்பட்டு விட்டது. இன்னும் கொஞ்சம் நேரமானா கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாகி போடுவோம். போட்டு இந்த சரியான குளிர் காற்று அடிக்கிறதுனா அப்படி ஒரு காற்றும் மழையும். என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலையில இருக்கிறோம் நாங்கள். அப்ப மற்ற இடத்துக்கு போக முடியாது சகோதரி. எனக்கு இப்ப மட்டக்களப்பு கொடும் மாதிரி பகுதிக்கு போனா அந்த சூடு எங்களுக்கு
1: சூடு தாங்க முடியல. உங்களுக்கு அங்க குளிரிலேயே இருந்திருந்து பழகிட்டீங்க இல்ல?
0: இருந்திருந்து பழகிட்டோம். ஆமா,
1: நிச்சயமா. அப்படி நல்ல, உங்களுடைய பாடல் இப்ப எடுத்து வருகிறேன், நீங்கள் கேட்கலாம். சரியா, கேட்டு வருகிறேன்.
0: நன்றி சகோதரி. நன்றி,
1: நன்றி,
0: நன்றி.

0: தவறு நடந்து விட்டது கலைச்செல்வி. கலைச்செல்வி, ஒரு ஒரு தவறு. நான் உங்களுக்கு தென்றலுக்கு தாய் வீடு அது மனசுல வச்சுக்கொண்டு சின்ன சின்ன பிள்ளை விடுறேன். நான் நீண்ட நாளா காட்டலைக்கு வராத இருந்ததால அந்த பாடலை, அந்த பாடலை எடுத்து வந்துட்டேன். சரி, இந்த பாடலையும் இப்ப நான் உங்களுக்கு தரேன். நான் உங்களுடைய பாடலை, நீங்கள் கேட்ட புதிய பாதை திரைப்பட பாடலை நான் பின்பு தருகிறேன், நீங்க கேட்கலாம். சரியா?
1: சரி
0: சரி, இந்த பாடலை முதல்ல தருகிறேன். சரி,
1: பரவாயில்ல.

0: நீங்கள் கேட்ட பாடல் எங்களுடைய நூரேலியாவில் இருந்து எங்களுடைய கலைச்செல்வி கலைச்செல்வி அவர்கள் இன்று இணைந்து கேட்டிருந்தது. இது ரெண்டாம் முறையாக அவர் இணைகிறாருன்னு நினைக்கிறேன். காற்றலையில் அப்பாவோடு இணைந்திருந்தார். அவர் கேட்ட பாடல், அவர் விரும்பி பாடிய பாடல், அவர் கேட்ட பாடல் இன்னும் கொடுக்கவில்லை, அது எப்படியும் கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த அன்பு உறவை நான் சந்திக்கப் போகிறேன். எங்கே பார்க்கலாம். வணக்கம் ஜெகவர் சாதிக்கண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா வணக்கம்.
1: எனக்கு
2: சின்ன வயசுல இருந்து இப்படி கட்டடிச்சு பழகிட்டு ஜெகவர் சாதிக்கண்ணா இனிமே லீவு போட்டீங்கன்னா ஸ்கூல்ல தூக்கிடுவாங்க.
0: அப்படி ஸ்கூலுக்கு நிச்சயமா வரணுமெண்டு நினைச்சா நான் அத எல்லாரும் சொல்லணும். நீங்க ஸ்கூலுக்கு வாங்க, உங்களுக்கு சாக்லேட் தரணும்னு. அப்ப
2: வருவேண்ணா.
0: சரி, இப்ப உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு உங்களுக்கு?
2: எனக்கு எனக்கு வந்து அதிகமா எப்பவுமே பழைய படம் தான்மா. இந்த பழனி அப்படிங்கிற படத்துல இருந்து உள்ளத்துக்குள்ளே ஒளிஞ்சிருப்பது ஒன்றல்ல கண்ணா.
0: கண்ணா வந்துட்டாரு இல்ல?
2: ஆமா ஆமா ஆமாமா.
0: நல்ல ஒரு பாடல். நீங்க கேட்கிற பாடல் எல்லாம் நல்ல பாடல்.
2: நிச்சயமாமா.
0: சரி, உங்கள்ட்ட அந்த கேள்வியை நான் கேக்குறேன். உங்களுக்கு பிடித்த
2: சொல்லுங்கம்மா.
0: பிடித்த ஒருவரை நீங்க சொல்லுங்க. அம்மா சொல்லக்கூடாது, அப்பாவை சொல்லக்கூடாது, மனைவி பிள்ளைகளை சொல்லக்கூடாது, அதையும் தாண்டி வழியை சொல்லுங்க. சொல்லுங்க. ஒருவர் அல்ல, எத்தனை பேரையும் சொல்லலாம் உங்களுக்கு. அதாவது இப்படி ஒரு தன்மை இருக்கும் இல்ல, எனக்கு அப்படித்தான் இருக்கிறது. சில நேரத்துல இவரோடு பேசினால் சந்தோஷமா இருக்கலாம்.
2: பால்ய பருவத்தில் என்னுடைய ஸ்கூல்ல படித்த மாணவர்களும்மா.
0: மாணவர்கள் நல்ல.
2: இப்போ என் அருகிலே தான் இருக்காங்க. வயசானாலும் அந்த பழக்கத்தை பார்த்தாம எப்பவும் என்னுடைய தொடர்புதான் இருக்காங்கம்மா. அத்தனை பேருமே
0: அப்படியே இருக்கிறாங்க.
2: காயத்தை நினைக்கும் பொழுது அப்படியே மெய் சிலுக்குதுமா. அப்படியே அந்த காலம் இனிமே திரும்பி வருமா கடந்த காலம்
0: என்றது.
2: அது நினைக்கும் போது மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா.
0: ஆனா உங்க கூட இருக்கிறாங்க எல்லா இப்பையும்
2: எல்லாம் இருக்காங்கம்மா. சில பேர் வந்து ஊர்ல இருக்காங்க, சில பேர் வேலை பணி நிமித்தம் வெளிநாடு இப்படி இருக்காங்க, எல்லாம் தொடர்புல இருக்காங்கம்மா.
0: தொடர்புல இருக்கிறாங்க, அது நல்ல சந்தோஷம். நல்லது. உங்களுக்கு நான் அந்த பாடலை எடுத்து வர்றேன்னா கேளுங்கோ. சரியா?
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் அண்ணா. அண்ணாவுக்கு வணக்கம். அடுத்த பாடல் நாங்கள் எங்களுடைய ஜார்ஜ் உங்களுக்காக ஒன்றிய தமிழ் வானொலி தரும் பாடல். அத வானொலி மட்டுமல்ல, நான் தரும் பாடல் உங்களுக்கு தெரிவு செய்து எடுத்திருக்கிறேன். காதல் பாடல் என்று கேட்டீங்க, அது இதுவும் ஒரு தென்றலில் தான் ஆரம்பிக்குது. பார்ப்போமா. எனக்கு பிடிச்ச பாடல் தான், அதனால் உங்களுக்கு மெல்ல எந்த விருப்பத்தை உங்களோடு சேர்த்துட்டேன். பாருங்கள்.

0: காற்றிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ஆனந்தன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறது? இப்ப அவங்களோட காலநிலை எப்படி இருக்கிறது ஆனந்தன்?
1: கொஞ்சம் மந்தார போயிடா இருக்குது. மழைகள் தொடர்ந்து மழை இருந்தது, இப்ப மழை இல்ல, மேகலமா இருக்கு.
0: இன்னைக்குதான் சரியா மந்தார பொழுதுன்னு சரியா சொல்லிக்க, இல்லாட்டி மப்பா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல,
1: வெளியில
0: வரும். இல்ல
1: அதாவது யோசிச்சு சொல்றது பொய்ன்னு சொல்லுவாங்க, யோசிக்காம உடனே ஒரு பதில் சொல்லிட்டாங்கன்னா அது உண்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க.
0: அதனால சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்?
1: பிரியமான தொழில வந்து இந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தா இத்தனை பேர் அந்த பாடல் கொடுங்க கேட்போம்.
0: பிரியமான தோழி, யார பாத்துட்டீங்க அப்படி இத்தனை பேர் அழகாண்டு?
1: அதுக்கு அதனாலதான் அந்த பாடல் கேக்குறோம்.
0: பார்த்த வடிவா அப்ப தேசத்திலேயே அழகான என்னென்ன வரிகள் தொடங்குது? இந்த தேசத்துக்கு
1: தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாய் இத்தனை பேரழகா
0: பேரழகா. அதனாலதான் கேக்குறீங்க இல்ல, அப்படி ஒரு பேரழக கண்டுட்டீங்க வர்ணிச்சு வருகிற பாடல் நிறைய இல்லையா? ஆண்கள் ஆண்கள் பாவம் ஒன்று ரெண்டு பாட்டு தான் இருக்கு அதுல.
1: இல்ல கேக்க பாடுறது நீங்க கேக்குறீங்க, கேக்க பார்த்தோம் நீங்க எல்லாம் கேக்குறீங்க, அவ்வளவுதான். அதனாலதான் பாடுறோம்.
0: அதுதான் நல்ல. சரி, உங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்போம். இப்ப உங்களுக்கு பிடிச்ச இவரோடு இருந்தால் நல்லா இருக்கும். ஆனா மனைவியில நான் சொல்லிட்டு அனுப்புவேன், மனைவி பிள்ளைகள் அம்மா அப்பா எல்லாம் இல்லை, உறவுகள் இல்லை, மற்ற வழியில் யார பிடிக்கும் உங்களுக்கு?
1: நண்பர்கள் தான், நண்பர்கள்னாலே அப்புறம் மகிழ்ச்சி தானுங்க.
0: எல்லாருக்கும் நண்பர்களை தான் பிடிக்குது இல்ல?
1: யாருன்னு குறிப்பா சொல்றதுங்க தான் இப்ப ஒரு கேள்விக்குரிய பிடிக்குதுதான், வேற ஒண்ணு இல்ல.
0: எங்களுக்கு தேவைக்கு ஏற்பட்ட மாதிரி எனக்கு இவரை நல்லா பிடிக்கும், இவருக்கு பக்கத்துல இருக்கணும் போல இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார், யாரும் சொல்லுங்க பாப்போம். அவரையும் சொல்லலாம், பேங்கரை சொல்லலாம், கஷ்டமே இல்லாம குறை இல்லாம காசு கொண்டு வரண்டு ஒரு அப்படியா? சரி, நான் உங்களுடைய பாடலை எடுத்து வருவேன் ஆனந்தன். இணைந்து சிறப்பித்ததுக்கு நன்றி. இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்ச நேரம் தான் நான் எடுத்து வருவேன் நிகழ்ச்சி, ஏனென்றால் புள்ள ஸ்கூலுக்கு சாக்லேட் தரேன்னு சொன்ன உடனே தான் வந்திருக்கு.
1: எல்லாரும்
0: சோர்வா இருக்கிறார்கள், நேர்கள் எல்லாம் குறை இருக்கிற மாதிரி தான் இருக்கு.
1: அதனால அது வந்து நிகழ்ச்சி வந்தா அது ஒரு ஒரு டீ சாப்பிட்ட மாதிரி அவ்வளவுதான்.
0: நன்றி நன்றி, சந்தோஷம் சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி ஆனந்தன், நான் உங்களோட பாடல் எடுத்து வர்றேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய ஈரோடு மாவட்டத்திலிருந்து எங்களுடைய செந்தில் முருகன் இன்று தான் முதல் முதல்ல இணைஞ்சு கொண்டேன் என்று சொன்னேன், அவருக்கு முன்பாக ஒரு மன்மத குஞ்சு வருகிறார் அவரே. வணக்கம். அதுக்கு முன்னால ஒரு மன்மத குஞ்சு வருகிறார், அவரை சந்திக்கலாம்னு சொன்னேன். வணக்கம் லெனின்.
2: வணக்கம்மா, நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் லெனின், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கேன்மா.
0: நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? குட்டியம்மா எல்லாரும்
2: எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா.
0: ஆஹா, இந்த வேலையில இருக்கீங்களா கும்பா?
2: இல்ல இல்லம்மா, ஃப்ரீயா தான் இருக்கம்மா.
0: ஃப்ரீயா இருக்கீங்களா? சரி, நீங்க சரி அந்த பாடுற பாடுறன்ற அந்த டச் பண்ணி கொண்டு போறீங்க பாருங்க, அந்த பொய் சொல்லி பொய் சொல்லி. உங்க மேல சரியான கோபமா இருக்கிறேன்.
2: ஞாயிற்றுக்கிழமை
0: நீங்க ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, என்ன எத்தனை நாள் நீங்க ஏமாத்திட்டீங்க தெரியுமா? நீங்க
2: உங்களிய
0: போட்டுடலாம். நீங்க ஏமாற்றதால ரெண்டு மூன்று வாரமா நான் நிகழ்ச்சி எடுத்து வராம விட்டுட்டு
2: பரவாயில்லையே.
0: இது எப்படி இருக்கு? எல்லாரும் கேட்டுக்கங்கம்மா,
2: பாடிறம்மா,
0: எல்லாரும் கேட்டுக்கங்க, எல்லாரும் போன் பண்ணுங்க, சரியா? லெனினாலதான் ரெண்டு கிழமை நான் காத்தடையில நிகழ்ச்சி எடுத்து வரையல. எப்படி லெனி, இது எப்படி இருக்கு?
2: சரிங்க, ஞாயிற்றுக்கிழமை அவசியம் பாடுறம்மா.
0: நிச்சயமா வந்து பாடுங்க. என்ன பாட்டு வேணும் லெனின் உங்களுக்கு இன்றைக்கு?
2: திரைப்படம் பேர் வந்து ஆயிரம் நிலவே வா.
0: ஆயிரம் நிலவே வா.
2: ஆமா, கங்கை ஆற்றில் நின்று கொண்டு ஒரு பாடல் இருக்குமா.
0: கங்கை ஆற்றில் நின்று கொண்டு, அப்படியா? அது வடிவா, அப்படிதானே?
2: ஆமா ஆமா, அந்த பாடல் அதேதான்.
0: ஆயிரம் நிலவே வா.
2: ஆமா ஆமா, சுசிலாமா பாடலுமா.
0: நல்ல ஒரு பாடல் இல்லையா? பழைய பாடல் நல்லா விரும்பி கேக்குறீங்க போல இருக்கு.
2: நான்
0: ரகசியமா ஒன்று சொல்லட்டா உங்களுக்கு?
2: சொல்லுங்க வானொலியில சொல்றீங்க.
0: எங்களுக்கு எங்களுக்கு ரகசியம் இப்படித்தான் பேச தெரியும். இந்த குழந்தை பிள்ளைகள் இப்படித்தானே ரகசியம் சொல்றேன்னு சொல்றாங்கல்ல. அதாவது என்ன ரகசியம்ண்டா, நீங்க பழைய பாடலை கேட்க கேட்க எல்லாரும் உங்களை கிழவன் சொல்லு. நீங்க பழைய பாடலுக்கு கேட்க எல்லாரும் உங்களை கிழவன் என்று சொல்ல போறாங்க. இதுதான் ரகசியம். சரி, உங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்கலாம். அம்மா அப்பா மற்ற உங்களோட மனைவி பிள்ளைகள் உறவுகளை விட்டு உங்களுக்கு யார் கூட இருந்தால் நல்லம் என்று அந்த அன்பு அன்பு உள்ளவர்கள் யார் பேசிக்கொண்டிருந்தா நல்லா பொழுது?
2: யார் கூட இருக்கலாங்கிறீங்களா?
0: ஓ, அம்மா அப்பா எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க கூட ஏற்கனவே அவங்க எல்லாரும் பிடித்தமானவங்க தான்.
2: பழைய காதலி.
0: ஆஹா, எந்த பரமான நாராயணா. ஆஹா, துணிவுண்டா துணிவு. இதுதான் உண்மையாலேனே லேனின், உண்மையாலேனே லேனி. உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம், உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம். உண்மையா? சரி, ஒன்று கேக்கிட்டா நான் இப்ப அடுத்த ரகசியம். மனைவி ஊருக்கு போயிட்டாவா? மனைவி ஊருக்கு போயிட்டாவா?
2: பணிக்கு
0: போயிட்டேன், அதனாலதான் பயம் இல்லாம புள்ள இந்த வீடை சொல்லி இருக்குது. உண்மையா? உண்மையா? ஆனா கட்டிக்காரன், நீங்க உண்மையா ஒரு தைரியமான, நீங்க எந்த ஒரு ஆணுக்கு இந்த தைரியம் வரவே மாட்டோம். அது காட்டிலையில சொல்லியிருக்கா பாருங்க. பழைய காதலி காண்டியாண்டு. உண்மையில நீங்க கட்டிக்கா, மற்ற எல்லாம் சொல்லவே மாட்டாங்க, மனசுக்கு வச்சு கொண்டிருப்பாங்க. நிச்சயமா நான் உங்களுக்கு அவங்களோட பாடலை எடுத்து வர்றேன், சரியா? படங்கள்ல நல்ல சீன் வந்தா அப்படித்தானே விசில் அடிச்சிட்டு கூ
2: அடிக்கணும்.
0: அப்படி அந்த ஒரு உற்சாகம் எனக்கு வருது, ஆனா இது காற்று இல்லையா போச்சு, எல்லாத்தையும் அடிச்சிருவேன். நன்றி நன்றி இல்லையா? நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது எங்களுடைய செந்தில் முருகன். முதல் முதலாக எங்களோட காட்டலையில் இணைந்திருந்தீர்கள், சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையிலேயே ஏனென்றால் ஒரு அன்பான உறவு நீங்கள் பேசும்போதே தெரிகிறது. மீண்டும் மீண்டும் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். இது உங்கள் வீடு, உங்களுக்குரிய தோளா தோளா தோள்கொடு பாடல் காட்டலைக்கு வருகிறது, கேட்போம்.

0: நேரம் சரியாக 11:32 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:01 காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்க போறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் இலங்கை மட்டக்களப்பில் இருந்து கந்தையா சுதர்சன்.
0: கந்தையா சுதர்சன், முதல் முதல்ல எங்களுடைய ஒன்றிய தமிழ் வானொலியில உங்களை பொன்னான பாதத்தை பதிச்சிட்டீங்க.
1: நிச்சயமாக இந்த வானொலியை நான் செவிமடுத்தது ஓரிரு தினங்கள் மட்டும்தான். அருமையான நிகழ்ச்சிகளை எமது தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்களுக்காக வழங்கி கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: சந்தோஷமா இருக்கிறது சுதர்சன். அங்க உங்களோட காலநிலை என்ன இப்ப?
1: உண்மையிலேயே இப்போது இலங்கையின் காலநிலையை பொறுத்தவரையில் கடும் வெப்பமாக இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெப்பநிலையாக 28°C பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
0: இப்ப நீங்க சாப்பிட்டீங்களா? மதிய சாப்பாடு வந்துடுச்சா உங்களுக்கு?
1: நிச்சயமாக காலை சாப்பாட்டை இப்போதுதான் எடுத்துக்கொண்டு சற்று ஓய்வில் இருக்கிறேன். மதிய சாப்பாட்டுக்கு இன்னும் ஆயத்தமாக இல்லை.
0: இல்லை, 11:33 இப்பதான் காலை சாப்பாடு எடுக்கிறீங்க. உடம்பு என்னத்துக்கு ஆகிறது?
1: நிச்சயமாக எங்களது தொழில் அப்படிப்பட்ட ஒரு தொழிலாக இருப்பதால்.
0: நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்கலாமா? நீங்க சொல்லலாமா?
1: நிச்சயமாக நான் ஒரு அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து கொண்டிருக்கேன்.
0: பணிபுரிந்து கொண்டேன். நல்ல, உண்மையிலேயே கடவுளுக்கு சமானம் உங்களுடைய தொழில்.
1: நிச்சயமாக ஒரு உயிரை காப்பாற்றுவது இறைவன், அடுத்தபடியாக இந்த மருத்துவத்துறை.
0: நிச்சயமாக உண்மைதான். சரி, இன்றைக்கு என்ன பாட்டு வேணும் சுதர்சனுக்கு உங்களுக்கு?
1: நிச்சயமாக எனது உள்ள கிடக்கையில் பல பாடல்கள் தேங்கி கிடக்கின்றன. அந்த வகையில் ஒரு பாடலை இன்றைய நிகழ்ச்சியில் கேட்க ஆசைப்படுகிறேன். பொன் வீணையே என்னோடு வா, உன் பாடல் நான் பாடவா.
0: இன்னொரு தடவை சொல்லுங்க அந்த பாட்டு. பாடி காட்டுங்க பாப்பா, உங்களால முடியும். எங்க
1: அழகிய பொன் வீணையே என்னோடு வா, உன் பாடல் நான் பாடவா. அந்த பாடல்தான்.
0: புன்னகை என்பது புத்தகமானது, எத்தனை பாடல்கள் அத்தனை பாடலும் பட்டு முடிப்பது எத்தனை மாதங்கள். அழகிய பொன் வீணையே என்னோடு வா. அந்த பாட்டு தானே?
1: நிச்சயமாக. அழகிய குரலில் நீங்கள் பாடலை தொடர்ந்தமைக்கு நன்றி.
0: சரி, உங்களோட பாட்டு தந்தாச்சு.
1: நன்றி
0: சுதர்சன்.
1: நன்றி.
0: இது இது நீங்க சரளமா பேசுங்க சுதர்சன். என்னடா எப்படி இருக்கு எங்கட வானொலி? சரி, உங்களோட பாட்டு தந்தாச்சு, இப்ப நாங்க பாடிட்டோம். அது தெரியுமா?
1: உங்கள் வானொலியில் இந்த பாடல் தவழ்ந்து வரும் போது பல நினைவலைகளை எனது உள்ள கிடக்கையில் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது இந்த பாடல்.
0: நல்ல ஒரு பாடல் இல்லையா? நல்ல ஒரு படம், அந்த கதையும் நல்ல கதை. அந்த படம் பார்த்தீங்களா நீங்க? அந்த படம்
1: நிச்சயமாக பல தடவை பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த பாடகரின் குரலுக்காகவும் அந்த பாடலை கொண்டு செல்லும் இசைக்காகவும் இந்த பாடலை நான் ரசிக்கின்றேன்.
0: ரசிக்கிறீங்க. உங்களுக்காக அந்த பாடலை எடுத்து வருகிறேன் சுதர்சன். மற்றது நீங்கள் இன்னொரு விடயத்தை சொல்லாம போறீங்கள். உங்கள்ட்ட யாரை மிகவும் பிடிக்கும் உங்களுக்கு? அதாவது அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளைகள், உறவினர்களை விட்டு உங்க இவரோடு இருந்தால் நல்லம், இவரோடு பேசினால் நல்லம், இவருடைய அன்பு கிடைத்தால் போதும், இவருக்கு அருகில் இருந்தால் போதும் என்று நினைப்பது யாரை?
1: நிச்சயமாக சொந்தங்கள் அனைத்தையும் விட சொல்லி விட்டீர்கள். உண்மையிலேயே இயற்கையுடன் நான் ஒன்றித்து வாழ விரும்புகிறேன்.
0: ஓ, இயற்கையோட?
1: நிச்சயமா.
0: அதை பார்த்து நீங்க ரசிச்ச வண்ணம் இருக்க போறீங்க. அப்படியா?
1: மனதில் தோன்றும் சில சோகங்களை மறப்பதற்கு இயற்கை எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது.
0: நிச்சயமா, அது உண்மையான ஒரு கூற்று தான். இருந்தாலும் தனிமையானால் உங்களை வாட்டாதா?
1: தனிமை என்பது நமது மனதில் தோன்றும் ஒரு காட்சி அல்லவா?
0: அட கடவுளே, நான் நினைக்கிறேன் என்னை விட உங்களுக்கு ஒரு 20-30 கூட நினைக்கிறேன் அண்ணா.
1: நிச்சயமாக எனக்கு நீங்கள் தங்கையாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்
0: அண்ணா. சந்தோஷமா இருக்க அண்ணா, முதல் முதல்ல என்னை தங்கையா சொன்ன உறவு இப்ப கேட்டுக்கொண்டிருக்கோம். அவ்வளவு உறவு அனுப்ப அடுத்த முறை வந்து சொல்ல போறோம். ஒரு மாதிரி சொல்லி வச்சு லஞ்சம் கொடுத்து கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறீங்க. சொல்ல போறார்கள்.
1: இல்ல, நிச்சயமாக உறவுகள் என்பது என்னை பொறுத்தவரையில் உறவுகள் என்பது எல்லோரும் பாசம் காட்டக்கூடியவர்கள். அது தங்கை தான் அதிக அளவு பாசத்தை
0: கொடுப்பான். உண்மையா? நிச்சயமா தான் உண்மை. அது உண்மை.
1: எல்லோரும் பாசத்தை யார் யார் அதிகமாக பொழிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நான் தங்கை என்றுதான் அழைப்பேன்.
0: தங்க வந்து வெறும் கோப்பையில வெறும் கரண்டியால அள்ளி கொடுத்தாலும் அண்ணா சாப்பிடுவார். நல்லா இருக்கு.
1: நிச்சயமாக அவர் வறுமையாக கொடுத்தாலும் அந்த கரண்டியில் அன்பு என்ற ஒன்று இருக்கிறது.
0: இருக்கிறது. நல்லது. சந்தோஷம் சுதர்சன். அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்கோ, வானொலிய கேளுங்கோ. முதல் முதல்ல இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களை வருக வருக வந்து வரவேற்கிறோம். ஒன்றிய தமிழ் வானொலி, இது உங்கள் வீடு, உங்கள் உறவுகள். நீங்கள் இணைந்து கொள்ளலாம், அழகாக பேசலாம், நிறையவே பேசலாம். மனம் திறந்து உங்களுடைய ஆக்கங்கள் எடுத்து வரலாம். நீங்கள் ஒரு உண்மையிலேயே திறமையான திறமைசாலி என்று நினைக்கிறேன். பல ஆக்கங்களை படைப்பதில் கெட்டிக்காரன். அதனால் எடுத்துக்கொண்டு வரலாம். சரியா?
1: நிச்சயமாக இந்த வானொலி எங்களுக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்திருக்கிறது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் எழுத்தாற்றல்களை வரவேற்கிறது, நேர்களின் அபிப்பிராயங்களையும் கூட கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எம்மை ஊக்குவிக்கும் ஒரு வானொலி என்று நான் நினைக்கின்றேன். எனது நினைப்பில் எந்தவித இடையூறும் இருக்காது என்றும் எண்ணுகிறேன். ஏனென்றால் நாங்கள் அன்றைய காலகட்டத்தில் இலங்கை வானொலி தான் எங்களை வளர்த்து விட்ட ஒரு வானொலி. அதில் பல ஆக்கங்களையும் பல நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்கள் வானொலியில் இன்று இணைந்தது எனக்கு பெருமிதமாக இருக்கிறது. என்னை இணைத்துக் கொண்டமைக்காக உங்களுக்கும் உங்கள் வானொலிக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி. நன்றி சுதர்சன். நன்றி. நன்றி. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி.
1: நன்றி. நன்றி.
0: அடுத்து காற்றலையில் இணைகிறார் எங்களுடைய அன்பு அண்ணா. அண்ணா, அண்ணா வணக்கம்.
2: சகோதரி வணக்கம்.
0: என்ன போயிட்டீங்களா அண்ணா? இருக்கிறீங்களா?
2: என்ன
0: பாக்க எப்படி இருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க.
2: உடல்நிலை தங்களுக்கு சரியா இல்லாததாக எனக்கு தோன்றுகிறது. அதனாலதான் தாங்கள் காட்டளைக்கு வரவில்லை என்று எண்ணுகிறேன்.
0: அது அப்படிதான் சொல்லணும். இந்த ஸ்கூலுக்கு கட்டடிச்சு பழகி இருக்கிறீங்களா நீங்க?
2: சின்னன்ல கட்டடிச்சிருக்காங்க. ஒரு பீரியட் ரெண்டு பீரியட் கட்டடிச்சு சினிமாவுக்கு போவோம், பசங்களோட சுத்துவோம். ஆனா இது மாதிரி வார கணக்குல சம்மர் வைக்கிறது நீங்களாவே எடுத்துக்கிறீங்க, ஸ்கூல்ல கொடுக்கவே இல்லை. ஏன் சகோதரி?
0: காலநிலை
2: வெப்பம் அதிகமா தான் இருக்குது சகோதரி. வெப்பம் அதிகமா இருக்கு. சில நேரம் அப்படி லேசா அப்படி மலை சாரல் இல்ல தூரல் அது மாதிரி வந்துட்டு போகுது. கடுமையான மழை இன்னும் வரல.
0: இங்க எங்கட ஊர்லயும் மழை. இங்க நல்ல மழை இன்னைக்கு.
2: உங்களுக்கு பனியும் அதிகமா இருக்கு, மழையும் அதிகமா இருக்கு. வெயில் தான் உங்களுக்கு வர்றது அதிகமா வரமாட்டேங்குது. எங்களுக்கு வெயில் அதிகமா வருது.
0: இல்லையண்ணா, வெயில் வேண்டாமண்ணா. அந்த வெப்பம் எங்களால தாங்க முடியாமல் இருக்கிறது. இங்க வெயில் வந்தாலும் அந்த வெப்பம் தாங்க முடியாது. எங்களுக்கு
2: தாங்க முடியாது, அதிகமான வெயிலா இருக்கும்.
0: உண்மை. சரி அண்ணாக்கு என்ன பாட்டு வேணும் அண்ணா உங்களுக்கு?
2: எனக்கு வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை அப்படிங்கிற பாட்டு என்னடி மீனாட்சி படத்துல இருந்து வேணும் சகோதரி.
0: அது எப்படி இருக்க பாடி காட்டுங்க அண்ணா. ரொம்ப
2: ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை அப்படி ஆரம்பிக்கும் பாட்டு.
0: மனம் தாழாமல் இனிக்குது அப்படி வருவேன். அப்படியானே துடிக்குது துடிக்குது இனிக்குது இல்ல துடிக்குது. ஓசை ஓசை.
2: நீங்க தம்பி லெனிட்ட ரகசியம் பேசிட்டீங்க, நான் ஒட்டு கட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னையும் இந்த கேள்வி கேப்பீங்க. அதுக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டை ரெடி பண்ணிடுவோன்னு ரெடி பண்ணிட்டேன்.
0: என்ன அண்ணா அவர் பாடாமலே சொல்லி சொல்லி ஏமாத்தினாரா எப்படி அவரு போட்டு கொடுத்தான்?
2: ஆமா ஆமா, நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க லீவ் எடுத்துக்கிட்டே நினைச்சேன். இப்ப காரணமே தம்பி லெனின் தாங்கிறது எனக்கு ரொம்ப தெரிஞ்சு போச்சு. இதுக்காக நான் கும்போணம் போய் தம்பியை நேர்ல பார்த்து நான் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க ஞாயிற்றுல முதல் டியூட்டி ஆரம்பிச்சிடலாம். நீங்க
0: பாருங்க, ஒரு ஒரு ஒரு லெனின் செய்த இந்த உடையத்தால நான்
2: எவ்வளவு பேர் பாதிச்சிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு லிரிக்ஸ் எழுதி எழுதி வச்சு நான் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். நானு என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்காரு லெனின் தம்பிங்கிறது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானு
0: கேளுங்க, நானே ரெண்டு கிழமை விடுமுறை எடுக்க வேண்டி வந்துடுச்சு.
2: ஆமா உண்மைதான். எந்த நிகழ்ச்சியில இருந்தாலும் ஞாயிற்றுமை வந்திருக்கேன்னு தெரியும். ஞாயிற்றுமை நீங்க வரலங்கும் போது உண்மையான காரணம் தெரிஞ்சு போச்சு. தம்பியை நான் நேர்ல பார்த்து என்னன்னு கேட்டு வந்துடுறேன். நானு
0: நாளைக்கு உண்மையா அதை போய் கேளுங்கண்ணா, அல்லாட்டி எந்த மனமும்
2: ஞாயிற்றுமை அவரை அழைச்சிட்டே வந்துடுறேன். நான் டியூட்டி ஞாயிற்றுமை அவரை அழைச்சிட்டு
0: நிச்சயமா நிச்சயமா. சரி அண்ணா, நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு யாரு, அதாவது மனைவி பிள்ளைகள் மற்றது உற்றார் உறவினர் அம்மா அப்பா இவை எல்லாரையும் விட உங்களுக்கு யாரை பக்கத்திலேயே வச்சிருக்கணும் போல, பேசிக்கொண்டிருக்கணும் போல, அவர்களுடைய அன்பு எனக்கு வேணும் என்பது போல இருப்பது எத்தனை பேர்ட்ட பேரும் நீங்க சொல்லலாம், யாரை யார பிடிக்கும்?
2: அதாவது இப்ப நடப்புல உள்ளவன்னா தோழர்கள் தான் அதிகம் எனக்கு. தோழர்கள் கொஞ்சம் பின்னாடி உள்ள காலம்னா தம்பி லெனினோட ஓட்டுக்குதான் நான் ஓட்டு போடுறேன். தோழிகள் எனக்கு பழைய தோழிகள் இருக்கிறாங்க. அவங்க இல்ல வேற வழி இல்ல, உண்மையை சொல்லிதான் ஆகணும். தவிர்த்து மன இருக்கங்கிறது சில சமயம் வந்து வெளிக்காட்ட முடியாது, எல்லாத்தையும் வெளிக்காட்ட முடியாது. இப்ப அவரு வந்து இல்லறத்துல இருக்கிறாரு.

0: சொல்லும் போது நமக்கு ஆஹா ரைட், இவங்க இது மாதிரி இருந்தாங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா நமக்கு நம்ம எல்லாமே பேசலாம் அவங்கள்ட்ட அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி உள்ளவங்க பழைய என்னுடைய தோழிகள் தான், கல்லூரி தோழிகள்.
1: நிச்சயமா உங்களுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது
0: பெருமாளத்துல அப்பாட்ட சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நீங்க ஞாபகப்படுத்தினாலும் மறுபடியும் நான் அதை அதே தான் நான் மறுபடியும் நான் ரிவைஸ் பண்றேன், வேற ஒண்ணு
1: கிடையாது. உங்களுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது அது முக்கியமான ஒரு விடயம் என்ன? தனிமை என்பது
0: சகோதரிங்கிறது அதான் சரியா சொல்லிட்டீங்க. அந்த அந்த கருத்தை மையப்படுத்தி கரெக்டா என்ன புரிஞ்சுக்கிட்டு சொன்னதுனால உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எனக்கு
1: தனிமை எல்லோரையும் கொண்டு விடும், தனிமை எல்லோரையும் கொண்டு விடும். அது சிலருக்கு வாய்விட்டு சொல்லிடுவார்கள், சில பேர் சொல்ல மாட்டார்கள்.
0: சொல்ல முடியாது, சொல்ல முடியாத சூழ்நிலை தான், பெரும்பாலோருக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை தான், எல்லாராலையும் சொல்ல முடியாது. இது மாதிரி சகோதரி பேசும்போது அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கும் போது சரி ரைட் நமக்கு மனசு இலகுவாயிடும் அந்த நேரத்துல, அதுதான் உண்மை.
1: சந்தோஷம் அண்ணா, லெனினுக்கு நல்ல துணிவண்ணா, நான் உண்மையா
0: பாராட்டுறேன், பாராட்டுறேன் தம்பியை பாராட்டுறேன். இந்த நான்கு கிலாடிகள் அவரும் ஒரு கிலாடியா இருந்து எனக்கு வந்து இன்னைக்கு அந்த பெருமை சேர்த்து கொடுத்துருக்காருங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: எனக்கு எனக்கு விசில் அடிக்கணும் போல இருந்தா ஆனா தெரியாது. சரி, ஊவண்டாலாம் அடிப்பாங்க, ஊவண்டு பார்த்தா
0: காத்துதான் ஒரு சத்தம் வராது எனக்கு. தம்பி லெனினுக்கு ஒரு ஓ போடு போட்டுறேன்,
1: ஓ போடுறேன், நானும் ஓ போடுறேன் அவருக்கு. நன்றி நன்றி நன்றி அண்ணா, நன்றி. உங்களோட பாடல் எடுத்து அருமையான பாடல்
0: கேட்டு நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் காட்டலுக்கு வருகிறது ஜெகபர் சாதிக்கண்ணா. நீங்க கேட்ட இந்த அருமையான பாடல் எனக்கும் பிடிச்சிருக்கு. அது ஏனென்றா அதுல கண்ணன் வர்றான்ல, கேட்கலாம்.

நேரம் சரியாக 11:49 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியின் கதம்ப நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அது இந்திய இலங்கை நேரம் நான் உங்களுக்கு சொன்னது. இப்போ எங்களுடைய கனடிய நேரம் 2:19 இரவு நேரமா இருந்தாலும் பயம் இல்லை, தூக்கம் இல்லை. என் நண்பு உறவுகளோடு பேசும்போது எனக்கு சலிப்பே இல்லை என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் காற்றளிக்கு வருகிறது. ஆனந்தன் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து. இந்த அழகை கேட்டிருக்கிறீங்க, தேசத்திலேயே இப்படி ஒரு அழகு இல்லை என்று இருக்கிறீங்களே, இதுதான் எனக்கு யாருன்னு பார்க்க எனக்கும் மனசு தோன்றுகிறது. பார்க்கலாம், அந்த பாடலை கேட்போமா, நாங்களும் கேட்கலாம்.

0: நீ
1: சற்று இடைநிறுத்தி பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன் ஆனந்த். நீங்க கோவிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அன்பு உறவு எங்களுடைய கடைக்குட்டி சிங்கம் இப்ப பிடிக்காவிட்டால் பேந்து பிடிக்க முடியாது. அதனால ஓ இவர் கடைக்குட்டி இல்லை, இவர் வந்து கரூர் சிங்கம் வந்திருக்கிறார். இங்க வாங்க ராஜேந்திரன், எப்படி இருக்கிறீங்க நீங்க?
2: ராஜேந்திரன் வணக்கம். நலமா இருக்கிறமா?
1: நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
2: ஆமாமா.
1: அப்ப உங்களுடைய அந்த விவசாயம், அதாவது நிலக்கடலை அதெல்லாம் நட்டாச்சா? நட்டாச்சா? ஓய்வு எடுக்க வேண்டும் இல்லையா? உங்களுக்கு என்ன பாட்டு வேண்டும் ராஜேந்திரன்? உங்களுக்கு
2: என்ன பாட்டுன்னா, 18 வயது இளமட்டு மனது மொத தேதி சொன்னே எனக்கு அந்த பாட்டு யாவது வந்ததுமா?
1: 18 வயது இளமொட்டு மனது எங்கிது பாய் போட, அந்த பாட்டா?
2: ஆமாமா ஆமாமா ஆமாமா.
1: அது என்ன இந்த வயது நீங்க கேக்குறீங்க?
2: இல்லம்மா, ஒரு 12 வயது தான் கூட இருக்கு, அதிகமா இல்லம்மா.
1: சூப்பர் சூப்பர்.
2: 12 வயது தான், 14 வயது
1: சரத்குமார்
2: நடிச்சது. அது என்ன படம் தெரியல.
1: சரி நான் எடுத்து வர்றேன். அது நல்லா இருக்குது. உண்மையிலேயே சோர்வா பேசுறீங்க நீங்க. உண்மையிலேயே ஏற்கனவே நீங்க
2: சோர்வு இல்லம்மா? சோர்வெல்லாம் இல்லம்மா, நல்லா தெளிவா தான் இருக்கு.
1: அப்ப தென்பிள்ளை நீங்க நல்லா சாப்பிடல போல இருக்கன்னு சாப்பிட இல்லையா? என்ன சத்தத்தை காணையில? மதிய சாப்பாடு முடிஞ்சதா?
2: கேக்குதுங்கம்மா.
1: மதிய சாப்பாடு முடிஞ்சதா உங்களுக்கு?
2: இன்னும் இல்லம்மா, இன்னும் இல்லம்மா, இன்னும் நேரம் ஆகும்மா.
1: சரி நல்லா சாப்பிடுச்சு.
2: ஆமா,
1: சலிப்பு வராது. நீங்க தைங்க. நன்றி ஐயா. உங்களுக்கு யார பிடிக்கும் கூடுதலாக? உண்மையிலேயே யார் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் இவர்களை எல்லாம் விட்டு கொஞ்சம் வெளியில் பார்க்கக்கூடியவர்களை யார? ஐயோ இவங்க கூட இருந்தா நல்லா இருக்கலாமே, சிரிக்க பேசலாமே, சந்தோஷமா இருக்கலாமேன்னு யோசிப்பீங்க. அன்பு, எந்த அன்பை எதிர்பார்க்கறீங்க நீங்க?
2: அம்மா அல்ல, அனை எதிர்பார்ப்பெல்லாம் அனைவருமே வந்து பொய்யாத்தாமா இருக்கு.
1: எல்லாரும் பொய்யா இருக்க,
2: மத்தவங்களை மத்த எதுன்னு நினைச்சாலும் ஏமாற்றம்தாம்மா.
1: ஐயோ கடவுளே, அப்படி எல்லாம்
2: என் வாழ்க்கையில நட இல்லம்மா. மற்றவர்களை வந்து நெருங்கி போறோம்னா அவங்க ஏமாற்றத்தை கொடுக்குறாங்க. அவங்க எப்பவுமே நம்ம தொடர்புல நம்ம இணையாம அப்படியே வச்சுக்கிட்டோம்னா ஒண்ணு இல்லம்மா, நெருங்கி அவங்களோட போகும்போது ஏமாற்றம் தான் தெரியுது.
1: உண்மையிலேயே என்னண்டா, தூரத்துல இருந்த ஒரு உறவு நீடிச்சு கொண்டே இருக்கும் சொல்லுவார்கள் உண்மையிலேயே.
2: ஆமாம்மா, இப்போ நட்புங்கும் போது எப்பவுமே பேச அந்த இது மாதிரி இருந்துட்டோம்னா எப்பவுமே நம்மளோட பேச்சுவார்த்தை நல்லா வச்சுக்கிறேன். நெருங்கி போய் அவங்ககிட்ட நம்ம அதிகமா அன்பு செலுத்தி காலையில ஒரு தடவை போன் பேசி மதியம் அவங்கள அவங்க நினைப்பாவே நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்றாங்க. ஆனா அவங்க வந்து எப்பவும் போல வாரத்துல ஒரு நாளைக்கு அவங்கள்ட்ட போன் பேசுறதோ நேர்ல கண்ட பேசுறதோ அவங்க வந்து அந்த நீடிப்பு வந்து நீண்ட நாளே இருக்குதுமா.
1: ஓ அப்படி இருந்தா அது நீடிச்சு கொண்டிருக்கேன்னு சொல்றீங்க, அளவோட பேசினா?
2: ஆமாமா இருக்கு. ஆமாமா, நெருங்கி நம்ம வந்து அவங்க நினைப்பாவே இப்ப என்ன பண்றாங்க, நம்ம கூப்பிடலாம் பேசலாம்னு. ஆணாக இருந்தாலும் சரிமா, பெண்ணான இருந்தா ஏமாத்தத்தை தான் கொடுக்குறாங்க.
1: ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துருங்க. என்ன ஏமாத்துன ஒரு ஆள் வந்திருக்கிறார், அவரை கூப்பிடும். கடை குட்டிச்சிங்க, வாங்க. எப்படி இருக்கிறீங்க ஃபாரூக்? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம்மா. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கும்மா. நீங்க
1: குவைட்ல? உங்களோட சவுதி அரேபியா எப்படி இருக்கிறது?
3: நல்லா இருக்குமா சவுதி அரேபியா?
1: நல்லா இல்ல, வெப்பமா இருக்கிறதா? வெப்பமா இருக்கிறதா? எனக்கு தெரியுது. நோம்பு புடிச்சு இப்போ இவ்வளவு நாளாச்சு, இன்னும் மெலிவா இருக்கிறீங்க. என்னப்பா உங்களோட சத்தம் நல்லா வரையல, நீங்க ஏர்போனோ என்னவோ நீங்க விட்டு விட்டு வர்றது சரி. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? ஊர தெரிஞ்சுக்கிட்டேனா? ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், கருவேப்பிலமாய் பாவிச்சிட்டு எடுத்து எறிஞ்சிட்டாங்க
3: அப்படித்தானே?
1: ஆனா ஒரு விஷயம் இல்ல, இப்ப எல்லாம் கருவேப்பிலையே எறியறது ஐயா, எல்லாரும் மண்டு விழுங்கிடுறாங்க. இல்ல அது விழுங்குறது காரணம் நல்ல முடி வரும், முடி வளர வேண்டு. உண்மை இரும்பு சத்து என்ன எனக்கு தெரியாது, அதுக்காண்டி இருக்கிற கருவேப்பிலை எல்லாம் மண்டு விழுங்கிறாங்க நீங்க சரியா. சரி நல்ல பாடல். சரி நீங்க சொல்லுங்க ஃபாரூக், உங்களுக்கு யார பிடிக்கும்? இப்ப யார் பக்கத்துல இருந்தா நல்ல மண்டி யோசிப்பீங்க நீங்க? அவங்க கூட இருந்தா சந்தோஷமாவே
3: இயற்கை
1: இயற்கை இயற்கைய நீங்க. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு எல்லாம் துணிவு இல்ல, லெனினுக்கும் எங்களுடைய ஞானசேகர் அண்ணாவுக்கும் துணிவு, பழைய காதலியோட இருக்க
3: மாட்டேன்.
1: உங்களுக்கு எல்லாம் துணிவு, ஒரு சுத்து ஒரு சொட்டு கூட இல்லைங்க உங்களுக்கு. எல்லாருக்கும் இவ்வளவு நானும் சொல்லி இருப்பேன் ஃபாரூக், எனக்கு அப்படி ஒரு காதலன் இல்ல, இருந்திருந்தா சத்தியமா சொல்லுவேன் நான், அப்படி இருந்தா நல்லா இருக்கும். அதனால சொல்ல முடியல, சும்மா சொல்லக்கூடாது. நல்லது, நன்றி ஃபாரூக். நன்றி. எங்க ராஜேந்திரன்? ராஜேந்திரன்
2: சொல்லுங்கம்மா.
1: அப்படி மனம் சலிக்க கூடாது, உலகத்துல இப்ப எத்தனையோ ஆயிரம் உறவுகள் இருக்கிறார்கள், ஒருவர் போனால் ஒருவர், ஒருவர் போனால் ஒருவர், அதை நாங்கள் சரளமாக விட்டுவிட வேண்டும். திரும்பவும் அந்த உறவு, சில நேரம் விட்டு பிரிகிற உறவுகள் கூட திரும்ப வந்து தங்களை உணர்ந்து கொண்டு எங்களோடு சேர்ந்து கொள்ற காலம் வரும், அதனால கொஞ்சம் விட்டு பிடிக்க வேணும். அதனால மனம் சலித்து போகக்கூடாது.
2: நெருங்கி நம்மதான் அறியமா நினைப்பாங்க, நம்ம கூப்பிடலையே, நம்ம பேசலையே, நம்ம ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, மதிக்கலையேங்கிற நம்மளுக்கு ஆதங்கம் இருக்குமா அவங்க மேல, அவங்க என்னங்கறதே அதை கண்டுக்க மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் அவங்க தேவை முடிஞ்சோடனே நம்ம கழித்து விடுறதுதான் நம்ம பார்ப்பாங்க. அவர் தேவைக்கு வரைக்கும் நம்மள பயன்படுத்தும் பொழுது நம்ம ஆதங்கத்தை அவங்க மேல செலுத்திடுறோம், ஆஹா நம்ம கூப்பிடுறாங்கிறது. ஆமா, அவங்க தேவை முடிஞ்ச உடனேயே எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. அப்போ நம்ம எப்பவும் போல தொடர்ந்து அதே மாதிரி இருந்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லம்மா. அவங்களோட பேசு சாதாரணமா இருந்துட்டா ஒண்ணு இல்ல, நெருங்கி நம்ம நம்மள பயன்படுத்துறது நம்மளுக்கு தெரியறதில்ல, ஆனா பயன்படுத்துறதுக்கு அப்புறம் அவங்க ஒதுங்கும் பொழுது நம்மளோட
1: உங்களுக்கு வேதனையாக இருக்கிறது இல்லையா?
2: இப்படி பயன். ஆமா,
1: ஆனா நீங்க வேதனைப்படாதீங்க, யாரும் ஒதுங்கினாலும் நானும் அப்பாவும் ஒதுங்க மாட்டோம்ல, எப்படியும் உங்ககிட்ட தான் இருக்கேன். இந்த உறவுகளும் ஒதுங்க மாட்டார்கள், எல்லோரும் சுற்றி ஓடி
2: வருவார்கள். இல்லமா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி முன்ன இருந்தே சரி, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி எல்லாம் ஒரு 3-4 இதுக்கு இப்படி அனுபவப்பட்டதுனால யாரையுமே அந்த நெருங்கி வச்சுக்கறல, எல்லாருமே பேசுவேன், எல்லாத்தையும் அந்த மாதிரி அனுசரிச்சு வச்சுக்கிறது. ஆனா நெருங்கி பழகணும்னா நம்மளுக்கு ஆபத்துங்கிற மாதிரி நம்ம எப்பவுமே தொடர்புல அவங்கள இதா பழகிக்கிறதுமா.
1: வாழ்க்கை பாடம் என்றதுதான் உண்மையாக நாங்கள் படித்த பாடம் என்று சொல்லலாம் ஐயா, அதுல அந்த அனுபவம் தான் எங்களுடைய உண்மையான பாடம். எப்படி என்றா அது நிலைச்சு நிற்கும் உண்மையிலேயே. நான் உங்கள்ட்ட கேட்கறேன், இப்ப நான் உங்கள்ட்ட ஞாபகத்திலயும் இருக்கும் அந்த வாழ்க்கை பாடம். நான் இப்ப உங்கள்ட்ட கேள்வி கேட்கறேன், உங்களுக்கு முதலாம் வகுப்புல கிளாஸ் ஒன்ல உங்களுக்கு படிப்பிச்ச டீச்சர், ஒரு ஒரு டீச்சரோட பேர் சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஆறுமுகம் ஆசிரியர்.
1: அப்ப உங்களுக்கு ஞாபகம் படிச்சதெல்லாம் எனக்கு என்ன உண்மையா சுத்தமா ஞாபகம் இல்லைங்க. உண்மையா
2: ஆறுமுகம். ஆமா, அவர் வந்து இப்ப இறந்து போயிட்டாரு. இப்ப இறந்து வர அஞ்சாறு வருஷம்.
1: முதலாம் வகுப்புல படிப்பிச்சவர் என்ற பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கிரேட் ஒன்ல
2: வாழ்க்கை
1: பாடமும் படித்த பாடமும் உங்களுக்கு நிலையா நிக்கட்டும். நன்றி ஐயா, விடைபெற்றுக் கொண்டு அன்பு உறவு ஒருவர் வருகிறார், சந்திக்கலாம்.
2: நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம் விஜய ராகவன். எங்களுடைய விஜய ராகவன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்க, நீ நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். எங்க உங்களை காணவே இல்லையே ரெண்டு கிழமையா நான்.
0: ஆமா, நான் வந்து இப்ப டியூட்டிக்கு போயிரு, பணிக்கு போயிரு. காலை பணி மத்தியான பணி மாத்தி மாத்தி போறதுனால வரல, வர முடியவில்லை.
1: அப்ப இப்ப
0: மத்தியான பணிக்கு செல்லணும். ரெண்டு மணிக்கு, ரெண்டு ஒன்றரை மணிக்கெல்லாம் மத்தியான பணிக்கு சென்றுருவேன்.
1: நடந்து
0: போங்க,
1: நடந்து ஓடுங்க. அடிச்சு கழிச்சிட்டாங்களா உங்களை?
0: ஆமா, பஸ் கிடைக்கல.
1: பஸ் கிடைக்கல. அப்ப என்னத்துல வந்தீங்க? இப்ப
0: இப்ப சைக்கிள் வந்தேன்.
1: சைக்கிள்ல வந்தீங்க. இப்ப என்ன கட்டிக்கார் ஒரு? இப்ப எவ்வளவு நேரத்துக்கு முதல்ல உங்களை எழுப்பி விட்டுருப்பாங்க உங்க நித்திரையில இருந்து? அப்ப 10 நிமிஷத்துல நீங்க கனடா வந்துட்டீங்க இல்ல சைக்கிள்ல? இல்ல, இது இதுதாங்க இந்த அண்ட புழுகு ஆகாச புழுகு என்று சொல்லுவாங்கல்ல, இதுதான்.
0: என்ன
1: பாட்டு வேணும் விஜயராகவன் உங்களுக்கு?
0: என்ன பாட்டு வேணும்? ஊட்டி வரை உறவுல இருந்து ஒரு பாடல்.
1: ஊட்டி வரை உறவு நல்ல பாடல்கள் இருக்கிறது. ஊட்டி வரை உறவுல அதுல இருந்து ஒரு பாடல். சரி, உங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்கலாம். யார் உங்களுக்கு பக்கத்துல இருந்தால் நல்லா இருக்கும், அன்பா இருக்கலாம், பேசிக்கொண்டிருக்கலாம், ஜாலியா இருக்கலாம் என்று அன்பு கொண்ட ஒரு ஒன்றல்ல பத்துன்னு சொல்லலாம், யார் யாருன்னு சொல்லுங்க பாப்பா. அந்த மனைவி, பிள்ளைகள், அம்மா அப்பா, உறவுகள் எல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல இல்ல, பத்து இல்ல, உங்களுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் சொல்லலாம், சொல்லுங்க. இப்ப சில பேர் சொல்லுவாங்க ஒன்று மட்டும் இல்லையாமா, நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க இல்ல. யாரோட இருக்க விரும்புறீங்கன்னு சொன்னோ நீயே லெனின் சொல்லிட்ட, என்ற பழைய காதலியுடன்
0: நண்பர்கள், உறவினர்கள்.
1: உறவினர் சொல்லக்கூடாது, நண்பர்களும் சொல்லலாம்.
0: வேற யாரும் சொல்ல முடியாது.
1: சரி, நல்லது விஜயராகவன், உங்களுடைய பாடல் வருகிறது அருமையான பாடல் ஒன்று கேட்டு இன்றைக்கு தான் உண்மையை நானும் கேட்க போறேன். இந்த தேசத்திலேயே ஒரு தர இல்லாத ஒரு அழகு யாருன்னு பார்க்கலாம்.

சரியாக 12:10 அது இந்திய இலங்கை நேரம். கரடிய நேரம் சரியாக 2:40. அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்றால் லெனினுடைய பாடல். பழைய காதலியோட போகிறோன்னு சொன்னால அவருடைய பாடல். இப்படி சொன்னால் தான் எல்லாருக்கும் விளங்கும். அவர் ஒரு நல்ல பாடலை கேட்டிருக்கிறார், துணிவோடு பேசியிருக்கிறார். ஏனென்றால் இந்த காற்றலையில் வந்து எல்லோரும் அன்போடும் துணிவோடும் எல்லாவற்றையும் பேசக்கூடியதாக இருக்கிறது. வாய்விட்டு அதில் எந்த தப்புமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு, நாங்கள் லேனின் உங்களுடைய அருமையான பாடல், எனக்கும் பிடித்த இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம் எம்டிஆர் எஃப்எம்இல். இப்போ நேரம் சரியாக கனடிய நேரம் 2:45, இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:15, அது மதிய நேரம், இங்கு இரவு நேரம். அடுத்த பாடல் காட்சலைக்கு வருகிறது. மட்டக்களப்பிலிருந்து முதல் முதலில் இணைந்திருந்தார் எங்களுடைய சுதர்சன். சுதர்சன், உங்களுடைய விருப்ப பாடல் காட்சலைக்கு வருகிறது. இந்த பாடலை விரும்பாதவர்கள் யாருமே இருக்கவில்லை, எல்லோருக்கும் பிடித்த ஒரு பாடல். அவ்வளோ ஒரு அருமையான காகித ஊடம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் கேட்போமா? அருமையான பாடல் சுதர்சன் உங்களுக்காக வருகிறது இந்த பாடல்.

0: அருமையான பாடல் சுதர்சன், நல்ல பாடல், எல்லோர் மனதிலும் கொள்ளை கொண்டு பதிவாய் இருக்கிற பாடல் இது என்று சொல்லலாம். அடுத்த பாடல் காட்சிக்கு வருகிறது எங்களுடைய ஞானசேகரம் அண்ணா. ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, நல்ல ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கிறீங்களண்ணா. அந்த பாடல் காட்சிக்கு வருகிறது. இத்தனை பேருக்கு ரொம்ப நாளாக இருக்கிற ஆசை நிறைவேறும், நிறைவேறாமல் இருக்கும், நிறைவேறிவிட்டால் சந்தோஷம்தான். கேட்போம் இந்த பாடலை.
1: எனக்கு ஒரு

நேரம் சரியாக இப்பொழுது 12:28, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:58. எங்களுடைய ஞானசிகரமண்ணா, நீங்கள் கிரேட், நல்ல ஒரு பாடம். இப்போ எத்தனை பேருக்கு ரொம்ப நாளாக ஆசை இருக்குன்னு சொல்லி வெளியில் சொல்ல மாட்டார்கள், அது நடந்திருக்கவும் மாட்டுது, நடக்குமாண்டிருக்கவும் இருக்கும். ஆனால் இருந்தாலும் கூட வெளியில் சொல்லவும் தெரியாது, அந்த ஆசையை எப்படியாவது அடைஞ்சிருவோமென்று கூட ஒரு துணிவும் இருக்காது. இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் ஆசைகள் நிறைவேறினால் ஒரு சந்தோஷம்தான், அதெண்டா உண்மை தான். சரி, அடுத்த பாடல் யாருடைய பாடல்ன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பாடலை தெரிவு செய்துங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அண்ணா. அடுத்து பாடல் ராஜேந்திரன் வந்து பாட்டை கேட்ட பாட்டு, சோகமாக சொல்லிட்டார் அம்மா என்றுட்டு பேசும்போது சரியான சோகத்தோடு பேசுகிறீங்க, கேட்ட பாட்டை பார்த்தா சோகம் இருக்கிற மாதிரி இல்லையே. 18 இளம் மட்டும் ரெண்டு கேட்டிருக்கீங்க, அந்த பாடலை கேட்கலாமா? நல்ல ஒரு பாடல், அதுவும் ஒரு எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பாடல் தான். பார்க்கலாம், ராஜேந்திரன் உங்களுடைய பாடல். ஏதோ ஒரு வகையில் அந்த பாடல் உங்களை நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக வந்துடுச்சு, ஆனால் ஒரு நல்ல ஒரு பாடல் உண்மையாக கேட்கலாம். எல்லாரும் 18 இருந்திருந்தா இந்த பிரச்சனை இருக்காது இல்ல? எத்தனை பேருண்ட ஏக்கமா இருக்கும், ஐயோ திரும்பவும் கொண்டே 18 16 விடுங்கப்பா ரெண்டு ஏங்கி தவிச்சவர்கள் இப்ப வந்து சொல்லிட்டு போறாரு பாக்கலையா.

0: அருமையான பாடல் உண்மையா. அந்த பாடல் பாடிய பாடகிக்குத்தான் கொடுக்கணும் பெருசு. என்னடா அவ்வளவு குழைந்து அந்த பாடலை பாட தன்மை. சரி, காற்றில இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ரதீஷ்.
1: ஹலோ ஹலோ, வணக்கம் வணக்கம்.
0: ஹலோ ஹலோ, சுகமோ?
1: சுகம் சுகம், சௌக்கியமா இருக்கு.
0: சௌக்கியம்.
1: நீங்க எல்லாரும் நலமாக இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் நாங்கள். நலமா சுகமா?
1: நல்ல சுகமா,
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க?
1: வீட்டுல எல்லாரும் நலமாக தான் இருக்குது. இங்க நல்ல மழை, ஒரு வாரமா உள்ள மழை.
0: நல்ல மழை
1: பிடிக்கும் தானே? இருக்குது குளிர், குளிர். ஆமா ஆமா, குளிரா இருக்கு. இங்க
0: இந்த மழை நாட்கள்ல நான் அங்க இருந்தேன்ல 2016.
1: இல்ல மறுபடியும் எல்லாம் ரெடியா இருக்கு இப்ப. ஆனா அந்த 2017
0: ஏப்ரல் மாதம்
1: சீக்கிரம் பாருங்க,
0: எப்படி போயிடுச்சு பாருங்க. வயசு அதாவது வருஷம் போனா பரவாயில்ல ரதீஷ், வயசு இல்லையா போயிடுச்சு அதில்.
1: யாரும்
0: தூக்கி கொண்டு போற மாதிரி இருக்க கூடாதுல்ல, இல்லையா?
1: ஆமா, நம்ம தானே இருந்து நடக்கணும். அப்படியா இருந்தா பரவாயில்ல.
0: அது சரி. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு? உங்களுக்கு
1: எனக்கு தும்பி துள்ளல் என்ற ஒரு ஏஆர் ரஹ்மானோட ஒரு பாடல்.
0: தும்பி துள்ளல், அது தமிழ் பாட்டா அல்லது மலையாளமா?
1: இல்ல, அது தமிழ் பாடல் தான். பாடின பாடல்.
0: என்ன படம் அது?
1: அது படம் நினைச்சேன் கோப்ரா என்று. கோப்ரா
0: கோப்ரா கோப்ரா. நீங்க மனைவி பிள்ளைகள் மற்றது அம்மா அப்பா உறவினர்கள் யாரையுமே சொல்லக்கூடாது நீங்க, சரியா? உங்களுக்கு எப்பவும் இவர்கள் அருகில் இருந்தால் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கலாம் என்று நாடுற யார் மேல அப்படி ஒரு அன்பு வச்சு உங்களுக்கு ஆசையா இருக்கும் போய் இவர்களோட இருந்தால் நல்லா? அம்மா அப்பா எல்லாம் சொல்லக்கூடாது, அது எங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. இவங்க கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன் என்று நீங்க யார் கூட இருக்க ஆசைப்படுவீங்க?
1: அப்படியா இருந்தா நம்ம வீட்டுல வளர்த்திட்டு இருக்கிற ஏதாவது ஒரு நாய் பூனை.
0: சூப்பர் ஐயா. ஏனண்டா நீங்க பேசினாலும் அதுக்கு புரியாது, வாண்டா வரும் போண்டா போவும் இல்லையா? திருப்பி வாய் மாட்டாது.
1: அது மட்டும் இல்ல, நம்ம நம்ம மேல பாசம் வச்சிருக்கிற நம்ம
0: யதார்த்தம் நீங்க கட்டி கொண்டு போய் எங்கேயும் ஐயோ வேணாம்ப்பா இதை கொண்டே விட்டுட்டு வேணாம், இந்த பூனையை கொண்டே விடையுக்கு தெரியுமா, இதை அடுப்பை சுத்தி போட்டு கொண்டே விடுவாங்களாம், அப்பதான் திரும்பி வராதான். அது என்று சொல்லுவாங்க. அல்லாட்டி இந்த சாக்குல போட்டு, சாக்குல போட்டு கண்ணதுல சுத்தி போட்டு விடணும் ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்தது இல்ல. சொல்றீங்களா நீங்க?
1: அதே மாதிரி ஒரு இந்தியக்காரன் இல்லாத வெளிநாடு தெரியாது, இருக்காது, எல்லா இடத்துலயும் இருக்கு.
0: இந்தியா இல்ல, தமிழ், தமிழர்கள் இல்லாத வெளிநாடு இல்ல. இந்தியா
1: நாங்க சொல்றது மலையாள,
0: மலையாளம், மலையாள உறவுகள் இல்லாத.
1: உக்ரைன்ல வந்து இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ஒரு மலையாளி ஒரு பையன் இங்க இருந்து படிக்க போனது வந்து
0: இறந்து போனார், இறந்து போனார். அது நாங்க பாத்திருந்தோம், நியூஸ்ல எல்லாம் பாத்திருந்தோம்.
1: அதே மாதிரி இந்த கொரோனா இந்தியா முதல்ல வந்தது யாருக்கு? மலையாளி.
0: ஓ, அங்க நிச்சயமா எடுத்து வரேன் உங்களுக்கு.
1: இல்ல, அந்த பாடலே தலை சுத்தி விட்டுருக்கு.
0: மந்திரம் சுத்தி விட்டுருக்கா? நல்ல நல்ல நல்ல, சரி, நல்ல கட்டி காரன்.
1: நீங்க கஷ்டப்படக்கூடாது, அதனால
0: மற்றதையும் மற்றதையும் தலையை சுத்தி விட்டுருங்க. புதிய வாதி
1: நன்றி,
0: வணக்கம். அடுத்த பாடல் காட்சியளிக்கு வருகிறது எங்களுடைய யார் பாடல் என்றால் ஃபாரூக், கடக்குட்டி சிங்கம். எப்பவும் சந்தோஷமாக துள்ளி குதித்து எங்களையே சிரிக்க வைக்கிற ஃபாரூக், நீங்கள் இப்படி ஒரு பாட்டு கேட்டிருக்கிறீங்க. சரி, இருந்தாலும் இந்த பாடல் பலருக்கு விருப்பம்தான். என்ன செய்தாலும் சோக பாடலில் இது ஒரு மனதை எல்லோரையே, அதாவது மிகவும் வெறுத்து ஒரு மனிதன் பாடுகிற ஒரு பாடல், அன்பை நம்பி ஏமாந்த ஒரு மனிதனின் பாடல் என்று சொல்லலாம். கேட்போம் இந்த பாடலை ஃபாரூக்.

அருமையான பாடல் ஃபாரூக், நீங்க கேட்ட பாடல். இந்த பாடலை உள்வாங்கும் போது மனசெல்லாம் ஏதோ செய்கிறது என்று சொல்லலாம். அடுத்த பாடல் விஜய் ராகவன், நீங்கள் கேட்ட ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் என்று சொல்லிட்டு இப்போ இந்த எழுதி விட்டிருக்கிறீங்க. ராஜராஜ ஸ்ரீ ராஜன் வந்தான் என்ற ஒரு பாடல், நல்ல அருமையான ஒரு பாடல் ஏதோ தெரிவு செய்திருக்கிறீங்க. எல்லோருக்கும் பிடிச்ச பாடல் தான், பழைய பாடல் என்றாலும் மனதை கொள்ளை கொண்ட பாடல்.

ஆங்கில பாடலும் ராஜனுக்கும் ராணிக்கும் நல்லா இருக்குல்ல. சரி, அடுத்த பாடல் ரதீஷ் கேட்ட பாடல் என்று நினைக்கிறேன். ரதீஷ் உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வர இருக்கிறது. அதுக்கு முன்பாக ரதீஷ் நீங்கள் பொறுமையாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் எங்களுடைய கலைச்செல்வன் கலைச்செல்வி, திருமதி கலைச்செல்வி, கலைச்செல்வி கலைச்செல்வன் அவர்கள் கேட்ட ஒரு பாடல். அது மாறி அவர் பாடிய பாடலை கொடுத்து விட்டேன். இப்பொழுது இதான் அந்த பாடல் என்று நினைக்கிறேன். மீண்டும் அவருக்கு ரெண்டு பாட்டு இன்றைக்கு போனஸ். அவளுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. அந்த பாடலை கேட்போம்.

0: காய்ச்சல் எழுந்து கொள்ளும் மாமா சந்திரராஜ். மாமா எப்படி இருக்கிறீங்க மாமா?
1: இனிய எங்களுக்கு காலை நேரம் வணக்கம் மாமா, உங்களுக்கு இரவு நேரம் வணக்கத்தோடு சில வயசானவராச்சு.
0: எனக்கு காலை ஆச்சு மாமா, 3:26.
1: அதிகாலை ஆயிடுச்சு.
0: அதிகாலை ஆச்சு. இதுக்கு இதுக்கு மேல ஒரு முடிய காலை வரணுமா எனக்கு?
1: நீங்க வராம ஒருத்தருக்கு முடிய மாட்டேங்கிறாங்க எல்லாரும்.
0: என்ன வராம ஒருத்தருக்கு முடியுது இல்ல, கள்ளம் அடிக்கலாம் இப்படி
1: சட்டம்.
0: இனி லீவுக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவரு.
1: ஆமா
0: சரி அண்ணா, மாமாக்கு என்ன பாட்டு வேணும்ப்பா உங்களுக்கு?
1: இன்னைக்கு புதுசா இணைஞ்சு கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கலாமா, சிறப்பாக இருந்தார்கள்.
0: இன்னும் மாமாட்ட நான் கொஞ்சம் கேட்கலாம்னு இருக்கேன். நீங்க இலங்கை வானொலி ஒளிபரப்பு கூட்டத்தாமலம் கேட்ட அன்பு உறவுகள் பலர் இருக்கிறீங்க நீங்க, நிறைய இல்லையா? இப்ப அந்த சேவை தடைப்பட்டு இருக்கிறது இல்ல?
1: ஆரம்பிச்சிருக்காங்க.
0: இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க.
1: 1 மணி நேரம் 7 to 8.
0: அது மீண்டும் பழமை போல, மீண்டும் பழமை போல ஆரம்பிக்க உங்களுக்கு ஆசை தானே? அது வர ஆசை அதுதான்.
1: அது விளம்பரங்கள் வேணுங்கிறாங்க, விளம்பரம் இல்லாம அது நடத்த முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல நம்ம அம்மா குறிப்பிட்ட மாதிரி ஜெயகிருஷ்ணா சார் வந்து ரொம்ப அதாவது கரெக்டா இருப்பாரு அவரு. எப்படின்னா கோவப்படுவாருனாக்க, ஏதாவது இடவடம் பேசிட்டு இருந்தா கோவப்படுவாரு டக்குன்னு. ஆனா கரெக்டா இருப்பாரு அவரு, டைமிங்கும் சரி. ஆமா, ஏதா இருந்தாலும் சரி தொடர்ந்து ஒரே நேரத்தில் பேரை சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது, அவருக்கு அது கடுப்பா இருக்கும்.
0: அது உண்மை.
1: அது வந்து சொல்றவங்களுக்கு நல்லா இருக்குமா, ஆனா காட்டுல கேக்குறவங்களுக்கு என்ன இது ஒரே பேர் அதே பேர் படிச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு சலிப்பு ஏற்படக்கூடாதுன்ற அவரு நிகழ்ச்சியை தெளிவா கொண்டு போவார் அவரு.
0: அது எங்கட வானொலியும் இருந்துதானே, அப்பாதானே திருத்தி எடுத்தது, எழுதுனாலும் கொடுக்க மாட்டேன். உண்மையாக பழமை போலவே அது ஒளிபரப்பாக வேண்டும். 1 மணித்தியாலம் இல்ல, எத்தனை மணித்தியாலங்கள் மாமா அப்ப நடைபெற்றது? உண்மையா நான் கேட்டது இல்லை, அதனால கேக்குறேன். இங்க
1: உங்களுடைய சாயங்காலம் கேட்போம் நாங்க. இப்ப இந்த தெண்டல் ஒண்ணு அது ஒளிபரப்பாயிட்டு இருக்கு, அது வந்து எஃப்எம்ல வர்றது வந்து அது உங்களுக்கு நைட் 11 மணி வரைக்கும் வருதுன்னு
0: நினைக்கிறேன். காலையில இருந்து வருதே, உங்களுடைய காலை 6 மணில இருந்தே தெண்டல்ல வேலை செய்யறது தானே?
1: ஆமா.
0: இரவு 10 மணி வரையும், அதுக்கு பின்புதான் அது
1: 11 மணி வரைக்கும்
0: வருகிறது. இப்ப நான் இது இந்த சிஐஆரை கேட்கிறேன், அது உங்களுடைய இந்தியா பக்கத்துல. அப்படி மீண்டும் வரவணும்னு ஆசை இருக்கு அல்லவா உங்களுக்கு எல்லாருக்கும்?
1: எல்லா நேர்களுக்கும் இருக்குதான் செய்து.
0: எனக்கு இருக்குது, எனக்கே இருக்குது.
1: நிச்சயம் நிச்சயம், அதனால என்ன இருக்கு,
0: இங்க இங்க 2 கிழமை லீவ் எடுக்க, அங்க கேட்கலாம்,
1: அங்க போயிடலாம் பாக்கீங்களா?
0: இல்ல அங்க போகலாம்ல, அங்க கேட்கலாம், லீவ் எடுக்கிறனாக்கல்ல. உண்மையா ஏனென்றால் அந்த சிறந்து விளங்கிய ஒரு ஊடகம் மீண்டும் சிறந்து விளங்க வேணும். எப்பொழுதும் அந்த இல்லாமல் போகக்கூடாது என்றதுதான் என்னுடைய கருத்து. அது பழையபடி இரண்டால் அந்த வானொலியை விரும்பியவர்கள் இந்தியாவில் தான் அநேகமான ஆக்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் எல்லோருடைய மனதிலும் சொல்லிலும் நான் என்ற காதுபட கேட்டிருக்கிறேன் மாமா, உண்மையிலேயே அந்த வானொலி. சரி, சிறக்கட்டும், மீண்டும் நாங்கள் எதிர்பார்ப்போம், அது நடைபெறட்டும், நடைபெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு. என்ன பாட்டு மாமா உங்களுக்கு வேணும்? என்ன பாட்டு வேணும்?
1: பாட்டு வந்து நாளைய உதயம் திரைப்படம் வந்து சிலு சிலு காத்தே செம்பருத்தி நாத்தின் ஒரு அருமையான பாடல் கேட்போமா.
0: அப்ப மற்றது அந்த கேள்விக்கு என்ன பதில் இல்லமாமா, எல்லாரும் அந்த பழைய காதல் என்று சொல்லிட்டு போனேன்.
1: நண்பர்களோட பேசுறதுதான் சிறந்ததா இருக்குங்கிற மாதிரி என்னுடைய கற்பனை,
0: உங்களுடைய கற்பனை. ஆனா துணிவா சொன்னது ரெண்டே ரெண்டு பேர் தான். மற்ற எல்லாரும் கள்ளங்கள் மாமா, எல்லாரும் ஒழிச்சிட்டாங்க எல்லாரும்.
1: அடுத்த வேலை சோறு கிடைக்காம
0: போயிடுச்சுன்னா. சரி, அடுத்த பாடல் எங்களுடைய ரதீஷ் நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம் ரதீஷுடைய பாடல். கோப்ரா திரைப்படத்திலிருந்து இந்த பாடல், புதிய படம் இது.

இனிமையான பாடல் ஒன்று, புதிய பாடலாக இருந்தாலும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல். அடுத்த பாடல், மாமா உங்களுடைய பாடல் வர வேண்டிய நேரம் சற்று கைக்கு கிட்டவில்லை, இருந்தாலும் என் விருப்பமாக ஒரு பாடல் காற்றலையில் வருகிறது. அந்த பாடலை தொடர்ந்து மாமா உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

விருப்ப பாடலுண்டு கேட்டீர்கள். ஏனென்றால் சந்திரராஜ் மாமாவுடைய பாடலை எடுத்து வரும் வரை அந்த பாடல் எனக்கு தேவைப்பட்டது. இருந்தாலும் என் மனம் கவர்ந்த பாடல் அது. நல்ல ஒரு பாடல், எத்தனை தடவை கேட்டாலும் வெறுக்காது. ஏனென்றால் அந்த அதனுடைய இசை, அந்த துடி துடிப்பு, அந்த பாடலை கேட்கும்போது இருக்க ஒரு சற்று சோர்ந்து இருக்கும் மனம் கூட உற்சாகமாக இருக்கு. அது எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கத்தான் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சரி, அடுத்த பாடல் சந்தனராஜ் மாமாவுடைய பாடல், நிறைவு பாடலாக வருகிறது. நல்ல ஒரு பாடலை மாமா கேட்டிருக்கிறீங்க, அந்த பாடலை கேட்கலாமா?

0: சந்திரராய் மாமா விரும்பிய பாடல் ஒளிபரப்பாகியது. இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. என் அன்பு உறவுகளே, இன்றைய நேரம் பல உறவுகள் இணைந்து சிறப்பித்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே சில உறவுகளுக்கு தெரியவில்லை, ஏனென்றால் இது மறு ஒளிபரப்பு என்றுவிட்டு எங்கே அம்மா வரப்போகிறான்ட்டு யாருமே வரவில்லை. சில பேர் இனித்தான் ஐயோ எனக்கு தெரியலையே என்று சொல்ல போகிறீங்க. நல்ல பாடல்களை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்வாக காற்றலைக்கு வர இருக்கிறது எங்களை ஜெயவர் சாதி கண்ணாவுடைய இசை மலை நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து புலனத்தில் நீங்கள் எழுதிய நேர் விருப்பம், அது காற்றலைக்கு வர இருக்கிறது. அதைத் தொடர்ந்து காற்றலையில் பொங்கும் புதுவெள்ளம் சிந்தனை செல்வன் அவர்களுடைய நிகழ்ச்சி மீண்டும் அதைத் தொடர்ந்து காற்றலைக்கு வருகிறது. நீங்கள் இரவு நேரம், நேற்றைய இரவு நேரம் நேர் விருப்ப நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பாக வரும் என்றால் அதை கேட்க நீங்கள் விரும்புவீங்கள். தொடர்ச்சியாக மற்ற நிகழ்ச்சிகள் வருகிறது என்று சொல்லிக்கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே இருக்கும் பொழுதும் அங்கே இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோடும் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் நல்லதாகவே நடக்கும், எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. MTR

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அவனது வழியாகும், அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேயர் நேரம் தரும் முதல் பாடல் தூண்டில் மீன் திரைப்படத்திலிருந்து என்னோடு என்னென்னவோ ரகசியங்கள் என்ற பல்லவியோடு மிகுதியையும் தர வேண்டும் என்று கேட்டு அன்புடன் எழுதியிருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். வழமை போல ஞானசேகரன் கேட்கும் பாடல்களை அவரோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முக பிரியா, மீண்டும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துரை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்பார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் இப்போது.

வெட்டி வேறு வாசம் என்ற ஒரு பாடல் முதல் மரியாதை திரைப்படுத்த பாடல் அல்லவா? அந்த பாடலை இன்று தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ சிவசங்கரன் மற்றும் நற்பவி நர்முகையாள், தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல் என்று எண்ணியர் விருப்பத்திலேயே.

0: நேயர் நேரமாக வரும் நேயர் விருப்ப பாடல்கள் ஒலிக்கும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் வளமை போல வளமுடன் வாழ்க என்று வணக்கம் கூறி திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரத்திலிருந்து சோமஸ்கந்தன் அனுப்பி வைத்திருக்கின்றார் ஒரு பாடல். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே என்ற அற்புதமான ஒரு பாடல், உயர்ந்த மனிதன் திரைப்படுத்து பாடல். இன்று அவர் கேட்ட அந்த பாடலை வளமை போல அவருடன் இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் கேட்கின்றார்கள், நாங்களும் கேட்போம்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே அந்த நாள்

ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே.

0: ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

இசை தாங்கி இனிமையாக ஒலிக்கும் இந்த பாடல்களை கேட்கும் வேளையிலே நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் தேனும் பாலும் என்ற திரைப்படத்தில் இருந்து மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் என்ற வரி கொண்ட பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை இன்று அன்போடு தந்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன். அவர் கேட்கும் அந்த பாடலை அவருடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் இவர்களோடு நண்பர்களும் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்கும் நிகர் நிறுத்தி அலங்கரித்து வரும் அடுத்த பாடல் நிச்சயமாக அது கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்ட பாடலாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். இருவர் உள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து ஏன் அழுதாய் ஏன் அழுதாய் என்னுயிரே ஏன் அழுதாய் என்று கேட்கும் ஒரு பாடல் உலக தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்டவளை ஒலிக்கின்றது பாடல்.

இது என்ற தெய்வம் முன்னாலே என்ற பாபு திரைப்படுத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இன்றைய தினம் நல்வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார் வளமை போல இன்றும் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வளமையாக அவர் ஒரு பாடலை கேட்கும் பொழுது அவர் தன்னோடு இணைப்பார் உறவுகளும் நண்பர்களுமாக கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரையும் நாங்களும் இணைவோம் ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக எங்களோடு இணைந்து தன் மனக்குறையை நீக்கிக் கொண்டு மனச்சுமையை இறக்கிக் கொண்டிருக்க விரும்புபவர் மொன்றியல் தமிழ் வானொலியை எப்பொழுதும் சுவாசித்துக் கொண்டிருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலி அக்கறையுடன் இருக்கும் அன்பு உறவு நீண்டகால உறவு எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். மனப்பாரத்தை எப்படி குறைக்கலாம் என்று எண்ணிக் கொண்டிருக்கும் வேளையிலே எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒலிக்கும் பாடல்களும் வந்து பேசிக் கொண்டிருக்கும் உறவினர்களும் பேசும் வார்த்தைகள் அவருக்கு ஆறுதலாக இருக்கின்றது என்பதை நான் நன்கு அறிவேன். அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் ஒருமித்து அவருடைய மனச்சுமையை குறைக்க உதவுவோம் என்று கூறிக்கொண்டு இன்று அவர் கேட்கும் பாடலை அவரோடு இணைந்து நாங்களும் கேட்போம். கல்லும் கனியாகும் என்ற திரைப்படுத்து பாடல்தான் என்று அவர் கேட்கின்றார். நான் கடவுளை கண்டேன் என் குழந்தை வடிவிலே, அவன் கருணை கண்டேன் கொஞ்சம் மழலை மொழியே என்ற வரிகளை கொண்ட பாடலை கேட்டு அவர் மனமாறிக் கொள்வார். ஒலிக்கின்றது அந்த பாடல். அது மட்டுமல்லாமல் அவர் கேட்கும் அந்த பாடலை வளமை போல இன்றும் செவிமடுக்கின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபை, முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாக, இம்ரான், ஷாஹில் அனைவரும்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள என்ற வரியை கொண்டு வருகின்றது. அது நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன் ஆசை என்றும் கூறி பாடுகின்றது சுந்தர பாண்டியன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து என்று பதிவிட்டிருப்பவர் கோவை ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். அவர் கணபதி பகுதியிலிருந்து கேட்கின்றார். என் உமா மகேஸ்வரி, என் நந்தினி ஆகியோரும் இவரோடு இணைந்து கேட்கும் வேளை நாங்கள் இணைவோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அன்பு உறவுகளே, அடுத்த பாடல் யாருடையதாக இருக்கும்? யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் தந்த பாடல்தான். நெய்வேலி அரசடி குப்பத்திலிருந்து கேட்கும் உங்கள் பாடல் கொங்கு நாட்டு தங்கம் திரைப்படுத்து பாடல். கரும்பாக இனிக்கின்ற பருவம் என்று அழகாக ஒரு பாடலை இனிமையாக தர விரும்பும் வேளையிலே உங்கள் பாடலை தங்கம், சரவணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்க நாங்கள் இணைந்து கேட்போம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்திற்கான தித்திக்கும் தேனான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஒருத்துறை எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் இளம் வயசு பொண்ணு என்று வரி எடுத்து பாடுகின்றது. பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்தில் இருந்து.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்களோடு நானும் இணைகின்றேன், என்னுடைய பாடலையும் தாருங்கள் என்று நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள் ரிஷ்வான் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை வணைத்து ஒரு பாடல் தருகின்றார். மேகம் கருக்குது மழை வரப்போகுது வீசி அடிக்கிறது காற்று, இப்படியான பாடலை ஆனந்த ராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

0: மேகங்கறுக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் பகுதியை அலங்கரிக்க இன்னும் ஒரு பாடல், மருதாணி அரைச்சேனே என்ற பாடல். இந்த பாடல் ராஜா கைய வச்சா என்ற திரைப்படுத்து பாடலாகும். இந்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடனே ரவிச்சந்திரன் நீங்கள் கேட்டவளை ஒலிக்கின்றது பாடல் ஒன்றில்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேயர்களுக்கான பாடல்களுள் அடுத்து வரும் பாடலை தமிழ்நாடு வண்டிகேத் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார். சந்தித்த வேளை திரைப்படத்திலிருந்து பெண்களையே பெண்களையே பாடுகிறேன் என்ற வரி கொண்ட பல்லவி சரணத்தோடு ஒலிக்க வைக்கும் சிலுவை சந்தனராஜ் அவர்களே இதோ அந்த பாடல்.

கேட்டு மகிழ்ந்திடும் இந்த பாடல்களை உங்களோடு கேட்டு மகிழ வேண்டும் என்று நேயர் நேரத்தில் இன்னும் ஒரு பாடல் வைக்க இருக்கின்றது. அந்த பாடல் பல்லே லக்கா பல்லே லக்கா என்ற வரி எடுத்து சிவாஜி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை கேரள மாநிலத்திலிருந்து இன்று ஓணம் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் மகிழ்ச்சியோடு கேட்கின்றார் அன்பு ரதீஷ் அவர்கள் பாலக்காட்டில் இருந்து. இந்த பாடல் சிவாஜி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. அடுத்து

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டிலி தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி.

ஒலிக்க இருக்கும் பாடலோடு இன்றைய நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்ற வண்ணத்திலே தருகின்றார் நீண்ட கால உறவு வடகுடாமன் ஜோர்ஜ் அவர்கள் குவைத் நாட்டில் இருந்து. என்றென்றும் காதல் திரைப்படுத்த பாடல்தான் பாட இருக்கின்றது ஜோர்ஜ், கண்களா மின்னலா என்று கேட்டு.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.
3: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையை கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தியை கோரும் இந்த வேளையிலே மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். செந்தூரப்பூவே என்ற பாடலுடன் ஆரம்பிக்கும் நேயர் நேரத்துக்கான பாடல் செந்தூரப் பூவே இங்கு என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

0: நாட்டின் மத்திய மாகாணத்திலே ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிராஞ்சி அவர்கள்.
1: இனிய தென்றலே, இனிய தென்றலே.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இன்று நீ நாளை நான் என்ற திரைப்படத்தில் பாடல் அற்புதமான பொன்வானம் பன்னீர் தூவுது என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட பாடல். இந்த பாடலையும் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து அன்பு விஜயராணி அவர்கள் அனுப்பியவளை நாங்கள் இணைந்து கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் ஒரு இனிமையான பாடல். இது நிஜமா நிஜமா என்று கேட்கும் சுவாசமே என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று எங்களோடு இணைந்து கேட்க விரும்புகிறார் கனடாவிலிருந்து மொன்றியல் மாநகரத்து தனுஷன் அவர்கள்.

தொடர்கின்ற பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் வளமையான பாடல்கள். பழமை போல இன்றும் ஜோடியாக வந்து ஜோடி பாடலை கேட்டு மகிழ விரும்புகின்றார் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா. அவர்கள் கேட்கும் இந்த பாடல் நான் மலராகவா என்ற முதல் வரியை கொண்டு இமேஜ் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்த பாடல் நீண்டகால உறவு. கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார். நான் என்பது நீயல்லவா என்று கூறும் சூரசம்காரம் திரைப்படுத்து பாடல்.

இவர்கள் கேட்கும் இந்த இனிமையான பாடல்களோடு அடுத்து வரும் பாடலையும் வளமை போல இன்றும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணி அஞ்சலா என்ற திரைப்படத்து பாடல் டீ போடு என்று கூறும் பதிகொண்ட பாடலை தருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே. அடுத்து வரும் பாடல் சிங்காரப்பூமி. சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடல். அவர் தந்த ஒரு விழிப்புணர்வான பாடல். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்ற வரி கொண்டு.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வளமை போல ஒலிக்கும் தித்திக்கும் தேனான பாடலை சுமந்து வந்து எங்கள் காதோரம் இனிக்க வைக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

தொடரும் பாடல் சாலையோரம் என்ற திரைப்படத்து பாடல். மனசோ மெட்டு கட்டி பாட என்ற வரியை முதல் வரியாக கொண்டு முழுவதையும் பாட வைக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து வளமை போல இன்றும் அருள் மோகன்.

அடுத்து ஐரோப்பிய மண், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவா நகர் நிரேஷன் பாடல் காத்துக் கொண்டிருக்கின்றது. வானம் போல பூமி போல என்று செம திமிரு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

ஐரோப்பிய மண்ணென்று உச்சரித்து விட்டால் என்னவளின் ஞாபகம் எல்லோருக்கும் வருகின்றதல்லவா? முதல் முறை கிள்ளி பார்த்தேன் என்ற சங்கமம் திரைப்படுத்த பாடலை இன்று எங்களோடு கேட்டு சங்கமிக்க இருக்கின்றார் இதயத்தால் என்னவள், அவர்கள் ஈழமணி திருநாட்டில் இருந்து.

ஒரு பாடல் வந்து எங்களோடு சங்கமிக்க இருக்கின்றது. அந்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படுத்த பாடல். இளைய நிலா பொழிகிறதே என்ற இனிமையான வரியோடு பாடி எங்களோடு சங்கமித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது என்ற சர்வதேச நேயர் விருப்பத்திலே.

நண்பர்களே, நாங்கள் இதுவரை நிலவும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலர்ந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திட்டிக்கும் தீனான பாடல்கள் அவர்கள் தெருவிலே வந்த வேளையை எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தோம் என்ற திருப்தியோடு மீண்டும் சந்திக்கின்றேன் என்று உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: வணக்கம் என் நண்பர்களுக்கு. நலம் தானே எல்லோரும். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணக்கம் கண்ணன் அவனை கண்மூடி இணைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீறா இன்றைய பாடுவோர் பாடல் முயற்சியோடு இணைந்து கொள்ளலாம். முதலில் ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை கேட்கலாம். கேட்போம்.
1: கண்ணோடு கண்ணா நயன் கண்ணா,

0: ஒவ்வொரு பன்னாம் நிகழ்ச்சியில் முதலில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் விஜயராகவன், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் விஜயராகவன், நீங்க நல்லமா இருக்கிறீங்களா?
1: வணக்கம்.
0: உங்களுக்கு இரவு வணக்கம். உங்களுக்கு இப்பொழுது காலை
1: வணக்கம்.
0: காலை வணக்கம். 10:52 இப்பொழுது. சரி, என்ன பாட்டு இன்றைக்கு நீங்க பாட போறீங்க?
1: அடுத்த வாரிசு படத்து வந்து ஆசை நிறுவது.
0: எங்க பாக்கலாம், பாடுங்க பாப்போம். அட்டே அப்பா
1: பலவாமா. ாம் பல ஜோடி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். முத்து ரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்தம் அழைத்தேயாது, வந்த வரை லாபம் கொண்ட வரை மோகம் உள்ள வரை நீயாடி. என்ன சுதம் தேடி எந்த விதம் தேவை சொல்லி தர நான் உண்டு. பள்ளியிலே கொஞ்சம் பஞ்சலையில் கொஞ்சம் அள்ளி தர நீ உண்டு. அந்த சொத்தம் கண்களும் பந்தம் கண்களும் வா, அங்கே நான் தான் வந்தாதவன் மாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம், மனம் போல்வா கொண்டாடலாம், மனம் போல்வா கொண்டாடலாம். சுத்தி வரும் போல சுத்தி வரும் பெண்கள்
0: அடுத்த வரி என்ன? ரெண்டாவது வரி. இந்த
1: பாட்டு,
0: இந்த படத்தை நீங்க எத்தனை தடவை பாத்திருப்பீங்க? நீங்க நல்லா பாத்தீங்க, சூப்பர் ரசிச்சு பாருங்க. மீண்டும் நன்றி நன்றி. மீண்டும் இணைஞ்சு கொண்டுங்க, மீண்டும் மற்றவர்கள் பாடிக்கொண்டு நன்றி நன்றி நன்றி.

விஜய ராகவன் இப்ப என்னென்னா முதல் பாட்டு பாடிட்டார். பாடிட்டு அவர் ஓடி போய் கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கம் சாப்பிட்டு இருப்பார். குட்டி தூக்கம் என்று போட்டுட்டு திரும்ப விளம்பி வருவார். அது எனக்கு தெரிஞ்சிருச்சு கெட்டிக்காரர். சரி, ஆனா உண்மையிலே அந்த பாட்டு பாடுவது கஷ்டம். அவர் முழுமையாக அதை பாடிட்டார். அப்படிங்க நான் நினைச்சேன், அவர் அப்படி பாட்டு சொல்லி போட்டு போக போறாருக்கும் பாட்டு பாடுறேன் தெரியாமண்டா, ஆனா பாடிட்டார் பாருங்க. சரி, எங்க அடுத்து யார் வர்றீங்கன்னு பாப்போம். சரியா,

0: எண்ணி பாட்டை நிறுத்திட்டீங்க.
1: நீங்களா?
0: பண்ணி குழந்தைய தூங்க வச்ச உங்க பாட்டு என் உள்ளத்துல தூங்கி கிடந்த பல எண்ணங்களை விழிக்க வச்சிருச்சு. நான் காதலிச்ச அந்த குரலை திரும்ப ஒரு முறை கேட்கணும் போல இருக்கு. பாடுங்கள்,
1: பாடு. உங்களுக்கு இல்லாத பாட்டா?

நல்ல அழகிய பாடல் இல்லையா, நல்ல இனிமையான ஒரு பாடல். பாடும் போது அந்த பாட்டை எத்தனை தடவை கேட்டாலும் ரசிச்சு கொண்டே இருக்கலாம். எங்க எங்க ஸ்கூலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நானே லேட்டா வந்துட்டேன். அப்படி இருந்து பிள்ளைகளெல்லாம் ஆயத்தமா இருந்திருக்கீங்க. விஜயராவன் பாருங்க, வந்தோடனே ஒரு பாட்டு ஆசைனூறு வகை பாடிட்டு டக்குன்னு போயிட்டார். சரி, செல்வகுமார் வணக்கம். அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு வணக்கம் சொல்லா சரி இருக்காது. செல்வகுமார் வணக்கம். அடுத்தது புதுக்கோட்டை செல்வகுமார். அடுத்தது எங்களை கலைவாணன் மெர்சி வணக்கம். அடுத்தது எங்களுடைய சந்திரராஜ் மாமா வணக்கம். பிள்ளைங்க ரெடியா தான் இருக்கிறீங்க, பாப்போம் என்ன பாட்டு பாட போறீங்கன்னு பாப்போம். நீங்க பாட வராட்டி பரவாயில்ல, நானே ஒரு இன்னைக்கு ஒரு பத்து பாட்டு பாடு லைனா பாடிட்டு போறேன். சரி, இந்த பாட்டை மீண்டும் கேட்கலாம். வந்து அந்த வரி எனக்கு பிடிச்சிருக்குது, உனக்கென்றும் எனக்கென்றும் உறவு வைத்தாய் என்ற பாடல். சரியா, இங்க கேட்போம். இந்த பாடல் பாடகி நீங்க வரலாம், நாங்கள் நிறுத்தலாம். இது நேர் விருப்பம் அல்ல. பாட்டு போய்கொண்டிருக்கே நிறுத்தி நீங்கள் பாடும் பாடலை நாங்கள் கேட்க தயாரா இருக்கிறோம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பத்தில் இணைய இருக்கின்றோம். இன்று 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 29வது நாள், 8வது மாதத்தின் இறுதி நிலைக்கு வந்துவிட்டோம். விரைவில் ஓடிக்கொண்டு செல்லும் இந்த வேளையிலே நாங்கள் வளமை போல இன்றும் இணைந்து இயங்க வந்திருக்கும் வேளையிலே வணக்கம் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்றேன். முதலில்

இங்கும் அங்கும் எங்கும் நலமாக எல்லோரும் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கும் வேளையில் உலகளாக இருக்கும் அன்பு உறவுகள் கொண்டாடி கொண்டிருக்கும் நல்ல நல்ல நிகழ்வுகளுக்கெல்லாம் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு முதலில் அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களையெல்லாம் அறியக்கூடிய அன்பு தமிழும் பெற்று வர எனக்கு வழிவகைத்த எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் எல்லோருக்கும் என் அவர்கள் தாழ் வணங்கி நன்றி கூறி அன்பு கூறி வணக்கம் தெரிவித்து உலகளாக இருக்கின்ற என் அன்பு இதயங்களே, முகம் தெரிந்தவர்களே தெரியாதவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன் இன்றைய கதம்பத்திற்கு.

இனிமையான இந்த இசையோடு ஆரம்பிக்கும் கதம்பத்தை அலங்கரிக்க நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டிய எண்ணை கூறட்டுமா? 647-8746415 என்ற எண்தான் இந்த எண். இன்று பல தடவை சொல்லிட்டு இருக்கின்றீர்கள். ஆயத்தமாக இருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 29வது நாள் காரிக்கிழமை, சனிக்கிழமை. பழமையாக சனிதோறும் வழக்கமாக காரிக்கிழமைகளிலே எங்கள் ஜனரஞ்சகமான ஒரு நிகழ்வாக உலகெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சர்வதேச உறவுகள் அத்தனை பேரும் ஆவலோடு எதிர்பார்த்து நகைச்சுவையும் கேட்டு முறுபுறுப்பாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கும்போது அவர்களும் ஓடிக்கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு அல்லவா?

என்ன பதில் என்று கேட்டு ஆரம்பிக்கும் வேளையில் ஒவ்வொருவரும் ஓடி வந்து தங்கள் பதில்களை குவித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் நாங்கள் இணைந்து கொள்வோம் என்னும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி முற்பகல் 11:35 காட்டிவிட்டது. உங்களுக்கும் இரவு நேரம் 9:04 என்று காட்டிக்கொள்ளும் இந்த இங்கிதமான வேளையிலே உலகளாவ ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட அந்த பருவகால நேரங்களை கவனித்துக் கொண்டு மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டில் இணைவதற்கு ஆயத்தமாக இருக்கும் வேளையிலே நாங்கள் 21 பாகையிலே வெப்பநிலையை கண்டு அது 24 பாக வரை சென்று மீண்டும் அது குறைந்து நேற்றைய தினம் 7 பாகைக்கு வந்திருந்தது. ஆனால் இன்று அப்படி வராது, 17 பாகையாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள். இருப்பினும் வெப்பம் எங்களுக்கு தோற்றாத வகையில் குளிர் அணுக்கள் குளிர் தன்மைகள் இருக்கின்றன. வீசுகின்ற காற்று வெப்பமாக ஒரு சிறு மணி நேரத்துக்கு தான் இருக்கும், மீண்டும் வராது. குறைந்த பகலோடு நாங்கள் இருக்கின்றோம். குறைந்த பகல் என்றால் இன்னும் 12 மணித்தியாலத்துக்கு குறையவில்லை, 13 மணித்தியாலத்துக்கு மேல் தான் இருக்கின்றோம் என்ற செய்தியை நான் தரும் வேளையில் நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள், உங்களுடைய காலநிலை எப்படி என்பதை எல்லாம் அறிவிக்கும் வேளையிலே இன்றைய நேயர் நேரத்தை நேயர் கதம்பத்திலே வந்து நீங்கள் இணைந்து பாடல்களை குவிப்பதற்கு முன்பு வந்து வரவு வைத்திருக்கின்றார் எங்களுடைய அன்பு நாகப்பன் அவர்கள். அவரை தொடர்ந்து அழகான படம் வரைந்து பாட்டுக்கு பதில் பாட்டு என்று இணையத்தில் இணைந்து விடுவோம் உறவுகளே என்றும் அப்பா வந்தாச்சு என்று ஆனந்த கூத்தாடி கொண்டு மகள் சியாமலாவும் இவர்களெல்லாம் வணக்கம் வைத்தவில்லை. இவர்களுக்கும் நான் அன்போடு வரவேற்பு கூறி வணக்கம் கூறி இணைத்து கொள்ளுகின்றேன். அது மட்டுமில்லாமல் இங்கே பதில் தராமல் இணைந்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளையும் நான் இணைக்க ஆயத்தமாகும் வேளையில் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு எப்படி அமையப்போகின்றது என்று பார்ப்போம். ஒரே நியதிதான், வளமையான நியதியோடு என்று இணைவோம். இப்பொழுது பதில் பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்ப இசை நான் தந்தேன். பதில் பாட்டுக்கு எந்த பாட்டுக்கப்பா பதில் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் உங்களுக்காக ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல், அந்த பாடலுக்குத்தான் நீங்கள் பதில் கொண்டு வர வேண்டும். அந்த பாடல் இப்பொழுது 1, 2, 3, 4, 5, 6 பதங்களை முதல் தாங்கி வரும் பாடலாக ஒலிக்கும் பாடல் இதுதான். இந்த பாடலுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும், பதில் கொண்டு வர வேண்டும். மீண்டும் கூறுகின்றேன், 6, 4, 7, 8, 7, 4, 6, 4, 1, 5 என்ற எண்களோடு ஒரு தடவை அழைத்துவிட்டு நீங்கள் நிறுத்திவிட்டு மீண்டும் அழைத்து தான் எங்களோடு வர வேண்டும். அதை கவனித்து வைத்துக்கொண்டு எந்த பாடலுக்கு எந்த பாடலை தருகிறோம் என்ற பதத்தையும் கூறினால் மிகவும் சுலபமாக இருக்கும், நிகழ்ச்சி அலங்காரமாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான என்று இல்லை, உங்களுக்கு தெரிந்த உங்கள் ஞாபகத்தில் வருகின்ற விவேகமாக இயங்க வேண்டும். கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுடைய 200 பாடல்களை எட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கின்றேன். இத்தனை உறவினர்கள் வருகின்றீர்கள், அத்தனை உறவினர்களுக்கும் ஒவ்வொரு பாடல்கள் இறுதியிலே கொடுக்கப்படும் என்பதை மறக்க வேண்டாம். வாருங்கள், இணையுங்கள். இப்பொழுது 1வது பாடலை தருகின்றேன். நான் இப்பொழுது ஒலிபரப்பும் இந்த பாடலுக்குத்தான் நீங்கள் பதில் கொண்டு வரணும். அதிலே முதல் வரியிலே வரும் 5 பதங்கள் 6 பதங்கள் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பதத்துக்கு நீங்கள் தொட்டுவிட்டால் அதைத் தொடர்ந்து பின்னர் 200 பாடல்களும் தொடர்ந்து வரும். எங்கே இன்றைய தொடர்ந்து வரும் பாடலாக பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை ஆரம்பிப்போம். இதோ பாடல்.

0: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். இந்த பதத்தில் எந்த பதத்துக்காக நீங்கள் ஒரு பாடலை முதலில் கொண்டு வரலாம். இன்று வந்து இணைய வேண்டும் என்று அவளோடு இருந்த அன்பு மகள் சியாமலா, மழை வந்து விட்டதப்பா, மழை பொழிகிறதப்பா என்று எழுதியிருக்க, அவர் வலைத்தளம் எப்படி இருக்குமோ தெரியாது, இருக்கும் வரை அவர் இணைவார் என்பது எனக்கு தெரியும். வந்துவிட்டார் முதலிலே நாகப்பன் அவர்கள், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எங்களுக்கு பகல் நேர வணக்கம் தந்த உங்களுக்கு அன்போடு உங்கள் இரவு வணக்கத்தை தெரிவித்து, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக வளமாக மகிழ்வாக
0: நல்லவனாக வல்லவனாக சகலகலா
1: வல்லவனாக
0: வல்லவனுக்கு வல்லவன்றா சகலகலா வல்லவன் தானே ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே கோவை மாநகரம் சீதோஷ்ண நிலை சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன்.
1: இயல்பான
0: காலங்கள். இன்று நீங்கள் ஆயத்தமாக ஓடி வந்து விட்டீர்கள். முதல் நேராக பாடும் பாடத்தை
1: பாடல் முதல் பாடலே வந்து நான் ஓடோடி வந்தேன்னு பாட்டு பாடினோடனே ஓடோடி வந்தேன்.
0: ஓடோடி அதை கேட்டவள் பார்த்து அதுக்காக தான் அந்த நான் ஓடோடி வந்தேன். அது மலரோடு வந்தீர்களா? என்ன பாடலை கொண்டு
1: வந்தீர்கள்?
0: நான் ஒண்ணும் மயங்கவில்லை, நீங்கள் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். நான் என்ன சொல்லிவிட்டேன் என்ற பாடலை தந்த வழியில் உங்கள் பாடலுக்கு பதில் பாடல கிருஷ்ணன் அவர்கள் கொண்டு வர போன்றார். வணக்கம் கிருஷ்ணா.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? கிருஷ்ணகிரியிலே தான் இருக்கின்றீர்களா?
2: ஆமாம் ஐயா, கிருஷ்ணகிரியில்.
0: அப்போ ஒதுங்க விடம் ஒன்று பார்த்து அழகாக போட்டியிலே இணைவதற்கு வந்து விட்டீர்கள். என்ன பாடலை தரப்போன்றீர்கள்?
2: மலரோடு விளையாடும் தென்றலை வாராய்.
0: வாழ்த்துக்கள். மலரோடு விளையாடும் என்ற பாடலை தந்திரு. மலரோடு விளையாடும் தென்றலே வாராய் என்ற பாடல் இனிமையான பாடலை தந்தபடி அடுத்த பாடலை நாகப்பன் தரப்போன்றார். கொண்டு பாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
1: மயங்குகிறாள் ஒரு மாது.
0: வாழ்த்துக்க வாழ்த்துக்க வாழ்த்துக்க. மயங்குகிறாள் ஒரு மாது, மயங்குகிறாள் ஒரு மாது என்ற பாடல் உங்களுக்காக பதியப்படுகிறது. அந்த பாடலை தொடர்ந்து சியாமலா மகளே வந்துவிடும். வணக்கம் மகளே. சியாமலா வணக்கம். வணக்கம்
3: அப்பா. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். என்ன மழை வந்து விட்டது என்ற ஒரு ஒரு அறிக்கை
3: தந்தீர்கள்.
0: இந்த இடம் எல்லாம் டெய்லி வருகின்றது. வாழ்த்துக்கள். இந்த வழியிலே நீங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு தரும் வரைக்கும் அது மழை
3: வலைத்தளம் தென்றலை வரைப்பா.
0: அந்த பாடல இப்ப இவர் இவர் சந்து விட்டார்னா கிருஷ்ணன் நன்றி வணக்கங்களை நானும் தருகின்றேன். மலர்களில் ஆராதனை இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவது நாகப்பன். நாகப்பன் தாருங்கள். உங்கள் நீண்ட நாட்களுக்கு பின் நாகப்பன் விளையாடுகின்றார். எங்கே நாகப்பன்? உங்கள் இணைப்பு வரவில்லை, தடைப்பட்டு விட்டது போல் தெரிகின்றது. எங்கே கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? நால்வர் ஒரே நேரத்தில் இணைகின்றார்கள், ஒருவர் தான் இணைய முடியும் என்று தெரியும் அவர்களுக்கு. எங்கே பார்ப்போம் இப்பொழுது யார் வருகின்றார்? எங்கே நாகப்பன் வந்து விட்டார் மீண்டும். வணக்கம் நாகப்பன், கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. கிருஷ்ணன் ஐயா பாடினாரு, தென்றல்னு பாடினாரு, அதுக்கு பதில் பாடல். தென்றல் உறங்கிய போதும், திங்கள் உறங்கிய போதும்.
0: நாங்கள் உறங்க மாட்டோம், தென்றல் உறங்கிய போதும். வாழ்த்துக்கள். சிறப்பு மீண்டும் பாருங்கள். தென்றல் உறங்கிய போதும் என்ற பாடல் வாழ்த்துக்கள். இப்பொழுது கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும். கிருஷ்ணன் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: என் காதல் கண்மணி.
0: ஓ, என் காதல், என் காதல் கண்மணி. என் காதல் கண்மணி என்ற பாடல். என் காதல் கண்மணி. அடுத்த வரி என்னையாவது. சரி சரி, மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் மகளே சியாமலா உங்கள் பாடலாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் சியாமலா. வணக்கம்.
3: மலரோ நிலவோ மலைமகளோ அந்த பாட்டு.
0: வாழ்த்துக்கள். ஜெயச்சந்திரன் பாடல், நல்ல பாடல். மலரோ நிலவோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது நாகப்பன். நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம். சியாமலா அம்மா பாடினாங்க, தனியே தன்னந்தனியே நிலவோ பாடினாங்க.
0: ஆமா,
1: பதில் பாடல்
0: தருங்கள்.
1: தன்னந்தனி காட்டுக்குள்ள,
0: தன்னந்தனி காட்டுக்குள்ள,
1: ஜோடி நாம கூட்டுக்குள்ளையா.
0: ஓ தன்னந்தனி காட்டுக்குள்ள, வாட்டுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலில் கிருஷ்ணனுடைய பாடலை எடுப்போம். கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
2: ஒரு சின்ன பறவை அன்னையை போல வானில் பறக்குது.
0: ஓ இது எந்த பாடல வருது? ஒரு சின்ன பறவை.
2: ஒரு ஒரு
0: ஒரு சின்ன பறவை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். சிறப்பு. அடுத்த பாடல் நாகப்பன் தரப்பு உண்டார். நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: வணக்கம் ஐயா. தென்றலுக்கு என்றும் வயது 16 என்றும்.
0: அது கொஞ்சம் கூடாது ஐயா, எப்பவும் 16 தானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தவறு. தென்றலுக்கு என்றும் வயது 16 தான். அப்படியாப்பா, என்றும் வயது 16 தான். சியாமலா தாருங்களே உங்கள் பாடலை மகளே.
3: தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு?
0: அதுதானே, தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு. தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு. வாழ்த்துக்கள். இனிமை இனிமை அடுத்த பாடலை தருவது யாரா இருக்கலாம்? அது ஞானசேகரனும் இருக்கின்றார், இணையராய் இணைய இருக்கின்றார். சாங்கே நாகப்பன் தாருங்கள்.
1: ஐயா ஒரு சின்ன பறவைன்னு பாடினாரு, அதற்கு பதில் பாடல்
0: தாருங்கள்.
1: சின்ன பையன் சின்ன பொண்ண காதலிச்சா.
0: அப்படி அவங்களுக்கு இப்பவே வந்தது ஐயா அந்த விளையாட்ட. சின்ன பையன் சின்ன பொண்ண காதலிச்சான் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணா உங்கள் பாடல் தான் தாருங்கள் கிருஷ்ணன்.
2: 16 நிறையாத பருவம் அங்கே.
0: அப்படியா, பதினாறும் நிறையாத நிறையாத பருவம் அங்கே. நல்ல ஒரு பாடல். வாழ்த்துக்கள். மீண்டும் பெற வேண்டும், நிக்க கூடாது, ஓடிவிட வேண்டும். இணைப்பை துண்டித்து இப்ப சியாமலா தருகின்றார். எங்க சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை.
3: அப்பா காதல் சிறகை காற்றில் இருந்துப்பா.
0: காதல் சிறகை காற்றில் நிறுத்து. நல்லதொரு பாடல். காதல் சிறகை வாழ்த்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். இப்பொழுது நாகப்பன் தரப்பு ஒன்றார் தாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
1: வணக்கம் ஐயா. ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள்.
0: அப்படி
1: உறவினாட
0: போதுமா ஐயா? ஒரு நாள் பார்ப்போம். மீண்டும் பாருங்கள். ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள். நல்ல நல்ல பாடலை தருகின்றீர்கள் எல்லோரும். வாழ்த்துக்கள். இப்பொழுது சந்தன் ராஜா நினைக்கேன் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன் ராஜா.
4: தென்றலையா தீண்டியது யாரோ?
0: ஓ அப்படியா? ஓ தென்றலோ தீயோ என்று வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் பாருங்கள். தென்றலோ தீயோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இணைந்து சிறப்பிக்கும் அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணா உங்கள் பாடல். கிருஷ்ணன்
2: ஒரு நாள் போதுமா? ஒரு நாள் போதுமா?
0: ஒரு நாள் போதுமா. திருவிளையாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் இணைப்பை உடனே துண்டிக்க வேண்டும். நாகப்பன் வர வேண்டும். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: சாமலாமா பாடினாங்க காதல் சிறகை காற்றுல விரிச்சன் என்னமோ பாடினாங்க.
0: அவங்க என்னென்னமோ அவங்க பாடுவாங்க, நீங்களும் பாடுங்க. கொண்டு வாங்க.
1: என்ன வேலி கடலுக்கு என்ன மூடி ஐயா?
0: காற்றுக்கு என்ன வேலி? அதான் என்ன வாழ காற்றுக்கு தெரியுமான்னு கேட்ட நீங்க காற்றுக்கு என்ன வேலி என்னோடு. காற்றுக்கு என்ன வேலி ஐயா? வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சந்தன் ராஜ் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள்.
4: உன்னோடு வாழாத வாழ்வன்ன வாழ்வையா?
0: உன்னோடு வாழாத வாழ்வன்னு வாழ்வா. நல்ல நல்ல பாடல். நல்ல நல்ல பாடல். உன்னோடு வாழாத. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாகப்பன் அதற்கு ஒரு பாடலை தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
1: காற்றினிலே வரும் கீதம்.
0: ஆஹா அற்புதமான பாடல். காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம். அங்கே அடுத்தது கிருஷ்ணா உங்கள் பாடல் தான். கண்ணு பாருங்கள் கிருஷ்ணா.
2: சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேணும்?
0: நன்றி நன்றி. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும்? சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டுவிட்டார் எங்களுடைய கிருஷ்ணன். அதற்காக அடுத்த பாடலை நாகப்பன் தரப்போகின்றார். உடனே எங்கே நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்களேன்.
1: வணக்கம் ஐயா. சந்தனராஜ் ஐயா உன்னோடு வாழாதன்னு பாடினாரு, அதுக்கு பதில் பாடல். வாழ நினைத்தால் வாழலாம்.
0: அது உண்மை ஐயா. வாழ நினைக்க வேணும். வாழ நினைத்தால் வாழலாம். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? சியாமலா தரப்போகின்றார். வணக்கம் சியாமலா. இணைத்து விட்டேன் அம்மா உங்களை மகளே. இணைத்து விட்டேன் இணைத்து விட்டேன் இணைக்கின்றது. ஆ வந்து விட்டார். வணக்கம் சியாமலா தாருங்கள். வாழ்த்துக்கள். கடல் அலை கால்களை. வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை தருவது நாகப்பன் உங்கள் பாடல். நாகப்பன் தாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. கிருஷ்ணன் ஐயா பாடினாரு கண்ணனுக்கு என்ன வேண்டும்னு, அதற்கு பதில் பாடல்.
0: அவர் சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன பாடுவோம் கேட்டார். சும்மா கண்ணன் சின்ன சின்ன கண்ணன் குருங்கள். என்ன பாடல்?
1: என்ன வேண்டும்னு வேண்டும்னு கேட்டாரு, அதுக்கு பதில் சொல்லி இருந்தோம்ல, வேண்டும் வேண்டும் உந்தன் உறவு.
0: அது நல்ல உறவு ஐயா, வேண்டும் வேண்டும் உந்தன் உறவு. ஓ, வேண்டும் வேண்டும் உந்தன் உறவு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணன் அதற்கு தரப்போகின்றார். இப்பொழுது பாடல் கிருஷ்ணா தாருங்கள்.
2: நினைத்தாலே இருக்கும்
0: ஐயா, வேண்டாம். அவர் சொன்ன உடனே உங்களுக்கு நினைத்தாலே இணைக்கின்றது. வாழ்த்துக்கள். லாலலல போடுறாடா அப்படிங்க அப்பா, நினைத்தாலே இணைக்கும் அந்த பாடலை தந்தவளோ உடனே லாலலல. வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள், கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. வாழ நினைத்தால் வாழலான்னு பாடின பாடலுக்கு பதில் பாடல்.
0: ஆமா,
1: நினைப்பது நிறைவு நீ இருந்தால் என்னோடு.
0: அப்படியா, நினைப்பது நிறைவேறும். வாழ்த்துக்கள். இதான் உங்களுடைய நிறைவேறும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்க ஞானசேகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம்.
5: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: இனிய நண்பர்கள் வணக்கத்தோடு உங்கள் இரவு வணக்கத்தையும் நான் தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
5: நலமா, வளமாக, மயில்வாகம். ஆசையோடும், அம்மாவின் ஆசையோடும், அன்புறவு ஆசையோடும் உள்ளேனப்பா.
0: சிறப்பு, சிறப்பு. எல்லோருடைய அன்பும் ஆதரவும் ஒன்றும் உங்களுக்கு, உங்கள் ஆதரவும் அன்பு உங்களுக்கும் ஒன்றும் கிடைக்கும். இங்கே என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? நானும் தெரிந்தவன் யார் யாரோ. வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல், மீண்டும் கொண்டு வாருங்கள். மீண்டும் சந்திப்போம். அடுத்த பாடலை கொண்டு வருவது நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. என்னோடுன்னு பாடினா அதற்கு பதில் பாடல், என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்க.
0: அதுதானே இங்க நடைபெறுது. இப்ப பாருங்க, நினைத்தால இன்னைக்கு கொண்டு வந்து விட்டாரு. என்னோடு பாட்டு பாடுங்கள், பாடுங்கள், வாருங்கள். எங்கே கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை.
0: இது என்ன அப்படி போட்டு விட்டீர்கள்? நினைந்தால் இனிக்கும், நினைப்பது நிறைவேறும். நினைப்பது நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் சிறப்பு. மீண்டும் பாருங்கள். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால். அடுத்த பாடல் சியாமலாவினுடைய பாடல். சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை.
3: வாழ்வே மாயம், வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம்.
0: வாழ்த்துக்கள்.
3: உன்னோட வாழாத வாழ்வினு.
0: சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. வாழ்வே மாயம், வாழ்வே மாயம், சிறப்பு. எங்கே நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. ஞானசேரன் ஐயா வந்து நான் யார் நான் யார்னு பாருங்க.
0: உடனே பாருங்கள். எங்கே
1: யாருக்கு மாப்பிள்ளை யாரோ
0: அதுதான்
1: பிறந்திருக்கின்ற.
0: எங்கே பிறந்திருக்காதீர்கள்? யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அதெல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவார்னு கூறுகிறார்கள். எங்கே சந்தன்ரா, சோடி வாருங்கள். சந்தன்ரா,
4: தென்றலுக்கு தாய் வீடு புதிய
0: அதுதானே. இவரெல்லாம் எப்படி எல்லாம் கூறுகிறார்கள்? நீங்க தான் சரியா சொல்றீங்க. தென்றலுக்கு தாய் வீடு புதிய அல்லவா. தென்றலுக்கு தாய், தென்றலுக்கு தாய் வீடு புதிய அல்லவா. எங்க நாகப்பன் நீங்கள் என்ன போறீங்க, கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. இந்த சாமலாம்மா வாழ்வே மாயம் ஏதோ பாடிட்டு போனாங்க. பதில் பாடல். மாயம் செய்தாயோ நெஞ்சு காயம் செய்தாய்.
0: என்ன மாயம் செய்தாயோ? அப்படியா?
1: ஆமா,
0: என்ன செய்யலாம் மாயம் செய்தாயோ. இது என்ன என்ற பதத்துக்கு வருகிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சியாமலா தான் திறப்புகின்றார் போல் தெரிகின்றது. சியாமலா கொண்டு வாருங்கள் மகளே உங்கள் பாடலை.
3: அப்பா யாராவது சொல்லாமல் நெஞ்சொல்லி போறது அந்த பாட்டு
0: அதானே. என்னது யாரது சொல்லாமல் நெஞ்சொல்லி போறது? சரியில்லாத வேலை. என்னம்மா வாழ்த்துக்கள், யாரது சொல்லாமல் நெஞ்சொல்லி போவது? அடையாள சொல்லி போட்டு அள்ளி போட்டு போகலாமே. யாரது சொல்லாமல்? இனியான சுவர்ணலதாவினுடைய பாடல். இப்பொழுது கிருஷ்ணன் தரப்போன்றார் தன்னுடைய பாடலை. கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
2: காயமே இது மெய்யடா.
0: அப்படியா, காற்றடித்த மையடாவா? சரி சரி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். காயமே இது காயம, காயம், காயம். அவர் மாயம் என்றுதான் சொன்னார் ஐயா. நீங்கள் காயம் என்று பாடல் தருகிறீர்கள். ஓ, நாகப்பன் வர வேண்டும், கொண்டு
1: வாருங்கள். யாரது சொல்லாமல் நெஞ்சொல்லி போறதுன்னு பாருங்க பாடல்.
0: ஆமாம்,
1: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தாத்தா
0: ஆடுற சாக்கியண்டாரம். நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தாத்தா தா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அது நல்ல விசில் வருமா. அங்கே கிருஷ்ணன், வணக்கம் கிருஷ்ணன், வணக்கம். நீங்கள் முதல் தந்த பாடல் அவர் மாயம் என்ன மாயம் செய்தா என்று தான் கேட்டால், நீங்கள் காயமே பொய்யடான்னு தந்துட்டு போயிருக்கீங்களே. அது எந்த பாடல்?
2: சரி, மாப்பிள்ளையே பார்த்துக்கடி மைனா குட்டி.
0: இது எந்த பாடலுக்கு ஐயா மாப்பிள்ளையன்னு வந்தது?
2: நாகப்பன் ஒரு பாடல் கொடுத்தேன் நான் மாப்பிள்ளைன்னு.
0: என்ன பாடல்
2: நாகப்பன் கொடுத்திருந்தாரு?
0: என்ன பாடம் கொடுத்தார்? நினைத்து பாடல மாயம் என்றால் காயம்
2: என்று
0: மாப்பிள்ளை எங்க வந்த பாடல் ஏதோ ஒரு மாப்பிள்ளை வந்தது ஒரு பாடல் இங்கே வந்தது யாருக்கு மாப்பிள்ளையா யாருக்கு மாப்பிள்ளையா நினைவில் வைத்திருக்க கிருஷ்ணன் உள்வாங்குவது சரியாக உள்வாங்க வேண்டும் இப்பொழுது என்ன பாடல் பாருங்கள் என்ன பாடல்
2: மாப்பிள்ளையை பார்த்துக்கடி மைனாக்குட்டி
0: ஓ மாப்பிள்ளையை பார்த்துக்கடி மைனாக்குட்டி மாப்பிள்ளையை பார்த்துக்கடி மைனாக்குட்டி கொஞ்சம் உள்வாங்குவதே கவனமாக உள்வாங்க நன்றி கிருஷ்ணா நன்றி நன்றி அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம் அடுத்த பாடல் ஷியாமலா அவனுடைய பாடல் ஷியாமலா கொண்டு வாருங்கள் மகளே
3: அப்பா பொதிகைமலை உச்சியிலே புறப்படும்
0: ஓ அவர் பொதிகையில பிறந்தா நீங்க பொதிகைமலை உச்சியிலே மற்ற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பொதிகைமலை உச்சியிலே சிறப்பான பாடல் நாகன் பத்தாருங்கள் உங்கள் பாடலை
1: மீண்டும் வணக்கம் ஐயா சாமலாமாவின் அதே பாடலுக்கு பதில் பாடல்
0: அதே பாடல் கொண்டு வாருங்கள்
1: சொல்லாம தானே இந்த மனசு தவிக்குது
0: அப்படியா உடனே சொல்லிவிட வேண்டியதான் ஏன் வச்சிருப்பான் சொல்லாமல் தானே இந்த மனசு தவிக்குது இந்த மனசு அதை சொல்லிவிட வேண்டும் வச்சிருக்க கூடாது வாழ்த்துக்கள் ஐயா அடுத்த பாடலை தருவது ஞானசேகரன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடல் ஞானா உங்கள் பாடல்
5: வணக்கமாப்பா பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே
0: பொய்யிலே பிறந்தது எந்த பாடலுக்கு வருகின்றது பொய் எந்த பாடலுக்கு கிருஷ்ணர் பாடினாரா அங்க வண்டிகள் வருது கவனமா இருங்கள் அடுத்த பாடலை யார் தரப்போறீங்கள் அடுத்த பாடலை தருவது நாகப்பன் கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை
1: மீண்டும் வணக்கம் ஐயா இப்ப கிருஷ்ணன் ஐயா வந்து ஏதோ மாப்பிள்ளைன்னு பாடினாரா
0: அம்மா மாப்பிள்ளைய வச்சு கடி மைனா குட்டி என்ற ஒரு பாடல் பாடினார் கொண்டு அவன்
1: அதுக்கு ஒரு பதில் பாடல்
0: எங்க
1: மாப்பிள மாப்பிள்ள மண்ணாங்கட்டி தோப்புல
0: ஐயா மாப்பிள்ள மாப்பிள்ள மண்ணாங்கட்டி தோப்புல இனிமையான பாடல் இந்த பாடல் மாப்பிள்ள மாப்பிள்ள மண்ணாங்கட்டி தோப்புல ஒரு தடவை எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள் சொல்லி சிரித்த பாடல் இந்த பாடல் எங்க சீமனா கொண்டு வாருங்க
3: அள்ளி வச்ச மல்லிகை அந்த பாட்டு
0: அள்ளி வைத்த மல்லிகை அள்ளி இது எந்த பாடலுக்கு மாதிரி இருக்கின்றீர்கள் அள்ளி வைத்த மல்லிகை அங்கே இருக்கு நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தாதா அதா அள்ளி வைத்த மாப்பிள்ளை அள்ளி வைத்த மாப்பிள்ளையே அள்ளி வைத்த மாப்பிள்ளையே அள்ளி வைத்த மாப்பிள்ளையே வாழ்த்துக்கள் நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை நாகப்பன்
1: மீண்டும் வணக்கம் ஐயா சாமலா அம்மா இப்ப ஏதோ பொதிகை மலை உச்சியில ஏதோ பாடினாங்க
0: ஆமா
1: இப்பதான் வருது என்னோட ரேடியோல அந்த பாட்டு
0: அப்படியா அது ஒரு நன்மை தானே எல்லோருடைய பாடலும் அப்படி மாறி மாறி வரும்பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கலாம் எல்லோரும் கேட்கிறார்கள் தானே ஒரு பாடல் மட்டும் வந்தால் தான் கொஞ்சம்
1: தான்
0: அப்படியா உச்சி வகுந்தெடுத்து விட்டீங்களா உச்சி வகுந்தெடுத்து உச்சி இது ரோசாபூர் அவிக்கை காரை கிருஷ்ணன் நின்ற நேரம் கொண்டு வாருங்க கிருஷ்ணா உங்கள் பாடலை
2: தவிக்குது தயங்குது ஒரு மனசு
0: தவிக்குது
2: நாகப்பன் பாடல் பதில்
0: அப்படியா தவிக்குது என்ற ஒரு பாடினார் சொல்லாமல் தானே என்ற தவிக்குது தவிக்குது தயங்குது ஆமா ஆமா தவிக்குது தயங்குது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடல யார் தரப்போகின்றீர்கள் சந்தனராஜ் வருகின்றார் சந்தனராஜ்
4: மலைநாட்டு மச்சான் ஐயா
0: ஆ மலைநாட்டு மச்சானா ஓ மலைநாட்டு மச்சான் வாழ்த்துக்கள் மச்சான் மச்சான் அடுத்த பாடல் எங்களுடைய நாகப்பன் கொண்டு வருகின்றார் வணக்கம் நாகப்பன்
1: அதே பாடலுக்கு பதில் பாடல்
0: கொண்டு வாருங்கள்
1: மலையோரம் வீசும் காத்து
0: ஆஹா மலைக்கு மலைக்கு மலை மலையோரம் வீசும் காத்து அது உங்களுக்கு கிடைக்கிறது இல்லதா மலையோரம் வீசும் காத்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்தது சியாமலாவின் பாடல் சியாமலா கொண்டு வாருங்கள்
3: மாப்பிள்ளை ரகசியம் சொல்லவா நான் சொல்லவா அந்த பாடல்
0: அற்றம் அரங்கேற்றம் சிறவான பாடல் மாப்பிள்ளை ரகசியம் சொல்லவா மாப்பிள்ளை ரகசியம் சொல்லவா பதில் அவர் வல்லவர் எங்கே நாகப்பன் உங்கள் பாடல்
1: ஞானசேகரன் ஐயா வந்து மச்சான்னு பாடினாரா
0: ஆமா
1: அந்த பாடலுக்கு பதில் பாடல் மச்சான வச்சுக்கடி முந்தான முடிச்சலதான்
0: ஓ அப்படியா மச்சான வச்சுக்கடி ம் அடுத்த பாடல், அடுத்த பாடல் யார் தர போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் கிருஷ்ணன். கிருஷ்ணா ஒன்று பாருங்கள்.
2: சொல்லவா சொல்லவா உந்தன் காதல் கதை.
0: ஓ, சொல்லவா சொல்லவா உந்தன் காதல்
2: காதல்.
0: வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள். சொல்லவா சொல்லவா உந்தன் காதல் கதை. எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் தாருங்களேன் உங்கள் பாடலை. நினைத்து விட்டேன் சந்தன்ராஜ், உங்களை கொண்டு வாருங்கள்.
4: வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்கலையா?
0: அப்படியா? வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள. வாழ்த்துக்கள், நல்ல பாடல். எங்கே சந்தன் ராஜ் தந்த பாடலுக்கு அடுத்து கிருஷ்ணனுடைய பாடல் வர இருக்கின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
2: நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை.
0: ஓ, நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை என்ற வகையில் நாகப்பன் வந்துவிட்டார் பாடலோடு. கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. நெஞ்சுக்குள்ளேன்னு சத்தனராஜ் ஐயா பாடினாரு, அதுக்கு பதில் பாடல்.
0: ஓ,
1: நெஞ்சில் மாமலை நெஞ்சில் மாமலை.
0: விடக்கூடாது, விடக்கூடாது, உடனே வந்து விட. நெஞ்சில் மாமலை நெஞ்சில் மாமலை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலாவின் பாடல். சியாமலா கொண்டு வாருங்கள். பெண்களே பாபம்
2: என்றால் புரியுமா?
0: புரியாது ஐயா, அது புரியாது. சொல்லி தொட்டு காட்டணும் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பொன்னுமணி பாடல் நெஞ்சுக்குள்ளே, நெஞ்சு வந்த பாடலோடு நெஞ்சுக்குள்ளே பாடலை தந்துவிட்டு செல்கின்றார். அடுத்த பாடலை தருவதற்காக வந்திருப்பது நாகப்பன் அவர்கள். இணைப்போம் ஒரு நாகப்பன் பாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. சியாமலா அம்மா என்னமோ உன்னைத்தானே என்னமோ பாடினாங்க.
0: ஆமா, அதற்கு
1: தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன்
0: நானே. அடே அப்பா, உன்னைத்தானே நம்ப வந்தீர், உன்னைத்தானே தஞ்சம் என்று வந்தீர்கள். வாழ்த்துக்கள். தானாக வந்த சந்திரம் அல்லவா மன்றியல் வந்தீர்கள். எங்கே அடுத்தது கிருஷ்ணா அவங்க பாடல்.
2: உன்னை கண்டு மயங்காத பெயர்கள் உண்டு.
0: அரை செகண்ட். உன்னை கண்டு மயங்காத பெயர்கள் உண்டோ மயங்காத. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், இனிமையான பழைய பாடல், சிறப்பான பாடல். எங்கே நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. அதே பாடலுக்கு பதில் பாடல்
0: கொண்டு வாருங்கள்.
1: தானே தனக்குள் ரசிக்கின்றாய்.
0: அடையப்பா, தானே தனக்குள் ரசிக்கின்றாள். வாழ்த்துக்கள். தான் தானே தனக்குள் ரசிக்கின்றாள் என தலை முழுகாமல் இருக்கின்றாளாம். அதுதான் எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடல்.
2: உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி.
0: அப்படியா? என்ன தலை கட்டினாங்க? வாழை நாரால கட்டினாங்களா அல்லது பெரிய நாரால கட்டினாங்களா? உன்னையும் என்னையும் கண்ணை. ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கட்டி இழுக்குதடி. அடுத்த பாடலை தருவதற்காக நாகப்பன் தான் வருகின்றார். வணக்கம் நாகப்பன். நாகப்பன் இணைத்து விட்டேன் ஐயா உங்களை. இணைந்து விட்டீர்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. அந்த மயங்காத பெயர்கள் உண்டோன்னு பாடினாங்க யார்?
0: அது கிருஷ்ணன் பாடினார். கிருஷ்ணன்,
1: கிருஷ்ணன் ஐயா பாடிய பாடலுக்கு பதில் பாடல்
0: கொண்டு வாங்க.
1: மயங்கினேன் சொல்ல தயங்கினேன்,
0: அது
1: விரும்பினேன்.
0: ஆடு அவர் மயங்காத பெயர்கள் உண்ட உடனே மயங்கி விட்டீர்கள். என்ன மயங்கினேன் சொல்ல தயங்கினேன். வாழ்த்துக்கள். அங்கே சியாமனா கொண்டு வாருங்கள் மகளே.
3: அப்பா தஞ்சம் என்று நம்பி வந்தேன் பாட்டு பாடவாளா?
0: ஆமா.
3: இன்று தனி என்ற சுந்தரதாகும்பா.
0: என்று தனி என்ற அப்பா, என்று தனி கப்பலோடைய தமிழன், நின்று தனியும் இந்த. வாழ்த்துக்கள். நேற்றைய பாட்டு பதத்திலே வந்ததை அந்த பாடல் கேட்டீர்களோ தெரியாது. எங்கே நாகப்பன் கொண்டு பாருங்கள்.
1: இந்த வணக்கம் ஐயா. கிருஷ்ணன் ஐயாவின் அதே பாடலுக்கு பதில் பாட
0: சொல்லுங்கள்.
1: பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம்.
0: பேர் வச்சாலும் வைக்காமல் போனாலும் மல்லிவாசம். வச்சாலும் வைக்காமல் போனாலும். வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா கொண்டு பாருங்கள். கிருஷ்ணனுடைய பாடலை கேட்போம். கிருஷ்ணன்.
2: மயக்கம் எனது தாயகம்.
0: அது உங்களுடைய தாயகமா? ஓ, வாழ்த்துக்கள். மயக்கம் எனது தாயகம். வாழ்த்துக்கள். நல்லது, ஒரு பாடல், தத்துவமான பாடல். அந்த வேளையிலே தான் கிருஷ்ணன் உங்களை தொடர்ந்து நாகப்பன் தரப்போகின்றார் அடுத்த பாடலை. வாருங்கள் நாகப்பன். நாகப்பன் பாருங்கள், உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. கொண்டு வாருங்க.
1: மீண்டும் வணக்கம். மல்லி வாசத்துக்கு பதில் பாடல், மல்லி மல்லி ஆள் அசத்துதடி.
0: ஓ, மல்லி மல்லி ஆளை அசைச்சுதா? மல்லி மல்லி
1: செண்டுமல்லி.
0: ஓ, அது செண்டு மல்லியா? மல்லி மல்லி செண்டு மல்லியா? அது அதே மாதிரி எங்களோட சந்திரராஜ் விருப்பமான பாடல். எங்கே சாமலா உங்கள் பாடலை தாருங்கள்.
3: கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனசு அந்த பாட்டு.
0: எல்லாரும் கட்டி வச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனசு. அன்பான பிள்ளை அல்லவா. வாழ்த்துக்கள். கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு. ஞானா ஓடி வாருங்கள். ஞானசேகரன் உங்கள் பாடலோடு. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன், ஓ ஓ, சுத்தி போட்டு நின்று விட்டது ஞானசேகரன். உங்களுடைய இணைப்பு என்ன காரணம்? ஞானசேகரன் இருக்கின்றீர்களா? ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டு இருக்கின்றீர்களா? உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது நாகப்பனுடைய இணைப்பு வந்திருக்கிறது. கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்களை இணைப்பு. எல்லோரும் கட்டிப்பிடி பாடலோடு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
2: கட்டி தங்கம் வெட்டி எடுத்து.
0: வெட்டிட்டீங்களா? உடனே வெட்டி விடுவார். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. நன்றி நன்றி மீண்டும் பாருங்கள். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. வாழ்த்துக்கள். இந்த வழியில் ஞானசேகரன் மீண்டும் மீண்டும் அழைக்கிறார். பாவம், அவருடைய இணைப்பு எனக்கு துண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கு. நாகப்பன் வந்து பட்டீர்கள் பாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. அந்த சாமலாமா இதுக்கு முன்னாடி பாடின பாடல் அதற்கு பதில் பாடல். கண்டுன்னு பாடினாங்க, அதுக்கு பதில் பாடல். கண்டேன் கல்யாண பெண் போல உன்னை.
0: அப்படியா? கண்டேன் கல்யாண பெண் போல மேகம். கண்டேன் மேயர் மீனாட்சி திரைப்படத்தில். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது சியாமலா, நீங்கள் தான் கொண்டு வாருங்கள். சியாமலா,
3: வெட்டி வேறு வாசம் அந்த பாட்டு.
0: ஓ, முதல் மரியாதை போய் விட்டீர்களா? வெட்டி வேறு வாசம். வெட்டி எடுத்துட்டாலும் உடனே வெட்டி எடுத்து விட்டா. கட்டி காரை வெட்டி வேறு வாசம். உடனே பாடல் வருகின்றது. கற்பூர முல்லைகள் தான் நீங்கள். நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. கட்டி தங்கம் வெட்டி எடுத்துன்னு பாடினாங்க, அதற்கு பதில் பாடல். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும்
0: குறைவதுண்டோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாக பிரிவினை. தங்கத்திலே அற்புதமான ஒரு பாடல் அந்த பாடல். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் என்ற பாடலை தந்தவுடனே கிருஷ்ணன் கொண்டு ஓடி வருகின்றார். தன்னுடைய பாடலை கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். நாகப்பனோடு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. தங்கம் வெட்டி எடுத்துன்னு பாடினாரு.
0: தங்கத்தில் முகம் எடுத்து. தங்கத்தில் முகம் எடுத்து. இனிமையான பாடல். அடுத்த பாடலை தேவா வந்து விட்டார். வணக்கம் தேவா. ஓம் நம சிவாய வாருங்கள்.
6: ஓம் நம சிவாய.
0: ஓம் நம சிவாய.
6: கண்டு கொண்டேன் வந்தது யார் என்று. கண்டு கொண்டேன்.
0: கண்டு கொண்டு விட்டீர்களா? நலமா இருக்கின்றீர்களா? கண்டு
6: கொண்டேன்
0: வந்தது யார். நலமோடு வளமாக மகளோடு சிறப்பாக வல்லமையோடு இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பெற வேண்டும் உங்கள் பாடல். நல்ல ஒரு பாடல். மீண்டும் கொண்டு ஓடி வாருங்கள் பாடல்களை. எங்கே நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. வாசம் இல்ல மலருதுன்னு பாடினாரு.
0: ஆமாம்.
1: வாச கருவேப்பிலையே.
0: வாச கரு வேப்பிலையே. பாத்தீங்களா, வாசம் இல்லாதன்னா இது இலையிலேயே வாசம் இருக்கு ஐயா. அடே, வாச கரு வேப்பிலையே. வாழ்த்துக்கள் வேப்பிலையே. வாழ்த்துக்கள். நல்ல பாடல். தெரிவுகள் நல்ல தெரிவுகளா இருக்கு. எங்கே கிருஷ்ணன் உங்களுடைய தெரிவை பார்ப்போம். தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதி முத்து பதிக்கிறீர்கள். தங்க பதக்கத்தின் மேலே. எங்கே நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. வாசம் இல்லாம மலரே. அதற்கே பதில் பாடல். மலரே மௌனமா.
0: ஆஹா, அதை கேட்டுத்தானே கைலாசத்துக்கு போயிருக்கிறார்கள். மலரே மௌனமா. மௌனமா கைலாச வாசர்கள். எங்கே சியாமலா நீங்கள் தாருங்கள் மகளே.
3: அப்பா கிருஷ்ணன் ஐயா பாட்டுக்குப்பா ஏதோ வாசம் வந்துச்சு. வாசம் சிந்தும் வண்ண சோலை அந்த பாட்டு.
0: வாசம் சிந்தும் வண்ண சோலை. இனிமையான வரிகள். வாசம் சிந்தும் வண்ண சோலை. நல்ல வரிகள். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? அடுத்த பாடல் தேவா கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் தேவா உங்கள் பாடலை.
6: வசந்த ஊஞ்சலிலே.
0: ஓ அப்படியா, வசந்த ஊஞ்சலிலே, வசந்த ஊஞ்சலிலே ஊற்றெடுக்கிறது அப்ப இருக்கு. வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள். அடுத்தது நாகப்பன், உங்களுடைய பாடலாக இருக்கின்றது. வாருங்கள் நாகப்பன், கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. வாசம் சிந்து வண்ணச்சோலைன்னு வர்றாங்க பதில் பாட. வண்ண சிந்து வந்து விளையாடும்.
0: வண்ண சிந்து வந்து விளையாடுமா? வண்ண சிந்து வந்து விளையாடும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வண்ண சிந்து வந்து விளையாடும். அடுத்தது கிருஷ்ணனுடைய பாடலாகத்தான் இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன், உங்கள் பாடலை.
2: சோலை புஷ்பங்களே.
0: ஓ சோலை புஷ்பங்களே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சோலை புஷ்பங்களே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை நீங்கள் தெரிந்து கொண்டு வர வேண்டும். சோலை புஷ்பங்களே என்ற பாடலை தந்திருக்கின்ற வேளையிலே நாகப்பன் தரப்போறார். அதற்கு பாடல் என்ன பாடலா இருக்கும் நாகப்பன், உங்கள் பாடல்?
1: அதே பாடலுக்கு பதில் பாடல். வாசம் சிந்து வண்ண சோலைன்னு அதுக்கு பதில் பாடல்.
0: ஆமாம்,
1: சோலை இளங்குயிலே.
0: ஓ சோலை இளங்குயிலேன்னு வந்து விட்டு அவர் சோலை புஷ்பங்களேன்னா நீங்கள் சோலை இளங்குயிலேன்னு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். எப்படி எப்படி வாழ்த்துக்கள், வாழ்த்த சோலை இளங்குயிலே, வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுலே நேரம் சரியாக 12 மணியை தாண்டி 10 நிமிடத்தை தொட்டுவிட்டது. நண்பகலாக எங்களுக்கு உங்களுக்கு நேரம் 9:40 நிமிடம் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. கிருஷ்ணன் வந்து விட்டார். வாருங்கள் கிருஷ்ணா, உங்கள் பாடலை கேட்போம்.
2: கல்யாண வளையத்தை கொண்டு.
0: ஓ அந்த பாடலுக்கு ஓகே. கல்யாண வலையோசை கொண்டு. கல்யாண வலையோசை கொட்டு. கல்யாண வலையோசை கேட்டுவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது நாகப்பன் இணைந்திருக்கின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் அவர்களே.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலேன்னு ஒரு பாட்டு பாடினாரு.
0: ஆமாம்
1: ஐயா நினைக்கிறேன்.
0: ஆமாம்,
1: அதற்கு பதில். முத்துக்கள் பதிக்காத கண்ணில் முத்தங்கள் பதிக்கட்டுமா?
0: அடே இது ஒரு பாடல, நல்ல பாடல். முத்துக்கள் பதிக்காத முத்துக்கள் அந்த பாடல பதிக்காது. வாழ்த்துக்கள். தெரிந்தெடுத்து கொண்டு வருவது படத்தையும் கூறுகின்றார் கெட்டிக்காரன். எங்கே சாம்பிளா உங்கள் பாடலை பார்ப்போம்.
3: அப்பா சோலை குயிலே காலை கதிரி பண்ணாலவா?
0: ஆமா,
3: கதிரவனை பார்த்து பூக்கள் விடும்.
0: அட்ரஸ்ஸை
3: பார்த்து காலை விடும் தூது.
0: ஓ கதிரவனை பார்த்து காலை விடும் தூது. கதிரவனை பார்த்து காலை விடும் தூது. வாழ்த்துக்கு நல்ல பாடல். எங்கே அடுத்த பாடலை தருவது யார்? நாகப்பனாக இருக்கின்றது. நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. மீண்டும் ஒரு முத்து பாடல். முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு
0: ஆடங்க அப்பா. சின்ன கவுண்டர் அங்கே கவுந்தடிச்சு போச்சு குடைய ஒன்று தண்ணிங்களே. அந்த பாடல் தானா முத்துமணி மாலை? தண்ணி இருக்க கட்டில் போட்டிருக்காங்களே. ஆ முத்துமணி மாலை, என்ன காட்சி அமைப்புகள். அடுத்த பாடல் கிருஷ்ணன், உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. முத்துக்களோ கண்கள் திட்டிப்போதோ நெஞ்சம்.
0: சிறப்பான பாடல். முத்துக்களோ கண்கள், வாழ்த்துக்கள். முத்துக்களோ கண்கள், வாழ்த்துக்கள். அந்த பாடலை தந்த உடனே நாகப்பன் தருகிறார் அடுத்த பாடலை. எங்கே கொண்டு வாருங்களா?
1: கதிரவனை
0: பார்த்து பூக்கள் விடுந்து. நீங்கள் என்ன தர போறீர்கள்?
1: பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கு.
0: அதென்ன உண்மைதான் ஐயா? அதான் பார்த்து பார்த்து சும்மா பார்த்து பார்த்து கண்ணு இருக்கா மூடி திறக்க வேணும் ஐயா. காத்து பார்த்து கண்கள் மூடி திறக்க வேணும். சாம்பிளா கொண்டு வாருங்கள். நல்ல பாடல் அந்த பாடல். முத்து முத்து பெண்ணு, முத்து முத்து முத்து முத்து பெண்ணு. சிறப்பு சிறப்பு சிறப்பான பாடல் மகளே, சிறப்பான பாடல். அடுத்த பாடல் எதுவாக இருக்கலாம் என்று பார்த்தால் நாகப்பன் தரப்புகின்றார். அதற்கு பாடல் கொண்டு வாருங்க நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. கண்கள் இரண்டும் விடி விளக்காக.
0: ஆகா நுழைச்சு கொண்டே இருந்திருக்காங்க. விடிய விடிய கண்கள் இரண்டும் விடி விளக்காக. வாழ்த்துக்கள். இப்படி கூறுகிறார் கவிஞர். எங்கே அடுத்த பாடல் தேவா கொண்டு வாருங்கள். தேவா உங்கள் பாடலை.
6: கல்யாணமா கல்யாணம் அருமையான கல்யாணம் 60 கல்யாணம்
0: அது அருமையான கல்யாணம் தான் ஐயா, எல்லோருக்கும் கிடைக்காது. கல்யாணமாம் கல்யாணம் 60 நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல நல்ல கல்யாணமாம் கல்யாணம் 60 கல்யாணம். இப்பொழுது நாகப்பன் தந்து விட்டார் எங்களுக்கு ஒரு பாடலை. எங்க தரப்போகின்றார் நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. முத்தம் தரும் கண்ணேன்னு பாடினாங்க அதுக்கு பதில். கண்ணே மணியே.
0: கண்ணே
1: கண்
0: மணியே
1: மணியே
0: முத்தே அருகில் வா. கண்ணே மணி எல்லாம் வட்டையும் சேர்த்து விட்டுருக்கீங்க அந்த பாடல்ல கெட்டிக்காரன். அருகில் வா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய ஞானசேகரனா சியாமலாவா, யார் அழைக்கின்ற இருவர் அழைக்கின்றீர்கள், யாருடைய அழைப்பு முன்னுக்கு வரப்போகின்றது பார்ப்போம், பார்ப்போம் யார் என்று பார்ப்போம். கிருஷ்ணன் வந்து விட்டார், அதற்குள்ளே கிருஷ்ணன் புகுந்து விட்டார், வண்டியை கிருஷ்ணன் ஓட்டி விட்டார் உள்ளே. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: காலையும் நீயே மாலையும் நீ.
0: அற்புதமான பாடல் ஐயா. காலையும் நீயே மாலையும் நீ. இனிமையான பாடல் மீண்டும் பாருங்கள், எங்களை இதிலே அழைத்து விடாதீர்கள். அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
3: கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசும் அந்த பாட்டுப்பா.
0: என்ன மாதிரியம்மா?
3: கண்கள் இரண்டும்.
0: ஓ மன்னாதி மன்னன் பேசுமோ. கண்கள் இரண்டும் உன்னையும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல், அருமையான பாடல். எங்கே ஞானசேகரன்? நீண்ட நேரத்துக்கு பின் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை ஞானசேகரன். ஞானசேகரன் பாடலை தர வேண்டும். ஞானசேகரன், ஞானசேகரன் இணைத்துப்பட்டேன் மகனே.
5: வணக்கம் பாப்பா. கண்டேன் கல்யாண பெண் போன்ற கோலமும் யாரா பாடினாங்க அந்த பாட்டுப்பா? கல்யாணமா கல்யாணம், அறுபதாம் கல்யாணம்.
0: அதைத்தானே பாடுவது. தேவா பாடிவிட்டு போறாரு. கல்யாணமா கல்யாணமா உண்டு. இன்னொரு பாடலை தருங்களேன்.
5: பெண் போனால் அவள் பின்னாலே என் கண் போகும்.
0: அப்படியா? கூட வழக்கம் மகனே. பெண் கூடாத பழக்கம், அப்படி போக கூடாது எங்க கண்ணை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? தேவா தரப்போகின்றார். தேவா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. தேவா நினைத்து விட்டேன். கொண்டு வாருங்கள் தேவா உங்கள் பாடலை.
6: ஐயா, கண்ணன் ஒரு கை குழந்தை.
0: ஓ அப்படியா? கண்ணன் ஒரு கை குழந்தையா? கண்ணன் ஒரு கை குழந்தை. வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் நாகப்பெண் உங்கள் பாடல் கொண்டு பாருங்க.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. உன்னை கண்டு பேசுமோ என்னமோ பாடினாங்க, அதற்கு பதில் பாடல். பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம் ஏதும் இல்லை ஐயா.
0: பேசக்கூடாது என்ன? வெறும் பேச்சில் பேசக்கூடாது, எல்லாம் பேசக்கூடாது. வாழ்த்துக்கள். இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் தோன்றுகிறார்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. உடைந்து போறேன் நெஞ்சை உடைத்து உடைச்சு கொண்டிருக்கேன். ஏய் நாகப்பன் கொண்டு வாருங்கள் அதற்கு பதிலை.
1: வணக்கம் ஐயா. அதே பாடலுக்கு பதில் பாடல். பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா?
0: சிறப்பு சிறப்பு. பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா? நல்ல பாடல், வாழ்த்துக்கள். மீண்டும் பெற வேண்டும். அதற்காக அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள்
4: திறப்புகின்றார்கள்.
0: மலர்ந்தேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் காண இருப்பது நூறாவது பாடல். எங்கே நாகப்பன் தருகின்றார் அந்த பாடலை? கொண்டு வாருங்கள் நாகப்பன். நூறாவது பாடலை தொட்டு விட்டோம்.
1: கிளியா என்பதற்கு பதில் பாடல்.
0: ஆஹா,
1: கிளியே இளங்கிளியே இந்த சபையில் வந்தால் என்ன?
0: அது பக்கம் ஐயா, வரமாட்டது ஐயா. கிளியாதும் இளங்கிளி இல்லையா? அப்படி ஐயா வரும் சபைக்கு? கிளியே இளங்கிளியே இந்த சபையில் வந்தால் என்ன? அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தருகிற 101வது. அப்படியா? ஓஹோ, பேசியது நீங்கள் இல்லையா? அது வேற யாரோவா? சரி சரி. கண்கள் பேசியதா? பேசியது நான் இல்லை கண்கள் தானே. நல்ல பாடல். அடுத்த பாடல் நாகப்பன், நீங்கள் அதற்கு என்ன பாடல் தரப்போகிறீர்கள்? கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: வணக்கம் ஐயா. கண்கள் இரண்டும் என்று உன்னை என்று பேசுறேன் உன்னைனு பாடினாங்க, அதுக்கு பதில் பாடல். உன்னை தினந்தேடும் தலைவன்.
0: ஓ, உன்னை அடே அப்பா, தலைவன் தவிக்கிறானோ உன்னை. உழவன் மகன் என்று தனிமையில நின்று தினமும் தேடுகிறான். அப்படின்னா தரிசனம் கொடுக்க தன்பனும். அங்கே கிருஷ்ணா என்ன பாடல திரும்புகிறீர்கள்?
2: நான் ஒரு ராசிலா ராஜா.
0: நான் ஒரு ராசிலா ராஜா. ஏன் ஐயா ராசி இல்லை நீங்கள்? எல்லோரும் ராசிக்காரர்கள். எல்லோரும் ராசி. ஒரு பக்கம் திரும்பி பாருங்கள், ராசி இருக்கும். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது நாகப்பன். நாகப்பன் மீண்டும் பாருங்கள் உங்கள் பாடல். இவர் நிப்பாடவில்லை, இவர் நிறுத்தவில்லை. எங்கே இப்படி எல்லாம் குழம்பி விட்டது. ராசி இல்ல, ராசா வந்துட்டு எல்லாத்தையும் ஓகே. சியாமலா வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
3: தேடும் கண் பார்வை தவிக்க அந்த பாட்டுப்பா.
0: ஓ, தேடும் கண்
3: பார்வை.
0: ஆமா ஆமா, தேடும் கண் பார்வை. நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல். எங்கே அடுத்த பாடலை தருவது யாரா இருக்கலாம்? நாகப்பனாக இருக்கலாம். கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. அந்த ஒரு நாளில் மலர்ந்த பாடினாங்க, அதற்கு பதில் பாடம் நாலாம் நாளாம் திருநாளாம் நங்கைக்கும் நம்பிக்கும் மனநாள்
0: சிறப்பு சிறப்பு நாளாம் நாளாம் திருநாளாம் அருமையான பாடல், நீண்ட காலம் கேட்கவில்லை. அங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடலாக தான் இருக்கின்றது, கேட்டு பார்ப்போம் கிருஷ்ணா உங்களுடைய பாடல் எப்படி இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
2: பார்வை ஒன்றே போதும்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். பார்வை ஒன்றே போதுமா, இதுல ஒரு ரெண்டு பார்வை பாருங்கள், கேட்போம் அடுத்த பாடல். நாகப்பெருமாள் பாடல் கொண்டு பாருங்கள்.
1: அதே பாடலுக்கு பதில் பாடல். ஒரு நாள் இருக்கு, ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி.
0: எல்லாம் தொழிலாளி, ஒருவன் ஒருவன் தான் முதலாளி, மற்றவெல்லாம் ஒருவன் ஒருவன் தொழிலாளி முதலாளி. ஓகே, வாழ்த்துக்கள், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ சியாமலாவின் பாடலை கேட்போம். சியாமலா
3: பாருங்க பாட்டுக்குப்பா. நான் ஒரு முட்டாளுங்க அந்த பாட்டு.
0: அதானே, நான் ஒரு ராசி இல்லைன்னு கொள்றேன், நான் ஒரு முட்டாள். என்னம்மா நான் ஒரு முட்டாளுங்க, சிறப்பு சிறப்பு நான் ஒரு முட்டாளுங்க. நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்களேன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. அவ பார்வை ஒன்றே போதுமேனு பாடினாரு, அதுக்கு பதில் பாடல் பார்வை கண்ணோவியம்.
0: ஓ, பார்வை யுவராணி கண்ணோவியம், பார்வை யுவராணி கண்ணோவியம், சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள். இப்பொழுது கிருஷ்ணன் தரப்பு உண்டார் ஒரு பாடலை. கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
2: ஒருவன் மனது ஒன்பது ஐயா.
0: அப்படியா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதா? வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். ஒருவன் மனது ஒன்பதடா, வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது? யாராக இருக்கலாம்? சந்தன் ராஜாக இருக்கின்றது, கொண்டு
7: வாருங்கள்.
0: வாழ்த்துக்கள். நெல்லிக்கனி நெல்லிக்கனி, நான் ஒரு கோவில் நீ ஒரு தெய்வம், இதே நான் ஒரு கோவில். இனிமையான பாடல், நண்பர்களுக்குரிய பாடல் அந்த பாடல். எங்கே அடுத்த பாடலை தருவது? எங்களுடைய சந்தன் ராஜா,
7: கொண்டு வாருங்கள். தேரில் போகும் பாவையா.
0: ஓ,
7: நன்றி, வணக்கம்.
0: ஓ, பார்வை தேரில் போகும், வாழ்த்துக்கள். பார்வை தேரில் போகும் பாவை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? நாகப்பனாக இருக்கின்றது, கொண்டு வாருங்க நாகப்பன்.
1: தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு.
0: அதெண்டா உண்மையா? ஆமா, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கிறது வீடு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தது கிருஷ்ணன் உங்களுடைய பாடல் எழுது ஆயத்தம்.
2: கோயில் மணி, கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ.
0: ஓ, கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ. பஞ்சாலி பஞ்சாலியா, வாழ்த்துக்கள். கோவில் மணி ஓசை தன்னை, அது கிழக்கே போகின்ற. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. சந்தனராஜ் கொண்டு வாருங்கள்.
7: நன்றி, வணக்கம்.
0: தெய்வம் எல்லாம் தோற்றிய போகும், தெய்வங்கள் தோற்றிய போகும், தெய்வங்கள் எல்லாம் தோற்றிய போகும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது நாகப்பன், நீங்கள் தரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
1: வணக்கம் ஐயா. பார்வை பார்வைன்னு நிறைய பாடிட்டாங்க
0: எல்லாம்.
1: நேத்து அந்த சாந்தியம்மா கேட்ட பாட்டு தான். பாத்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும்
0: பாத்துக்கிட்டே இருப்பேன். பாத்துட்டு போதும் பார்க்காம பாத்துட்டு போனான, பார்க்காம போனான், பாத்துட்டு போனான, பார்க்காம போனான். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் தாருங்கள்.
7: புரியவில்லை.

0: இருந்து. நன்றி நன்றி நன்றி சந்தனாஜ், பொறுமைக்கு நன்றி. அடுத்த வாழ்நிலை யார் தரப்போகிறீர்கள்? அடுத்த வாழ்நிலை தருவது நாகப்பன் அவர்கள். கொண்டுவருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
1: மணி யோசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து.
0: அதற்கு பதில் பாடல்
1: அதுதானே பாட்டையா? அது பாடிட்டாங்களா?
0: அதுதான் சந்தன் ராஜ் உங்களுக்கு வந்து விட்டார். வில்லங்க மாதிரி வந்தார். இந்த மணி யோசை இடையூறுக்குள்ள இருந்தா
1: நெஞ்சில் ஆசை கோடி சுமந்துன்னு வந்தது இல்லையா? அதுக்கு பதில் பாடல். நெஞ்சே உன் ஆசை என்ன, நீ நினைத்தால் ஆகாதது.
0: உன் ஆசை என்ன, ஆசை என்ன. வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன், உங்கள் பாடல்.
2: கேட்டவர் எல்லாம் பாடலாம்.
0: அப்படியா, வந்தவங்க போறவங்க எல்லாம் பாடலாம், எல்லோரும் பாடலாம், கேட்டவர் எல்லாம் பாடலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்களும் பாடலாம், நாங்களும் பாடலாம், பாடலாம், கேட்டவர்களும் பாடலாம். ஷியாமலா உங்கள் பாடலை தாருங்க மகளே.
3: தெய்வங்கள் எல்லாம் தோற்று போகும் அந்த படம். எல்லாம் இன்பமயம் பாட்டு பாடலாம் சொல்றது.
0: எல்லாம் இன்பமயம்,
3: இன்பமயம்.
0: வாழ்த்துக்கள், அருமையான பாடல். எல்லாம் இன்பமயம் உலகின் கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
1: என்ன அதற்கு பதில் பாடல். என்னதான் ரகசியமோ இதயத்துல.
0: என்னதான் ரகசியமோ இதயத்துல. என்னதான் ரகசியமோ. வாழ்த்துக்கள், இனிமை இனிமை இனிமை. இந்த பாட நாகப்பன் அந்த பாடலுக்கு கிருஷ்ணன் தெரிந்த பாடலை. கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: கேட்டுப்பார் கேட்டுப்பார் கேள்விகள் நூறு.
0: நூறு இல்லையா, அதுக்கு மேல கேட்டாலும் சொல்லுவீங்கள ஐயா, நீங்கள் கேட்டிக்காரன் ஐயா. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். கேட்டுப்பார் கேட்டுப்பார் கேள்விகளாய கேட்டுப்பார் கேட்டுப்பாரு கேட்டுப்பாரு கேள்விகள். நாகப்பன் தர வேண்டும்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. ரகசியமும் இதயத்திலேன்னு பாடினா அதற்கு பதில் பாடல். இதயத்தில் இருந்து இதழ்கள் வரை.
0: இதயத்தில் இருந்து இதயம் வரை. வாழ்த்துக்கள்.
1: இதழ்கள் இதழ்கள் வரை.
0: ஆமா, நன்றி ஐயா. இதழ்கள் வரை. வாழ்த்துக்கள். இப்பொழுது சியாமலா என்னுடைய பாடலை திறந்தார். சியாமலா தாருங்கள். சியாமலா சியாமலா உங்களை இணைத்து விட்டேன் மகளே. இணைந்துள்ளீர்கள் சியாமலா நீங்கள். வணக்கம் சியாமலா. சியாமலா பாருங்கள், காற்றலைக்கு ஒழித்து விட்டது ஒழித்து விட்டது. கிருஷ்ணன் உங்களுடைய இணைப்பு. கிருஷ்ணன் உங்களுடைய இணைப்பு. இது நாகப்பனுடைய இணைப்பு பாருங்கள். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. இதயம் இதயத்துக்கே பதில் பாடல். இதயம் போகுதே.
0: ஓஹோ,
1: அவனையே மறந்து.
0: ஓஹோ, இதயம் போகுதா, அங்கே ஐயா போகுது, கலைச்சு பிடிக்க வேண்டியதுதானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்ப வருவார் சந்தன்ராஜாவுக்கு பாடலை கொண்டு. எங்கே சியாமலா உங்களுடைய இணைப்பு வருங்கள். சியாமலா
3: அப்பா, என்னதான் ரகசியம், என்னதான் ரகசியம் பாடினா அல்லதா?
0: ஆமா,
3: ரகசியமானது காதல் அந்த பாட்டு.
0: ஓ, உண்மைதான், உண்மையான் ரகசியமானது காதல். அதுதான் உண்மையான காதல். இது என்னென்னா ஒரு ஆளு காதல் தான், ஒரு பத்து பேர் ஓடி ஆடி ஒளி காட்டுவாங்க. இல்லையா நாகப்பன் தாருங்கள்.
1: அதே இதயம், இதயமே இதயமே உன் மௌனம் என்ன கொள்ளுது. நன்றி.
0: இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுது. கிருஷ்ணன் இதற்கு என்ன பதில் கூற போகிறீர்கள்? கொல்லுதாம்.
2: கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா.
0: அப்படி கொடுப்பீங்களா ஐயா உங்களை கேட்டா? என்ன இழுத்து சொல்றீங்க? கொடுப்பாங்க. ஆமா, அன்றை உறுதியாக சொல்லணும். வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை திரவணம் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன். நாகப்பன் கொண்டு வாருங்கள். நாகப்பன் உங்களை இணைத்து விட்டேன். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: வணக்கம் ஐயா. மௌனமான நேரம் மனதில் என்ன பாரம்.
0: ஓ, மௌனமான நேரம். சலங்கை ஒலி, அது சலங்கை ஒலி அல்லவா, மௌனமான நேரம். ஏன் அதுக்கு என் மனதில் பாரம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து காரை கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. அன்பர்கள் ஓடி வந்து மிகவும் சுறுசுறுப்பாக இயங்குகிறார்கள். இப்பொழுது மீண்டும் நாகப்பன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
1: மௌனம்தான் பேசியதோ.
0: ஓ, அப்படியா, அதுக்கே வந்து அடிச்சு விட்டுட்டீர்கள். மௌனம்தான் பேசியதோ. வாழ்த்துக்கள். மௌனம்தான் பேசியதோ, சிறப்பு. அடுத்த பாடலை தருவதற்காக யார் வரப்போகிறீர்கள்? ஷியாமலா வரப்போகின்றார். ஷியாமலா வாருங்கள், கொண்டு வாருங்கள். ஷியாமலா உங்கள் பாடலை.
3: அப்பா கேட்டதும் கொடுப்பவனே பாட்டுக்குப்பா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தால் அவன் யாருக்கா?
0: அதான் கேட்டதும் கொடுத்ததெல்லாம்.

0: தான் ஐயோ எல்லாம் பிரச்சனை. போய் கொடுத்ததெல்லாம் கொடுத்து கேட்டதும் கொடுப்பவனே, சரி கேட்டதெல்லாம் கொடுத்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அடுத்த பாடல் கிருஷ்ணன் தான் தரப்போகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: மௌனமே பார்வையால் ஒரு பார்வை பார்த்து.
0: அப்படியா? ஓஹோ, மௌனமே பார்வையால் ஒரு பார்வை. வாழ்த்துக்கள், மீண்டும் வர வேண்டும். நீங்கள் நீங்கள் உங்கள் இணைப்பை துண்டிப்பது தாமதமாக இருக்கின்றது. எங்கே நாகப்பனோடு வாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம்.
0: அதே அவர் கிருஷ்ணன் போட்டு விட்டார் அப்படி. ஒரு பாடல்
2: தாளம் போடு,
0: போடு தாளம் போடு, வாழ்த்துக்கள் போடு தாளம் போடு, வாழ்த்துக்கள் போடு தாளம் போடுன்னு பிரகாஷ் ஒரு நிகழ்ச்சி கொண்டு வருவார் ஐயா, அதை நினைவு கொண்டு வந்து விட்டீர்கள். நன்றி நன்றி நன்றி. எங்கே கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
1: மௌனமான நேரம் ஐயா,
0: அது
1: நேரம் அல்லவா?
0: அதைத்தானே கிருஷ்ணா முதல்ல மௌனமான நேரம். அது வந்து நாகப்பன் தந்து விட்டார் அந்த பாடம், நாகப்பன் தந்து விட்டார் அந்த பாடலை.
1: நேரம் இது நேரம் இது
0: ஓ
1: நெஞ்சிலூர்.
0: நேரம் இது நேரம் இது, நல்ல நல்ல பாடல்களை தருவதற்கு நேரம் இது நேரம் இது. வாழ்த்துக்கள், மீண்டும் பெற வேண்டும். உங்கள் இணைப்பை உடனே துண்டியுங்கள். அங்கே சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா
3: அப்பா, மௌனமான நேரம் பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி அந்த பாட்டு.
0: ஓ, நூல்வேலியில உங்களுக்கு விருப்பமான பாடல், மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே. மௌனத்தில் விளையாடும் எனக்கும் விருப்பமான பாடல். சிறப்பு மகளே, சிறப்பு. எங்கே இப்பொழுது நாகப்பன் வருகின்றார். வாருங்க நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா. நேரம் இது நேரம் இதுன்னு பாடுறாரு, அதற்கு நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு.
0: உடனே பதில் கொடுத்து விடுங்க. நேரம் வந்தாச்சு, நல்ல நேரம் வந்தாச்சு. டியோ டியோ டியோ டியோ டியோ டியோ. வாழ்த்துக்கள் கிருஷ்ணன். கிருஷ்ணன் அதற்கு பாடல்.
1: நேரம் பௌர்ணமி நேரம் ஐயா.
0: அப்படியா, நீங்களும் நேரத்தில் நிற்கிறீர்கள். நேரம் பௌர்ணமி நேரத்தில் நிற்கிறீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த வழியில் அடுத்த பாடலை தருவதற்காக நாகப்பன் மீண்டும் வருகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை. உங்களை இணைத்து விட்டேன் நாகப்பன். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள். நாகப்பன்
2: ஐயா, வந்தது வசந்த காலம் வந்தாச்சுங்கிறது பதில் பாடல்.
0: அப்படியா, வந்தது வசந்த காலம் வந்தாச்சா? வந்தது வசந்த காலம், அதைத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். எங்கே அடுத்த பாடல் சியாமலா உங்கள் பாடல். கொண்டு வாருங்கள் சியாமலா.
3: அப்பா, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு.
0: உங்களே தான் அதுக்குள்ள சேர்த்திருக்காங்க நல்ல நல்ல பிள்ளைகளுக்கு. வாழ்த்துக்க நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, நல்ல நல்ல பிள்ளை நம்பி. வாழ்த்துக்கள் நாகப்பன். இந்த பாடலுக்கு பதிலை தாருங்களேன். உங்கள் பாடல் பதிலை.
2: பௌர்ணமி நிலவில் பணிவிலும் இரவில்.
0: ஆஹா, பௌர்ணமி நிலவில் பனிவிழும் கடற்கரை மணலில். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன்.
1: காலம் நமக்கு தோழன் ஐயா.
0: அப்படியா?
1: காட்டும் மழை நண்பன்.
0: ஓ, காலம் நமக்கு தோழன், அது எப்போ தெரிஞ்ச விஷயம் தானே ஐயா. காலம் நமக்கு தோழன் என்று மீண்டும் வாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக இப்ப நாகப்பன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
2: அவங்க நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பினாங்க, அதே பாட்டு நல்ல நல்ல பிள்ளைகளை நீங்க. நான் சொல்ல போறேன் கதை
0: ஒன்று. நல்ல நல்ல பிள்ளை நானே சொல்லிவிட்டேன் முதல். நல்ல நல்ல பிள்ளைகளை நீங்களும் உண்டு, நீங்களும் சொல்லிவிடு. நல்ல நல்ல பிள்ளைகளும் நீங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய கிருஷ்ணன். கிருஷ்ணன் நீங்கள் என்ன பாடல் தர போகின்றீர்கள்?
1: காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே.
0: ஐயோ, காலம் இது தவற விட்டால் தூக்கம் இல்லை மகளே. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். காலம் இது காலம் இது சித்தி திரைப்படம். காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே. சித்தி கூறுகின்றார். எங்கே இப்பொழுது நாகப்பன் கூறப்போகின்றார். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
2: நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்க.
0: நல்ல நல்ல ஆளை உழுது விதைக்க வேணும் ஐயா. நல்ல நல்ல நிலம் பார்த்து. வாழ்த்துக்கள். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். இங்கே அடுத்த பாடலை தருவது சியாமலா.
3: அப்பா, காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே. கிருஷ்ணனையா பாட்டுக்கு தான்.
0: ஆம் கூறுங்கள். அவர்தான் காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே என்ன பாடலை தந்தாரே. கிருஷ்ணா தந்து விட்டார் தானே மகளே. சரி, நீங்கள் மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது கிருஷ்ணன் வாருங்கள். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
1: நம்பினார் கெடுவதில்லை.
0: அது உண்மைதான், அது உண்மை ஐயா, அது உண்மை ஐயா. நம்பினார் கெடுவதில்லை ஐயா. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். கெடுவதில்லை. வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. நிலம் பார்த்துன்னு முடிச்சா அதுக்கு பதில் பாடல். பார்த்து போறதிலே மீதமாகுமா?
0: என்னையா என்னையா
2: பார்த்து பார்த்து நின்றதிலே மீதமாகுமா?
0: பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன், அப்படித்தானே வரும். புதுப்பாடல் மாத்தி விடுவார்கள். பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன். சந்தன்ராஜ் உங்கள் பாடல். சந்தன்ராஜ் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா.
4: நல்லதோர் வீணை செய்தேன் ஐயா.
0: ஐயோ, சரியா தொல்லையிலே இருக்கின்றீர்கள். நல்லதோர் வீணை செய்தேன்.
4: நல்லதோர் வீணை செய்தேன்.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. எவ்வளவு சரியான பிஸியா இருக்கிறார் கடை. அங்கும் சொல்ல வேண்டும், இங்கும் சொல்ல வேண்டும். கட்டிக்காரன் கட்டிக்காரன். அடுத்த பாடல், அடுத்த பாடல் வந்துவிட்டார். கஸ்தூரி வணக்கம். கஸ்தூரி வணக்கம். இப்பொழுது உங்களுக்கு எங்களுக்கு மதிய வணக்கம், நண்பகல் வணக்கம் ஆகிவிடுது. நீங்கள் எப்படி? நாங்கள் நலமா இருக்கின்றோம்.
5: அதுதான்
0: மழை. நாங்கள் இப்பொழுது பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியிலே விறுவிறுப்பாக பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த பாடல்கள் கேட்டிருப்பீர்கள். என்ன பாடல் நீங்கள் தரப்போகின்றீர்கள்? போட்டி பாடல். பாட்டுக்கு பதில் பாடல். இப்பொழுது இல்லையம்மா, இல்லை இல்லை இல்லை, வந்த பதங்கள்லே தான் தர வேணுமா? அப்போ ஒரு பாடல் தாருங்களே. இப்ப நல்ல நல்ல பிள்ளை, நல்ல நல்ல பிள்ளைகள் என்று வந்தது, நல்ல நல்ல பார்த்து என்று வந்தது, நம்பிக்கை நம்பினார் கை என்று பாடல் வந்து, பார்த்து பார்த்து நின்றதில் நல்லது ஒரு பூனை செய்தி என்ற பாடல் எல்லாம் இதிலே தான் ஒரு பாடல் இருக்கு. ஆ, அதுக்கு என்ன பாடல்?
5: பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன் நீ வருவாய்.
0: அந்த பாடல் வந்து விட்டது. அந்த பாடல் வந்து விட்டது. வேறு ஒரு பாடல் தாருங்க, வேறு ஏதாவது ஒரு பாடல். இன்றைய பாடல் ஆரம்பித்த இன்றைய பாடல் ஆரம்பித்தது நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என்ற பாடலோடு ஆரம்பித்து அந்த பாடல் முதல் வரியிலே பாடல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து
5: மலருக்கு கொண்டு வரணும் ஐயா. அந்த மலர்
0: கொண்டு வாருங்கள்.
5: மலர், அந்த மலர் என்ற முகம் என்று சிரிக்கட்டும்.
0: சிறப்பு சிறப்பு. அடுத்த வாழ மீண்டும் கொண்டு ஓடி வர விடும். மலர் என்ற முகம் என்று சிரிக்கட்டும். சரி, நன்றி நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்த வாழ்லே கொண்டு வாழ்த்துக்கள் கஸ்தூரி. அடுத்த வாழ சியாமலா நீங்கள் தரப்போகின்ற, நீங்களும் என்ன பாடலுக்கு தரப்போகின்றீர்கள்?
3: ஆஹா,
0: வாழ்த்துக்கள். இல்லை வரவில்லை. வீணை கொடியுடைய வேந்தனே, சம்பூர்ண ராமாயணம். வீணை கொடியுடைய வேந்தனே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது நாகப்பன் அவர்கள் ஒரு பாடலுக்கு தரப்போகின்ற. நாகப்பன் நீங்கள் தாருங்கள், என்ன பாடலுக்கு தரப்போகிறீர்கள்?
2: வணக்கம் ஐயா. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன, அது அப்படின்னு பாடினா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி பாட்டு. அதற்கு பதில் பாடல், நீ வருவாய் நான் இருந்தேன்
0: நீ ஏன் வருவாய் என நான். நல்ல பாடல், நல்ல பாடல். நீ வருவாய் என நான் இருந்தேன், சிறப்பான பாடல். நீ வருவாய் என நான் இருந்தேன், அற்புதம் அற்புதம். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். சந்தன்ராஜ் சார்,
4: முகமுறு நிலையா?
0: ஆகா, வந்து விட்டுதான் அக்பர் பாடல். அக்பர் ஜோடா அக்பர் பாடல். முகம் ஒரு நிலா, உங்களுக்கு விருப்பமான பாடல். முகம் ஒரு நிலா, நல்ல பாடல். முகம் ஒரு நிலா. இந்த பாடலே அந்த பாடலை கொண்டு வந்த பாடலில் நாகப்பன் தனது பாடலை கொண்டு வருகின்றது. நீங்கள் இந்த பாடலுக்கு தரப்போகின்ற நாகப்பன்.
2: நல்லதோர் வீணை செய்துன்னு பாடினார், அதுக்கு பதில் பாடல்.
0: ஆஹா,
2: வீணை பேசும் அதை மீட்டும் விரல்களை.
0: சூப்பர் சூப்பர், நல்லது நல்லது. மன்னிக்க ஒன்று சூப்பர் என்று சொன்னதுக்கு அதி சிறப்பு, அதி சிறந்தது. வீணை பேசும், வீணை பேசும் அது மீட்டும் கைகளை கண்டு, நல்ல பாடல். இந்த பாடலுக்கு பதில் பாடலை தருவது இந்த பாடலுக்கு, இந்த பாடலுக்கு தரப்போகிறார் கிருஷ்ணன் பார்ப்போம். கிருஷ்ணா நீங்கள் இந்த பாடலுக்கு தரப்போகிறீர்கள்?
1: வீணை மீட்டும் கைகளே மாலை சூட,
0: வாழ்த்துக்கள். வீணை மீட்டும் கைகளே இந்த பாடலை தருகின்றீர்கள். வீணை மீட்டும் கைகளே, வாழ்த்துக்கள். எந்த பாடலுக்கும் தரலாம். இப்ப பல பாடல்கள் வந்து விட்டது. இங்கே நாகப்பன் தாருங்கள், நீங்கள் உங்கள் பாடல் எந்த பாடலுக்கு தரப்போகின்றீர்கள்? நாகப்பன் எந்த பாடலுக்கு நீங்கள் தரப்போகின்றீர்கள்?
2: மீண்டும் வணக்கம் ஐயா. மீண்டும் ஒரு வீணை பாடல்.
0: வீணை பாடல் கொண்டு பாருங்கள்.
2: வீணை மீட்டும் கைகளே மாலை சூட்டவா,
0: அதை இப்பொழுது கிருஷ்ணன் தந்து விட்டார் ஐயா.
2: சொல்லித்தரா? மாலை பொன்னான மாலை.
0: ஓ, மாலை பொன்மாலை. மாலை பொன்மாலை,
2: பொன்னான மாலை.
0: ஆமா,
2: பொன்மாலை.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மாலை பொன்னான மாலை. சிறப்போ அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் திறப்பவர்கள் எந்த பாடலுக்கு
3: தெரிவிப்பீர்கள்?
0: அந்த பாடல் அவர் தந்திருந்தார் சந்தன்ராஜ், முகம் ஒரு நிலா அந்த பாடல்.
3: விழியில் விழுந்து இதயம் நுழைந்து அந்த பாட்டு
0: அலைகள் பதில்லை விழியில் விழுந்து வாழ்த்துக்கள். விழியில் விழுந்து இனிமையான பாடல், விழியில் விழுந்து என்ற பாடல் அலைகளோ. அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் நாகப்பன் அவர்கள் வருகின்றனர். எந்த பாடலுக்கு தருப்பவர்கள் நாகப்பன் அவர்களே, உங்கள் பாடலை தாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. பொன்னான அதற்கு பதில் பாடல். பொன்னான மனசே பூவான மனசே.
0: அட்டைங்கப்பா, பொன்னான மனசே பூவான மனசே.
2: பொண்ணு மேல ஆசை.
0: ஆமா ஆமா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்பொழுது கஸ்தூரி வருகின்றார். கஸ்தூரி நீங்கள் என்ன தெரியப்படுத்த எந்த பாடலை தருப்பவர்கள் கஸ்தூரி கொண்டு வாருங்கள். மாலை சூடும் மனநாள், அற்புதமான பாடல். வாழ்த்துக்கள், மீண்டும் ஓடி வாருங்கள். மாலை சூடும் மனநாள், சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை கிருஷ்ணன் நீங்கள் தரப்போகின்றீர்கள். எந்த பாடலுக்கு நீங்கள் தருகின்றீர்கள் கிருஷ்ணன்?
1: பொன்னொன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை.
0: பொன் பொன் பொன். எந்த பாடலுக்கு தருகின்றீர்கள்?
1: பொன்னான மனசே.
0: அது பொன்னான மனது, லோகம் பொன், பவன் பொன் போன்ற பொன்னான மனது. இது பொன் பொம்பளை நீங்கள் கூறுவது.
1: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்.
0: வாழ்த்துக்கள். நான் என்ற பதத்தில் வாழ்த்து. நான் பேச நினைப்பதெல்லாம் கவனிக்க வேண்டும், உச்சரிப்போடு கவனிக்க வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் வாழ்த்துக்கள். இப்பொழுது சியாமலா நீங்கள் தரப்போகின்ற ஒரு பாடலை, சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா இணைப்பில் இருக்கின்றீர்கள். சியாமலா இணைப்பில் இருப்பீர்கள் மகளே. சியாமலாவின் இணைப்பு இணைப்பிலே தான் இருக்கின்றீர்கள் மகளே. எங்கே காணவில்லை? இல்லை, இணையவில்லை, இன்னும் இணையவில்லை. உங்களை இணைத்து விட்டு நான் உங்கள் இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இப்போ நாகப்பனுடைய இணைப்பு கிடைக்கின்றது. நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. அவரு நினைப்பதெல்லாம் பண்ணாரு.
0: ஆமா,
2: நான் பேச நினைப்போம்.
0: ஆமா,
2: நினைப்பதெல்லாம் தந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை.
0: அதை முதல் அங்கே தந்து விட்டார் கிருஷ்ணன், தந்து விட்டார் அந்த பாடலை.
2: முதல்ல பாடிட்டாங்களா?
0: ஆமா ஆமா,
2: நடந்து விட்டோம்.
0: ஆமா,
2: ஏதும் இல்லை. சரி ஐயா, திரும்ப வருகிறேன்.
0: உடனே தர முடியாதா? சரி, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடலை தருவது கஸ்தூரி. கஸ்தூரி கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
5: வணக்கம் ஐயா. நான் அந்த பூவுக்கு பூவன பூவான வீட்டை தொட்டு பொன் பூவான கையாளே என்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்கு.
0: சரி, பூவான வீட்டை தொட்டு. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். ஒரு ஒரு பாடலையும் இன்னொரு அடுத்த முறை கொண்டு ஓடி வாருங்கள். இன்னொரு பாடல் இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடலை தருவது மீண்டும் சியாமலா. உங்களை முதலில் நினைத்தேன், உங்களை நினைப்பு என்ன நடந்து கொண்டு வாருங்க சியாமலா. என்ன பாட கொடுங்க?
3: மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடித்தால் அந்த பாட்டு.
0: அப்படியா, அப்படி செய்திருக்காங்களா? மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடிச்சிருக்காங்க. அடேங்க அப்பா, நல்ல வரியா இருக்கு. வாழ்த்துக்கள் மகளே. மீண்டும் வர உடனே நாகப்பன் தரப்பு கொண்டார். கொண்டு வாருங்க நாகப்பன்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நினைவா அந்தமான் காதலி, நினைவாலே சிலை செய்து, சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை அன்புடன் ஞானசேகரன் தரப்புகின்றார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன். எந்த பாடலை தரப்புகின்றீர்கள்?
6: வணக்கம் அப்பா. தெய்வம் இருப்பது எங்கே?
0: ஓ, அந்த தெய்வம் தந்த வீடுனா தெய்வம் இருப்பது எங்கேன்னு தந்து விட்டீர்கள். தெய்வம் இருப்பது எங்கே, அது மனதிலே தானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடலுக்கு ஆயத்தமாக நாகப்பன் வந்து விட்டார். நாகப்பன், உங்கள் பாடலை தர வேண்டும் ஐயா. கொண்டு வாருங்கள்.
2: உனக்காக எல்லாம் உனக்காக.
0: செவ்வாய்க்கிழமை நாளைய நிகழ்வு அல்ல, வியாழக்கிழமை நிகழ்வு என்ன? உனக்காக எல்லாம் உனக்காக. இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி தலைப்பையே கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது கிருஷ்ணன், நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்? எந்த பாடலுக்கு தரப்போகின்றீர்கள் கிருஷ்ணா? இணைத்து விட்டேன் கிருஷ்ணன், உங்களை இணைத்து விட்டேன். என்ன நடந்தது? என்ன நடந்தது கிருஷ்ணனுக்கு? என்ன நடந்தது? போட்டியாக அழைக்கின்றார்கள். யாருன்னு தெரியல. கிருஷ்ணன் விட மாட்டார், பிடிச்சபடியிலே இருக்கின்றார். ஆனால் அழைக்க இணைப்பு இணைப்பு கிடைக்கவில்லை. வந்து விட்டார் கிருஷ்ணன். இல்லை, கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
1: மணியோசையும் கை வளையோசையும் ஆனந்த ராகம் சொல்ல நான் பாடுவேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள். மணியோசையும் கை வளையோசையும். அந்த மணி என்று வந்தது கொள்ளன ஒரு பாடல். முதலில் மணியோசையும் கை வளையோசையும். அடுத்த பாடல் தருவது சியாமலா, உங்கள் பாடலாக இருக்கிறது. கொண்டு வாருங்கள்.
3: பாடுப்பா. இங்கே தேடுவேன் படத்தை எங்கே தேடுவேன்.
0: என்று நீங்கள் தேடுகிறீர்கள். வழக்கமாக சந்தன் ராஜன் தேடுவார் இந்த பால், எங்கே தேடுவேன் பணத்தை என்று நீங்கள் தேடுகிறீர்கள். ஓ சூழல் இந்த வாழ்த்துக்கள் கிடைக்கும், விரைவில் கிடைக்கும். எங்கே கிருஷ்ணன், மீண்டும் நீங்கள் தான்.
1: மணி அடிச்சா சோறு இது மாமனார் வீட்டுக்கு.
0: ஓ, மணி அடிச்சா சோறு அந்த இடத்துக்கு போக விருப்பமா? மணி அடிச்சா சோறுக்கு வாழ்த்துக்கள், சிறப்பு மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, உங்களை இணைத்து விட்டேன். சந்தன்ராஜ், சந்தன்ராஜ், உங்களை இணைத்து விட்டேன். உங்கள் இணைப்பு இடையூறில் இருக்கின்றது போல் தெரிகின்றது. ஒரு இணைப்புகள் உங்கள் இணைப்பை தொலை தருகின்றதோ தெரியவில்லை. இணைந்து விட்டீர்கள் சந்தன்ராஜ் அவர்களே, இணைத்து விட்டேன். சந்தன்ராஜ் இல்லை, நாகப்பனுடைய இணைப்பு வருகின்றது. நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை. நாகப்பன் எங்க ஒரு இணைப்பு கூட வருவதில்லை. எங்க ஞானசேகரன் உங்கள் இணைப்பு இருக்கின்றதா? ஞானசேகரன்
7: வணக்கம்.
0: வணக்கம் ஞானசேகரன், கொண்டு வாருங்க.
7: எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம்.
0: அந்த பாடல் வந்து வாழ்த்துக்கள் இன்பமங்கே. எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக யார் வருகின்றார்கள்? கிருஷ்ணன் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன்,
1: மணிக்குயில் இசைக்கு தேடி மனம் அது மயக்கு.
0: மணிக்குயில் இசைக்குதடி, வாழ்த்துக்கள். மணிக்குயில் இசைக்குதடி நிறைவு மீண்டும் பெற நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும். கிருஷ்ணா, நான் சொல்ல மட்டும் காத்துக்கொண்டே இருக்கின்றீர்கள், அதனால் அடுத்தவருடைய இணைப்புக்கு இடையூறாக இருக்கிறது. யா மணிக்குயில் நீங்கள் தந்துவிட்டு சரி, நான் எடுத்த உடனே நின்று விட அனைத்து அணைப்பை துண்டிக்க வேண்டும். எங்கே உங்களுடைய நாகப்பன் தாருங்கள். நாகப்பன்
2: இன்பம் எங்கே, இன்பம் எங்கே?
0: ஆமா,
2: இன்பம் பொங்கும்
0: வீரபாண்டிய கட்டபொம்மன், இன்பம் பொங்கும் மண்ணில வீசுதே, வாழ்த்துக்கள். சிறப்பு இன்பம் பொங்கும் பண்ணிதா. அடுத்த பாடலை தருவதற்காக ஆயத்தமாக இருக்கின்றார் இங்கே கிருஷ்ணன். மீண்டும் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: சோறுனா சட்டி திம்பம், சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம் ஐயா.
0: என்னையா சோறுனா?
1: சட்டி திம்பம், சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம்.
0: ஓ சோறுனா, நான் இனிமையான பாடல். நீங்கள் தயவு செய்து சொல்லிவிட்டு இணைப்பை துண்டிக்க வேண்டும். நான் பேச துவங்க இன்னும் துண்டிக்கவில்லை நீங்கள், அதனால் அடுத்தவர்கள் இடையூறுபடுகிறார்கள். வைத்துக் கொண்டே இருக்க கூடாது. சியாமலா வாருங்கள், கொண்டு வாருங்க.
3: மணிக்குயில் இசை தெரியுமா நாளப்பா?
0: ஆமா,
3: இசை பாடும் பறவை இதோ இந்த மேடி, அந்த பாட்டு.
0: வாழ்த்துக்கள், இசை பாடும், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் மீண்டும் நாகப்பனுடைய பாடலாக இருக்கிறது. நாகப்பன் உங்கள் பாடலை தர வேண்டும் ஐயா.
2: வணக்கம் ஐயா. வெண்ணிலா வீசுதேன்னு பாடினா அதுக்கு பதில் பாடல் வீசு தென்றலே வீசு.
0: வீசு தென்றலே வீசு, வீசு தென்றலே வீசு, நல்ல பாடல்.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் ஓடி வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்?
0: தந்துட்டா சியாமலா, என்று தந்துட்டா சியாமலா, தேடி விட்டாரு. நீங்கள் வருகின்றதாருங்க.
4: எங்கே எனது கவிதை?
0: அதுதான், அது அங்கேதான் இருக்கு. எங்கே எனது கவிதை? இந்த சிரமத்தோடு முடி வந்து இயங்குகிறீர்கள், நன்றி உங்களுக்கு. அடுத்த பாடல் கிருஷ்ணா நீங்கள் தரும் பாடலாக இருக்கிறது. கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
1: கிருஷ்ணன்,
0: இசை கேட்டால் புவி அசைந்தாடும், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தருவது? நீங்கள் தொலைபேசியை இத்தனை தடம் குறிப்பிட்டு. எங்கே ஞானசேகரன் பாருங்கள்.
2: வணக்கம் அப்பா. வணக்கம். மேல்மாடி முற்றத்திலே நீயும்.
0: சிறப்பு, சிறப்பு. மேல்மாடி முற்றம் சிறப்பாகத்தான் இருக்கும். மண்ணிலா வானத்து வேணும், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வெண்ணிலா வானத்து வேணு காணும். நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. எங்கே தேடுவேன்னு பாடினாங்க, அதற்கு பதில் பாடல் எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், எங்கேயும் இல்லை.
0: ஓ, அங்கே ஒரு இடம் இல்லை. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி தேடி பார்த்து, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி தேடி பார்த்தீர்கள், எங்கேயும் இல்லை. அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்பொழுது சியாமலா சொல்ல போகிறார். பார்ப்போம், சியாமலா கொண்டு வாருங்கள்.
3: அப்பா கவிதை கேளுங்க. கருவில் பிறந்ததாக வந்த பாட்டுப்பா. எங்கே எனது கவிதை பாட்டு?
0: ஓ, அவர் கவிதை கேட்டபடியே நீங்க கவிதை கேளுங்கள், அது பிறந்தான். ஓகே, கவிதை கேளுங்கள், சிறப்பான பாடல். அடுத்த பாடலை யார் தரப்போன்றார்? அடுத்த பாடல் கிருஷ்ணன் நீங்கள் தான் தரப்போன்றீர்கள், கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் தந்துவிட்டு உடனே சென்று விட வேண்டும். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள் பாடலை. கிருஷ்ணன் பாடலை தந்துவிட்டு உடனே நிறுத்த வேண்டும். கிருஷ்ணன் கூறுங்கள், என்ன பாடல், எந்த திரைப்பட பாடல்?
1: என் மனசை பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடித்தேன்.
0: வாழ்த்துக்கள் துண்டித்துக் கொள்ளுங்கள். என் மனசை பறி கொடுத்து சரியான சாமதமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ்
8: வணக்கம். எல்லாரும் தேடுறாங்கய்யா, தேடினேன்னு வந்ததுயா.
0: வந்து விட்டதா? அங்கேயே படத்தை தேடுவேன்னு நீங்க தேடினேன் வந்து விட்டதா? கல்லாப்பட்டிக்கல இருந்து தேடினேன் வந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமை இனிமை இனிமை. நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்களேன்.
2: வணக்கம் ஐயா. கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தம்.
0: ஓ, கவிதைக்கு கொண்டு வந்து விட்டீர்கள் பாடல். கவிதை பாடு குயிலே குயிலே வாழ்த்துக்கள். கவிதை பாடு குயிலே குயிலே வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா, நீங்கள் தரும் பாடலாக இருக்கின்றது. சியாமலா தாருங்கள்.
3: அசைந்தாடும் தென்றலி தூது செல்லாய்.
0: அசைந்தாடும் தென்றலி இல்ல இல்ல அசைந்தாடும் தென்றலே தூது சொல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமை இனிமை இனிமை. அடுத்து 12:48 தொட்டு கொண்டு விட்டது. நீங்கள் வர வேண்டும். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? நாகப்பனாக இருக்கின்றது. வணக்கம் நாகப்பன் அவர்களே, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: ராஜையா தேடினேன் வந்ததுன்னு போனாரு.
0: ஆமா,
2: பதில் பாடல். வந்தது வந்தது நெஞ்சனில் நின்றது யாரடிக்கு நீ.
0: அட்ரஸ் சக்கியன். வந்தது வந்தது வாசலில் நின்றது. வந்தது வந்தது வாசலில் நின்றது யாரடி கோயிலே. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பாடல் சந்தன்ராஜினுடைய பாடல். சந்தன்ராஜ் எந்த பாடலுக்கு?
8: வணக்கம் ஐயா. தலைவர் பாடல் வந்துடுச்சா? மனசை மடிச்சு நீதான் இதுல சொல்ற.
0: அட்ரஸ் சக்கியன்னு அவரு வராது விட்டாலும் பாடல் வந்துடும். மனசை மடிச்சு இடுப்பு நீதான் இடுப்புல தெரியும். மனதை மடிச்சு வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் இந்த பாடல. அடுத்த பாடல் கிருஷ்ணன், நீங்கள் தரப்போம். விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. தந்து விட்டு உடனே சென்று விடுவோம். ஐயா
1: தூது தூது சொல்ல ஒரு தோழி இல்லை என்று துயில் கொண்டாயோ.
0: தூது தூது எந்த பாடலுக்கு ஐயா தருகின்றீர்கள்? நாங்கள் தேடி பிடிக்க ஒண்ணு. அசைந்தாடும் தென்றலே தூது செல்வாய் அந்த பாடல். தூது சொல்ல பாடலை சொல்லும் போது இவ்வளவு நாள் இத்தனை நாளா முதலாவது இடத்தை கூட பிடிச்சிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். தூது சொல்ல அவசரம் உங்களுக்கு. ஒரு தேதி சொல்லும் அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? சியாமலா நீங்கள் கொண்டு வாருங்கள். சியாமலா
3: அப்பா சந்தன்ராஜ் பாட்டுப்பா. நீதானா
0: நிஜந்தானா என்ற பாடு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள் மீண்டும் வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களை உங்கள் பாடலை. எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னதான் நினைக்கின்றீர்கள்? அடுத்த பாடல் கிருஷ்ணா உங்களுடைய பாடல். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன். எந்த பாடலுக்கு?
1: தூது போ செல்லக்கிளியே.
0: தூது போ இந்த பாடலுக்கு. தூது என்ற பாடல கொண்டு வருகிறீர்களா? அல்லது தூது போ
1: செல்லக்கிளி
0: அது வந்ததையா? இந்த பாடல் எண்ணங்களை ஞாபகப்படுத்தணும். நன்றி நன்றி. மீண்டும் பாருங்க. உடனே நிப்பாட்டுறீங்கள்ல, நீங்கள் துண்டிக்கிறீங்களே. நீங்கள் என்ன போட்டிக்கு விரத்த வண்டியா
8: இருக்கும். தென்றல் வந்து என்னை வந்து தொடரும்.
0: வாழ்த்துக்கள். தென்றல் வந்து என்னை தொடரும்.
8: நன்றி
0: நன்றி. உடனே சென்று விட்டார். தென்றல் வந்து என்னை தொடரும் சொல்லிவிட்டு சென்று விட்டார். நான் கூறியவுடன் வாழ்த்துக்கள். அடுத்தது சியாமலா உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். சியாமலா
3: அப்பா கிருஷ்ணன் அப்பா தூது செல்ல ஒரு
0: தோழி இல்லை என்ற பாடலும் பாடியிருந்தார்.
3: அப்பனா செல்ல கிளிகளாம் தொட்டிலே
0: சிறப்பு சிறப்பு செல்ல கிளிகளாம் பள்ளியிலே அந்த பாடல். வாழ்த்துக்கள். செல்ல கிளிகளாம் பள்ளியிலே என்ன பாடல். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? என்னுடைய நாகப்பனாக இருக்கின்றது. கொண்டு வாருங்க நாகப்பன்.
2: தூது செல்வதாரடி சிங்கார வேளன்.
0: ஆமா தூது செல்வதாரடி சொல்வதாரடி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். செல்வத நல்ல பாடல். அந்த பாடல் நீண்ட நாட் கேட்கவில்லை. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? சந்தனராஜ் வந்து விட்டார். பாருங்கள் சந்தனராஜ் அவர்கள்.
8: நெஞ்சே நெஞ்சே மறந்து விடுதியா.
0: ஏன் ஐயா அப்படி நெஞ்சே மறக்க முடியாதாங்க. நெஞ்சே மறந்து நெஞ்சில வச்சிருக்கு நின்று கொள்றீங்க. மறந்து விடுறீர்கள். வாழ்த்துக்கள். இல்லையே கிருஷ்ணா, இது என்ன ஜோலியா இருக்கு எல்லாரும் போல? கிருஷ்ணா நீங்க தாருங்கள்.
1: பள்ளிக்கூடம் போகலாமா?
0: இது எந்த பாடலுக்கு தாருங்கள்? முதல் சொல்லுக்கு கொண்டு வரவில்லை, மூன்று நான்காவது பதத்துக்கு பாடல் கொண்டு வரும் பொழுது தயவு செய்து சொல்லுங்க. அடுத்த அடுத்தலாம் அடுத்த பாடல் தாருங்கள். யார் தரப்போறீர்கள்? விளையாட்டாக நாகப்பன் நீங்கள் தாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. சியாமலாமா வந்து என்னமோ பள்ளிகளேன்னு பாடிட்டு போனாங்க, பள்ளியிலேன்னு பதில் பாடல். பள்ளி கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாம்.
0: அதைத்தான் இப்பொழுது கிருஷ்ணன் பாடியிருந்தார்.
2: பாடிட்டாங்களா ஐயா?
0: அவர் பாடி விட்டார் ஐயா, அவர் பாடி விட்டார்.
2: போகலாமான்னு பண்ணாங்க இல்லையா, அதுக்கு பதில் பாடணும். போனால் போகட்டும் போடா,
0: போனால் போகட்டும் போடா. ஆலயமணி போனா போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. வாழ்த்துக்கள். எங்கே சியாமலா? போனால் போகட்டும். சியாமலா கொண்டாருங்கள்.
3: அப்பா சங்கராஜ் பாட்டுக்கு பதில் பாட்டா. நெஞ்சே குருநாதரின் சேவடி
0: அது இனிமையான பாடல். நெஞ்சே குருநாதரின் சேவடி, நெஞ்சே குருநாதரின் சேவடி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ் அவர்கள். சந்தன்ராஜ் அவர்களே பாருங்கள்.
9: வணக்கம்யா.
0: வணக்கம்.
9: செவ்வந்தி பூக்களில் செய்த வேண்டியா?
0: அப்படியா,
9: நன்றி. வணக்கம்.
0: செவ்வந்தி பூக்களில் செய்த செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு. அடுத்த பாடல் அடுத்த பாடல் ஞானசாகரன் உங்களுடைய பாடல் கொண்டு பாருங்கள்.
10: வணக்கம் அப்பா,
0: கொண்டு பாருங்கள்.
10: யாரடி நீ மோகினி?
0: நீ மோகினி யாரடி வந்தால் என்னடி சொன்னார்? வாரடி மோகினி மோகினி. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படமும் வந்தது. அடுத்து வருகின்றார் நம்முடைய ராஜராஜன் வழக்கறிஞர் வந்துவிட்டார். வணக்கம் ராஜராஜன். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்
9: ஐயா.
0: நலமாக இருக்கின்றோம். இறுதி நேரத்தில் வந்திருக்கின்றீர்கள். பாட்டுக்கு பதில் பாடு நிகழ்வு. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக நலமாக இருக்கின்றையா.
0: சிறப்பு. இன்று இந்த பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கா, அதுக்கு பதிலாக ஒரு பாடலை நீங்கள் தருவணும். எந்த பாடலுக்கு உங்கள் காதலில் விழுந்தா அந்த பாடலில் உள்ள ஒரு பதத்துக்கு ஒரு பாடலை தாருங்கள். ஏதாவது ஒரு பதத்திலே
1: ஐயா. இது வந்தேன் வந்தேன் நான் மீண்டும் நானே வந்தேன்.
0: ஓ, வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: பஞ்சதந்திரம்
0: பஞ்சதந்திரம். வந்தேன் வந்தேன் வந்தேன் வந்தேன் நானே வந்தேன். பஞ்சதந்திரத்து பாடல் சிறப்பு சிறப்பு. மீண்டும் வர வேண்டும். இது வந்த பாடல்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பாடலுக்கு நீங்கள் அந்த முதல் வரியில உள்ள பதத்துக்கு பாடல் தர வேண்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலாக கேட்பதற்கு சியாமலா வந்து விட்டார். சியாமலா நீங்கள் எந்த பாடலுக்கு தரப்ப கொண்டீர்கள்?
3: யாரடி நீ மோகினி பாட்டுக்குப்பா. நீ வருவாய் என நான் இருந்தேன் அந்த பாட்டு.
0: அந்த பாடல் வந்து விட்டது மகளே.
3: வந்துட்டாப்பா.
0: நீ என்ற பதத்துக்கு தாருங்களேன்.
3: வருவாயா வேல்முருகா, நீ வருவாயின்னு
0: அந்த பாடல். வருவாயா வருவாயா என்ன அவள் வருவாளாண்டு வருவாயாண்டு தருகிற வருவாயா வேல்முருகா. நல்ல பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருகிறது என்னுடைய சந்தன்ராஜ் அவர்கள். சந்தன்ராஜ் அவர்களே வாருங்கள். சந்தன்ராஜ் அவர்களே வாருங்கள்.
9: வணக்கம். யாரது சொல்லாமல் நெஞ்சலி போனது?
0: அந்த பாடல் வந்து விட்டது. ஒரு ஒரு பாடல் தாருங்கள். நாங்கள் இறுதி நேரத்தை நெருங்கி விட்டோம். விரைவாக தாருங்கள்.
9: ஆமா, யாரோ பின்பாட்டு பாடையா?
0: யாரோ பின்பாடு. நல்ல பாடல். யாரோ பின்பாட்டு பாடல். நீங்கள் முன்பாட்டு பாடுகள். யாரோ பின்பாட்டு பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாரா இருக்கலாம்? சியாமலா நீங்கள் தான். பாருங்கள் சியாமலா. நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இறுதியாக யாருடைய பாடல் வரப்போகின்றது? ஒருவரும் வரவில்லை. முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் எங்களுடைய எல்லையை தொட்டு விடுகிறோம். இன்னும் ஒரு பாடலுடன் யார் அந்த பாடலை தரப்போகின்றீர்கள்? ஒருவரும் பெறவில்லை. எங்கே காலத்தை தாமதிக்க வேண்டாம், ஓடி வர வேண்டும். வந்துவிட்டார் ராஜ் ராஜராஜன் வந்துவிட்டார். வணக்கம் ராஜராஜன். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
1: ஐயா யாரோ யாரோடி உன்னோட புருஷன் அழைப்பதே படம்.
0: அற்புதம் அற்புதம். யாரோ யாரோடி உன்னோட புருஷன். வாழ்த்துக்கள். இந்த பாடலோடு இனிது எங்களுடைய பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டி நிறைவுக்கு வந்துவிட்டது. ஆயத்தமாக இருங்கள், பாடல்களை தொடர்ந்து கேளுங்கள். விரைவில் எண்ணிக்கைகள் எண்ணப்பட்டு உங்களுக்கு முடிவுகள் அறிவிக்கப்படும். தொடர்கின்றது பாடல்கள்.

சிறப்பான இந்த பாடல்களை நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த இடைவேளை நேரத்திலே மொத்தம் 200 பாடல்களையும் நாங்கள் தொட்டுவிட்டோம். குறிப்பிட்ட நேரத்துக்கு 3 நிமிடங்களுக்கு முன்பு, ஒன்றில் நேரம் அல்லது தொகை, இதைத்தான் நாங்கள் முடிவாக வைத்து இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் மொத்தம் 8 உறவினர்கள் இன்று கலந்து சிறப்பித்தார்கள் இன்றைய நிகழ்ச்சியை. வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. 8 பாடல்களையும் 8 உறவினரும் வந்து தங்களால் முயன்றவரை தாங்கள் நினைத்து கொண்டதை சேர்த்து கொண்டார்கள். அதிலே குறிப்பாக ராஜராஜன், காயத்ரி இருவரும் நிகழ்ச்சிக்கு உதியில் வருகின்ற எந்த நிகழ்ச்சி என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இருப்பினும் இன்று முதல் முதலாக அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இயங்கி இந்த வெற்றியை நாங்கள் காண்பதற்கு, இந்த பாடல்களை சேர்ப்பதற்கு அவர்கள் வலுச்சேர்த்திருந்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பிரத்யேகமான நன்றி. அதைத் தொடர்ந்து அன்பு ஞானசேகரன் அவர்களும், எத்தனையோ இணைப்புகள் அவருக்கு துண்டிக்கப்பட்டு விட்டது. வரைத்து அவர் வாகனம், அவர் மிதிவண்டியிலே படிமுடிந்து வந்து கொண்டிருக்கும் வேளையிலே அவர் எங்களோடு இணைவார். இணைக்கும் பொழுது சில சமயத்திலே வலைத்தளம் பிழையாக இருக்கும். இருப்பினும் அவர் விடாமுயற்சியாக வந்த நேரத்திலிருந்து இறுதி வரையும் எங்களோட தொடர்ந்து பாடல்களை தந்திருந்தார். ஞானசேகரன், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேவா அவர்கள் வந்தால் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஓடி வந்து இணைந்து விட்டு தன்னால் முடிந்தவரை தருவர். அவருக்கு அதிகம் வாய்ப்பு கிடைப்பதில்லை என்றால் அவருடைய வலைத்தளம் கிடைப்பது அரிது. இருப்பினும் அவரும் இணைந்து எங்களோடு வலு சேர்த்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கும் இன்றைய நிகழ்ச்சி வளமையாக 4 பேர், 3 பேர், 5 பேரோட முடிவது. இன்று 8 பேருடன் எங்கள் நிகழ்ச்சி நிகழ்வுக்கு வந்தது. அதிலே நாகப்பன், கிருஷ்ணன், தேவா, கஸ்தூரி, ராஜராஜன், சியாமலா, ஞானசேகரன், சந்தன்ராஜ் இவர்கள் இணைந்திருந்தீர்கள். யாராவது விடுபட்டிருக்கா வந்து இணைந்து உங்கள் பெயர் பதியப்படாது விட்டால் எனக்கு அழைத்து கூற வேண்டும். எல்லோரையும் நான் சரியாக கணக்கெடுத்து தான் இங்கே இருக்கின்றது போல் தெரிகின்றது. அப்போ நாங்கள் எங்களுடைய 200 பாடல்களையும் இந்த 8 பேரும் பகிர்ந்து தந்த வேளையில் எத்தனை பாடல்கள் யார் யார் தந்தவர்கள் என்ற எண்ணிக்கை வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்த்திருக்கீங்க. யார் அதிக பாடலை தந்தது, யார் குறைந்த பாடலை தந்தது என்று கேட்க ஆவலாக இருக்கின்றீர்கள். அடுத்த ஒரு குறிப்பு, பாடலை தரும் பொழுது பல தடவை சொல்லியிருக்கின்றேன், நீங்கள் முதல் வரியிலே வருகின்ற பாடல் பதத்துக்குத்தான் பாடலை கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது எந்த பாடலுக்கு கொடுக்கின்றேன் என்று நீங்கள் தருவேன். ஏனென்றால் நீங்கள் ஒரு பாடலை தெரிவு செய்யும் பொழுது ஏதோ ஒரு பாடலுக்குத்தானே தெரிவு செய்திருப்பீர்கள். அந்த பாடல் ஞாபகத்தில் இருக்க வேண்டும். நன்றாக யோசித்து பாருங்கள். 8 பேருடைய பாடல் ஒன்றன் பின் ஒன்றாக சூட விடாமல் நான் பதிந்து கொண்டிருக்கோம். இங்கே பதிவிலே அப்படியே இருக்கின்றது. பதிவு எத்தனையாவது பாடல், யார் கேட்ட பாடல், யார் சொன்ன பாடல்னு பதிந்து பதிந்து பதிந்துதான் கொண்டு செல்ல வேண்டும். காதிலே ஒலி வாங்கி, வாயிலே முன்னாலே ஒலி பெருக்கி, கண்ணாலே இந்த கணினியை பார்க்க வேண்டும். எவ்வளவு கடினம், அடுத்து கையால் எழுதி கொண்டு அங்கு இங்கு திரும்பி பார்க்க நேரம் இல்லாமல் இருந்தும் நீங்கள் தரும்பொழுது நான் கூறுகிறேன், இந்த பாடல் வந்துவிட்டது, இந்த பாடல் வந்துவிட்டது என்று அடுத்து வந்தவுடன் வைத்து கொண்டு என்று நேரத்தை கடத்தி கொண்டு போகின்றீர்கள். உங்களுக்கு அந்த தெம்பு காணாது. நீங்கள் மனதிலே ஒன்றை நினைக்கவில்லை போல் இருக்கின்றது. பாடலை உள்வாங்கி எந்த பாடலுக்கு நான் தரப்போகின்றேன்னு தாருங்கள். அதுதான் முக்கியமானது. இங்கே நாகப்பன், சியாமலா, சந்தன்ராஜ் போன்ற ஒரு பாடலை தரும் பொழுது எந்த பாடலுக்கு தருகின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். உடனே எங்களால் பிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது எந்த ஒரு பதம் வந்தாலும் இந்த பதத்தில் வந்ததா என்ற உடனே எங்கள் கூறிக்காடு, இந்த பாடலில் இப்படி பதம் வந்தது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதுதான் அந்த சரி. எத்தனையோ தடவை கூறிவிட்டேன், நீங்கள் பல தடவை வந்து வெற்றி பெற்ற உறவுகள் எல்லாம் இங்கே இருக்கின்றீர்கள். நீங்கள் அந்த பிள்ளைகளை விடக்கூடாது. அடுத்தது நீங்கள் பாடலை கொண்டு வந்து விட்டீங்க, உங்களுக்கு தெரியும் இன்ன பாடலுக்கு இந்த பதத்தை தெரிந்து விட்டால் அது சரி, அது கிடைக்கும். ஆனால் அந்த பாடல் வந்ததா வரவில்லையா என்று நான் இங்கே சரிபார்க்க வேண்டும். சரிபார்த்து கூறிவிடுவேன், வந்தது வரவில்லை என்று கூறுவேன். அதில் வந்து நீங்கள் என்னோட விவாதிக்கவும் கூடாது, நேரம் காணாது, விவாதிப்பதற்கு நேரம் இல்லை இங்கே. அப்படியா, அது அப்படி ஒன்று தந்தார்களே, இப்படி ஒன்று தந்தார்களே என்றெல்லாம் கூறக்கூடாது. ஏதோ ஒன்று தந்தார்கள் என்று கூறக்கூடாது. என்ன பாடலுக்கு இந்த பாடல், நீங்கள் தானே தெரிவு செய்து கொண்டு வருகிறீர்களே ஒரு பாடலை. அந்த பாடலை ஒரு பாடலுக்கு உள்ளே வந்த பதத்திலே தானே பதிவு செய்யப் போகின்றீர்கள். அப்போ அந்த பாடல் ஞாபகத்தில் இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு சில உறவுகள் அற்புதமாக ஒரு பாடல் வந்துவிட்டது என்ற உடனே அந்த பதத்துக்கு போகிற பாடலை உடனே தருகின்றார்கள். அதுவும் ஒரு விவேகம் விவேகமான உங்களுடைய ஞாபக சக்தியை ஊட்டும் திறந்து கொண்டு இருந்திருக்கிறீர்கள். அடுத்தது பாடலை தந்து நான் கூறி அதுக்கு பதில் கூறு மட்டும் என்னுடைய கதையை கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். அடுத்தவர்களை அழைத்து அழைத்து நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இது வந்து விரைவாக போகணும். வேகம் விவேகம் என்ற அடிப்படையிலே போகின்றது. அதை சொல்லிவிட்டு ஆறுதலாக பாடி காட்ட வேண்டும். பாட்டின் பெரிய பாடி அதனுடைய படத்தின் பேரெல்லாம் சொல்லிக்கொண்டு அதெல்லாம் தேவையில்லை. பாடலுக்கு பாடல், எல்லோருக்கும் தெரியும் எல்லா பாடல்களையும். அடுத்தது
எழுத்து சொற்கள் மாற்றும்போது நான் மாற்றி கொடுக்கிறேன் உங்களுக்கு. ஒரு சில பதங்கள் வசனங்கள் மாறுது, அதை நான் மாற்றி கொடுக்கின்றேன். அதனால் தயவு செய்து ஒத்துழைக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் வந்து எங்களுடைய ஜெகபிரசாதிக்கு அவர்கள் வருவாராக இருந்தால் எந்த பாடலுக்கு எந்த பாடல் என்று அழகாக சொல்லுவார். நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் எந்த பாடலுக்கு தருகின்றன, இங்கே நானும் நீங்களும் மட்டுமல்லாமல் உலகளாவில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கே எனக்கு குறிப்புகள் வரும், இந்த இடத்துல இவர் பிழைவிட்டிருக்கு, அவர் பாடல் திருப்பி தந்து விட்டார், அந்த பாடல் இப்படி வந்தோன்னெல்லாம் கூறுவார்கள் எனக்கு வந்து. தயவு செய்து ஒத்துழைக்க வேண்டும். அந்த வகையில் இன்று ஒத்துழைத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களுடைய புள்ளிகளை பார்ப்போம். புள்ளிகளை பார்த்த வகையிலே புதிதாக எங்கிருந்தோ ஓடி வந்து ஏதோ ஒரு நிகழ்வு வந்து தொடுத்து இருந்தார் கஸ்தூரி. அவருக்கு என்ன நிகழ்ச்சின்னு தெரியாது. மகள் இதுக்கு முந்தி வரவில்லை, இந்த நிகழ்ச்சி கேட்டிருக்கவில்லை போல் இருக்கின்றது என்றுதான் வந்தார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இரண்டு பாடல்களை அழகாக தந்திருந்தார். மூன்று பாடல்களை அவர் தந்த வழியில் அவருடைய பாடல்களை நாங்கள் சிறப்பித்து கொண்டோம். அடுத்து வரும் பாடல்கள் தேவா அவர்கள் நான்கு பாடலை தந்திருந்தார். அடுத்து ராஜராஜன் அவர்கள் இரண்டு பாடல் தான். அவர் இறுதி நேரத்தில் வந்து இணைந்தார் ராஜராஜன். 196வது பாடலே வந்திருக்கின்றார். அப்புறம் நான்கு பாடலை அடுத்தவர்கள் பங்கிடும் பொழுது அவருக்கு இரண்டு பாடல் தான் கிடைத்திருக்கின்றது. வாழ்த்துக்கள் ராஜராஜன். மறுமுறை நீங்கள் சிறப்பார் மாமாவின் இடத்துக்கு நீங்கள் வரவணும். அவர் வந்து வெற்றியாளராக வந்து செல்வார். அதை தொடர்ந்து ஞானசேகரனும் தன்னுடைய பணியை சரியாக செய்து எட்டு பாடலை தந்திருக்கின்றீர்கள். அதை தொடர்ந்து அடுத்து இன்று குறிப்பாக சொல்ல வேண்டும் எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள். சந்தனராஜ் அவர்கள் ஒரு அட்ட அவதானி. பாடலை கேட்கின்றார், பாடலுக்கு பாடலை தருகின்றார், பதிவிலே சரியான பாடலை தருகின்றார், இன்னொருவர் பாடலை தந்துவிட்டார் என்று கூறினவுடன் வேறு பாடலை மாற்றி தருகின்றார். அந்த வேளை அங்கே அவர் பணிபுரிகின்ற அங்காடி அவருடைய நுகர்வோர்கள் பலர் அவரோடு இருந்தோண்டு வியாபாரத்தையும் கவனிக்க வேண்டும், அவர்கள் கேட்கின்ற பதில் கூற வேண்டும், அவர்கள் கொடுக்கின்ற பணத்தை சரிபார்த்து எடுக்க வேண்டும். சிறப்பாக அந்த அங்கும் இங்கும் இருந்தாலும் எங்களுடைய கவனம் வைத்து கொண்டு இன்று அவர் மொத்தம் 27 பாடல்களைத்தான் அவர் தர முடிந்திருக்கின்றார். ஆனால் அவர் வந்தால் 100 அவருடைய சாதனையை நீங்கள் யாரும் முறியடிக்கவில்லை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு தொகையை கொடுத்திருக்கின்றார், அவற்றை தொகையை இன்னும் ஒருவரும் எட்டி பிடிக்கவில்லை. அப்படி இருந்தவர் நாங்கள் வானொலி சிறக்க வேண்டும், நிகழ்ச்சி பரிணமிக்க வேண்டும் என்று எங்களோடு இணைந்து சிறப்பித்தங்க அவருக்கும் என்னுடைய விசேஷ நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரும் 27 பாடல்களை தந்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து அடுத்து எங்களுடைய மகள் மஞ்சுளா ஷியாமலா மன்னிக்க வேண்டும். ஷியாமலா தூரதேசத்தில் இருந்தாலும் வலைத்தளம் அவருக்கு சரியாக தந்திருந்தது. அவர் முடிந்தவரை அவரும் இயங்கி 38 பாடலை தந்து மூன்றாவது இடத்திலே இருக்கின்றார். 38 பாடலை கொடுத்திருக்கின்றார் இந்த 200 பாடல்களுக்கு. அடுத்து கிருஷ்ணன். கிருஷ்ணன் அழகாக சிறப்பாக விளையாடக்கூடிய நன்றாக பரீட்சை உள்ளவர், நல்ல பயிற்சி உள்ளவர். அவர் முதலிடங்களை எல்லாம் பெற்றிருக்கின்றார். அவரால் இன்று 43 பாடல்களைத்தான் அவர் தந்து இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து எங்களுடைய நாகப்பன் அவர்கள். நாகப்பன் அவர்கள் மொத்தம் 75 பாடலை தந்து முதலாவது இடத்தில் இருக்கின்றனர். வாழ்த்துக்கள் நாகப்பன். உங்களுக்கு எல்லோரும் சிறப்பாகத்தான் இயங்கியிருக்கின்றீர்கள். அதிலே நீங்கள் அதிசிறப்பாக வழங்கியிருக்கின்றீர்கள். பாடலை தெளிவாக கொண்டு வந்தீர்கள். பாடல் என்ன, பாடலுக்கு என்ன பாடல் என்று கூறினீர்கள். நான் கூறிய நகைச்சுவைகளோடு இணையாக நீங்களும் பதில் கூறி சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள். மொத்தமாக நீங்கள் 8 பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து சிறப்புற அமைத்திருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களை நான் நீங்கள் தந்த 200 பாடல்களையும் வளமை போல தெரிவு செய்து நேயர் நேரத்துக்கு முன்பு உங்களுக்கு ஒலிபரப்பி விடுவேன். இப்பொழுது நேரம் சென்று கொண்டு போகின்றது. தொடர்ந்து கேட்பதற்கு உங்களுடைய 8 பாடல்களும் தருவதற்கு எனக்கு நேரம் அதிகமாக தேவைப்படும். எல்லா நிகழ்ச்சிகளும் நான் நேரத்தை இழுக்க முடியாது. இன்றைய தினம் அப்படி தந்தால் எல்லோருக்கும் தர வேண்டும். ஆதலால் நான் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பகல் வேளையில் நேயர் நேரம் கேட்கும் நேரத்தில் இந்த பகல் வேளையிலே இந்த பாடலை கேட்டுக்கொள்ளலாம். வளமை போல நீங்கள் சிறப்பாக பாடல் தர வேண்டும் என்று இல்லை. உங்களது 200 பாடல்களிலும் நீங்கள் தந்த பாடல்களை தெரிவு செய்து நல்ல பாடல்களை வளமை போல ஒலிபரப்புவேன். கடந்த முறைகளில் நான் அப்படி ஒலிபரப்பிய போது எல்லோரும் அதை விரும்பி இருந்திருக்கின்றீர்கள் என்பதும் எனக்கு தெரியும்.
மொத்தத்தில் நீங்கள் அனைவரும் சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு என்பது சாதாரணமான நிகழ்வு அல்ல. நான் பல தடவை உடல் ரீதியாக நான் பாதிக்கப்பட்ட நேரத்தில் இதை செய்ய முடியாமல் தயங்கி இருக்கின்றேன். இதை தனியொருதர் இதை செய்வது கணனிகளின் உதவி இல்லாமல். இப்பொழுது நீங்கள் நான் எத்தனையாவது இந்த பாடலில் எத்தனையாவது பாடல இருந்தால் எத்தனை பாடலிருந்து அத்தனை பாடலும் பதிவில் எத்தனையாவது பாடலாக வேண்டியதாக எழுதப்பட்டிருக்கணும். அதை உங்களுக்கு நான் எத்தனையோ தடவை படித்தும் காட்டியிருக்கின்றேன். அதனால் சரியான முறையில் நீங்கள் வந்து இயங்கி இந்த நிகழ்ச்சியை அழகாக சிறப்பாக முடிவு நிகழ்த்தி தந்து எல்லோரையும் மகளை வைத்திருக்கிற இங்கே குறிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்புகளில் அவர்களுக்கு

நாங்கள் நீண்ட நேரம் பேசவில்லை, சிரமமான விலை உங்களுக்கு விரும்பினால் நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பு நீங்கள் ஒளிபரப்ப வேண்டும் என்று நினைக்கிற ஏதாவது நினைத்திருந்தால் அந்த பாடலை எனக்கு எழுதிவிடுங்கள். இந்த தளத்திலே, எம்ஜிஆர் எஃப்எம் தளத்திலே, அன்பு உறவுகள் தளத்திலே நீங்கள் இப்பொழுது குறைபாடுகள் வருவதாக போல நீங்கள் எழுதுங்கள், சேர்த்துக்கொள்ளுவேன் நான். 2 மணி நேரத்துக்கு முந்தையே அனுப்பி விட்டுருங்கள் விரும்பினால். இல்லை என்றால் இந்த பாடலிருந்து தெரிவு செய்து பழமை போல உங்களுக்கு பாடல்கள் தருவேன். நன்றி அன்பு உறவுகளை. இப்பொழுது நேரம் நீங்கள் வந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் கருத்துக்களை என்ன கருத்து இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு ஒரு தடவை நான் தண்ணீர் குடிக்க போகிறேன்.

நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு இங்கே நாகப்பன் அவர்கள் எனது விருப்ப படம் என்று எழுதியிருக்கின்றார், பாடலை எழுதவில்லை, எழுதுவார் என்று எண்ணுகிறேன். நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது ஒரு பாடலை கேட்டு அந்த பாடலுக்குத்தானே ஆரம்பித்தோம் பாடல்களை, அது எந்த பாடலாக இருக்கும் என்று நீங்கள் மறந்திருப்பீர்கள். அதை நினைவூட்டி அந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை ஒலிபரப்பி நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். உங்கள் பாடல் விருப்ப பாடலை எழுதிவிடுங்கள். என்னுடைய திரை நான் ஞானசேகரன் எழுதுகிறீர்கள் போல் தெரிகின்றது. எழுதுங்கள், குறிப்புகளை எழுதிவிடுங்கள். நாங்கள் இன்று கேட்டு ஆரம்பித்த பாடல்

நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் வந்தேன் என்ற வரிக்கு என்ற பதத்துக்கு பாடல்களை தாருங்கள் என்று ஆரம்பித்த வேளையில் முதலாவது பாடலை உடனடியாக தந்துவிட்டார். எங்களுடைய வந்து ஆரம்பித்து வைத்தார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். நாகப்பன் அவர்கள் இணைந்து முதல் பாடலாக தந்திருந்தாரே ஒரு பாடல், நான் என்ன சொல்லிவிட்டேன் என்ற பாடல். இறுதியாக 200வது பாடலை கொடுத்திருந்தார் யார் என்றால் ராஜராஜன். யாரோடி யார் யார் யாரோ யாரோடி யாரோடியோ உன்னுடைய புருஷன் அந்த பாடலை கொடுத்திருந்தார். அப்படியாக ஒரு பாடலை தொடர்ந்து அந்த பாடலில் வரும் வரிகள் முதல் வரிகளிலே ஒரு பதத்துக்கு பாடலை தந்து பாடலை தொடுத்து கொண்டு சென்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இங்கே உங்களுக்கு விருப்பமான பாடலை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். நாகப்பன், கிருஷ்ணன், அடுத்து என்னுடைய ஞானசேகரன் போன்றவர் எழுதுகிறீர்கள். உங்கள் பாடல் கவனிக்கப்படும். இந்த பாடல் உங்களுக்காக நேயர் நேரத்துக்கு முன்பு பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே ஒலிபரப்பாகும். உங்களிலும் இருக்கும் நன்றி. என் அன்புறவுகளே, நேரம் சரியாக 1:30 நிமிடத்தை தொட்டுவிட்டோம். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல இறைவனிடம் இன்றைய நிகழ்ச்சிக்கு வல்லமை தந்து வலுச்சேர்த்ததற்காக அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இன்று உங்களோடு நான் இருக்கும் வகையிலே அன்பு தமிழ் தந்து வளர்ந்து கொள்வதற்கு ஆளாக இருந்த எல்லாவற்றுக்கும் மூலமான எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய் என்ற மந்திரம் கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்களுடைய தாழ் பணிந்து வணங்கி மீண்டும் உங்களோடு இணைந்து நானும் அவர்களிடம் இறைஞ்சுகின்றேன். வல்லமை தர வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். இந்த அல்லல்கள் எங்களுக்கு வேண்டாம், அறம் தலைக்க வேண்டும். மனித நேயம் ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று ஒருமித்த குரலில் இறைவனுடன் கேட்டு எங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் சமாதானமும் வேண்டும் என்று கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்று இரண்டாயிரத்தி 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 29வது நாள் காரிக்கிழமை பாட்டுக்கு பதில் பாட்டு இனிது நிறைவுக்கு வரும் வேளையில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் மீண்டும் சந்திப்போம். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: அறிவிப்புத்தன்மை என்பது அறிவிப்பு மட்டுமல்ல, இந்த பேச்சிலும் தான். சாதாரண வணக்கம் ஜார்ஜ், வணக்கம் மகாலிங்கம், எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் பாடுறதுக்கு தயாரா இருக்கிறீங்க? வர்றது யார்? பூனைக்கு யார் மணிகட்டுறன்னு இருக்கீங்க. சரி, அதாவது இந்த குரல் வனம் இருக்குது அல்லமா, இந்த குரல் தான் சில நேரம் நீங்க பார்வையால நீங்க ஒரு தடவை கவர முடியாது. கவரலாம், அது காதல் இருந்தால் தான் கவரலாம். ஆனா சாதாரண மனிதர்களை எல்லாம் இந்த குரலை வச்சு, நீங்க பேசுற தன்மையில வச்சு நீங்க கவரலாம். அதுதான் அந்த குரலுக்கு இருக்கிற ஒரு அழகு. ஏனென்றா ஒரு மனிதனை நீங்கள் பேச்சாலேயே கவர்ந்து விடுவீர்கள். அறிவிப்பு என்றது ஒரு குரல். அப்ப நீங்க கேட்கிற காது வழியே நீங்க கேட்கிற எங்களுடைய சத்தத்தை, அந்த குரலைத்தான் நீங்க ரசிக்கிறீங்க. இப்ப இப்பதான் எல்லாரும் வீடியோ போட்டுட்டு பேஸ்புக்ல எல்லாம் போட்டுட்டு இருந்து அறிவிக்கிறார்கள். அப்படி அறிவிக்கும் போது அது அறிவிப்பு அறிவிப்பாக இருக்காது. வானொலி என்பது ஒருவருடைய குரலைத்தான் நீங்கள் கேட்டு ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கவும் வேண்டும். அதுதான் வானொலி. நீங்க வீடியோ போட்டுட்டு இருந்து நீங்க அறிவிச்சா முழுமையாக வர்ற நேருடைய பேச்சு, அவர் என்ன பேசுகிறார், அவர் என்ன செய்ய போகிறார், அவருக்கு என்ன நான் பதில் சொல்லலாம் என்று அந்த தன்மை போய்விடும் அறிவிப்பாளருக்கு. அதுதான் உண்மையா முக்கியம். அறிவிப்பு துறைக்கு இந்த குரல் வளம், வசீகரமான குரல், ஒரு தடைய மயக்கிற மாதிரி அதை கேட்டுக்கொண்டிருந்தா இனிமையாக கேட்கலாம் என்பதுதான் பேச்சு வல்லமை. பேச்சு வல்லமை, பேசுற தன்மை. குரல் தான் இல்லாவிட்டாலும் அந்த பேசுற தன்மை, அதாவது சொல்லுகிற சொற்கள் ஒரு தடை அப்படியே கவர்ந்து விடும். அதுதான் இந்த அறிவிப்புல இருக்கிற ஒன்று. அந்த பாடல்ல வர வரி நல்லா இருக்குல்ல,
1: உனக்கென்றும் எனக்கென்றும் உறவு வைத்தாய், ஒருவரின் குரலுக்கு மயங்க வைத்தாய்.
0: நம்ம அந்த பாடலை கேட்கும் போது எனக்கு அன்று தொட்டு, சின்ன பிள்ளையா இருக்கும் போது அன்று தொட்டு இன்று வரை அந்த குரல் திரும்ப திரும்ப அந்த பாடலை கேட்க எனக்கு ஆசை. அந்த பாடுற தன்மை எல்லாம் எங்க பாங்க. நானே இப்ப நீங்க பாடுறேன் சொல்லி போட்டு நான் இப்படி பேசிக்கொண்டிருந்தா நீங்க பாடா போயிடுவீங்க, அழைப்புக்கு வரலாம்.
2: எண்ணி பாட்டை நிறுத்திட்டீங்க. குழந்தைய தூங்க வச்ச உங்க பாட்டு என் உள்ளத்துல தூங்கி கிடந்த பல எண்ணங்களை விழிக்க வச்சிருச்சு. நான் காதலிச்ச அந்த குரலை திரும்ப ஒரு முறை கேட்கணும் போல இருக்கு. பாடுங்கள், பாடு.
3: உங்களுக்கு இல்லாத பாட்டா?

0: எண்ணி பாட்டை நிறுத்திட்டீங்க.
1: நீங்களா?
0: பண்ணி குழந்தைய தூங்க வச்ச உங்க பாட்டு என் உள்ளத்துல தூங்கி கிடந்த பல எண்ணங்களை விழிக்க வச்சிருச்சு. நான் காதலிச்ச அந்த குரலை திரும்ப ஒரு முறை கேட்கணும் போல இருக்கு. பாடுங்கள்
1: பாடு. உங்களுக்கு இல்லாத பாட்டா?

நேரம் சரியாக 9:39 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வாயிலியோடு இருக்கிறீர்கள். இப்பொழுது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் ஒரு விஜயராகவன் நீங்கள் வந்து ஒரு பாட்டோட போயிட்டீங்க, மற்றவங்க எல்லாம் யோசிச்சு கொண்டிருக்காங்க போல இருக்குது, யார் பாடுறது இப்ப அடுத்து ரெண்டாவதா யார் பாடலை பாடுறேன்? பாப்போம் அழைப்பவர்கள் யார் அடுத்து ரெண்டாவதா வந்து பாட போறீங்கன்னு பாப்போம். இந்த பாடலை சற்று முழுமையாக கேட்டுக்கொண்டு நாங்கள் பாட்டுக்குள் செல்லலாம். நீங்க பாடல 10 பாட்டு நான் பாடிடுவேன்.

0: பாட்டு மொழியே சரியா. தேவா வணக்கம. தேவா
1: வணக்கம். தேவா
2: வணக்கம். வணக்கம் அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றி.
0: தேவாவுக்கும் அம்மாவுக்கும் தேவாட குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்ப நாங்களும் அப்படிதான்
2: சொல்லணும். நன்றி நன்றி. ஐயா ரெண்டு வரி பாட சொன்னாங்க, அதுக்காக நான் கையெழுத்து போட்டு போயிடுறேன்.
0: கையெழுத்து போடுறதுக்கு ஓடி வந்துட்டீங்க, பாருங்க பாப்போம்.
2: என்ன உலகம் திட்டம்,
0: என்ன பாட்டோட கையெழுத்து போட போறீங்கன்னு பாக்கலாம். இங்க பாருங்க பாப்போம்.
2: ஆமா. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அம்மாவும் ஐயாவும் என்னை வாழ வைப்பாங்க என்று நன்றியோடு தெரிவிச்சுக்கிறோம். அவ்வளவுதான்.
0: செல்ல மகனா மாறிக்கொண்டு வாரீங்க, நல்லா பேசுறீங்க, முந்தி மாதிரி இல்ல. எங்களுக்கு ரொம்ப
2: நன்றிமா. உங்க கொள்ளு கேட்காம ஐயா கொள்ளு கேட்காம என்னால தூங்க முடியாதுமா.
0: உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுடைய செம்ப அம்மாவுக்கும் தூங்க இல்லாது அம்மாக்கும்.
2: அதுதான் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் பேசினாலே எல்லாருக்கும் ஒரு 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு.
0: நான் ஒரு கிளினிக் போட போறேன். அதாவது எந்த குரலை கேட்டு எல்லாருக்கும் நலமா இருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க அந்த கிளினிக்கு வந்து, அதாவது அந்த ஒரு டாக்டருமா இருந்து கொண்டு, சரி வாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கொஞ்ச நேரம் 10-10 நிமிஷம் உங்களை எல்லாரோடையும் காய்ச்சிட்டு விட்டா சுகமாயிரும்.
2: அது எல்லாருக்கும் ரொம்ப பேருக்கு அது இது இருக்குமா. எனக்கும் அதுதான், ஐயா கிட்ட 12 மணியானாலும் சரி, சமயத்துல ஐயா வராம போய் அந்த ஐயா இது பண்ணாலும் சரி, 12 மணியும் கேட்டுட்டு தான்
0: இருப்பேன்.
2: அப்புறம் பண்டைய காலத்து மேல அந்த குரூப் வந்துடணும், நான் கட் பண்ணி தூங்கிடுவோம். அந்த குரூப்புக்கு ஐயா போறேன்னு சொல்லுவாங்க, அந்த அதோட நான் கட் பண்ணிட்டு படுத்துருவோம்.
0: அதுக்கப்புறம்
2: ஆறுதல் சொல்றது, இந்த இதெல்லாம் சொல்றது எல்லாரும் பெரிய பெரிய வரீங்க. அவங்க எல்லாம் அந்த விஜயத்தை போட்டுட்டு ஏ போன் பண்ணீங்க, அந்த நம்பர் கொடுத்தாலும் கேட்டுக்கிட்டுதான் இருக்காங்க. அது குத்துகளுக்கு ஏவரீங்கம்மா,
0: எல்லாரும் கேட்டுட்டு
2: யாரும் பேரு சொல்ல
0: கூடாது
2: கேட்டுக்கிட்டு. எனக்காக ஒருத்தர் பேசுங்க பேர சொல்லி பேசுங்க, சும்மா இது நல்லா இருக்கு ஐயா. இந்த ஆறுதல் இந்த இது இந்த கவலைகள் இந்த பௌர்ணமாளுக்கு, இந்த பௌர்ணமாள் வந்து பேசுறது, இந்த இது பாடுறது, அந்த இசை இல்லாமமா, இந்த இசை இல்லாம பாடுறது. ஒரு நாள் நீங்க சொன்னீங்களா பகல்ல வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வியாபாரி சொல்றாங்க. அப்படியே மாத்திர போறாங்க, நாங்களே 10 மணிக்கு உள்ளதா வருவோம், அதுக்கப்புறமா எல்லாம் கேட்போம். நீங்க ஒரு நாள் சொன்னீங்களா
0: முன்பு 2 நேரமும் நடந்தது, உங்களோட பகல் நேரத்துக்கு ஒரு 2 மணிக்கான பின்பு இரவு இப்பொழுது எடுத்து வந்த பாடுவோம். என்ன அந்த இரவு நேரத்துல, அதாவது நீங்க வாய் விட்டு பாட முடியாது, பக்கத்துல கேட்டுருமோ, இப்ப மனைவி எழும்பிடுவாவோ, அங்க அந்த மனைவி எழும்புனா உங்களுக்கு நிச்சயமா
2: அடிதான்
0: பேசுறான். இல்ல இப்படிதான் மனைவி பேசுறேன். என்ன நீங்க படுக்க விடாம சும்மா ஏதோ பாடிக்கொண்டு ஒரு அடி டங்கட்.
2: சேலத்துல இருந்து ஒரு வியாபாரிமா, சேலத்துல இருக்காரு அவரு, சேலத்துல இருந்து எனக்கு போனடிக்கிறாரு. செம பாட்டு ஐயோ நான் தூங்கிட்டு இருக்கேன், இப்ப என்ன பாட்டு என்ன அவங்க பண்ணாங்க நல்லா இருந்துச்சு. இந்த இசை இல்லாமம்மா, இந்த இது தாலாட்டு, இந்த கொலி வைக்கிறப்ப இந்த வீட்டு கூட ஐயர் வீட்டுல எல்லாம் இந்த இது வருது பாருங்க, அப்ப இந்த விடாசி மாசம் கொல்லி வைப்பாங்கல்ல, அப்ப அந்த எல்லாம் பாட்டு வந்து இந்த ஐரூட்ல பாடுனது அதெல்லாம் பழைய நினைவு எல்லாம் வந்து தாலாட்டு பாடுறது மாதிரி இருக்கு. இந்த இசை இல்லாமம்மா, இந்த நிகழ்ச்சியில நைட்ல பாடுறதுக்கு வருமா, நீங்க பாடுறது எல்லாம் எனக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க, நீங்க பேசுங்க அப்படின்னா. ஆனாமா அவங்க இந்த பிசினஸ் எல்லாம் இது உள்ளவங்க அதெல்லாம் ஐயா அது இந்த இதெல்லாம் வந்துருப்பா ஜோலியே, அதாவது சாப்பிடாதான் தெரியும் அவங்க சொன்னது, சாப்பிடாதான் தெரியும் சமைக்கதான் சொன்னீங்க பிரியவர் அப்படின்னு. அது ஒரு இசை இல்லாம இந்த பாட்டு
0: நீங்க பயந்து பயந்து பேசி இப்ப எப்படி எவ்வளவு நல்லா கிடக்குறான்னு பேசுறீங்கன்னு பாருங்க.
2: அப்படித்தான்
0: நல்லதையா, மற்ற அன்பு உறவை சந்திக்கலாம். நன்றி நன்றி
2: நன்றி
0: மரபர் பலனா நிகழ்ச்சியை நீங்கள் அழைப்புக்கு வாருங்கள். இங்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 64-7874-1 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டலைக்கு வர வேண்டும். எங்களுடைய டைட்டில் சாங்கை கொண்டு வருவோமா? பாடலுடன் பாடல் அந்த பாயத கடுத்து வரலாம். அங்கே

0: ஐயோடே அம்மா ஓடி வந்துட்டா. வணக்கம் பவுனம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: அம்மா நான் சதீஷ்குமார் பேசுறேன்.
0: சதீஷ்குமார், எப்படி ஐயா இருக்கிறீங்க? டே அப்பா, எந்த
1: அம்மா நான் நல்லா இருக்கிறேன். நான் இப்பதான் தொழிலுக்கு போயிட்டு வந்தேன். நான் இன்னைக்கு சாயந்தரம் தான் வந்தேன். அம்மா நீங்க உங்க உடம்பு எப்படிமா இருக்கு?
0: உடம்பு ஐயா, மேல தலை, ரெண்டு கண், மூக்கு, வாய், பிறகு கழுத்து இருக்குது, அதுக்கப்புறம் ரெண்டு கை, அதுக்கப்புறம் இடுப்பு, கீழே ரெண்டு கால் இருக்கு ஐயா. ஏய்யா,
1: அப்படியில்லம்மா, நீங்க கொஞ்சம் உடல்லாம் குறையில்லாம இருந்தீங்களா?
0: இல்ல நான் சொன்னது ஏதாவது சரிதானே? நான் ஏதாவது பிள்ளையா சொல்லிட்டேன் இல்லதானே? உடம்பு
1: இல்ல, நீங்க ஒரு மனிதனுக்கு என்னென்ன உறுப்புகள் இருக்குமோ அப்படியே கரெக்டா சொல்லிட்டீங்கம்மா. பட் இருந்தாலும் எனக்கு, நான் உங்க பிள்ளை இல்லையா? நான் உங்க உடனே தெரிய உங்களுக்கு உடனே எப்படி நான் கேட்கறது இல்லையா?
0: நான் தமாசா சென்னன், நலமா இருக்கிறேன் ஐயா, நலமா இருக்கேன். ராசா நல்லா இருக்கு.
1: அம்மா அப்பா தாத்தா எப்படி இருக்கிறாங்க?
0: தாத்தா நல்லா இருக்க. தாத்தா இப்ப உறங்குறாரு. தாத்தா இப்ப
1: அவரு அந்த காலத்து கதாநாயகன்,
0: அதனால உறங்குறேன். எங்க பாப்பா பேர என்ன பாட்டு பாடி காட்ட போறாரு பாக்குறாங்க? எங்க தாத்தாக்கு என்ன பாட்டு பாட போறீங்க?
1: நானா அம்மா, ஒரு சின்ன ஒரு பாட்டு, ஏன்னா ஒரே ஒரு சரணம் மட்டும் பாடுவோம்மா.
0: பாடுங்க பாடுங்க பாடுங்க பாடுங்க.
1: மேகம் கருத்துது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து, காத்து மழை காத்து. மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து. பொழுதம் சரியா தொட்டு தொட்டு பேசும் சிட்டு, துள்ளி துள்ளி ஓடுவதென்ன? தொட்டு தொட்டு பேசும் சிட்டு, துள்ளி துள்ளி ஓடுவதென்ன? தென்றல் பட்டு ஆடும் நட்டு, அள்ளி வந்த வாசம் என்ன? ஏதோ

0: ஆசை மனசு ஆடுறவையே மேகம் கருக்கு மழவர பாத்து. அம்மா அவ்வளவு அம்மா எனக்கு தெரியும்.
1: சூப்பர், நல்லா பாடுறீங்க ஐயா, இனிமையான பாடல். மற்றது நல்ல குரல் வளம், நல்லா பாடுறீங்க நீங்க. இனி அடுத்த தடவை வரைக்கும் நான் முழுமையான ஒரு பாடலோட வரணும்.
0: கண்டிப்பா ரெண்டு சரணமும் சேர்த்து நான் அடுத்த வாட்டி ஒரு பாட்டு எடுத்து வைக்கிறேம்மா.
1: எடுத்துக்கொண்டு நீங்க வரணும் உண்மையா, நிச்சயமா நான் எதிர்பார்ப்பேன். சரியா
0: அம்மா, இது லைவ்ல போட்டுக்கீங்களா?
1: லைவ்ல தான் இப்ப பாடுவோர் பாடலாம், அதனால நாங்க பாடிக்கொண்டிருக்கிறோம். வணக்கம் வரதராஜன், வணக்கம்.
2: உற்சாகமான இரவு வணக்கத்துல விடுமலை. வணக்கம் வரதராஜன் மேடம். ஹலோ ஹலோ சுகமா? ஆமா, நீங்க பலமா பலமா இருக்கீங்களா மேடம்?
3: Hello my dear home number, கேக்கவே வரம் குரல் சொர்க்கம்.
1: நல்ல சுகமா இருக்கா? எங்கயா போயிட்டீங்க? எங்க ஹெல்மெட் கலட்டினாலும் கலட்டினீங்க, மனைவி அடிக்காம விட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்க சுதந்திரமா எல்லாரும் சுத்த போயிட்டீங்க போல இருக்கு.
2: ஆமாங்க மேடம்.
1: எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய வாழ்த்து. எவ்வளவு காலம் ஆச்சுது
2: ஒரு மாசம் மேடம்?
1: ஒரு மாசம் ஆச்சா?
2: ஒரு மாசத்துக்கு.
1: நல்ல வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், உண்மையிலேயே வாழ்த்துக்கள். சந்தோஷம். எங்க என்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு
2: மேடம்? இன்னைக்கு வந்து படத்து பேர் வந்து இதய கனிங்க.
1: இதய கனியில

0: பெண்ணோ மாற்று குறவாத கண்ணோ மயங்குவனும் கலங்குவனும்.
1: என்ன அதோட ஒன்று மணியாத பெண்ணும் அதோட நீந்திடுச்சு. மகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தோட பாட்டெல்லாம் மாதிரி நீங்க போனிருங்க. நீங்க சின்ன பிள்ளை 25 வயது 28 வயதுன்னு சொல்லி இருக்கிறேன். நீங்க மகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தா சொன்னா இப்பதான் சொல்லுவாங்க, ஐயோ அட இவர் ஒரு பெரியவர் தான் சொல்ல போறாங்க. என்ன நீங்க பரவாயில்ல, எந்தாலும் பரவாயில்ல. உண்மையிலே சந்தோஷமா இருக்கு வரதராஜன் வந்து
0: பாடுங்க
1: பாடுங்க பாடுங்க பாடுங்க. இங்க

பிறந்தது பிறந்தது பிறந்தது காதலையும்

0: அழகான மேடம்.
1: கெட்டிக்காரன் சூப்பர். நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்தாலும் மூன்று பாட்டும் ஒரு பாட்டும் முழுமையாக பாடிட்டீங்க. இனிமையா இருந்தது வரதராஜன். அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க எல்லா நிகழ்ச்சியிலும் நீங்க, சரியா?
0: கண்டிப்பா வர்றேன் மேடம், கண்டிப்பா வர்றேன் மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா.
0: நன்றி மேடம்,
1: நன்றி நன்றி
0: நன்றி.
1: அடுத்து காற்றலையில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய மஜித். என் மஜித், நீங்கள் அழைப்புக்கு வந்திருந்தீங்க, நீங்கள் காற்றலைக்கு வாங்கும் எங்கே பாடலை பாடுவதற்கு. நான் இணைப்புக்கு எடுத்திருந்தேன், ஆனால் அது துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் நீங்கள் இணைப்புக்கு வாங்கும் பாடலை பாடுவதற்கு.

0: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும்.
1: விஜயராகவன், நீங்கள் இன்னொரு பாட்டு பாட போறீங்களா? விஜயராகவன் எங்க
2: பாடலாமா?
1: பாடுங்க, ரெண்டாவது பாட்டு. எல்லாருக்கும் ரெண்டு பாட்டு கொடுக்கலாம். பாடுங்க பாப்போம்.
3: குறையில பூக்காடு பின்னாடி பொருத்தாயா எம்பது கையிலே போல தலைமில பின்பாட்டு தலைமில பின்பாட்டு கட்டு கிட்ட என்ன போல மாமலர் வந்து ஆளுகை இந்து அம்மாளே அம்மாளே அம்மாளே அம்மாளே வட்டம் படிப்பு சொல்லவும் இல்ல புத்திரிட்ட விதியால் போனவத்தாயும் மயில் போற மாமலர் வந்து ஆளுதி அம்மாளே அம்மாளே அம்மாளே அம்மாளே முன்னேன் ஆயிரத்தில் நலன்கள் எல்லாம் வந்து மயலுக்கு கால ஒண்ணு படிச்சுடி மயங்கி போராவலி காவேரி எங்கிலி போல மாமல கண்டு அம்மாளே உடையில கைவாடி குடையில பூக்காடி வெள்ளாடி பொருத்து மாயா எம்பது தவிலே போல தலைமில பின்பாட்டு தலைமில பின்பாட்டு தட்டி கிட்ட எங்கூத்தி போல மாமலை கொண்டு ஆடுதி அம்மாளே உடல் கோயில் பூரபல்ல அழகு புள்ள
1: எங்கடி ரோஜா என்னடி போற இப்படியே பேசி பேசி பாடியாச்சு. அருமையா பாடுவீங்க, நல்லா நீங்க சூப்பர் கட்டிக்காரன் கட்டிக்காரன் நல்லா இருக்கு.
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க எங்களுடைய குத்துவிளக்கு கார்த்தி, கார்த்தி குத்துவிளக்கு, மற்றது எங்களுடைய நினைக்கிறேன் மோகனா வந்து நினைக்கிறேன். கார்த்தி அப்படி நினைப்புல இருங்க ஐயா, அப்படி இருங்க. மோகனா வணக்கம். மோகனா
4: என்ன
1: இப்பதான் உங்க குரல் வருது, சொல்லுங்க என்ன இருக்கா? வணக்கம் சொல்லுங்க மோகனா.
4: அம்மா வணக்கம்.
1: ஐயோ இப்ப சொல்லுங்க.
4: அம்மா வணக்கம்.
1: வணக்கம் இப்பதான் வருது மோகனா. வணக்கம் வணக்கம். எங்க இன்னைக்கு என்ன பாட்டோட வந்திருக்கீங்க மோகனா? நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கீங்க?
1: வீட்டுல எல்லாரும் நலமா
4: இருக்கிறாங்க?
1: கார்த்தி அப்படி அனைத்து இருந்து கொள்ளுங்க. நீங்க பாருங்க.
4: காலை திங்கள் பாடி வரும் ராகம் ஒரு ராகம் ராகம் ஒரு ராகம் பறக்கவே தோன்றும் சிறகுகள் வேண்டும் சிறகுகள் வேண்டும் ராகம் ராகம் ஒரு ராகம் கோயில்கள் மரக்கிளையும் சுரங்கள் சேர்க்கும்

சுத்திரம் இருந்ததே தனி துளிகளாய் பொருளிலேயே விழுந்ததோ இங்கே இந்த இன்பம் இடம் பதம்

காலை உன்னை பார்த்த

0: பூமழை காலை தெண்டல் பாடி வரும் ராகம் ஒரு ராகம் ராகம் ஒரு ராகம் பறக்கவே தோன்றும் சிறகுகள் வேண்டும் சிறகுகள் வேண்டும் காலை தெண்டல் பாடி வரும் ராகம் ஒரு ராகம் ராகம் ஒரு ராகம்
1: கெட்டி காரி கெட்டி காரி அட்டுமை அட்டுமை ரசிச்சு பாடுனீங்க நல்லா இருக்கிறது. நீங்க உண்மையிலேயே இன்னும் பாட பாட பாட இன்னும் பல பாடல்களை எடுத்து நீங்க பாட இன்னும் நன்றாக பாடுவீங்க நல்லா பாடுவீங்க கெட்டி காரி உங்களுக்கு நன்றி நன்றி.
2: தெரியுதுங்களா
1: என்னன்றி சொல்லுங்க
2: ஓரளவுக்கு நீங்க சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பாடம் போட அந்த நடுக்கும் எனக்கு வந்துட்டு இருந்துச்சுங்கம்மா.
1: இப்ப இல்ல இப்ப என்ன பாடம் பேசுற அளவுக்கு வந்துட்டேன்ல அப்ப இனி பயம் இருக்காது. அப்படித்தான் அப்படித்தான் இருக்காரு. நன்றி அம்மாச்சி நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி. இங்கே எங்களுடைய கார்த்தி
3: திருடாதே பாப்பா திருடாதே பாட்டு திருடாதே பாப்பா திருடாதே வறுமையிலிருந்து பயந்து விடாது திறமையிலிருந்து மறந்து விடாது திருடாது திருடாது பாப்பா திருடாது அதில் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருவிடாய் பார்த்து திருந்தாய் விட்டாய் திருத்தை ஒழிக்க முடியாது அது திரு பாப்பா திருடாது அம்மா அம்மா
1: காத்தி அது பரவாயில்ல அடுத்த முறை வரைக்கும் நல்லா பாடலை முழு மனப்பாடம் செய்து கொண்டு வாங்கோ நல்லா பாடுறீங்க அது சரி சின்ன வயதுல நீங்க திருடி இருக்கீங்களா அத சொல்லுங்க முதல்ல திருடி இருக்கிறீங்களா வீட்டுல நானே திருடி இருக்கிறேன்
3: வீட்டுல என்ன இனிப்பு பொருள் காசு அதே வயசுல ஒரு அண்ணன் பையில அப்ப வந்து அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை நீங்க எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு அடையாளம் வச்சுட்டாங்க அதுல இருந்து அந்த அடையாளத்தை பார்த்ததுல இருந்து நான் இந்த பழக்கம் வச்சுக்கிட்டு
1: இப்ப போயிருச்சு. இது நான் திருடி இருக்கிறேன் வீட்டுல என்ன இனிப்பு பொருள் சாக்லேட் இருந்தானு எதுவா இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பொருள் இருந்தா
3: அந்த பொருள் வாங்கலாமே அந்த காசை எடுத்தேன்
1: கேட்டு வாங்க கேட்டு வாங்க அது அது கேட்டு வாங்க பணம் வந்தால் திருடக்கூடாது கேட்டு
3: வாங்கணும் வீட்டுல வீட்டுல இருக்கும் மறுபடியும் வந்து வெளியில போனாலும் இந்த நினைப்பு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலுக்கு இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சாங்கம்மா கண்டிச்சோட விட்டுருவாங்க பார்த்தா தூங்க நேரத்துல கலை பண்ணிட்டாங்கம்மா
1: ஒரு சூடு வச்சுட்டாங்க வரவேக்கணும் அப்படி வைக்க கூடாது பாவம் சின்ன பிள்ளையார் அது சொல்லி கொடுக்கணும்.
3: அப்படின்னு
1: அப்ப வச்ச சூடுதான் இப்ப நல்ல பிள்ளையா இருக்கீங்க நீங்க. நன்றி நன்றி
4: நன்றி.
1: வணக்கம் ரேவதி அம்மா. பாருங்க அதே நேரத்து நேற்று இந்த நேரத்துல சொன்னா இன்றைக்குதான் வந்திருக்கலாம் திரும்பி அப்படிதானே அம்மா.
4: மீரம்மா மீரம்மா
1: சொல்லுங்க சொல்லுங்க.
4: நேத்து நேத்து 9:30 போனாங்க.
1: தெரியும் அம்மா எங்களுக்கு தெரியும் குடும்ப சூழ்நிலை பிள்ளைகள் வந்தா அது நீங்க அப்படி எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறது நல்லது இல்ல. அவர்களை தான் பாக்கணும் மற்றது அதுவும் அப்பா பாக்க வந்திருக்கிறார்கள். அதனால நீங்க அப்படி உடனே பாடிக்கொண்டு அது எங்களுக்கு புரியும் அம்மா. நாங்களும் எல்லாரும் குடும்பத்தோடு வாழ்ற எங்களுக்கு புரியும். அந்த இடத்துல அதுதான் நீங்க முக்கியத்துவமா பாக்கணும் அம்மா. ஒரு நிமிஷம் தாங்க அம்மா ஒரு நிமிஷம். வணக்கம் பட்டாபியண்ணா. வணக்கம் பட்டாபியண்ணா.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த மழை பெஞ்சதுல இருந்து மின்சார தடை அடிக்கடி எங்க வீட்டுல கிட்டத்தட்ட 21 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டுறோம். மின்சார தடை கிட்டத்தட்ட 6 hour 7 hour அந்த மாதிரி எல்லாம் போய் போய் 1 hour இருந்தா 6 hour போகும் இந்த மாதிரி இருக்கு. அதுதான் நம்ம இது நம்ம நிகழ்ச்சியில வர முடியாத சூழ்நிலை
1: ஆயிடுச்சு.
4: 5 hour 6 hour அப்படியே இருக்கும். அப்புறம் தான் வடியும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் சென்னையில. சென்னையில நல்லா தான் இருந்தது. ஒன்னும் பாதிப்பு இல்ல.
1: கவனமா இருக்கணும். பட்டாபியண்ணா என்ன பாட்டு பாட போறீங்க? பாட்டு
4: பாடல் வந்து ஓர்ந்த மனிதன்.
1: அதுல என்ன பாட்டு?
4: ஓர்ந்த மனிதன். ஆமா என்ன பிரச்சனைக்கு டிஎம் சௌந்தரராஜனும் பி சுசிலா அவர்களும் பாடியிருக்காங்க. இப்போதைக்கு டிஎம் சௌந்தரராஜன் சார்பில் நான்
1: பாடுறேன்.
4: என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்? உன் பாதைக்கு என்ன பொருள்? மனமாலைக்கு என்ன வழி? உன் மௌனம் என்ன மொழி? ஓ

என் கேள்விக்கு என்னபவே, என் கேள்விக்கு என்னபவே, உன் பாலைக்கு என்னபவே, மனமாலைக்கு என்னவே, உன் மௌனம் என்ன மொழி ஹோ இன்னகை அன்பு வரை நடைபோதும் பொன்னு.

0: என் கை கண்ணபதில் உன் பாதை கண்ண பொருள் மனமாலை கண்ணவையில் உன்மோனும் எண்ணமும் ஓஹோ.
1: ரெண்டு வேட்டு பாடலே இவர்
2: பாடிட்டார்.
3: கொஞ்சம் ஒரு ஆறு வரி மட்டும்
0: அடுத்த பாட்டு ஆகட்டுமே நம் பொருளின் பொருமட்டும் நிலங்கள் துணி வரும் காலங்களில் நம் பரம்பரைகள் நாம் என்று உழங்கட்டுமே. பகுப்பறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதெல்லாம்

0: நான் வென்ற எண்ணம் கொண்ட மன்னன் வாழ்ந்தவே.
1: நன்றி நன்றி.
2: அம்மா இந்த மண்டபம் இந்த
3: மண்டபம் கேக்குறாரு. ஒரே கேள்வி ஒரே கேள்வி.
2: இது ரெண்டாவது வந்து அம்மாக்கு ஏனென்ற கேள்வி கேட்காமல்
0: வாழ்க்கையில் காதல் தேவதை சொன்னார். என் தொழிப்பது என்னை கண்டே நின்னால் பொய்யான் பட்டப்பகையேற்க அந்த நிலவில் மலர் சிரிக்க அந்த மலையில் மது இருக்க அந்த மது என்ன மலர்ந்து இருக்க.
1: நன்றி நன்றி.
2: அது சரி அண்ணா, உங்கள்ட்ட சின்ன வேண்டுகோள் அண்ணா, உங்கள்ட்ட தங்கச்சி உங்களோட இந்த வாட்ஸ்அப்ல வச்சுக்கிற படத்தை மாத்துங்க அண்ணா, பழைய படத்தை. இது கரப்பா இருக்குது, இது கிளியரா தெரியலையண்ணா. இது
1: உங்களை நீங்க சொன்னீங்க
2: என்ன இந்த படத்தை வச்சிருக்கா அவங்க பொய்யண்ணா. தங்கச்சி நான் சொல்றேன், நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க
1: இல்ல மொழி மொழி கொழு கொழுன்னு இருக்குறாங்க.
2: மொழி மொழி கொழு கொழுன்னு இல்ல, நீங்க பழைய படத்தை மாறலாம்.
3: அமை பேட்டி அமை
2: பேட்டி அவங்களுக்கு நீங்க கரப்பா இருக்கிறீங்க அண்ணா. நீங்க இதுல அந்த படம் மாத்திருங்க, முந்தி இருந்த மாய அந்த வள்ளியா உங்களோட முதல் சரியான கலருக்கு நீங்க கொண்டு வாங்க. அத நல்ல பழி.
1: நன்றி நன்றி
2: நன்றி அண்ணா. சரி நன்றி நன்றி நன்றி நன்றி அண்ணா. ரேவதி அம்மா இப்ப உங்களோட அந்த கேள்வி அது முதல் விஜய ராகவன் பாடினார். ஆசை நூல் வகை என்று பாடினார். தேவா வந்து உலகம் பிறந்தது எனக்காக என்று பாடியிருந்தார். சதீஷ்குமார், அதாவது எங்களுடைய பவுனம்மாட மகன், குட்டி பையன், குட்டி பையனில் அவன் பெரிய பையன், அவர் பாடியிருந்தார். மிகவும் கருக்கியது மனவர பாட்டு அந்த பாட்டு. அடுத்தது வரதராஜன் வந்து ஒன்று மறியாத பெண்ணோ அந்த பாட்டு, சரியா. அடுத்தது மோகனா வந்து காலை தென்றல் பாடி வரும். கார்த்தி வந்து திருடாதே பாப்பா திருடாதே. மற்றது பட்டாபி அண்ணா என் கேள்விக்கு என்ன பதில்
3: பாடியிருக்க.
2: அப்ப நீங்க நீங்க பரிச்சையில அவை எழுதுனது என்னன்னு பாத்துட்டு தான் எழுத போறீங்க.
3: யாரையும் பாராட்டல, நான் மோகன் அம்மா வந்து நல்லா பாடினாங்க போட்டிருந்தேன். உடனே மத்தவங்க எல்லாம பாடினாங்கன்னு போட்டிருந்தாங்க, அதனால சொல்றேன். நான் கேட்கல, இப்பதான் வந்தேன். ஆரம்பிக்கிறேன் மீராமா.
2: சரி எங்க ஆரம்பிங்க. ஆரம்பி
3: தூது செல்ல ஒரு தோயர் கொண்டோ தலைவி தூளும் காற்று வந்து மெல்ல சேலை தொட சுபம் கண்டாயோ தலைவி அன்று சென்றவனையும் காணவில்லை என்ன சீரவடி தோழியை தொட்டபடி திங்கள் சுட்டபடி கண்கள் வாடுவெடி போய் ஒரு தோழியோ தலைவி தூயும் காற்று வந்து மெல்ல சேலை தொட சுகம் தன்னை

தோழி ஆதூதி செல்ல ஒரு தோழிய துயர் கொண்டாயோ தலை மொத்தம் மொத்தத்தில் சுத்தத்தில் இருந்ததை மௌனத்தில் அறிந்தாய் தோழி.

0: கோபுடன் காதலந்தனிடம் கோவலன் என்பார் மனைவி. ஆக தூது செல்ல ஒரு தோயின் துயர் கொண்டாயோ தலைவி. துள்ளும் காற்று வந்து நல்ல தேலை போட சோகம் கண்டாயோ தலைவி.
1: அருமை, நல்ல ஒரு பாடல். எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல். அம்மா அசிரிய குட்டி பையன் அந்த சத்தம் போட்டது.
2: ஆமா, அவன் பாடினாலே அவன்
1: கொடுப்பான். நல்ல அருமை அம்மா, அருமை அருமை. நல்ல
2: ஒரு பாட்டு பாடலையா?
1: எங்க பாப்போம் செல்ல குட்டி பாட போற. என்ன பாட்டு பாட போறீங்க? வாங்க குட்டி, எங்க என்ன பாட்டு பாட போறீங்க நீங்க? மியூட்ல அடிச்சிட்டு அப்ப அவர் பேசுறார். அம்மா அதை எடுத்து விடுங்க, அப்பதான் கேட்கும். ரேவதி அம்மா, அட்டே அப்பா இது பாட்டுண்டா
3: பாட்டுதான்.
1: அம்மா அம்மா, அவரோட பேர் என்னம்மா? நான்
2: சொல்லுங்க,
1: அவருடைய பேர்
2: என்ன?
1: உங்க பேர்
2: சொல்லுங்க.
1: வெத்தி, வெத்தி. நல்ல தமிழ் பாட்டு ஒண்ணு பாடுங்க. அங்க அந்த இந்த பாட்டு பாடுவீங்க போல, கண்ணன் பாட்டு இதை பாடுவீங்க போல. அப்ப வேற பாட்டு பாடுங்க. விஷமக்கார கண்ணனை விட்டு
2: அவரு அவரு கிளம்பிட்டாரு.
1: கிளம்பிட்டா?
2: வேணா வேணா வேணா வேணா. அவரு மூடு இருக்கா? நேத்து அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது, அவர்
1: தமிழ்
2: பாட்டு
1: பாட்டு கட்டிக்காரர்.
2: ஆமா, ரயில் வண்டி வேகமா ஜெட் வேகத்துல போயிடுவார்.
1: நல்லது.
2: அவரு நான் பாடினாலே அப்படிதான் எதிர்ப்பு தெரிவிக்கிற முதல் ஆள் என் வீட்டுல.
1: நல்லதம்மா. இன்னொரு பாட்டு பாட போறீங்களா?
2: அடுத்த பாடல் இப்ப படிச்சுமா? ஒரு பத்து நிமிஷம்,
1: பத்து நிமிஷம் தயார் பண்ணி கொண்டு வாங்க. சரியாம்மா?
2: சரி மேடம், சரி மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பரவல் பாடலாம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இணைந்து உங்களுடைய இனிமையான குரல்ல முழுமையான பாடலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்க காட்டலைக்கு வாங்கோ, வந்து பாட வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145129739 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். எங்க பாப்போம் கெட்டிக்காரர் யார் வந்து பாட போறீங்கன்னு பாப்போம். தேவா, நீங்க அழைத்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க நீங்க பாடுறேன்டா, மீண்டும் அழையுங்க. அழைப்புக்கு வந்து நீங்க பாடலாம். இன்னொரு பாட்டு எங்க பாப்போம். அது முதல் சைன் வச்சுட்டு போனீங்களாக்கம். எங்க எங்க பாடுற எல்லாரும் நீங்க அழைப்புக்கு வாங்கோ. வணக்கம் தேவா. தேவா நீங்க
4: நன்றி
1: நன்றி. அந்த வாழ்த்துறதுல முதல் நிக்கிற தேவா, அதான் ஒரு பியூட்டி. சரி, எங்க பாடல் பாடுவோர் பாடலாம்ல. நீங்க பாட்டு எடுத்து வாங்கோ. முழுமையான பாடல் ஒரு பாடலை கேட்போம்.
4: வரும் வரும் பாடலுடன் பாடலை கேட்டு பதிலேதான்
1: காற்றிலே இணைந்து கொள்ளும் உங்களுடைய மகாலிங்கம் வாங்கோ. வணக்கம் மகாலிங்கம்.
5: வணக்கம்மா.
1: எப்படி
5: வணக்கம்மா? வணக்கம்.
1: எப்படி எப்படி இருக்கிறீங்க மகாலிங்கம்? நீங்க
5: நல்லா இருக்கம்மா?
1: நல்லா இருக்கிறீங்க?
5: இன்னும் குரல் ஒரு மாதிரியே கேக்குது. நல்லா இருக்கம்மா?
1: என்ன குரல் ஒரு மாதிரி கேக்குது? எப்படி கேக்குது?
5: அதிர்வா
1: கேக்குது.

0: ஆமா நீங்க அதுக்கு பேசி காட்டுங்க. மாலிங்க மாலிங்க ஆவி பேசுறது எப்படி என்ன பேசி காட்டுங்க நீங்க எனக்கு.
1: நீங்களா
0: நீங்க சொன்னீங்க ஆவி பேசுற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப அது அது எப்படி பேசுமன்றக்க பேசி காட்டுங்க. கட்டிக்காரன்டா நீங்க செய்து காட்டணும் எனக்கு. இப்ப
2: நான் வந்த வேகத்துல ஒரு பாட்டு
0: பாடிட்டு
2: போயிடுறோம்.
0: செல்வகுமார் நீங்க சப்தம் ஒண்ணும் வராம வணக்கம் வணக்கம் வணக்கம் மியூட் போட்டுக்கணும். ஜோஜ் பாடுங்க. இந்த நலத்துக்கு என்ன குறை உடம்பு எப்படி அம்மா இருக்கு கேட்டார். அவ நான் சொன்னது தவறு இல்ல.
1: தவறு இல்லம்மா தவறு இல்ல. சில இது விட்டாச்சு. சரிங்கம்மா சரிங்கம்மா வச்சிருமா. வீட்டுல இருக்கேன்.
0: இருங்க இருங்க இருங்க வச்சிருக்கேன். எல்லாரும் தடுமாறி தானுங்க. ஜோஜ் பாடுங்க.
2: போகாதே போகாதே நீ இருந்தா

காலங்கள் யாவும் கனவாய் என்னை யாரென்று நீயும் என்னை பார்க்கும் போது உயிரே உயிர் போகுதடி போகாதே போகாதே. நீ இருந்தால் நான் இருப்பேன் கல்லறை கூட ஜன்னல் ஒன்று வைத்து உங்கள் முகம் பார்த்தேன்.

மிதக்கும் அது போல தானே உன் காதல் எனக்கும் நடைபாதை விளக்கா காதல் விழுந்தவுடன் அணைப்பதற்கு நிற்பாலும் முடியாதன்னா நினைவு வல்லை அழிப்பதற்கு உனக்காக காத்திருப்பேன் உயிர்.

0: பார்த்து கடவுள் வந்து போனது போல் என் வாழ்வில் வந்தாய் நீ. ஆனால் என் மட்டம் தாங்களை பூலோகம் இருட்டினே போகாதே போகாதே நீ என்ன இருப்பேன் போகாதே போகாதே நீ பிறந்தாக நான் இருப்பேன். நன்றி அம்மா.
1: போட்டு போட்டு பார்த்து அப்பயும் சரியா வரலங்க.
2: பாருங்க எப்படி அந்த ஆரம்பத்துல இல்ல எனக்கு பாட முடியாது சொன்னவர் இப்ப எப்படி இந்த புது பாட்டு எடுத்துக்கொண்டு வந்து பாடிடுறாரு.
3: கரடு முரடா கரடு முரடா இந்த குரல் மாதிரி இருந்தது இப்ப எவ்வளவு இனிமையா வந்திருக்கு.
2: ஏன்னா இவர் தான் அதெல்லாம் பட்ட வீட்டுனவர் வந்து உடனே சொல்றாரு
1: கேளுங்க.
0: எவ்வளவு பாட்டு பாரு சூப்பரா பாரு.

0: முதல்ல பாருங்க எப்படி அந்த கரடு முரடா இருந்தாண்டு இவர் பாத்துருக்கிறேன். இப்ப நீங்க பாருங்க, நாங்களும் சொல்லத்தானே போறேன், நீங்க பாடைக்க எப்படி முரடு போகுதுன்னு பாப்பாங்க எங்க. சரி, அப்ப இல்ல மாலிங்கம் வந்தவர் முதல் ஒரு அவர் பாடட்டும், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து நீங்க பாடுறீங்களா
1: செல்வாக்குமாருங்க.
2: தெய்வம் தந்த வீடு வீதி இருக்க, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்க, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்க, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்க.

0: வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த தெய்வம் தந்த வீடு வீதி இருக்க, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்க, வெறும் கோவில் இதில் என்ன அபிஷேகம், உன் மனமெங்கும் தெருக்கூத்து பகல் வேஷம், கல்லிக்கண்ண முள்ளில் வேலி போடி தங்கச்சி, காட்டுக்கேடு தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி, கொண்டதென்ன கொடுப்பதென்ன, இதில் தாய் என்ன மணந்த தாரம் என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்க, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்க, தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம், மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி, உண்மை என்ன பொய்மை என்ன, இதில் தேன் என்ன கடி தேல் என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்க, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்க.
1: அருமை அருமை, நீங்கள் அருமையா பாடுங்க, உண்மையா கிட்டிக்காரன் நல்லா பாடுங்க. ஆரம்ப காலத்தை விட இப்ப சூப்பர் சரியா, வளர்ச்சிக்கு இல்ல இல்ல. எப்படி என்றா இந்த வடை இருக்குல்ல, வடை என்ன சொல்லி முடியல, சொல்லி முடியல, இந்த வடைய
2: சுட்ட வடை மாதிரியா,
1: இல்ல இல்ல நான் சுட்டது இருக்கணும், இந்த எண்ணெய் பொறிச்சு கொண்டிருக்கேக்க வடைய மேல இருந்து தொப்பண்டு போட்டா இருக்கிற சத்தமும், மெதுவா அந்த சட்டி அந்த அந்த பாத்திரத்துல அப்படியே கரையா அப்படி மெல்ல விடுவாங்க, அது மெதுவா அப்படி. இப்ப வந்து அப்படி வந்துடுச்சு, அந்த முதல் வந்து தொப்பண்டு போட்டோம் நாங்க நீங்க பாடும்போது, இப்ப நைஸ் அப்படி அந்த எண்ணெய்க்குள்ள அந்த சட்டியில கரையில வச்சா அது சத்தம் இல்லாம போகும், அப்படி சூப்பரா பாடுறீங்க. இப்ப எப்படி உதாரணம் எல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்க. வடைய வச்சே உங்களோட குறை சொல்ல வேண்டி இருக்குது, என்ன சத்தம் இல்லாம இருக்கிறீங்க, என்ன இப்படி சொல்லிட்டீங்கடா,
2: என்னங்க
1: விளக்கத்தை அருமைன்னு சொன்னீங்களா, நீங்க
2: உண்மையா
1: நீங்க நல்லா பாடுங்க, நல்லா பாடுங்க. ஆனா இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், நான் என்னுடைய அன்பு உறவுகளோடு நான் பேசினேன், பேசும்போது இன்றைக்கு இப்படி அப்படி எல்லாம் பேசும்போது எங்களை காட்டில வர்றவர்கள அந்த துன்பமே இல்லாம ஒரு சோகமும் இல்லாதவர் மகாலிங்கம் தான் நாங்க சொல்லிக்கொண்டோம், மகாலிங்கம் மட்டும்தான் எந்த சோகமும் இல்லாதவர் என்று பேசிக்கொண்டோம். ஆனா இந்த இன்றைக்கு கொண்டு பாட்டை பார்த்தா அதுல புறம் கோயில் அதில் என்ன அபிஷேகம், கோயிலுக்கு அடிக்கடி போறீங்க அபிஷேகம் பாக்குறீங்க,
0: இல்லம்மா இல்ல நான் வெளில போயிட்டு கல்யாணம் ஒண்ணு வரவேற்புக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன், இன்னைக்கு ரெண்டு கல்யாணம், காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு, அதனால எதுவுமே பாட்டு பாடல, இது ஒரு அளவுக்கு பாட முடியுங்கிற மாதிரி என்ன எனக்கு தோணுதுனால சோகமா, நீங்க விரும்ப மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் இத பாடிடுவோமே வர்றத பாடிடுவோமேன்னு பாடுனா
1: இல்ல நல்லது. ஆனா நான் எல்லாருக்கும் அடிக்கடி சொல்றது, இந்த காட்டிலையில இணைஞ்சு போற எல்லாரிலும் மகாலிங்கத்துக்கு மட்டும்தான் சோகமே இல்ல, எல்லாம் பெர்ஃபெக்டா சந்தோஷமா அவர் ஒரு நாளும் கோயிலுக்கு எல்லாம் போய் நல்ல சந்தோஷமா எடுக்கிற ஒரு ஆள், இன்றைக்கு நீங்க இதை பாடணும், இத்தனை காலம் கோயிலுக்கு போறீங்க வெறும் கோயில் இதுல என்ன அபிஷேகம் பாடுறீங்க, தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அதில் தெரிந்தால போனாலே வேதாந்தம், என்ன மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமா புரியல, எதுக்கு அதை நாங்க பேசிக்கொள்ளலாம் சரியா, நான் தமாசா சொன்னது மகாலிங்கம் அட்டுமை சூப்பர் உண்மை நல்லா பாண்டீங்க.
0: நன்றி.
1: செல்வகுமார் இப்ப உங்களுடைய குரல்ல பாட்டு கேட்க போறோம், எங்க பாடுங்க பாக்கலாம். செல்வம் செல்வம்
3: இன்றைக்கும்
1: வணக்கம். இன்றைக்கும் சோகம் தானா? இன்றைக்கும் உங்களாலதான் லேட். நான் வர எட்டு மணிக்கு துவக்க இருந்தேன் நான். நீங்க ஒரு நாள் சோக பாடல கேட்டு கேட்டு போனாலும் உங்களோட சோக பாடல கேட்டு எனக்கு எழுந்திருக்க முடியாம இருக்குது. அந்த சோகத்திலே கண்ண முடிக்கிறது சரியா?
3: சந்தோஷமான பாடல் பாடிவோம்.
0: ஆயிரத்தில் ஒருத்தியம்மானி உலகம் அறிந்திடாத பிறவியம்மானி பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மானி ஆயிரத்தில் ஒருத்தியம்மானி உலகம் அறிந்திடாத பிறவியம்மானி பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மானி பாலிலும் வெண்மை பணியிலும் மென்மை பாலிலும் மென்மை பணியிலும் மென்மை பச்சையிலும் கிளிமொழி நீ சொல்வது உண்மை பாவிகள் நெஞ்சம் உரைக்கிடும் வஞ்சம் உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும் தேன் என்று சொன்னாலும் தேனாகுமோ தீ என்று சொன்னாலும் தீயாகுமோ ஆயிரத்தி ஒருத்தி அம்மானி உலகம் அறிந்திடாத பிறவியம்மானி பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மானி.

0: தோன்றும் பெண்மனது என்னவென்று புரியவில்லையே. கண்ணென்ன கண்ணோ நெஞ்சென்ன நெஞ்சோ களங்கம் சொல்வதற்கு உள்ளமும் இல்லை. ஆதாரம் ஓரென்று சொல்லலாம், ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன். ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ.
1: அம்மா அவ்வளவுதாம்மா
2: கெட்டிக்கார. உண்மையா சிறப்பு அந்த நாட்கள் ஆரம்ப நாள நான் உண்மையா யோசிச்சு பாக்குறேன். இல்ல இல்ல என்னால முடியாது, கரகரக்கம், இந்த குரல் சரி வராது, எனக்கு பாட்டு வராது, கேட்காதீங்க என்று சொன்ன அதே செல்வகுமார் இன்றைக்கு சூப்பர் உண்மையா நல்ல நல்ல அழகாக வாய் விட்டு பாடியிருந்தீங்க. எப்பொழுதும் அதாவது ஒரு மனிதனுடைய உயர்ச்சியும் அவனுடைய வளர்ச்சியும் எந்த விதத்திலும், அது எதுவா இருந்தாலும், குடும்பத்தில இருக்கலாம், உங்களுடைய வேலையில இருக்கலாம், இப்ப பழக்க வழக்கத்தில இருக்கலாம், நண்பர்கள இருக்கலாம், அதே போல இந்த பாடுறதுல இருக்கலாம், இந்த காட்டில பேசுறதுல இருக்கலாம், அந்த வளர்ச்சி, அது சொல்லுவார்கள் பொன்னை போல சுட சுடத்தான் முளிரும் என்று. அது உண்மையிலே நீங்க அதை செய்து காட்டுறீங்க, அதுதான் எல்லாரும். இப்ப ஜார்ஜ், நீங்கள், எங்களுடைய மகாலிங்கம், எல்லாரும், மகாலிங்கம் கூட மல்லியம் ரவி பாடுவார், மகாலிங்கம் கொஞ்சம் பாட மாட்டார், அப்ப அவர் பாட மாட்டார், இப்பதான் ஆரம்பிக்கிறாரு. ஆனா பாருங்க இப்ப இன்றைக்கு வந்து எப்படி பாடினாரு, அப்ப அதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அட இப்படி உண்மையிலே நீங்க எல்லாரும் பாடும்போது இப்படி இருந்து நாங்க பேசுறதுலயும்
3: பாடலே இல்லாம தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். உங்களுடைய வற்புறுத்தல், அப்பாவோட வற்புறுத்தல சொல்லி சொல்லி சொல்லி அது என்ன ஆகுதுன்னா, ஒரு கல்லையும்
2: சிலையாக்கிட்டீங்க.
3: ஆனா நாங்க பாடின மாதிரி தெரியல, வரிகளை படிச்ச மாதிரிதான் எங்க மனசுக்கு தோணுது. ராஜய்யா சொன்ன மாதிரி
2: அழகாக நல்லா பாடினீங்க, நல்லா இருந்தது, சூப்பர். ஆசிரி செய்த சிலை என்னன்னு சொல்லிட்டு போங்க, எனக்கு அதை மட்டும் சொல்லிட்டு போங்க. இந்த செய்த சிலை ஒன்று செய்தாச்சுன்னு சொன்னீங்க, இல்ல என்ன சிலை? அதத்தான் கேட்டேன், அது என்ன இப்ப என்ன என்ன உருவத்துல இருக்கு? இப்ப முந்தி என்ன உருவத்துல கல்லா இருந்தது, இப்ப என்ன உருவத்துல நாங்க அத வடிச்சிட்டோம்?
3: பாடகனாக ஆகிவிட்டேன். பாமாலை சுட்டி என்றாயே, பாமாலை சுட்டி.
2: அடே அப்பா இந்த ராசா ஐயா, காலை காட்டுங்க ஐயா. இன்னைக்கு ஸ்லோ இல்ல இங்க, இன்னைக்கு ஸ்லோ இல்ல இங்க, இங்க வழியில ஒரே இருட்டா தான் கிடக்குது. மழை வரையில காட்டு, சரியான காட்டு.
3: சரஸ்வதி, சரஸ்வதி சபதத்துல அவர் வந்து ஊமையா இருப்பார்ப்பான். ஊமையா இருக்கும் போது சரஸ்வதி வந்து நாமகள் வந்து பாட
2: வச்சிருவாங்க
3: எழுதி. அப்ப அந்த பாடல் பாடி முடிஞ்சோடனே நித்யாபதி என்ன இப்படி பாடுறேன்னு அப்பதான் சொல்லுவார் அவர் இந்த வசனத்தை. பூமாலையே சுட்டி வந்த நான் இன்று நாமகளுக்கு பாமகளுக்கு பாமாலை சுட்டி விட்டேன்
2: அப்படின்னு எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி என்ற பாடல் அல்ல அவர் பாடல். நன்றி நன்றி. இப்ப இந்த அடுத்த பாட்டோட வாங்க. இப்ப இந்த அடுத்த உங்களோட கூட்டம் ஒன்று இருக்கு இல்ல, கடைசியில ஒரு கூட்டம் ஒன்று கூடுவீங்க இல்ல? சரி சாப்பிட்டு கூட கொஞ்சம் தென்பா வாங்க இன்றைக்கு, சரியா? நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:14 அது கனடிய நேரம். இந்திய இளைஞர் செய்ய 10:44 பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. எங்களுடைய ரேவதி அம்மா, வணக்கம் ரேவதி அம்மா. அம்மா
4: வணக்கம. வணக்கம்
2: அம்மா,
4: வணக்கம்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையான அருமையான,
4: ரொம்ப நல்லா பண்ணாரு.
2: பாருங்க அம்மா, நாங்க ஒரு குரூப் தொடங்கலாம் என்னம்மா? அம்மா எம்டிஆர் குரூப்.
4: நான் கேஷியர், நான் கேஷியர்.
2: நீங்க கேஷியர், நீங்களும் அதுல முக்கிய பாடம், நீங்க நல்லா இருக்கு.
4: நான் சுருட்டின் போயிருந்தான்னு பாத்தேன்.
2: அது நீங்க சுருட்டவே இல்லை, நாங்க தருவோம். அதான் என்ன பிரச்சனைன்னா இது இது காசுக்கு இல்ல, நாங்கதான் ஃப்ரீயா பாடுற பாடகர்கள்.
1: அப்படியா?
2: எங்க என்ன ஓடி போய் பாடுற எம்டிஆர் அதைத்தானே செய்யுது. எம்டிஆர் மொன்றியர் சமூகம் எம்டிஆர் குரூப்ல நாங்க இப்ப பாருங்க, கொஞ்சம் பேரும் நாங்க தேர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கோம். எல்லாரும் சூப்பரா பாடுறோம். அம்மாட அடுத்த பாட்டு என்னம்மா? அம்மாட பாட்டு
1: அடுத்த பாட்டு பாடுறேன்மா. சரி, இவங்க எல்லாம் தேர்ந்து இருக்கும்போது வரலாம். நான் ரெடி
2: பண்ணிட்டேன்
1: பாடுறேன். வானும் மண்ணும் ஒன்றாயும் மயக்கத்தில்

வானும் பட்டு விளக்கும் அது உங்களோடு பழக்கம் சொர்க்கம் என்றே தேடி வாசல் கூடாதே மேலும் கேட்கும் தானும் வந்தால் சொர்க்கம் உண்டு வாடாதே அள்ளி போவின் மகளே கண்ணி தேஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் வானும் மண்டும் ஒன்றாய் சேரும் மரமேடம் அடுத்தது மேலும் கேட்கணும் அங்கு போவோம் பறந்து விண்ணின் மேலே தொடுத்து செயல்

தேசம் ஜன்மையை சாத்தியாயூரு தன்னை கோயில் திறந்தே பூஜை செய்யவா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் வானும் மண்ணும் ஒன்றாய் மயக்க

0: நேரம் வானமும் மண்ணும் ஒன்றாய் என்று சேரும்.
1: அம்மா பாலசுப்பிரமணியவங்க அவரை காணலையே அம்மா?
0: யாரு
1: இது? ஆண் பாடிய பாடல்.
0: ஆம் பெண், ஆம் பெண்,
1: ஆணும் பெண்ணும் பாடின பாடல். அவரை காண இல்லையே, ஆணும் பாடின. தங்கமே நீ
0: தான் பாடலையா?
1: அவர் வரமாட்டேன்ட்டாருல்ல பாடுறதுக்கு.
0: ஏன் பாடியிருக்கலாம், அப்புறம் ஏதாவது நடுவுல காலை வரதுக்கு.
1: இந்த பாட்டு அம்மா நான் நினைக்கிறேன் இந்த பாட்டு இதுதான் முதல் முதல் நீங்க பாடுறீங்க இல்ல அம்மா? அடுத்து வச்சு அதை முயற்சி செய்யறீங்க, அது தெரியுது. அது நீங்க இன்னும் ரெண்டு மூணு தரம் பாடியிருந்தா இன்னும் நல்லா தடங்கள் எல்லாம் பாடிக்க நல்லா பாடினீங்க அம்மா, சூப்பர்.
0: அதே வரிகளை ஒரே இது மாதிரி எழுதிட்ட, பேராகிராஃப் மாதிரி எழுதிட்ட, கொஞ்சம் கேப் விட்டு எழுதும்,
1: கேப் விட்டு எழுதணும். இப்ப இப்ப நான் பாக்குற வரி வந்து கேப் விட்டு இருக்குது. அது அப்ப உங்களுக்கு பாடுறது ஆண், அந்த ஆண் பெண், ஆண் பெண்ணு அப்படி சொல்லி இருக்கு. அப்ப உங்களுக்கு அது சரியா பாடலாம் அது இல்லையா? அட்டுமே
0: ரோஜாக்கு பிடிச்சிருந்தா
1: அதுதானே. நீங்க ரோஜா பாட்டு எடுத்து வந்தீங்க, இவர் யாரு வீரராகவன் அவர் எடுத்து வந்த ரோஜா பாத்தீங்களா? என்னடி ரோஜா எங்கடி போல அவர் ஒவ்வொரு முறையும் சொல்ல சொல்ல நெஞ்சு பழகு பழகு. என்னடி ரோஜா நல்லா இருந்தது, நல்லா நல்லா பாடுற, நல்ல உண்மையா. அவரும் நல்ல முயற்சி செய்து நல்லா பாடுற உண்மையா. எல்லாருமே நல்ல தேர்ச்சி இருக்கிறது, சூப்பர் நல்லா இருக்கிறது. அம்மா நீங்க மீண்டும்
0: பிராக்டிஸ் பண்ணுமா
1: இந்த பாட்டெல்லாம்? நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், நீங்க அந்த பழைய பாடல்கள் நல்லா பாடுங்க, அது உங்களுக்கு மனப்பாடம். இத மனதுல பாடி பதிவு செய்து கொண்டீங்கன்னா, அதை பாடமாக்கி கொண்டீங்கன்னா, நீங்க இப்ப வந்து அத அந்த அசைவுகளை எல்லாம் சரியா எடுப்பீங்க. அதுதான் அந்த தேவை. பாட்டு பாடுறதை விட அந்த பாட்டை முழுமையா நாங்க எடுத்து மனப்பாடம் பண்ணி கொண்டா அதை அசைச்சு பாட உங்களால முடியும். இவ்வளவு குரல் மனமும் நல்ல அந்த சில பாட்டுக்கு நீங்க பாடுங்க, நல்லா இருக்கும் அம்மா. அதனால நீங்க பாடி பாடி பழக்கம். அந்த முதல் தடவை நீங்க வந்து பாடினதுலதானே எங்க அன்பு உறவுறால் நீங்க சின்ன புள்ள 22 வயதண்டு நேச்சார் நீங்க நல்லா பாடுறீங்க.
0: நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் வடை சொல்ற மாதிரிதான் பாடிட்டு வடை சொல்ற
1: வடையும் மேலே இருந்து வடையும் மேலே இருந்து தொக்கண்டு போட்டா இருக்கு அந்த சத்தமும். அப்படியே அந்த அந்த சட்டியோட அப்படியே மெல்ல விட்டா இருக்கிற தரத்துக்கு வந்துட்டாங்க எல்லாரும் இல்ல. அது மாநிலத்துக்கு உழங்கி இல்ல என்ன அம்மா இதை சொல்றா இப்படி என்று போயிட்டா அது சரியான இது அம்மாவுக்கு உழங்கி இருக்கும். இப்ப நாங்க என்ன தெரிக்கிறதுக்கு படாறேன்னு போவீங்க, அது சொல்லுன்ற பெரிய சத்தமா கேட்கும். என்ன தெரிச்சு இது சத்தம் படாம விட்டா அது நல்லா இருக்கும், அந்த சத்தம் இல்லாம இருக்கும். அதைத்தான் சொன்னேன், அது அப்ப இப்ப விளங்கி இருக்கேன் அவருக்கு. நன்றி அம்மா, நன்றி நன்றி அம்மா, மீண்டும் நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 10:51 பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. பவுனமா நீங்க அழைச்ச வண்ணம் இருக்கிறீங்க, ஓடி வாங்க. ஒருத்தர் பாடின அப்புறவு ஒருத்தரா பாட விட்டா அது ஒரு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும் என்பதற்காக ஓடி வாங்கோ. எங்க வணக்கம் பவுனம்மா. பவுனம்மா வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க பவுனம்மா? பவுனம்மா
2: அம்மா
1: எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா?
2: வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ஸ்பீக்கர் எடுத்து,
1: ஸ்பீக்கர் எடுத்தா உங்க பாட்டு கிளீனா கேட்காது, அது கொஞ்சம் அதர்ற மாதிரி இருக்குமாம்மா. நீங்க காதுல வச்சு பாடுங்க. அது பரவாயில்ல, எவ்வளவு லேட்டா சந்திச்சாலும் எங்கட சந்திப்புக்கு சந்திப்பு சந்திப்பு
2: தான். அம்மா பாசமலர் படத்துல எல்லாரையும் சொல்லி அம்மா பாடினாங்கல்ல வாராயன் தோழி, வாராயன்
1: தோழி சூப்பர் பாட்டு, வாங்க பாடுங்க.

மனமேடை தன்னில் மனமே காணும் திருநாளை காண வாராயோ, வாராயின் தோழி வாராயோ, மனப்பந்தல் காண வாராயோ. மனக்கோலம் கொண்ட மகளே, புதுமா கோலம் போதன

ஓலை சேர்ந்து மகிழ்வாள், இரு க

வாராயின் தொழிவாராயோ, மணப்பந்தல் காணவாராயோ. மலராத பெண்மை மலரும், முன்பு விளங்காத கேள்வி விளங்கும்.

0: ஆயோ
1: அருமை அருமை பவுனம்மா அட்டுமையா பாடுனீங்க சூப்பர். உங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும் கட்டிக்காரு கட்டிக்காரு. நீங்க மற்ற ரெண்டாவது பாட்டை தயார் பண்ணுங்க, நான் மற்ற அன்பு உறவை சந்திச்சுட்டு வரேன். அப்படி இருந்து கொண்டு அடுத்த பாட்டு தயாராகுங்க. அப்படியே இருந்து கொள்ளுங்க. வணக்கம் வணக்கம் ராஜா ராஜா ராஜா வணக்கம்
2: ராஜா வணக்கம்
1: வணக்கம் ராஜா. எங்கே அழைச்சி விட்டு நின்றுட்டீங்க? எங்கே இன்னைக்கு உங்களுடைய குரல்
2: நல்ல
1: சுகமா இருக்கணும் ராஜா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கும்
1: ஒரு நாளும் நல்லா இல்லாம இருக்காது, நல்லா இருக்கும்
2: பாடுவோம். படிக்க வரும் படத்துல இருந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டாங்க
1: சூப்பர் பாட்டு பாடுங்க.
2: ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி, ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி, ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி, வானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி, பச்சை குழந்தையின் பால் தீபாலத்தை பால குடிச்சு புட்டு பாம்பாக கொட்டுவேடி கண்மணி கண்மணி, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி, ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி, ஏது அந்த ரோசம் எல்லாம் தெரிவேஷம் காசு பணம் வந்தால் நேசம் சில மாசம் சிந்தினி பிரதம் சிந்தினி அது எல்லாம்

கண்ணனி தீப்பட்ட காயத்துல தேல் வந்து கொட்டுதடி கண்ணனி. ஏன் கண்ணனி ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணனி. கண்ணனி ஞானம் பிறந்துருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்ணனி. ஏன் கண்ணனி இவன் ஆள கரை சேர்க்க

0: தூரம் வந்தமே உள்ளாடா, இந்த நெஞ்சில் ஒரு வாரம். பணம் காச கண்டு புட்டா துணி கூட பிள்ளை தின்னும் கடிகாலம்மா சுவடி கண்மணியே கண்மணி. அடங்காத காலை ஒண்ணு அடிமாடா போனதடி கண்மணியே கண்மணி. ஊர தெரிஞ்சுக்கிட்டம் உலகம் தெரிஞ்சுக்கிட்டம் கண்மணியே கண்மணி. ஞானம் பேரம்பேருச்சுனாலும் பூரம் சேரிச்சு கண்மணியே கண்மணி.
1: அட்டுமை ராஜா சூப்பர், இத போய் நீங்க தடையில்லைன்னு சொல்றீங்க. நீங்க இப்ப போய் சொல்லிட்டீங்க, பாருங்க நீங்க நல்ல பிள்ளைங்கன்னு நினைச்சு நீங்க போய் சொல்லிட்டீங்க. பாட தெரியாது, நான் நல்லா பாடுமா
2: எடுத்தாலும் என்று சொல்லிட்டாரு. நல்லா இருந்தாலும் ஏத்துக்கீங்க, நல்லா இல்லைனாலும் ஏத்துக்கீங்க.
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா பாடுறோம். சூப்பர், இவ்வளவு நாளும் ஏன் பாட வரல நீங்க? இன்றைய நாள் நாங்க எழுதி வைக்கணும்.
2: இல்லம்மா எனக்கு டைம் டைம் கிடைக்கிறது இல்ல.
1: 2020 12ஆம் மாதம் 13ஆம் தேதி இன்றைக்கு ராஜா முதல் முதல் பாடணும் காட்டலையில. கட்டிக்காரன் கட்டிக்காரன் கவிதையில
2: ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் பிறந்தநாள் நேற்று
1: பிறந்தநாள். அப்ப இன்றைக்கு பாடிட்டீங்க நீங்க,
2: அதனால இன்று கேட்டோம்மா.
1: கட்டிக்காரன் இனி அடிக்கடி வந்து பாடணும் நீங்க, சரியா? சரியா, நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது எங்களுடைய பவுனம்மா, வணக்கம் பவுனம்மா. பவுனம்மா
3: வணக்கம்.
1: வணக்கம்மா, எங்க ரெண்டாவது பாட்ட கேட்கலாம். எங்க என்ன பாடல் உங்களுடைய ரெண்டாவது பாடல்?
3: சிஐடி சிஐடி சங்கர் படத்திலிருந்து பிருந்தாவனத்தில் பூ எடுத்து.
1: ஆ சூப்பர் பாட்டு, எடுத்து வாங்கம்மா.
3: பிருந்தாவனத்தில் பூவெடுத்து இளம் பெண்ணே உனக்கு சூடட்டுமா, சல சல நீரை அள்ளி எடுத்து சந்தன புழைத்து பூசட்டுமா, கண்ணம் வாடியில் படகு விட்டு என் கைகளுக்குள் உன்னை வைக்கட்டுமா, கட்டிய அழகை விட்டு விடாமல் கைவளை நொறுங்க அணைக்கட்டுமா, துள்ளி குதிக்கும் நீரோற்று அதை தொட்டு தழுவும் பூங்காற்று, துள்ளி குதிக்கும் நீரோற்று அதை தொட்டு தழுவும் பூங்காற்று, மெல்ல நினைப்பது மேலாடை அது வேறென்ன செய்யும் ஜூலாடை, மெல்ல நினைப்பது மேலாடை அது வேறென்ன செய்யும் ஜூலாடை, கண்ணம் பாடியில் படகு விட்டு என் கைகளுக்குள் உன்னை வைக்கட்டுமா, கட்டிய அழகை விட்டு விடாமல் கைவளை நொறுங்க அணைக்கட்டுமா, காவிரி பெண்ணுக்கு சிலை வைத்தான் அவள் காதலுக்கு என்ன விலை வைத்தான், காவிரி பெண்ணுக்கு சிலை வைத்தான் அவள் காதலுக்கு என்ன விலை வைத்தான்,

0: இருக்கும் நிலை வைத்தான். பிருந்தாவனத்தில் பூவெடுத்து இளம் பெண்டே உனக்கு சூடுமா, தலசல நீரை அள்ளி எடுத்து சந்தனம் குழைத்து பூசட்டுமா, கண்ணம் பாடிய படகை விட்டு என் கைகளுக்குள் உன்னை வைத்தட்டுமா, கட்டிய அழகை விட்டு விடாமல் கைவளை நொறுங்க அணைக்கட்டுமா.
1: அருமை அருமை அம்மா, அருமை. நல்ல அந்த உச்சரிப்பு அம்மாவோட இருக்கிற அந்த தன்மை வந்து அந்த சொற்களின் உச்சரிப்பு தான். நல்ல நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி
0: அம்மா, நன்றி நன்றி.
1: எங்களுடைய மஜித், நீங்கள் அழைப்புக்கு வந்திருந்தீங்கள், நீங்கள் மீண்டும் நீங்கள் காற்றலைக்கு அழைப்புக்கு வர வேண்டும், அழைத்து கொண்டிருக்கிறீங்க. வணக்கம் மஜித், வணக்கம். வணக்கம் மஜித், வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க என் மஜித், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். இன்றைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் பாடலாம், பாடுங்க. எங்க என்ன உங்களுக்கு தெரிய மாட்டு பாப்போம். என்ன பாட்டு உங்களோட குரல் எல்லாம் நல்ல அழகா
2: இருக்கும். இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்குத்தான். பாது கொடுத்து கேட்டேன் ஆ குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்குத்தான் முத்தம். கட்டில் போட்ட இடத்தினே தொட்டில் போட்டு வைப்பாரோ, கட்டில் போட்ட இடத்தினே தொட்டில் போட்டு வைப்பாரோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாரோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ, இருவருக்கும் இடையிலே பிள்ளை வந்து படுப்பானோ, உன்னை ரகசியமாய் தொழும் போது குரல் கொடுத்து விழிப்பானோ, காது கொடுத்து கேட்டேன் ஆ குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு கிட்டாது அவ குழந்தைக்குத்தான் முத்தம். மாசம் உடலது தளரும், ஈராம் மாசம் இடையது மெலியும், மூணாம் மாசம் முகமது விழுக்கும், நாலாம் மாசம் நடந்தா இழைக்கும், மாங்காய் இனிக்கும் சாம்பல் ருசிக்கும், மசக்கையினாலே அடிக்கடி மயக்கம் சுமந்தவள்.

0: வரீருவாயி காது கொடுத்து கேட்டேன் ஆ குவா குவா சத்தம் உன் கணவனுக்கு கிட்டாது அவ குழந்தைக்கு தான் முத்தம் குடும்ப பாரம் எனக்கல்லவோ குழந்தை பாரம் உனக்கல்லவோ குடும்ப பாரம் எனக்கல்லவோ குழந்தை பாரம் உனக்கல்லவோ கொடியடையின் பாரம் எல்லாம் பத்து மாதம் கணக்கல்லவோ குழந்தையையும் மனைவியையும் ஒருவராக சுமக்கின்றேன் சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன் காது கொடுத்து கேட்டேன் ஆ குவா குவா சத்தம் இனி கணவனுக்கு கிட்டாது அவ குழந்தைக்குத்தான் மொத்தம்
1: கெட்டிக்காரன் இவ்வளவு திறமை வச்சுக்கொண்டு நீங்க இவ்வளவு நாள் இப்படி பாட ஆரம்பிச்சு இப்ப கிட்டையில தான் முன்பெல்லாம் நீங்க பாடுறதே இல்ல உண்மையிலேயே ஒவ்வொரு பாட்டும் அப்படியே நல்லா அந்த பாடல் அந்த இசை அந்த பாடும் விதம் அந்த ராகம் தப்பாம அப்படியே பாருங்க அதுக்குள்ள வேற பாருங்க அந்த முத்தத்தை கொடுத்தீங்க பாருங்க நான் டக்குண்டு நான் முன்னுக்கு மயக்கிக்கு முன்னாலே கொஞ்சம் விலை கொஞ்சம் ஒரு கரைக்கு விளையிட்ட தத்துவமாக இருந்த உண்மையா நல்லா இருக்கு பாட்டு சூப்பர் அது சொல்லவே
0: தேவையில்லை
1: இன்றைக்குதான் அந்த காது கொடுத்து கட்டி அந்த பாடல நல்ல அழகா இருந்தது நல்ல இனிமையா இருந்தது கேக் வாசிச்சு கொண்டிருக்க கூடியதா இருந்தது இன்னொரு பாட்டு பாட போறீங்களா இன்னொரு பாட்டு
0: இன்னொரு
1: பாட்டு
0: வரும் என்ன பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் அதை பூங்குயில் கூட்டங்கள் கேட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் அதை பூங்குயில் கூட்டங்கள் கேட்டு வரும் அதை கேட்டு கொண்டிருந்தால் ஆட்டம் வரும் அந்த ஆட்டத்தின் பொன்மையில் கூட்டம் வரும் பாட்டு வரும் பாட்டு வரும் அதை கேட்டு கொண்டிருந்தால் ஆட்டம் வரும் அந்த ஆட்டத்தின் பொன்மையில் கூட்டம் வரும் இதயம் என்றொரு ஏடெடுத்தேன் அதில் எத்தனையோ நான் எழுதி வைத்தேன் இதயம் என்றொரு ஏடெடுத்தேன் அதில் எத்தனையோ நான் எழுதி வைத்தேன் எழுதியதெல்லாம் உன் புகழ் பாடும் எனக்கது போதும் வேறென்ன வேண்டும் பாட்டு வரும் பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் அதை போம் கோயில் கூட்டங்கள் கேட்டு வரும் காதல் என்று சிலை வடித்தேன் அதை கண்கள் இரண்டில் சிறையெடுத்தேன் காதல் என்று சிலை வடித்தேன் அதை கண்கள் இரண்டில் சிறையெடுத்தேன் சிறையெடுத்தாலும் காவலன் நீயே காவலன் வாழ்வில் பாதியும் நானே பாட்டு வரும் பாட்டு வரும் அதை கேட்டு கொண்டிருந்தால் ஆட்டம் வரும் அந்த ஆட்டத்தின் பொன்மையில் கூட்டம் வரும்
1: அடியம்மா கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் அடியப்பா உண்மை அருமை அருமை உண்மை நல்லா பாடுறீங்க நீங்க எங்கட குரூப்ல நீங்க தான் முதல் பாடகர் இல்ல எம்டிஆர் குரூப் நாங்க இப்ப சேகரிக்கிறோம், நாங்க எங்கட மியூசிக் குரூப், அதனால அதுக்கு இப்ப எல்லாரும் தேர்வு பண்ணி கொண்டிருக்கோம், உங்களை தேர்ந்தெடுத்தாச்சு நாங்க குரூப்ல. சரியா, அருமை அருமை மஞ்சள், அருமை அருமை, நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே கலைச்செல்வி, நீங்க அழைப்பிலுக்கு வந்திருந்தீங்க, நீங்க அழைப்புக்கு வாங்க கலைச்செல்வி பாடுறதுக்கு. கெட்டிக்காரி எங்க பாக்கலாம், வேறு யார் அழைச்சிட்டு பாட்டுக்கு இடம் கிடைக்காமல் இருந்தது? கலைச்செல்வி நீங்கள் பாட வேண்டும். நாகப்பன் கை உயர்த்தி இருக்கிறீங்களே, நீங்களும் வந்து உங்களோட பாடலை எடுத்து வரலாம் நாகப்பன். எங்க பாப்போம்,

0: நேரம் சரியாக 11:14 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம் நாகப்பன். வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம்.
0: வாங்க எல்லாரும் இந்த குரூப்ல இப்ப உங்களை எல்லாரும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு வராட்டி இந்த செலக்ட் பண்ற இந்த அந்த குரூப்புக்குள்ள வர முடியாம போய்விடு. இங்க பாடுங்க, உங்களோட பாட்டை கேட்கலாம்.
1: உடனே வந்தாங்க.
0: அதாவது என்னண்டா, எப்படியாண்டா நீங்க அந்த குரூப்புக்குள்ள அந்த குரூப்ல சேர்ந்து பாடுறீங்களோ இல்லையோ, எங்களோட பயணம் செய்யறது நீங்க உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஒரு ஒரு வாகனத்துல ஜாலியா இல்ல
1: இல்லம்மா, எங்களோட கடைசியான ஆளாவது சேர்த்துக்கணுமா? முதலாளா சேர்த்துட்டீங்க.
0: இல்ல அவர் உண்மையா சூப்பரா பாடுறாரு. உண்மையா நீங்க பாட்டு தெரியா தெரியாது சொல்லி பாடி பாடி எப்படி பாடி கொண்டு வந்துட்டீங்க சொல்லுங்க. இல்ல நீங்களும் ஆரம்பத்துல சொல்லி இருந்தீங்க நாகப்பன் முடியாதம்மா, பாடவே முடியாது, கட்டத்தை மட்டும் மாட்டேன்ட்டீங்க. சரி பாக்கலாண்டு மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல இப்ப பாருங்க பாடுற எப்படி பாடிக்கொண்டு வாடிங்க. என்ன பாட்டு இன்றைக்கு பாட போறீங்க நீங்க? அழைச்சு விட்டு வரையில அவ திரும்பவும் அழைப்பா, அப்ப வரட்டும். பாட
1: வைக்கிறான்,
0: நான் அழைக்கிறேன். என்ன பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில? இப்ப நான் அப்பா மாதிரி இணைச்சு வச்சுக்கொண்டிருக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு தர பாட பாட பண்ணி போட்டு நான் அனுப்ப போறேன். அதனால நீங்க பாக்கலாம், எங்க பாடுங்க, உங்களோட பாட்டை கேட்போம்.
1: நான் அம்மா வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் கூப்பிட்டீங்க, அதுக்கு வந்து நானு.
0: சரி அவ நீங்க பாடல
1: பாடுறாங்க.
0: சரி அப்ப நீங்க ரெடி பண்ண போறீங்களா? ஷாகுல பாட விடட்டா? ஷாகுல் வணக்கம். ஷாகுல் வணக்கம்.
2: வணக்கம்.
0: எப்படி?
2: வணக்கம். பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மக்கள் கண்ணே.
0: டங் டங் டங். இது எங்கட மகளிர் மட்டும் நிகழ்ச்சி, இந்த பாடல நீங்க எடுத்துக்கொண்டு வந்துட்டீங்க. இதான் டைட்டில். அதுதான் வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு நாங்க எடுத்து வந்திருந்தோம் நேட்ட. நீங்க கேட்கல
2: கேட்போம்
0: ஷாவுல் என்ன பாட்டு இன்றைக்கு பாடுறது. நல்லமா இருக்கீங்களா ஷாவுல் நீங்க?
2: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நீங்க யாரோட இப்ப குடும்பம் நடத்துறீங்க?
2: நான் மட்டும் தான் நடத்திட்டு இருக்கேன்.
0: நீங்க கொரோனா ஆடுன்னு சொன்னது அன்றைக்கு ஞாபகம் இருக்கு. அதான் ஓர்ந்துட்டீங்க நீங்க. வெளியில போயிட்டாங்களா கொரோனா?
2: கொரோனா தான் அவ்வளவு வெளியில போ
0: இல்லையா? இப்ப உங்களோட ஊர்ல
2: அவ்வளவு அதிகமா கிடையாது இல்ல?
0: அது என்ன இங்க எங்கட ஊர்ல எல்லாம் இப்ப அதிகம் சொல்லி எல்லாரும் ஸ்கூல்ல எல்லா இடமும் இப்ப எல்லாம் க்ளோஸ் பண்ணி கொண்டு வராங்க. இங்க ரொம்ப பயந்து
2: கொண்டாங்க.
0: அவங்க பழகிட்டாங்க போல இருக்கு சேர்ந்து வாழ்றதுக்கு. இல்ல இங்க பயப்படுறாங்க, பயப்படுறாங்க. சரி என்ன பாட்டு பாட போறீங்க? என்ன நீங்க உங்களோட முந்தின மாதிரி அந்த குரலை காணே இல்ல ஷாவுல், என்ன நடந்தது கம்பீரமா? ஒரு சிறுவன் ஒன்று விடுங்க, விட்டுட்டு பேசுங்க பாப்போம். ஷாவுல் ஷாவுல்
2: கேக்குதா?
0: இப்பதான் கேக்குது. சிறுமி போட்டு பாடுங்க.
2: இல்ல இல்ல நான் இல்லடா அப்படி இல்ல. நான் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம பேஸ்புக் தளத்துல இருந்து அவர் வந்து சவுதியில இருக்காராம். ஓகே. அவர் இந்தியா தமிழ்நாடு ஊர் வந்து பெருவாக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுக்கா. அவர் வந்து சவுதியிலிருந்து, அவர் பேர் வந்து சவுதியிலிருந்து இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன். நான் வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், வந்து நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்று
0: 20 ஆண்டுகளுக்கு
2: பிறகு நான் ரேடியோ கேக்குறேன். நான் நல்லா இருக்கு ப்ரோக்ராமா வானொலி
0: கேட்டுகளுக்கு
2: பிறகு நான் ரேடியோ கேக்குறேன்.
0: அதான் அவர் இவ்வளவு நாளா கேட்காம கேக்குற வழி நல்லா இருக்குது.
2: அப்படியே அப்படியே அவருடைய அவருடைய நிகழ்ப்பு கேட்டுட்டு இருந்தாலும் இருக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து அவருக்கு சொல்லுங்க. நீங்க அவருக்கு
0: இப்ப என்னுடைய போன் நம்பரை சொல்லுமா, அல்லாட்டி அவர் மெசஞ்சரால வரவாரா எங்கட?
2: இல்ல நீங்க வந்து மெசஞ்சர்ல தான் இப்ப வந்துட்டு இருக்காரு. நீங்க அவருக்கு வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை சொன்னீங்கன்னா அவர் இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்.
0: அது வாட்ஸ்அப் நம்பர் வந்து 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும். அல்லாவிட்டா 514519239 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும். இன்னொரு தடவை சொல்லுவா, நீங்க எழுதி கொடுத்துருக்கலாமே நீங்க.
2: அவர்
0: எம்டிஆருக்குள்ள இருக்கிறாரா? எம்டிஆர் பேஸ்புக்குள்ள
2: இல்ல? வருவாரு, அது இது பண்ணிக்கலாம், அது பிரச்சனை
0: கிடையாது. எப்படியும் நாங்க அழைச்சிக்கலாம். அப்ப நீங்க அவரை சரி, நீங்க முதல்ல பாடுங்க, நான் பாக்குறேன் என்ன பாட்டு பாட போறீங்க என்ன. அப்ப அப்பா
2: சரி. வாராயோ வெண்ணிலாவே

நிலாவி அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினான். அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினான். சதிபதி விரோதம் மிகுமே சிதைந்தது இடம் பெறும் வாழ்வே வாராயோ வெண்ணிலாவே கே

0: நடிப்பதெல்லாம் வெளி வேஷம் வாராயுவின் நிலாவே கேளாயும் எங்கள் கதையே வாராயுவின் நிலாவே தன் பிடிவாதம் விடாது என் பணம் போல் நடக்காது தன் பிடிவாதம் விடாது என் மனம் போல் நடக்காது நமக்கென எதுவும் சொல்லாது நம்மையும் பின்பற்றாது வாராயுவின் நிலாவே கேளாயோ எங்கள் கதையே வாராயோ வெண்ணிலாவே அனுதினம் செய்வார் மோடி அகமகிழ்வார் போராடி அனுதினம் செய்வார் மோடி அகமகிழ்வார் போராடி எல்லாம் இப்படி நடந்தால் நல்லறமாவோ நிலாவே வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே வாராயோ வெண்ணிலாவே.
1: அருமை, சூப்பர். என்ன இப்ப வர வர நீங்க எல்லாம் இப்ப பழைய பாட்டுல வந்துட்டீங்க, எனக்கு ஒன்றுமோ புரியல. யாரும் சொல்லிட்டாங்க
2: பழைய பாடல் கேக்கிறதுக்கு தான் இனிமையா இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் அதுலதான் உள்ள அர்த்தம் எல்லாம் நிறைய இருக்குன்னு
1: சொன்னாங்க. சரி, அவர் தன்னுடைய படம் போட்டு வச்சிருக்கிறாரா அதுல?
2: ஆமா, அவருடைய படம் போட்டிருக்கு.
1: என்ன மாதிரி இருப்பார் அவரு? பூக்கள் பேக்ரவுண்ட் வந்து ஒரு பூக்கள் இருக்குதா?
2: இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. நான் வேணா உங்களுக்கு அப்புறமே நான் அவர் போட்டோ உங்களுக்கு
1: போட்டோ அனுப்பி விடுங்க. நான் இப்ப அந்த பேஸ்புக், அதாவது எம்டிஆர் உடைய அந்த இதுக்குள்ள இருக்கிறாரு இல்ல, அந்த மெசேஞ்சர் உள்ள.
2: ஆமா, அதுல இருக்காரு.
1: அத நான் பாக்குறேன். நான் எனக்கு சரியா தெரியல, எதுக்கு நீங்க அனுப்புங்க, நான் அதுக்கப்புறம் அவரை இந்த மெசஞ்சருக்கு எடுக்கிறேன் நான். சரியா? அடுத்து பேச.
2: இந்த பாட்டுல ஒரு நல்ல வரிகள் வந்திருக்கு.
1: என்ன வரி சொல்லுங்க?
2: அனுதினம் செய்வார் மோடி அக மகிழ்வார் போராடி அனுதினம் செய்வார் மோடி அக மகிழ்வார் போராடி
1: அது மூடி அப்பா அது
2: மூடி இல்ல மோடி தான் அதுல
1: போட்டிருக்கு.
2: அந்த பாருங்க, நீங்க போயிட்டு நீங்க
1: எப்படி இருக்கு வாராய பண்ணிலாமே அந்த.
2: ஆமா
3: சாகுலையா, வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: யாருன்னு சொல்லுங்க. சாகுல பழம்
2: நல்லா இருக்கேன். கேட்டீங்க இப்ப அவர்கிட்ட, அவரை பாட சொல்லிடுவா ஃபர்ஸ்ட். அப்படி இல்ல, பேருதான் ஞாபகம்
1: சொல்றேன். புதுக்கோட்டை செல்வகுமார் உண்டு, மற்றது கண்ணன்.
2: கண்ணன் கிடையாது இவரு. புதுக்கோட்டை செல்வகுமார் கிடையாது.
1: சரி, இன்னும் ரெண்டு பேர் சொல்றேன். சரியா? மகாலிங்கம், நாகப்பன்.

0: அது என்ன அந்த சொல்லுடைய அர்த்தம் பண்ணிருக்க பாக்கணும். அனுதினம் செய்வார் மோடி அகமகிழ்வார் போராடி எழுதியிருக்கிறது. சொல்லு என்ன அர்த்தம் பண்ணு நாங்க பாக்கணும். செய்வார் மோடி
1: என்றால் மோடி மஸ்தான் வித்தை அர்த்தம்.
0: மஸ்தான் வித்தை வித்தை வித்தை செய்வாரண்டா கேக்குறத. ஒரு பாட்டோடய நீங்க உடம்புற போறீங்களா இன்னொரு பாட்டு பாட போறீங்களா என்ன மாதிரி? இப்ப நாகப்பன பாட
2: வைக்கிறேன். வந்திருக்காரு நாகப்பன் பாடத்தோம். நம்ம அப்புறம் எழுந்துக்கலாம்.
0: சரி சரி நன்றி நன்றி நன்றி. எங்க நாகப்பன் உங்களோட பாட்டை எடுத்து வாங்க இப்ப. உங்களோட பாட்டை
1: சரி நானே மஜித்தையா வந்தேன். சரி எங்க இந்த பாட்டு பாடிட
0: போறேன். ஒரு நிமிஷம் நாகப்பன். வணக்கம் மீனா சுவாமிநாதன். வணக்கம் வணக்கம் மீனா சுவாமிநாதன். வணக்கம்
3: வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல
3: வணக்கம் வணக்கம். நல்லா இருக்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்.
0: கத்தரி பூ அழகி
3: ரொம்ப நாளா பேசுறது மன மகிழ்ச்சி.
0: இந்த அந்த பாட்டு பாடமாயிருச்சு உங்களால. இந்த கத்தரி பூ அழகி
3: உங்களோட
0: குரல் கேட்காம இல்ல. எப்ப உங்களோட குரல் கேட்டனோ அதுக்குதான் இந்த எனக்கு இந்த நோய் எல்லாம் பறந்துருச்சு. மீனா சுவாமிநாதன் அந்த குரல்ல கேட்டோம்.
3: ஐயா அப்படியா? அப்ப பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அதனால உங்கள்கிட்ட பேசுறது உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப மன மகிழ்ச்சி.
0: அப்ப அப்படியே இணைப்புல இருங்க. நாகப்பன் அடுத்த பாட விடலாம். அடுத்து உங்களுடைய நீங்க முழுமையா ஒரு பாட்டு பாடணும் நாங்க கேக்குறதுக்கு.
3: சரி
0: எங்க நாகப்பன் நீங்க உங்களோட பாட்டு எடுத்து வாங்க.
1: என்ன பாடுறது படம் வந்து என்ன படம் போட்டு தர்மம் தலை காக்கும்.
0: தர்மம் தலை காக்கும்
1: படம். கல்லூ கல்லூ சுகமா ஆமா நீ இங்க நலமா. கல்லூ கல்லூ சுகமா ஆமா நீ இங்க நலமா. காலையில் நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா. காலையில் நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா. மருந்து தந்தால் போதுமா மயக்கம் அதில் தீருமா. மருந்து தந்தால் போதுமா மயக்கம் அதில் தீருமா. தீர்த்து வைப்பேன் நானுமா தீர்த்து வைப்பேன் நானம்மா. தேவை என்ன கேளம்மா தீர்த்து வைப்பேன் நானம்மா. தேவை என்ன கேளம்மா நேரத்தோடு கிடைக்குமா. நேரத்தோடு கிடைக்குமா நினைக்கு நினைக்கு இனிக்குமா. நேரத்தோடு கிடைக்குமா நினைக்கு நினைக்கு இனிக்குமா. ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீ இங்க நல்லமா. ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீ இங்க நல்லமா. என்னத்தோடு என்னமா இருந்துவிட்டால் போதுமா. என்னத்தோடு என்னமா இருந்துவிட்டால் போதுமா. கண்ணத்தோடு கண்ணமாய் கலந்து கொள்வோம் என்னம்மா. கண்ணத்தோடு கண்ணமாய் கலந்து கொள்வோம் என்னம்மா. என்னை கேட்க வேணுமா என்னை கேட்க வேணுமா எதுக்கு பேச தோணுமா. என்னை கேட்க வேணுமா எதுக்கு பேச தோணுமா. கால நேரம் பார்ப்போமா கால நேரம் பார்ப்போமா கல்யாணத்தை முடிப்போமா. ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா. ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா. நன்றி அம்மா.
0: சூப்பர். ஹலோ ஹலோ சுகம்மா ஆமா நீங்க நலமா. இந்த பாட்டு நீங்க தெரிவு செய்ய காரணம் என்ன? இப்படித்தான் நீ கேக்குற பாடல்கள் பாடி முடிஞ்ச உடனே இந்த பாடலை நீங்க தெரிவு செய்ய
1: பாடவும்
0: நீங்க செய்தது சரி.
1: உண்மையா
0: நீங்க செய்தது சரி. உங்களுக்கு எது பாட முடியுமோ அதத்தான் நீங்க பாடி அந்த பாட்டை எடுத்துதான் நீங்க பாடி பழகி வந்து பாட வேணும். அதுதான் முறை. நீங்க செய்யறது சரி. உண்மையா? சூப்பர் சூப்பர்.
1: அதனால எனக்கு கடைசியா ஒரு மார்க் கொடுத்து வச்சுக்கணும்.
0: இல்ல இல்ல எல்லாரும் எல்லாரும் இந்த இந்த எம்டிஆர்ல வந்து பேசுறவங்க பாடுறவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நம்பர்.

0: ஒன்ல தான் எல்லாரும் இருப்பாங்க. அங்க
1: கீழே சொல்லுவீங்க.
0: அப்பா நேற்று உண்மையை சொல்லிட்டாரு தெரியுமா, நாங்க வானிலையில நடந்ததான் நாங்க பேசினோம். அப்பான்ட உண்மையிலேயே பேப்பர் கொடுக்க அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தத சொல்லி நாங்க உதவி செய்வோம் சொன்னார். பாத்தீங்களா, புடிபட்டுருச்சு அப்பா. நல்லது நல்லது. நாங்க அப்பன் விடைபட்டு மீண்டும் வாங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க மீனா சுவாமிநாதன் உங்களுடைய பாடலை நான் கேட்க போறேன்னு பாடுங்க.
2: பாடுமாமா?
0: எங்க கெட்டிக்காரன் பாடுங்க.
2: கத்தரு பூ அழகே கரையாம் பொட்டு அழகி, கத்தரு பூ அழகே கரையாம் பொட்டு அழகி, கலரு போய் அழடி என்னோட கலஞ்சி பூவடி என்னோட மனசு பொண்ணு எங்குள்ள
0: என்ன நடந்தது? கத்தரி பூ அழகிக்கு கத்தரி பூ அழகி காட்டுதுங்க. என்ன நடந்தது உங்களுக்கு சுவாமிநாதன்? என்ன நடந்தது? கத்தரி பூ அழகி பாடினதோடயே நீங்க போயிட்டீங்க. சரி, காற்றிலையில இப்பொழுது நாங்க கலை செல்விய நினைச்சு கொள்ளலாம். நீண்ட நேரம் பாடுவதற்கு அழைப்புக்கு வந்து கொண்டிருந்தார், அவரை இணைச்சு விடலாம். இன்றைக்கு 18 பேர் பாடியிருக்கிறார்கள், பார்க்கலாம் இன்னும் எத்தனை புதிய நேர்கள் வந்து பாடுகிறார்கள் என்று பார்ப்போம். வணக்கம் வணக்கம் கலைச்செல்வி, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? என்ன சோகமா இது? அம்மா வணக்கம் அம்மாறீங்க. என்ன இது கம்பீரமா பேசணும்?
3: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன்.
3: நல்லா இருக்கேன்.
0: சோகமா இருக்கேன். சாப்பிட இல்லையா போல
3: இருக்குது.
0: சவுண்ட் இங்க போகுது. எந்த சவுண்ட் நல்லா இருக்குது? இன்றைக்கு சாப்பிடல. நீங்க சாப்பிடல போல இருக்குது. என்ன நடந்தது?
3: இல்லைங்க, சண்டைய மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன்.
0: அதுதான் அந்த மெதுவா விட
3: மட்டன் பிரியாணிக்கு அவங்க எல்லாம் ஆணி தயிர் வெறும் மட்டன் பிரியாணி சூடா கொஞ்சோடு சாப்பிடுவேன் அவ்வளவுதான். அதுக்கு மேல நமக்கு ஹெல்த் கண்டிஷன் ஒத்துக்கிறது.
0: சரி, இன்னைக்கு என்ன
3: பாட்டு பாட
0: போறீங்க?
3: உங்களோட முட்டம் கொடுத்தாக நம்ம பாட்டையாவது பாடும்.
0: அவர் குடுக்கும் போது, அவர் அந்த முத்தம் குடுக்கும் போது நான் டக்குனு இங்கால கொஞ்சம் இறக்கி கொண்டேன். அது மைக்கிங் அதுக்கு அவர் சிரிக்க சிரி வச்சாலுங்க. எங்க நீங்க
3: ராஜா வந்து மொத்தம் கேட்கும் நேரம்

கண்ணீரம் வானும் மண்ணும்

வாசல்ல வந்து நீடா

அன்றில் போக பறந்து வந்து

0: அருமை அருமை அருமை அருமை சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் அட்ரா. நான் அதான் சொன்னேன் எங்க எம்டிஆர் அந்த குரூப்புக்கு ஆக்கள் சீக்கிரம் கடைசி எங்களுடைய சேவதி அம்மா சொன்னா தான் கஷ்யல்ல இருக்கிறான் பாருங்க, நாங்க பணம் இல்லாம ஃப்ரீயா பாடுறோம்னு இருக்கோம், அம்மா என்னடா உடனே அதுல கஷ்யரை போட நிக்கிறான் அம்மா. அப்ப ஃப்ரீயா பாடுற குரூப்ல இப்ப நாகப்பன் தண்ணிய கடைசியா சேர்க்க சொல்லி
1: இருக்கிறேன்,
0: கடைசியாண்டாலும் சேருங்கன்னு சொல்லிக்கிறான். அவரை நாங்க முன்னுக்கு சேர்த்துட்டோம், ஆனா அவரை என்னடா சொல்லிக்கிற கடைசியாண்டாலும் சேர்த்துருங்க ரெண்டு சொல்லி இருக்கிறேன். வேற வேற இன்னொரு பாட்டு பாடுங்க கலை செல்வி, இன்னொரு பாட்டு பாக்கலாம்.

0: அருமையிலும் அருமை. அப்படி அப்படி போடு. அது சொல்லி வேலை இல்லை சொல்ல, அந்த அதாவது அந்த உங்களுடைய ஹை பிச் அந்த பாடல் எல்லாம் நல்லா இருக்கு. அந்த ஒரு ஒரு பிசுர் இல்லாமல் அந்த ஹை பிச், அது தடங்கள் இல்லாம எடுக்கிறீங்க. மற்றது என்ன என்னோட இன்னொரு பிடிக்கும் என்னண்டா, சாதாரணமா காட்டிலையில வந்து பாடினவங்க இப்ப இந்த ஒருக்க மேடையில பாடிட்டாங்க, பாடி பாடினது பின்பு இந்த காட்டிலைக்கு வரமாட்டாங்க. கேட்டாலும் இது எத்தனையோ பேரும் நான் பாத்திருக்கிறேன், இங்க கனடாவிலே பாத்திருக்கிறேன். ஆமா பாடுறீங்களான்னு கேட்டா, அந்த முதல்ல எங்கட வானொலியில பாடி இருப்பாங்க, அதனால அது நல்லா பாடுறாங்கன்னு சொல்லிட்டு குரூப்ல நாங்களே சொல்லி சேர்த்திருந்தாலும் சரி, இவங்க நல்லா பாடுவாங்கன்னு விட்டு இருந்தாலும் இப்ப இந்த ஒருக்கா ரெண்டு தரம் பாடிட்டா, இந்த காட்டலைக்கு கூப்பிட்டாலும் வர்றன் வர்றன்னு ஏதோ ஒரு பஸ் பண்ணித்தான் வருவாங்க, வந்தாலும் வரவே மாட்டாங்க. அப்ப அது அது எனக்கு என்ன ஏன்னு தெரியா, அந்த தன்மை இல்லாம கலைய கலையா மதிச்சு இந்த காட்டிலையில நீங்க பாருங்க, நீங்க எத்தனை இடத்துல நீங்க பாடி இருப்பீங்க, எத்தனை மேடை கண்டிருப்பீங்க. சொன்ன உடனே எங்களோட சேர்ந்து கை கோர்த்து சின்ன பிள்ளை மாதிரி, வயசுல நான் சொல்ல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள்,
1: எல்லாருக்கும் தெரியும்.
0: அப்ப அந்த குதூகலமா எங்களோட சேர்ந்து நீங்க பேசுறது பாடுறது இதுக்கெல்லாம் இளையா சிரம் தாத்தியா அன்பை தெரிவிச்சு கொள்றோம். இதுதான் ஒரு நல்ல கலைஞன், நீங்க இன்னும் மென்மேலும் வளருவீங்க, சிகரத்தை தொடுவீங்கன்னு சொல்லி கொண்டு அருமையா இருக்கிறது. நீங்க 19வது ஆளா வந்திருக்கீங்க, இன்னும் ஒரு ஆளை தேர்றேன்னா ஒரு புதிய ஆளை
1: நிறைய விட்டுட்டோமா, அப்ப நிறைய நேரம் வர முடியாம போயிடுச்சு
0: இன்னைக்கு. 19வது ஆளா வந்துருக்கீங்க நீங்க, இன்னும் ஒரு ஆள் தேர்றோம். அந்த 20 ரவுண்ட் பிகர் ஆக்கி போட்டு நிகழ்ச்சியை முடிக்கலாம். யாரு வாடுறது யாரு வாடுறது யானே, பாடுறவங்க வர முடியாது. இந்த பாடாத ஆட்கள்ல யார் வருவாங்கன்னு இன்றைக்கு பாக்கலாம், யார் அப்படி இந்த 20வது நம்பரை நிரப்புறதுக்கு யார் வாடாங்கன்னு பாப்போம். இதுதான் இப்ப நாங்க வச்சுக்கோ போட்டி வந்தாங்கண்டா, அவங்களுக்கு என்ன செய்யலாம்,
1: என்ன செய்யலாம்
0: அதுதான் இப்ப நானும் சொன்னா செய்யறானே, சொன்னா செய்யணும் ஏதாவது. நாங்க சாக்லேட் தரமுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து குடுக்க முடியாது சாக்லேட்ட. ஐயா ஆனா இப்படி செய்யலாம், நான் சாக்லேட் தரேன்னு சொல்லிட்டு மாமாட கடைக்கு அனுப்பிவிடு. சந்தர்மா பாட இருக்குது, அதுதான் நீ பாத்தன். அவரும் வந்து பாடிட்டா சரி, இன்றைக்கு எங்கட கோட்டா நிரம்பிறேன் உண்மையிலேயே. ரெண்டு பாட்டு பாடினவர்களும் இருக்கிறாங்க. முதல் எங்களுடைய விஜயராகவன் தான் முதல் ஆரம்பிச்சார் அவர். அந்த அப்ப சொல்லுவாரு, ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சவங்க ராசி அண்டு டக்கு டக்குண்டு நான் வந்ததே லேட் அப்படின்னு நல்லா பாடிட்டு இருக்காங்க. இல்ல சூப்பரா ரெண்டு பாட்டு பாடிட்டீங்க, சரி வேற என்ன பாட்டு ஒரு நல்ல ஒரு இன்னொரு பாட்டு பாடுங்க பாக்கலாம். மாமா வரும் வரேன் ஒரு பாட்டு

புட்டு விளக்க கொடி மலர புள்ளிமான பெண்ணானதா கெண்டு மீன கண்ணானதா உமடைச்சு பத்து வச்சு பொன்னதை தெரிச்சு மக்கள் ஒரு சொல்லுதா கடவாயா கைய

0: கண்ணிலையில் உறங்கிடு, நான் தான் பார்த்திருப்பேன், உன்னைத்தான் போல் காத்திருப்பேன். முத்துலகே ஒரு நிலவே, குத்து விளக்கு கொடி
1: நன்றா பாடுங்க. உங்களுக்கு போனஸ் தான் ஒரு பாட்டு, அது எங்களுக்காக கேட்டது, நீங்க பாடிட்டீங்க, நல்லது, சந்தோஷம், சொல்லி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
2: வணக்கம்.
1: நேரம் சரியாக இப்பொழுது 11:49 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி, அதுல நீங்கள் பாட விரும்பி, அதாவது பாடினவர்களை விட மற்ற பாடாதவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். சரியாக 12 இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு பாடி இருக்கிறார்கள் 19 பேர் பாடி இருக்கிறீங்க. என்ன ஒரு ஆள் வந்துட்டா அது சக்சஸ், 20 பேரா மாறிடும் நினைக்கிறேன். பாடிட்டீங்கடா, அப்படி இல்லை 20வதா நான் தான் பாடிட்டு முடிச்சனும் என்று நான் நினைக்கிறேன். சந்தோஷமாக இருந்ததும் அத்தனை பேரும் இனிமையாக வந்தவர்கள் யாரும் சலிக்காமல் வார்த்தைகள், அதாவது தாங்கள் பாடுவோம் என்று சொல்லி இனிமையாக பாடியிருக்கிறீங்க. கேட்க கேட்க ஆசையாக இருந்தது.

0: இணையத்தில் இணைந்து கொள்ள உங்களுடைய கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், எப்படி இருக்கிறீங்க? அப்பா,
1: 20வது
0: ஆள வந்துட்டீங்க கார்த்திகேயன். எப்படி இருக்கிறீங்க கார்த்திகேயன் நீங்க?
1: நல்லா இருக்கிறேன். எப்போது கடைசியா வந்து இணையதே வழக்கமா போச்சு.
0: அது கடைசியா வந்தாலும் அது லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வாரீங்க. இல்ல, இதுல என்ன உங்களுக்கு என்ன
1: தெரியாது?
0: நான் எல்லாம் சாப்பிடும் போது கடைசியில தான் சாப்பாட்டுக்கு போவேன் எல்லா இடமும். அது ஏன்னு தெரியாது. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க முன்னுக்கு போங்க சாப்பிடும். வீட்டுலயும் அப்படித்தான், சாப்பிடும் போது எல்லாரும் சாப்பிடும் வரையும் பார்த்து இருந்துட்டு என்ன இருக்குதோ அதான் கடைசியில நான் சாப்பிடும். அது எனக்கு ஒரு பழக்கம் மற்றவர்களுக்கு சாப்பிட விட்டு. நிறைவாச எனக்கு உணவுக்காலவும் எந்த குறையும் இல்லாம தான் எனக்கு சாப்பாடு கிடைக்குது. அதையும் பார்க்க கடைசியில எல்லாத்தையும் போட்டு சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கு.
1: இப்ப நீங்க அது குடும்பத்துல நிறைய பேர் பெண்கள் அப்படிதான் சாப்பிடுவாங்க.
0: இல்ல, அது மட்டும் இல்ல. இப்ப முதல்ல நீங்க சாப்பிட்றீங்க, நாங்க எது சாப்பிடறோம் சொல்லுங்களேன். முதல்ல நாங்க சாப்பிடறோம். சாப்பிடும் போது என்ன நடக்கும்? மற்றவங்க எல்லாம் சாப்பிடணுமே பார்த்து இந்த கறியை ஒரு கொஞ்சமா தான் எடுக்கணும், எத்தனை பேர் இருக்கிறாங்க சாப்பிடணும் பயந்து பயந்து ஒரு கொஞ்சமா தான் போட்டு சாப்பிட வேண்டி வரும். அது மனசுல ஒரு ஒரு அது அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு பயம் இருக்கு, அச்சம். இனி மற்றவங்களுக்கு சாப்பாடு இல்லாம போயிருமோ, கொஞ்சமா தான் நாங்க சாப்பிடுவோம், சுவைச்சு சாப்பிட மாட்டோம், கொஞ்சமா போட்டு சாப்பிட்டு மாட்டாங்க. அதுலும் பாக்க கடைசியில நீங்க சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிட்டாங்கப்பா, அப்பாடா கொண்டு வாங்க எல்லாத்தையும் வையுங்கன்ட்டு இருக்கிறத எல்லாம் போட்டு அப்படியே பிரட்டி அடிச்சிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க?
1: இருக்கு, ஆனா இருந்தாலும் எனக்கு உழுப்பு தோணுது.
0: என்னது
1: சமைக்கும் போது பாதி சாப்பிட்டுட்டோமே, மீதி போது சாப்பிட்டுட்டோங்க.
0: அதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. சமைக்கும் போது சுவை பார்த்து பார்த்து பார்த்து சாப்பிட்டுருவோம், வயல் நிறைஞ்சிரும், அப்ப கடைசியா தான் சாப்பிடணும் இல்ல. சரி, ஒரு நிமிஷம் ரெண்டாவது பாட்டு பாடுறதுக்கு மகாலிங்கம் வாரார், அவர் ஒருக்கா பாட விட்டுருவோம். அந்த ரெண்டாவது பாட்டு பாடாட்டி அவர் உண்மையா தூங்க மாட்டார், ஒரு பாட்டோட தான் போயிட்டார். வணக்கம் மாலிங்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம். உங்களுடைய ரெண்டாவது பாட்டு என்ன?
2: நானும் எப்படியாவது நீங்க கூப்பிட்டுடுவீங்களான்னு பாக்குறேன், கூப்பிட மாட்டேன்ட்டீங்களே.
0: அது எப்படி நீங்க வரவீங்கன்னு தெரியும் தானே? ரெண்டாவது பாட்டு பாடாம நீங்க தூங்க மாட்டீங்க இல்ல? எங்க எங்க ரெண்டாவது பாட்டு என்னன்னு பாப்போம். புது புது பாட்டெல்லாம் பழகணும் மகாலிங்க நீங்க. சரியா மகா சகோ மகா மகோ மகா சகோ எங்களுடைய ரேவதி அம்மா அப்படிதான் இருக்க சகோ.
2: அது ஒரு ஈர்ப்பாவே இருக்கும்மா.
0: மகா சகோ சகோ மகா எங்க
2: உங்களுக்கு
0: அடுத்தது இவர் பாடட்டுமா? முதல்ல
1: சரி
0: சரி.
2: ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ணா சாக்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவ சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிற ஆடைய திருக்குற அள்ளி அள்ளி சொருகிற ஆடையை திருத்துற அள்ளி அள்ளி சொருகிற அறக்குற வார்த்தை சொல்லி பாதியே முழுங்குற பின்னலை முன்னே இட்டு பின்னி பின்னி காட்டுற பின்னி பின்னலை முன்னே இட்டு பின்னி பின்னி காட்டுற பின்னால தூக்கிக்கிட்டு கையால இழுக்கிற என் கையால இழுக்கிற பூ போல காலெடுத்து பூமியே அளக்கிற பூ போல காலெடுத்து பூமியே அளக்கிற பொட்டுன்னு துள்ளி துள்ளி சிட்டாக பறக்கிற நிலையில கைய வச்சு நிமிருற நிறுத்துற நிறுத்தி மூச்செவிட்டு நெஞ்சை தாளாட்டுற, நெஞ்சை தாளாட்டுற. ஒரு பக்கம் பாக்குறாம், ஒரு கண்ண சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா, சிரிக்கிறா, சிரிக்கிறாம். காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுற, காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுற. கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிற, கண்ணலை மூடிக்கொண்டு ஜாடை கொஞ்சம் காட்டுற, கண்களை மூடி மூடி ஜாடை கொஞ்சம் காட்டுற. கறந்த பால நான் கொடுத்த கைய தொட்டு வாங்குற, என் கைய தொட்டு வாங்குற. கைவிரல் பட்டதிலே பால் சொம்பு குழுங்குது, கையை இழுத்துக்கிட்டு பாலோட ஒதுங்குது. உண்ட போ என்கிட்ட மயங்குது, உன்முகம் பார்த்ததும் தான் உண்மையெல்லாம் விளங்குது. ஒரு பக்கம் பாக்குற, ஒரு கண்ண சாய்க்கிற, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவ சிரிக்கிற, சிரிக்கிற, சிரிக்கிற.
0: சூப்பர், நல்லா பாடுனீங்க, நல்லா நல்லா நல்லா அருமை, நல்லா பாடுனீங்க. கட்டிக்காரன், ஒரு கேள்வி கேட்கலாமா? அதுல
2: சொல்லுங்க அம்மா.
0: இவ அந்த அந்த நீங்க பார்த்தாவ நல்ல உழைப்பு சாப்பிடுவாவா? உழைப்பு
2: உரப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவான்.
0: எப்படி உதட்ட கடிச்சு சாப்பிடுவோம், எப்படி உரப்பெல்லாம் சாப்பிடுறது? இல்ல அந்த கேள்வி
2: ஏமா, என்னம்மா இப்படி கேட்டா நான் எப்படிமா சொல்றது? எல்லாமே சேர்ந்து தாமா வருவா.
0: இல்ல நீங்க அது புள்ள, அதாவது நீங்க பாருங்க, சில நேரம் நாங்க சாப்பிடும் போது உதட்ட நாக்க கடிச்சிட்டா பேந்தோம், அது எத்தனையோ நாளைக்கு நீங்க சாப்பிட உரப்பும் சாப்பிட முடியாது, ஏதோ சரியா அது வழி எடுத்துக்கொண்டே இருக்கும்.
2: நினைச்சாலே வழி போயிடுமா?
0: அது சரி, நீங்க சொல்லுங்க. நன்றி மகாலிங்க, நன்றியா, நன்றி கட்டிக்கார, நல்லா பாடுங்க, சூப்பர், அருமையா பாடுங்க நீங்க. எல்லாரும் நல்லா தேர்ச்சி பட்டு வந்துட்டாங்க. என்ன நன்றி வணக்கம் சொல்ல மாட்டீங்க போல இருக்கு. நன்றி, நன்றி மாலிங்கம்,
2: நன்றிமா, நன்றிமா,
0: நன்றி, நன்றி. வணக்கம் சொன்னாதான் நான் கட் பண்ணுவேன். எங்க இப்ப நீங்க பாடுங்க. எங்க
1: உங்களோட
0: பாட்டு அம்மா சொல்லி கொடுத்த அப்பன் சுட்டு தோசை சுட்டது கூட பாடலாம். நான் அது வேணாம்னு சொல்லி பாடுங்க. எங்க
1: ஆனந்த ராகம் திரைப்படத்துல இருந்து,
0: அதுல
1: மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து, காத்து மழை காத்து. மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து,

என்ன கார்த்தியன், உங்களோட இணைப்பு ரீகனெக்டிங் காட்டுது. நல்லா பாடுனீங்க. நீங்க பாடிக்கொண்டிருக்கும் போது ரீகனெக்டிங் காட்டிட்டு கார்த்திகேயன் நல்லா பாடுனீங்க. எங்க இணைந்து கொள்ளுங்க, மீண்டும் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய பக்கம்தான் அந்த தவறு இருக்கிறது. தயவு செய்து நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. நீங்க பார்க்கலாம் எங்க மீண்டும் நீங்கள் இணைஞ்சு கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்பதான் அழகாக பாடிக்கொண்டிருந்தீங்க, அருமையாக இன்றைக்கு பாடியவர்கள் கார்த்திகேயனோட. ஆனா இந்த பாடல் மேகம் கார்த்திகேயன் அந்த பாட்டு எங்களுடைய பௌனம்மாவுடைய மகன் பாடியிருந்தார் அவர். ஆனா இடையிடையே கொஞ்சம் ஆனா முழுமையாக இவர் பாடுவதற்கு வந்திருந்தார். இந்த முழுமையாக பாட்டை கேட்போம் என்று இருந்தால் அது அவருக்கு நெட் வேலை செய்யவில்லை கார்த்திகேயனுக்கு. உண்மையாக அருமையான பாடல். சரி, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க கார்த்திகேயன்.

0: நம்மளுடைய சந்திரராஜ் மாமாவை சந்திக்கலாம். வணக்கம் மாமா. மாமா வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம். நல்லா கேக்குது மாமா, சூப்பரா கேக்குது, தெளிவா கேக்குது. ஏன் மாமா அந்த சந்தேகம் உங்களுக்கு கேக்குதான்னு
1: கேட்டுட்டீங்க?
0: நல்லா கேக்குது. 2020 2021 வந்துட்டீங்க நீங்க, 2021 நெட்வொர்க் போகும்போது பாடிடுங்க மாமா முதல்ல. நீங்க பாடிடுங்க மாமா, அந்த இது போக முதல் உங்களுடைய நெட் எப்படி ஆகும் முதல்.
2: மலரிது வசந்தத்தை தேடுது, வாசமில்ல மலரிது வசந்தத்தை தேடுது, வைகை இல்ல முதிரையுது மீனாட்சி தேடுது, வாசமில்ல மலரிது ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும் அலையாதார் வாசல் தலை வைத்து ஓடும், வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, பாட்டுக்கு ஒரு ராகம் ஏற்றி வரும் புலவா உனக்கே ராசை நிலவுகள் மேலே, வீட்டி வரும் சொட்டவில்லை தேடி உனக்கே ராசை கலைமக வீட்டி வரும் வேலை சொத்தவில்லை தேனி உனக்கே நாசை கலைமது கோழி, வாசம் இல்ல மலரிது வசந்தோஷம் தேடுது, என்ன சுகம் கண்டாய் இன்று வரை தொடர்ந்து உனக்கே நாசை ரதி அவள் மேலே, வஞ்சி அவள் உண்மை எண்ணவில்லை என்றும் உனக்கே நாசை மன்மதன் போலே, வஞ்சி அவள் உண்மை என்னவில்லை என்று உனக்கே நாசை மன்மதன் போலே, வாசம் இல்ல மலருது வசந்தத்தை தேடுது, மதங்களில் என்ன பன்னிரண்டு வாதலாம் உனக்கே நாசை மேலொன்று கூட்டு, மது தன்னை அறிய தண்ணீரண்டும் போய் உனக்கே ராசை உறவென்றும் கூடு, மது தன்னை அறிய தண்ணீரண்டும் போய் உனக்கே ராசை உறவென்றும் நாடு, வாசம் இல்ல மலரிது வசந்தத்தை தேடுது, வைகை இல்ல மதுரையது மீனாட்சியை தேடுது, ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும் அலையாதார் வாசல் தலை வைத்து கூடும், வாசம் இல்ல மலரிது வசந்தத்தை தேடுது.
0: சூப்பர் மாமா. ஒரு சின்ன கேள்வி மாமா, மாலையத்துல கேட்ட மாதிரி கேட்க மாட்டேன், இந்த வாசம் இல்ல மலர் ஒன்று சொல்லுங்க பாப்போம். வாசம் இல்லாத மலர்,
1: வாசம் இல்லாத மலர்
0: எது சொல்லுங்க பாப்போம். என்ன பூ அது?
1: தாழ்பூ.
0: அதான் காகிதப்பூ, காகிதப்பூ அத போகன்விலான்னு சொல்லுவாங்க. உண்டு அது எல்லாத்திலயும் இருக்கு இல்ல, இல்ல இல்ல ஒரு பர்பிள் கலர் இருக்குது, ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது, அத வந்து காகித பூ என்று சொல்லுவார்கள், போகன் விழா என்று சொல்லுவார்கள். அது மற்றது அப்ப இந்த பூவில வாசம் இருக்கா? வாடாமல்லியா?
1: வாடாமல்லியா அது இருக்கும், ஆனா அதுதான் வாடாதுன்னு தான் சொல்லுவாங்க. வாசனை பத்தி சொல்ல மாட்டாங்க.
0: வாசனை இல்ல மாமா அதுக்கு, வாடா மல்லிகைக்கு துப்புரவுக்கும். நீங்க சோகமாவே சொல்றீங்க, வாடா நீங்க வாசம் இல்லாத மலரும் சொல்லுங்க, நீங்க அதுக்கு சோகமாவே சொல்றீங்க. நல்லது மாமா, நல்லது. நான் நிறைவு கொண்டு வரதுக்கு ஒரு ஆள் தேடிக்கொண்டிருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. ஆனா 21 நன்றி மாமா, நன்றி.
1: நெட்வொர்க்
0: போயிடுச்சு. நன்றி நன்றி மாமா,
1: நன்றி
0: நன்றி நன்றி. கார்த்திகேயன் நீங்கள் அழைப்புக்கு வந்தீங்க, வாங்க கார்த்திகேயன், உங்களோட பாட்டையை முடிச்சிடலாம். வணக்கம் கார்த்திகேயன், கார்த்திகேயன் வணக்கம், வணக்கம் கார்த்திகேயன், கார்த்திகேயன் நீங்கள் இணைப்பில் இருக்கிறீங்க. கார்த்திகேயன் மீண்டும் நீங்கள் அழைப்புக்கு வாங்கோ. சார் அதுக்கு முன்பாக ஆர் ராஜா நீங்க இணைஞ்சு கொண்டிருக்கிறீங்க, சொல்லுங்க ராஜா. ராஜா
3: அம்மா
0: சொல்லுங்க ராஜா.
3: இரண்டாவது பாடலாக
0: சரி அடையப்பா பாடுங்க. எங்க ஆர் ராஜாவோட
3: கரகாட்டக்காரன் வந்து பாடல் பாடலாமா?
0: பாடுங்க பாடுங்க.
3: கரகாட்டக்காரன் வந்து மாங்குயிலே பூங்குயிலே,
0: பூங்குயிலே பாடுங்க.
3: மாங்குயிலே பூங்குயிலே செய்தி உன்னை கேளு, உள்ள மாலையிட தேடி வரும் நாளு என்றே. பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, உள்ள மாலையிட தேடி வரும் நாளு என்றே. நாளு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள்.

0: ஐயா என்னை ரசிச்சா என் கண்ணு வளரா விட்டு வெறிச்சா ஏறெடுத்து பார்த்து எம்மா நீரெடுத்து ஊத்து சீரெடுத்து வாரு எம்மா சேர்த்து என்ன சேர்த்து முத்தையன் அடிக்கும் கிரகவிக்கும் லட்சம் பதில் சொல்லணும் மயிலு மாங்குயிலே பூங்குயிலே சீரு உன்னை கீழு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு என்ற நாளு இருக்க ஒரு பொழுதும் அறிய எம்மா கண்ணை முகத்த விட்டு வேறதையும் தெரிய வங்கலுக்கு விளைஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து உனக்கு எம்மா இங்கு வங்கம் பூசி வரும் ஏவியிருக்கும் அரசி கூடியிருப்போம் கொண்டு வீழிய கொஞ்சியுடைய வெளியே ஜாட சொல்லித்தான் பேசி அழைச்சும் சம்மதம் சொல்லி கிளியே சாமத்திலே வாரம் எம்மா சாமதி பத்தாரே கோபப்பட்டு பார்த்தா எம்மா வந்ததை போரே சந்தனங்கும் எனக்கு மொத்த எங்களுக்கு மொத்தமும் உனக்கு மாங்குயிலே பூங்குயிலே செய்தி உன்னே கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு
1: சூப்பர். அச்சா நல்லா பாடுனீங்க, நல்லா கட்டிக்காரீங்க, கட்டிக்காரன் உண்மையிலே அடையப்பா. கார்த்திகேயன், அப்போது நீங்க அந்த பாட்டை அரவாசில நின்றுட்டு நீங்க இன்னொரு பாட்டு பாடுங்க. ஏனென்றா அந்த பாட்டு எங்களுடைய சதீஷ்குமார் பாடி இருக்கிறார். நீங்க இன்னொரு பாட்டு பாடுங்க, அது அதை ரெண்டாவது பாட்டா எடுத்துக்கொள்றேன். நீங்க ஒரு இன்னொரு பாட்டை பாடுங்க, அப்ப நாளைக்கு கலப்பத்துக்கு அடுத்து வரலாம். அங்க
2: சரிங்க. ஓகே.

0: ஏதோ நாட்களும் வீணானதே. பாட்டு வரிகள் எனக்கு வரல, ஆனாலும் பாடுவேன்.
1: சமாளிச்சு பாடுங்க.
0: துலா தொட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய

0: தும் கண்ணை போவேனோ ஆறுயிரே, நிழல் போல விடாமல் என்னை தொடர்மே நடி, புகை போல உள் படாமல் பட்டு நகர்வே நடி. வினா நூறுகளாக நூறு. ஐயா பாட்டு எனக்கு வரலம்மா, அந்த பாட்டு தான் நான் செலக்ட் பண்ணி
1: வச்சிருந்தேன். நாளைக்கு நாங்கள் எடுத்து வர்றோம் அந்த அதன் பாட்டு. ரெண்டாவது பாட்டா நான் அதை எடுத்து வருகின்றேன். அவர் பாடி இருக்கிறார், அவருக்கு நாளைக்கு நாங்க கொடுப்போம். முன்தினம் பார்த்தீங்க பாடல் நான் உங்களுக்கு எடுத்து வர்றேன்.
0: நான் பாடுறவா
1: அது நீங்க முதல்ல சரியா அது அந்த விட்ட இடத்துல இருந்து பாடுங்க. விட்ட இடத்துல
0: தனியா பாடிட்டு இருந்திருக்கோம் போல இருக்கு.
1: இல்ல இல்ல அது ரீகனெக்டிங் காட்டி நான் உங்களுக்கு சொல்ல சொல்லி சொல்ல உங்களுக்கு கேட்கல, அது அப்படியே கட் ஆகிடுச்சு.
0: தனியா பாடி
1: முடிச்சுட்டேன். கட்டிக்காரன் அப்படிதான் இருக்கணும், பாடுறா அது கேட்கணும் இல்லையோ முடிச்சிடணும்.
0: என்ன
1: சரி பாருங்க.
0: மேகம் கருக்குது மழை வர பாக்குது வீசி

0: சோன் செட்டு துள்ளி துள்ளி ஓடுவதென்ன, பெந்தல் பட்டு ஆடும் மொட்டு அள்ளி வந்த வாசம் என்ன, ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து என்னென்னமோ ஆகி போச்சு, சேராமல் தீராது வாடை குளிரில் மாடுது மனசு, மேகம் கருக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து, மொயிலாக மயிலாடும் அல போல மனம் பாடும், மேகம் கருக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து காத்து மழை காத்து. பாடி முடிச்சிட்டோம்மா?
1: அது என்ன அந்த பாட்டை கடைசியில காத்து மழை காத்து கண்டு முடிச்சிட்டீங்க நீங்க கடைசியில
0: காத்து?
1: இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? பழைய பாட்டு என்ன யார் என்று எண்ணி எண்ணி நீ பாக்குற சரி, அது ஆண் பாடுறத நீங்க பாடுங்க, பெண் பாடுறத நான் பாடுறேன், பாடுறீங்களா?
0: அந்த வரிகளை எடுத்துறேன்,
1: எடுங்க வரிகளை எடுங்க.
0: என்னை யார் என்று
1: மூழ்கி பாடணும். சரியா?
0: ஆமா. இந்த பாடல் பழைய பாடல் தான் இருந்தாலும், என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய்,
1: இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய்.
0: ஆமா, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். வந்துருச்சு. சரோஜா தேவியும் பத்மா விஜயம்.
1: என்னது?
0: சரோஜா தேவி பாடியிருக்காங்க போல இருக்கு.
1: அவன் நடிச்சிருக்கான் பாலும் பழமும் படத்துல, பொய்யெல்லாம்
0: சுவாஜி
1: கணேசன் நடிகர்கள், சுவாஜி கணேசனும் பாலும் பழமும் படத்துல சரோஜா தேவியோட நடிச்ச பாடம். எங்க பாடுங்க. பி சுசீலா அம்மாவும் எங்களுடைய டிஎம்எஸ் சுந்தரராஜன் டிஎம்எஸ் அவர்களும் பாடிய பாடல் பாடுங்க. முதல் வரி ஆண்ட வரிகள்.
0: என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா என் பா

0: அடுத்தது
1: எந்த மன கோயில் சிலையாக வளர்ந்தாலம்மா, எந்த மன கோயில் சிலையாக மலர்ந்தாலம்மா, மலரோடு மலராக மலர்ந்தா

0: என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறார். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறார்.
1: அது நான் எடுக்கிற வரிகள். அது

பாடுங்க. அது இருந்தாலும் நீங்கள் அதுபடி பாடி பழகி கொண்டுதான் அது வர வேண்டும். நீ அப்பா வந்து உடனே டக்குன்னு தானும் ஒரு பாடிட்டு போற, நீங்கள் எடுத்த வரிய அந்த மேலே எடுக்கணும் அந்த

0: தேரேறி பறந்தாளம்மா, கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா, காட்டோடு காட்டாக கலந்தாளம்மா. மூச்சு பிடிச்சு பாடுகிறாது. என்ன நல்ல ஒரு பாடல், நீங்க எனக்கு அதாவது என்னோட சேர்ந்து பாடினதுக்கு அன்பு தெரிவிச்சு கொள்றேன். நானும் அதுல ஒரு பாடி முடிச்சிட்டேன். நன்றி. நான் நிகழ்ச்சி இப்ப இன்னும் சற்று நேரத்தில் சிந்தனை செல்வன் அவர்கள் உங்களை எல்லாரோடையும் இணைஞ்சு கொள்ளுவார். உங்களுடைய ஒரு குரூப் ஒன்று பேசுமல்ல, அப்ப அப்பா வந்து அவர் இணைஞ்சு கொள்ளுவார் நினைக்கிறேன். அது அதுவரை நான் இன்று பாடியவர்களை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன். அப்படி ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து கொள்ளுங்க. முடிஞ்சா நீங்க நாகப்பன் எல்லாரையும் முனைச்சு கொள்ளுங்க. ஏனென்றா அந்த குரூப் அப்பாதான் அதை ஹேண்டில் பண்ணுவார். அப்பாதான் அந்த குரூப்போடு சேர்ந்து கொள்ளுவார், வந்து பேசுவார். நான் விடை பெற்றுக் கொள்ள
1: போகிறேன்.
0: ஓ, இதுலயே அப்படியே நீங்க இல்ல, அடுத்த எண்ணுக்கு வர வேண்டும். நீங்க அடுத்த எண்ணுக்கு வாங்கோ இந்த எண்ணிலேருந்து. அதுல நீங்க அலைங்க, அலையுங்கோ. நான் உங்களை எடுத்து விட்டுட்டு அப்படியே நாகப்பன்ல இருந்து எல்லாரையும் அதுல நீங்க இணைஞ்சு அப்பாவோடு நீங்க இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய நீங்க இணைஞ்சு பேசுவது போல நீங்க பேசிக் கொள்ளலாம். என் அன்பு உறவுகளுக்கு இணைஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையிலேயே. சரி, இன்று இன்றைய நாளில் இணைந்து பாடிய என் அன்பு உறவுகள், அதாவது வீர ராகவன் அவர்கள் இணைந்திருந்தார். இணைந்து இனிமையாக ஆசை நூறு வகை என்று பாடியிருந்தார். அடுத்து எங்களுடைய தேவா இணைந்து உலகம் பிறந்தது எனக்காக என்று பாடியிருந்தார். சதீஷ்குமார் மேகம் கருக்குது மலை வரப்பாக போகுது என்ற அந்த பாடலை இனிமையாக பாடியிருந்தார். வரதராஜன் இணைந்து ஒன்றும் அறியாத பெண்ணோ என்று பாடியிருந்தார். மோகனா இணைந்து காலை தென்றல் பாடி வரும் பாடலை இனிமையாக பாடியிருந்தார். கார்த்தி இணைந்து திருடாதே பாப்பா திருடாதே என்று பாடியிருந்தார். பட்டாபி அண்ணா இணைந்து என் கேள்விக்கு என்ன பதில் என்று பாடியிருந்தார். ரேவதி அம்மா தூது சொல்ல ஒரு தோழி இல்லை என என்ற இனிமையான அந்த பாடலை இனிமையாக பாடியிருந்தார். அடுத்து எங்களுடைய ரித்திக், அவர் விஷமக்கார கண்ணா என்று சொல்லி போட்டு ஓடிவிட்டான் செல்லக்குட்டி. மற்றது மகாலிங்கம் இணைந்து தெய்வம் தந்த வீடு என்று பாடியிருந்தீங்க. ஜார்ஜ் போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன் என்று அதை அழகாக பாடியிருந்தீங்க, இனிமையாக பாடியிருந்தீங்க. செல்வகுமார் ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ என்று இனிமையான எனக்கு மிகவும் பிடித்த அந்த பாடல், அந்த பாடலை பாடியிருந்தீங்க. பவுனம்மா இணைந்து வாராயோ தோழி வாராயோ என்று பாடியிருந்தீங்க. ஆர் ராஜா ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலக மீண்டும் மீண்டும் யார் என்னதான் சொன்னாலும் திரும்ப திரும்ப எல்லாரோடையும் நீங்கள் அன்பாக பழக வேண்டும், அதுதான் உண்மை. அடுத்தது என் மஜித், காது கொடுத்து கேட்டேன் ஆக குவா குவா சத்தம் என்று பாடியிருந்தார். நாகப்பன் ஹலோ ஹலோ சுகமா என்று கேட்டிருந்தார் அவருடைய பாணியில. மற்றது அடுத்தது ஷாவுலர் வந்து வாராயோ வெண்ணில்லாவே என்று பாடியிருந்தார். மீனா சுவாமிநாதன் கத்தரி பூவலகி அதை விடவே மாட்டார் மீனா சுவாமிநாதன். அந்த பாட்டு எங்கள் எல்லாருக்கும் உங்களால பாடமாகிட்டு வந்துடுது. மற்ற கலைச்செல்வி இணைந்து ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் என்ற பாடலை கேட்டிருந்தீங்க. அது முதல் ரேவதி அம்மா பாடியிருந்தா என்றாலும் நீங்க சிறப்பாக பாடியிருந்தீங்க. அடுத்தது கார்த்திகேயன் இணைந்து முன்தினம் பார்த்தேனே என்ற பாடலை பாடியிருந்தீங்க.

0: ஒரு நிமிஷம் நான் அதுக்கு முன்பாக கலைச்செல்வியை இப்பொழுது இதில் இணைச்சிடலாம். அப்பா இப்பொழுது சிந்தனை செல்வன் அப்பா இனி வந்து இணைய போகிறார் காற்றலையில் என்று சொல்லிக்கொண்டு. பட்டாபி அண்ணா ஏன் என்ற கேள்வி கேட்காமல் என்ற ஒரு பாடல், மற்றது நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என்ற பாடலை பாடியிருந்தார். ரேவதி அம்மா ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் அது பாடியிருந்தார். பவுனம்மா பிருந்தாவனத்தில் பூவெடுத்து என்ற பாடல் பாடியிருந்தார். மஜித் என் மஜித் பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் என்ற பாடலை பாடியிருந்தார். கலைச்செல்வி ஓ வசந்த ராஜா தேன் சுமந்த ரோஜா மற்றது முத்து நகை ஏன் முழு நிலவை என்ற பாடலை இரண்டாவது பாடல் மூன்றாவது பாடலாக பாடியிருந்தார். மகாலிங்கம் ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணை சாய்க்கிறா என்பது கார்த்திகேயன் நீங்க மேகம் கறக்குது அந்த பாடலை மீண்டும் பாடியிருந்தீங்க. ஆர் ராஜா மாங்குயிலே பூங்குயிலே என்ற பாடலை நீங்கள் பாடியிருந்தீங்க. இந்த நீங்க பாடிய பாடலில் நாளைய தினம் உங்களுக்கு அந்த பாடல் எல்லாம் எடுத்து வரப்படும் என்று சொல்லிக்கொண்டு நான் இப்பொழுது இந்த குரூப்பை சேர்த்து விட்டுட்டு எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பாவிடம் நான் விட்டு விடுகிறேன். கலைச்செல்வி நீங்க இணைஞ்சிட்டீங்க தானே? நீங்க நீங்க இணைஞ்சிட்டீங்க. நான் நாகப்பண்ண இணைச்சிடுறேன். அதுக்கு அதுக்கப்புறம் யார் யாருன்னு சொல்லுங்க இணைச்சிடுறேன். விஜயராகவன் எல்லாரையும் இணைச்சிடறோம். இணைச்சிட்டு அப்பா அப்பாவுக்கு தான் அப்பா வர போறாரு. அந்த குரூப்ல பேசி பேசி எல்லாத்தையும் தூங்க தூக்கத்துக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டாங்க இல்ல, அதனாலதான் இணைச்சு விட்டுடுவோம். நீங்க பேசுறத நாங்களும் கேட்டு ரசிக்கலாம். ஒரு வணக்கம் சொல்லுங்க கலைச்செல்விக்கு. யாரு எங்களுடைய
1: வணக்கம் கார்த்திகேயன்.
2: வணக்கம் வணக்கம். நிறைய பாடுறீங்க, நல்லா பாடுறீங்க. எப்படி இதெல்லாம் மைக்க முழுங்கிட்டீங்களோ?
1: பாட்டு வரும்னா நீங்க நாலு மைக்க
0: முழுங்கிறேன் தெரியும் எனக்கு. நாகப்பன் வணக்கம. நாகப்பன் வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. வணக்கம்.
0: இனி உங்களோட கையில ஒப்படைச்சாச்சு. செல்வகுமார் பட்டது வேற யாரு யாரு எல்லாம்
1: நினைக்கணுமா?
0: அப்பா இப்ப வரப்போற நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். என் நண்பர்களுக்கு ஒரு பாடலை.
1: வணக்கம் வணக்கம் நாகப்பன். நன்றிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. நாட்டினர் அந்த இது நல்லா தான் இருக்கு உங்களை பாக்க சூப்பரா.
1: ஆமா நம்ம விவசாயம் விவசாயம் காப்போம் போட்டிருக்கேன்.
0: விவசாயம் காப்போம் சரியான இது போஸ்ட் கொடுத்த மாதிரி
1: உண்மையிலேயே
0: நல்லா
1: உண்மையிலேயே வயல்ல இறங்கி நட்டது நடவு நட்டது.
2: ஆமா
1: நடுறது பார்த்தோம்.
2: சொல்லுங்க.
0: நல்லது என் அன்பு உறவுகளை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு உறவு எல்லா என் அன்பு செல்வங்களிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.
1: வணக்கம் லவ் யூ அம்மா.
0: வணக்கம் வணக்கம் அப்பா வணக்கம்.
3: வணக்கம் மீரா. நன்றி மீரா. வணக்கம் என் அன்பு நீங்க நெஞ்சங்களே வந்துவிட்டேன் காற்றலைக்கு உங்களோடு கலந்துரவாடுவதற்கு. நலமாக இருக்கின்றீர்களா? அனைவரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற செய்தியை கேட்டு நான் நலமாக வளமாக சிறப்பாக எல்லோரும் இருக்கின்றேன். இங்கே காற்றலில் யார் யார் இருக்கின்றீர்களும் அதை தெரிந்து கொள்வோம். கார்த்திகேயன் வணக்கம்.
4: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
5: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
4: MTR

வணக்கம். மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கலம் TRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடுகின்றேன், நாங்களும் நலம் என்று கூறுகின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. உறவுகளே, கடந்த நாட்களிலே நாங்கள் 347 பாட்டும் பதங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த 348 பாட்டும் பதங்களையும் பல படைப்பாளிகள் அழகாக படைத்து புகுத்தியிருந்தார்கள். அற்புதமான கருத்துக்கள் வாழ்வியல், பொருளியல், ஆன்மீகம், சமூகவியல் என்று எத்தனையோ விதமான அம்சங்களை உள்ளடக்கி வந்து தங்கள் தெரிவுகளை அழகான பதங்களாக்கி அதற்கேற்ற பாடல்களையும் தந்து எங்களை விழிப்படையவும் மகிழ்ச்சி அடையவும் செய்தார்கள். அந்த வகையில் இன்றும் மலர இருக்கின்றது பாட்டும் பதமும் 348. கடந்த 127 பாட்டும் பதங்களுக்கு படைப்பளித்த சிந்தனை செல்வன் இன்று தன்னுடைய 128வது படைப்பினை கொடுத்து அரங்கேற்றுகின்றார். பாட்டும் பதமும் 348. சர்வதேச வானொலியாம் மூன்றியல் தமிழ் வானொலியை இணைந்து நிறைவிப்பவர்கள் பலர் நேரிலும் வீட்டிலும் இருந்து வெளியிலும் இருந்து இதை கேட்டு பக்குவமான ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கும் வேளையிலே இது ஒரு தரமான படைப்பு, தலைசிறந்த படைப்பு என்றெல்லாம் புகழாரம் சூட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று நாங்கள் கேட்க இருக்கும் பாட்டும் பதமும் 348 ஆன 128வது படைப்பாளி தன்னுடைய சொந்த கருத்தில் உருவாகிய சிந்தனையில் செதுக்கி வைத்த 11 பதங்களுடன் இன்றைய பாட்டும் பதத்தையும் மலர வைக்கின்றார். அந்த 11 பதங்களும் என்ன கூறப்போகின்றது என்றால் எங்கள் வாழ்க்கையை பற்றித்தான் கூறுகின்றது. வாழ்க்கை பயணத்திலே மனிதன் செய்த சாதனையை கூற வருகின்றது. கடவுள் ஒரு சாதனையை செய்துவிட மனிதனும் ஒரு சாதனையை செய்திருக்கின்றான். மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. கேட்டுத்தான் பார்ப்போமே. பாட்டும் பதமும் 348 முதலாவது பதத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பித்து வைக்கின்றார் படைப்பாளி. சாந்தி நிலையம் என்ற திரைப்படத்தில் இருந்து இதோ அந்த பாடல்.

கடவுள் என்ற பதம் இந்த பாடல் தந்து சென்றது அல்லவா முதல் பதமாக? அந்த முதல் பதம் கடவுள் என்பதையே நாங்கள் இன்றைய பாட்டும் பதத்தின் முதல் பதமாக அடிகோலிக் கொள்வோம். இரண்டாவது பதத்தை நாங்கள் பெற வேண்டும் என்பதற்காக அவர் உறவாடும் நெஞ்சம் என்ற திரைப்படுத்த பாடல் ஒன்றை சரியாக தெரிவு செய்து தருகின்றார். அந்த பாடலும் பாடுகின்றது இப்படி.

இரண்டு பாடல்களையும் கேட்ட வேளையிலே இரண்டு பதங்களை பெற்றுக் கொண்டோம். கடவுள் படைத்தானே என்று வந்துவிட்டது. அப்படி என்றால் எதை என்று நாங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இன்றைய பாட்டும் பதத்தை அலங்கரிக்கும் மூன்றாவது பாடல் தங்கப் பதக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

மண்ணில் வைத்து நெஞ்சில் வைத்து நான் வளர்த்தி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும்

பாடல் எமக்கு அளித்த முதல் பதம் நல்ல என்ற பதம். கடவுள் படைத்தானே நல்ல என்று வந்துவிட்டது. கடவுளின் படைப்பெல்லாம் நல்லது சாமி. இங்கே நான்காவது பாடலுக்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்க தேவையில்லை, அவள் அப்படித்தான் என்ற திரைப்படத்து பாடலை கேட்டு நான்காவது பதத்தை பெற்றுக் கொள்வோம் உடனடியாக.

உறவுகள் என்ற பதத்தை அழகாக பாடி தந்தது நான்காவது பாடல். நான்கு பதங்களை ஒன்றாக்கி படிப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள். ஆம், கடவுள் படைத்து வைத்த உறவுகள் அத்தனையும் நல்லவை என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த பாட்டும் பதமும் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றதும் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் ஒன்றுக்கொன்று நல்லதாகத்தான் இருக்கின்றது. கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள். அப்படி என்றால் ஐந்தாவது பதம் எதுவாக இருக்கலாம்? அதற்காக அப்போதே சொன்னேன் கேட்டையா என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றார். அந்த பாடல் இப்படி பாடுகின்றது.

கேட்டோம் ஐந்தாவது பாடலை, எல்லாம் என்று வந்திருக்கின்றது அந்த பதம். அந்த பாடலே வந்த எல்லாம் அந்த பதம் ஐந்தாவது பதமாக வரும்பொழுது முதலில் கேட்ட நான்கு பதங்களோடு பொருத்துவோம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள் எல்லாம் என்று வந்திருக்கின்றது. அற்புதமான இந்த பதங்களை தெரிந்தெடுத்து பொருத்தமான கருத்தை பதமாக கொண்டு வந்து பொருத்தி எங்களை விழிப்படைந்து ஒரு சிறப்பான கருத்தை தர இருக்கின்றார் என்ற பாட்டும் பதமும் படைப்பாளி சிந்தனை செல்வன் அவர்கள் தன்னுடைய 128வது படைப்பிலே. ஆறாவது பதத்தை ஒரு தடவை கேட்டு பார்ப்போம். கடவுளை கண்டேன் திரைப்படுத்து பாடல்தான் அந்த பாடல். எங்கே அது எப்படி இருக்கின்றது? இப்படி பாடுகின்றது. கேட்போமா அந்த பாடலை?

என்ற முதல் வரியை தாங்கி பாடியதல்லவா அந்த பாடல். பொய் என்றதை கொண்டு சென்று ஆறாவது பதமாக முதல் வந்த ஐந்து பதங்களோடும் பொருத்தி பார்ப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள் எல்லாம் பொய் மாறி வருகின்றது போல் தெரிகின்றது. கருத்துக்களை இங்கே விறுவிறுப்பாக செல்வது போன்று தெரிகின்றது. ஏழாவது பதத்துக்கு ஓடுவோம், தேடி பார்ப்போம். கப்பல் ஓட்டிய தமிழன் திரைப்படத்தில் அதிகமாக நாங்கள் கேட்ட பாடல் என்றும் இந்த பாட்டும் பதமும் 348க்கு உதவுகின்றது போல் தெரிகின்றது. கேட்போம் அந்த பாடலை.

வந்த பதம் என்று ஆரம்பித்த பாடலே அந்த என்று என்ற பதத்தை கொண்டு செல்வோம். முதல் பதத்தை முதல் வந்த ஆறு முதல் பதங்களையும் ஒன்று சேர்த்து படித்து இதையும் சேர்த்து ஏழாவது பதமாக பொருத்துவோம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று எங்களை ஒரு தடவை மௌனமாக்கிவிட்டது அல்லவா? அப்படி என்றால் எட்டாவது பதம் என்ன கூறுகின்றது என்று பார்ப்போம். சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படுத்த பாடலை உடனடியாக தந்துவிட்டார் எட்டாவது பதமாக. கேட்டுவிட்டு பொருத்தி படிப்போம் அந்த பாடலையும்.

சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற திரைப்படத்திலிருந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் பாடி சென்ற வேளையிலே அதை சொல்லத்தான் இந்த பாடலை தந்தாரோ இந்த பதத்துக்கு என்று எண்ணிக்கொண்டு சொல்லத்தான் என்ற முதல் பதத்தை எடுத்து எட்டாவது பதமாக பொருத்தி படித்துத்தான் பார்ப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான். ஒன்பதாவது பதம் அடுத்த பதத்தை உடனே தருகின்றது. அந்த பதத்துக்காக ஒன்பதாவது பாடலை கேட்போம். அந்த பாடலும் மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது.

மனிதன் என்ற திரைப்படத்து பாடலும் மனிதன் என்றுதான் ஆரம்பித்து பாடியது. அதனால் நாங்கள் மனிதன் என்ற பாதத்தை கொண்டு சென்று ஒன்பதாவது பதமாக முதல் வந்த எட்டு பதங்களோடையும் பொருத்துவோம், ஒரு தடவை படிப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள் எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் பத்தாவது பாடலை கேட்போம். நிச்சய தாம்பூலம் திரைப்படுத்து பாடல் மீண்டும் பாட இருக்கின்றது, எங்கே அந்த பாடலை கேட்போம்.

மீண்டும் ஒரு படைத்தானிய பதம் வந்து கிடைத்திருக்கிறது. அது எப்படி பொருந்துகிறது என்று பொருத்தி படிப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள் எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே. கடவுள் எல்லாம் நல்லம் என்று படைத்து விட்டார், மனிதன் பொய் என்று சொல்வதற்கு படைத்திருக்கின்றானே என்ற கருத்தை கொண்டு வந்து கூறுகின்றது. கடவுள் படைத்தது எல்லாம் நல்லம், அந்த நல்லவை எல்லாம் எங்களுக்கு நல்லவையாக தோன்றும் வழியிலே அதை பொல்லாதவையாக கூடாதவையாக இல்லாதது எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் ஏதோ ஒன்றை மனிதன் படைக்கின்றான், அது எதுவாக இருக்கும் என்று 11வது பாடல் வந்து பதத்தை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர முழுமையாக்குகிறது. பாட்டும் பதமும் 348 பணம் பந்தியிலே என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் தந்திருக்கின்றார். அது எப்படியான பாடல் கேட்போமா?

பணம் என்ற பதத்தை 11வது பதமாக தந்து இன்றைய பாட்டும் பதமும் 348 பூர்த்தி ஆக்குகின்ற தன்னுடைய 128வது படைப்பிலே சிந்தனை செல்வன். எங்கே அவர் சிந்தனையில் உதித்த அந்த 11 பாடல்களையும் தந்த 11 முதல் பதங்களையும் பொருத்தி ஒரு தடவை படிப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே பணம். அடே அப்பா, இப்படியான ஒரு உண்மையை என்று தெரிய வைத்திருக்கின்றது பாட்டும் பதமும் 348. இந்த கடவுள் படைத்த உறவுகள் எல்லாம் நல்ல உறவுகள். இந்த நல்ல உறவுகளை எல்லாம் மனிதனால் படைக்கப்பட்ட அந்த பணம் வந்து பிரித்து அந்த உறவெல்லாம் பொய் என்று கூறும் அளவுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. பணம்தான் முதல், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று ஆக்கிவிட குணத்தோடு வாழ்ந்த உறவுகள் எல்லாம் இந்த பணத்தாலே குலைந்து விட்டன. கடவுள் படைத்தது நல்ல உறவுகள், அவையெல்லாம் பொய் என்று ஆக்கிவிட்டது இந்த பணம். இப்படியான கருத்தை உள்ளடக்கி தான் இந்த 11 பதங்களையும் பக்குவமாக பொருத்தி பதங்களை பொருத்த வேண்டும் என்று பாடல்களை தெளிவெடுத்து அழகாக பொருத்தி எங்களுக்கு சரியாக தந்திருக்கின்றார் இன்றைய படைப்பாளி. கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே பணம். இந்த பணம் என்று ஒன்றை யார் கண்டது? கடவுள் அல்ல, மனிதன். மனிதன் கண்டுபிடித்துக் கொண்டு வந்த அந்த பணம் இன்று இந்த உறவுகள் எல்லாம் போய், பந்தங்கள் எல்லாம் போய், சொந்தங்கள் எல்லாம் போய், வாழ்வில் எல்லாம் பொய் என்பதை ஆக்கிவிட்டது இந்த பணம் என்ற பசாசு. அதனால் தான் இந்த பாட்டும் பதவும் உங்களுக்கு கூறிச் செல்கின்றது, கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே பணம். இந்த பணம் வந்து இப்படி செய்துவிட்டது என்ற கருத்தை எங்கள் காலத்திற்காக விழிப்புணர்வோடு தந்து ஒரு நல்ல ஒரு உற்சாகமான கருத்தை தந்து எங்களை விழிப்படைய வைப்பதோடு மட்டுமல்லாமல் கடைபிடிக்கவும் வைக்கின்றது போல் தெரிகின்றது. பணம் பெரிதல்ல, உலகத்திலே குணம் பந்தம் சொந்தம் உறவுகள் நல்ல நல்ல உறவுகளை எல்லாம் இந்த பணம் இழக்க வைக்கின்றது. அதனால் பணத்துக்கு முதன்மை கொடுக்க தேவையில்லை, குணத்துக்கும் குலத்துக்கும் மனிதங்கள் உறவுகளுக்கும் மதிப்பை கொடுப்போம். மீண்டும் ஒரு தடவை படிக்கின்றேன், கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே பணம். அற்புதமான பாட்டும் பதமும் இந்த 11 பதங்களோடு நல்லதொரு கருத்தை தந்து நிறைவாகி செல்லுகின்ற இந்த வேளையில் படைப்பாளிக்கு நன்றி கூறி சேர்ந்து என்னோடு கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு, கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே பணம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, மகிழ்வோடு, தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலிலிருந்து ஓங்கி ஒலிக்கிறது. எம் டி ஆர்

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் NTRFM ரேடியோ. உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ இருக்கின்றோம். முந்தையர் தமிழ் வானொலியின் கன்னடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் வளமை போன்று விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

பாப மன்னிப்பு என்ற திரைப்படத்தொருள் வெறும் பாடலோடு ஆரம்பித்து வைக்கின்றார் இன்றைய விடுமுறை விருப்பத்தை. சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம். காலங்களில் அவள் வசந்தம் என்ற காவிய பாடலை முதல் பாடலாக தருகின்றார்.

அடுத்து வரும் பாடலை தருவது இளமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிராஞ்சி. டிராஞ்சி தரும் அந்த பாடல் எனதுயிரே எனதுயிரே என்று பாடுகின்றது பீமா திரைப்படத்தில் இருந்து.

இந்த பாடலை கேட்ட எங்களுக்கு மீண்டும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தரும் பாடலையும் கேட்க வேண்டும் போல இருக்கின்றது. கண்ணன் மனம் என்னவோ என்று கூறும் அற்புதமான காவிய பாடல் வசந்த ராகம் திரைப்படத்திலிருந்து இன்று பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடலை தனுஷன் கனடா மொன்றியாலில் இருந்து தருகின்றார். உன்னை இப்ப பார்க்கணும் என்ற கயல் என்ற திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார்.

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியின் அடுத்த பாடல் அல்பர்டா மாநகரம் கனடாவிலிருந்து சாந்தினி தந்த பாடல் மலர்கள் நனைந்தன பனியாலே. இதமான இந்த இனிய பாடல் இதய கமலம் திரைப்படுத்து பாடலாக கேட்போம்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் சர்வதேச விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள். அன்புடன் நாங்கள் கேட்டு மகளும் இந்த பாடலை அடிக்கடி கேட்க வேண்டும் போல்தான் இருக்கின்றது. அந்த வேளையிலே அடுத்து வரும் பாடலாக ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களுள் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஜோடியாக வந்து ஜோடி பாடலை எப்பொழுதும் கேட்பார்கள். அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் இன்று கருணா என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். மலரே மௌனமா என்று கேட்டு பாடுகின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து பாட வைக்கின்றார் ஒரு பாடலை. நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து ஒரு பட்டாம் பூச்சி என்ற காதலுக்கு மரியாதை திரைப்படத்து பாடலை கே டி சவர்கள்.

0: ஒரு வட்டாம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: காலமாக எங்களோடு இணைந்து தொடர்ந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ரமணி சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார். பாதகத்தீ கண்ணுபட்டு என்ற கழுகு இரண்டு திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார்.

நாங்கள் கேட்டு மகிழும் இந்த பாடல்கள் அடுத்து வரும் பாடலை தருகின்றார் அன்பு உறவாக அருள் மோகன். இங்கிலாந்து நாட்டில் இருந்து சின்ன வெண்ணிலா என்ற காதல் ரோஜாவே என்ற திரைப்படத்து பாடலை ஒலிக்க

தாமிர விருப்பத்தை அலங்கரிக்க தொடங்கும் அடுத்த பாடல் K13 என்ற திரைப்படுத்து பாடல். பாடலோ பிக்கி லிக்கி பிக்கி லிக்கி என்று வரி கொண்டு பாடுகின்றது. சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர். நிவேஷன் நீங்கள் தந்த பாடலாகும்.

தொடர்ந்து ஐரோப்பிய மன்னால் என்னவள் பாடலை நாங்கள் எதிர்பார்ப்பது உண்டு, என்னவள் என்றும் பாடலை தந்திருக்கின்றார். என்னுயிர் தோழி கேளொரு செய்தி என்ற வரியை கொண்ட கர்ணன் என்ற திரைப்படத்து பாடலை இன்று என்னவள் தந்தவளை நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். ஈழமணி திருநாட்டில் இருந்துதான் தந்திருக்கின்றார்.

ஒரு பாடல் வழமை போல வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றது. மிகவும் சிறந்த ஒரு பழைய திரைப்படத்து பாடல், அன்றைய பாடல்கள் ஒன்று இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையாகவோ என்னவோ கர்நாடகிலிருந்து காவை சேனா ஆசான் என்று விடுமுறை விருப்பத்திலே இந்த பாடலை தாருங்கள், நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேலை என்று கேட்டவர்களில் ஒலிக்கின்றது அந்த பாடல். வீர அபிமன்யு என்ற திரைப்படத்திலிருந்து பார்த்தேன் ரசித்தேன் என்ற பக்குவமான வரி கொண்டும்

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். முன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்ப கீதங்கள் தித்திக்கும் தேனான பாடலாக திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் சொல்கின்றன. மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறி மகிழ்ந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் மகள்வோடு, அன்போடு, தமிழோடு.

மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

விடுமுறை விருப்பத்து பாடல்கள் ஒலிபரப்பும் வேளையிலே முதல் பாடலாக ஒலிபரப்ப வைக்கின்றார் வழமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன், நீங்கள் வழமை போல என்றும் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வளசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை மணித்து கேட்கின்றீர்கள் அந்த பாடல். கலை மாமணியே.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை அன்புடன் தர விளைகின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா அவர்களும் வழமை போல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் மற்றும் நற்பவி நரமுகையால் தமிழ் இனியால் இவர்களும் இணைந்து கேட்கும் இனிமையான அந்த பாடல் கடல் அலைகள் கால்களை என்று ஆரம்பிக்கும் முதல் வரி பொம்பள மனசு என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற அற்புதமான தத்துவம் உள்ள ஒரு பாடல். பாத காணிக்கை என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று தன்னுடைய சுமையை தாங்கும் அன்பு உறவுகளோடு இணைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இணைந்து கேட்டிருக்கும் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் நீண்டகால உறவு நாகப்பட்டினத்திலிருந்து. அவருக்கு சுமைகள் பாரங்கள், மனச்சுமைகள் பாரங்கள் குறைய வேண்டும், மனிதனாக வேண்டும் என்று எங்களோடு மீண்டும் இணைந்து கலகலப்பாக அவர் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அந்த பாடலை அவரும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசிகா, ரிபாகா, இம்ரான் ஷாகித் இவர்களை அணைத்து உலக தமிழர்களோடு கேட்க விரும்புகிறார்கள். அந்த பாடலை பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து அவருக்கு பாட வைத்து விடுவோம்.

கடைசி வரையாரோ, கடைசி வரையாரோ.

உறவுகளோடு உறவுகளாக குங்குமச்சுவல் பாடல் ஒன்று பூட்ஸ் வண்டியிலே என்று பாட வைக்கின்றார். இன்றைய தின வாழ்த்துக்களை தரும் அன்பு நேயர் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வழமை போல கண்ணன், சங்கரே, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் அவர்களோடு பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல் கூட்ஸ் வண்டியிலேயே.

ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் தித்திக்கும் தேனான பாடல்கள் விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன.

மனிதர் தமிழ் வானொலியை நாடி நாங்கள் ஒன்றாக கூடி மகிழ்ந்திட வேண்டும் என்று தங்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை தேடி கொண்டு வந்து பாடி பெற வேண்டும் என்று கேட்கும் வேளையிலே மனிதர் தமிழ் வானொலி அவர்களை ஒன்றாக கூட்டி பாட வைக்கின்றது எல்லோருடைய காதோரமும் கூடி மகிழ்ந்திடும் வண்ணம். அந்த வகையிலே அடுத்து வரும் பாடல் இட்லி கடை என்ற திரைப்படத்து பாடலாக அமைந்திருக்கின்றது. ஏன் சாமி தந்தானே என்ற முதல் வரியை கொண்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில் இருந்த சேப்பு விஜயராகவன் அவர்கள் எங்கள் எல்லோரையும் இணைத்து கேட்க வேண்டும் என்று ஆவலோடு கேட்டபொழுது ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஒரு சோக கீதமாக பாட வருகின்றது என்று எழுதியிருக்கின்றார் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து. அந்த பாடல் பாட இருக்கின்றது தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று. இதோ அந்த பாடல் கிருஷ்ணா உங்களுக்காக.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வம்

அடிப்படையிலே நீங்கள் உங்கள் மனைவியின் பெயரிலும் ஒரு பாடலை கேட்டு மகளை இருக்கின்றீர்கள், எங்க முதலாளி என்ற திரைப்படுத்த பாடலை. அந்த பாடல் குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள் என்று திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களின் பெயரிலும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் கேட்க விரும்பும் பாடலாக எழுதியிருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து.

அடுத்து வரும் பாடல் மிகவும் சிறந்த ஒரு பாடல், கடவுள் உள்ளமே ஓ கருணை இல்லமே என்று பாடுகின்றது அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை இன்று எங்களோடு கூடி மகிழ்ந்திட வேண்டும் என்று கேட்டது தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்களும் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தாவிக் இவர்களும்.

இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகளும் வேளையில் இன்னொரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார் அன்புடனே தமிழ்நாடு பண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள். பக்தி பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே என்று கூறும் வரிகொண்ட பாடலை சிதம்பரத்திலிருந்து அவர் கேட்கும் பொழுது அந்த பாடலை பிரபல பின்னணி பாடகர் டி எல் மகாராஜன் அவர்கள் பாடியிருக்கின்றார் என்று தெரிய வருகின்றது. கேட்போம் அந்த பாடலை பக்தியோடு.

அறிஞர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையக தொடர்ந்து ஒலிபரப்பாகும். 24 மணி நேர பணியிலே விடுமுறை விருப்பத்திற்கான பணி ஒலிக்கின்றது. பாடல்கள் கேட்போமே.

தொடர்ந்து ஒலுக்கி இருக்கும் அற்புதமான பாடல் ஒன்று படகோட்டி திரைப்படத்து பாடல். நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை என்று ஆரம்பிக்கும் பல்லவியோடு மிகுதியையும் தர வேண்டும் என்று வாழ்க வளமுடன் என்று வணக்கம் கூறி எழுதி அனுப்பியிருக்கிறார் அன்புடன் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர்கள். சோமாஸ்கந்தன் அவர்களே, நீங்கள் கேட்ட இந்த பாடலை உங்களோடு வளமைப்போடு என்றும் ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் செவிமடுக்கின்றார்களும் நாங்களும் இணைகின்றோம்.

0: ஆண்டுகள் தமிழ் வானொலியை அலங்கரித்து வரும் பாடல்கள் அடுத்து ஒரு பாடல்கள் இன்று எல்லோருடைய உள்ளத்திலும் கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த நாடு எங்கே போகின்றது, மக்கள் வாழ்க்கையின் பயணம் எப்படி போகின்றது என்றது என்னும் வேளை தெளிவான கருத்தோடு வரும் பாடலாக அன்று வந்த தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து சத்தியம் பொய்யாக்கும் தர்மம் பொய்யாக்கும் என்ற கருத்தோடு வரும் ஒரு பாடல். வேலூர் மாவட்டம் பாலப்பாங்கம் அன்பு மஞ்சுளா நீங்கள் தந்திருக்கிறீர்கள் மகளே, ஒலிக்கின்றது அந்த பாடல் விழிப்பான உணர்வோடு.
1: பாஞ்சலை சபதத்தால் பாரத போர் ஏற்பட்டது. பாரத போரின் விளைவினால் பாருக்கெல்லாம் பகவத்கீதை கிடைத்தது. கிருஷ்ணாவதாரத்தோடு 9 அவதாரங்கள் பூர்த்தியாகிவிட்டன. 10th அவதாரம் எதுவோ?
2: கல்கி அவதாரம்.
1: அந்த அவதாரம் எப்போது எடுக்கப் போகிறீர்கள்?
2: கலி முற்றும் போது.
1: கலி முற்றிவிட்டது என்று எப்படி தெரிந்து கொள்வது?
3: சத்தியம் பொய்யாகும் தர்மம் தலைசாயும்

வல்லர்

உறவுகளாக உறவோடு உறவுகளாக ஆத்திலே தண்ணி வர என்ற ஒரு பாடல் வண்ணக்கிளி திரைப்படத்து பாடலாக நாங்கள் கேட்க இருக்கின்றோம். திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல்.

பாத்தியமா போவதுங்கே. பாத்தி கட்டி நாத்து நட்டு பலன் எடுக்கும் நாளையிலே, பூத்ததெல்லாம் வேறொருவன் பாத்தியமா போவதும் ஏன் கண்ணம்மா கண்ணம்மா. கலப்பை புடிச்ச

பஞ்சடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று நெஞ்சொடிய ஆடை நெய்வோன் கண்ணம்மா, இங்கு கந்தலுடை கட்டுவது என் சொன்னம்மா. பஞ்சடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று நெஞ்சொடிய ஆடை நெய்வோன் கண்ணம்மா, இங்கு கந்தலுடை கட்டுவது என் சொன்னம்மா. காத்திருக்கும் அத்தை மாவன் கண் கலங்கி நிற்கையிலே, நேற்று வந்த ஒருவனுக்கு மாத்து மாலை போடுவதே. காத்திருக்கும் அத்தை மாவன் கண் கலங்கி நிற்கையிலே, நேற்று வந்த ஒருவனுக்கு மாத்து மாலை போ

காத்திருந்த கொக்கு அதை கம்பி கொண்டு போவதும் ஏன் கண்ணம்மா கண்ணம்மா அதை பார்த்து அவன் ஏங்குவதேன் சொல்லம்மா.

நான் பாடும் பாடல் பாடவா உன் பாடலை என்று கேட்டு எழுதியிருப்பவர் அன்பு மகள் ரேவதி, கே கே நகர், சென்னையிலிருந்து அன்பு பேரன் ரித்விக் அவர்களை நினைத்து. நான் பாடும் பாடல் என்ற திரைப்படத்திலிருந்து பாடவா உன் பாடலை என்ற வகையிலே பாட வைப்போம் அந்த பாடலை.

பாடல்களுள் நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் அவர்கள் அழகூரில் பூத்தபிளே என்ற பாடலை திருமலை திரைப்படத்திலிருந்து பாட வைத்து எங்களையும் கேட்க வைக்கின்றார்.

பாடல்கள்லாம் போதும் எனது பாடலோடு நிகழ்வுக்கு கொண்டு வரலாம் தானே என்று நினைத்தது யாரோ என்ற வரி கொண்ட பாடலை பாட்டுக்கொரு தலைவன் திரைப்படத்திலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் அனுப்பி வைத்து கேட்டு எங்களையும் மகள வைக்கின்றீர்கள் இனிமையான இந்த பாடல்களை. அற்புதமாக

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்களோடு அன்புடன் இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கின்றது பொங்கும் புதுவெள்ளம்.

கடந்த 41 வாரமாக பாய்ந்து வந்த பொங்கும் புதுவெள்ளம் இன்றும் பெருக்கெடுத்து வந்து 42 பொங்கும் புதுவெள்ளத்தை படைக்க இருக்கின்றது. அண்மை காலத்தில் 2026 ஆண்டு வெள்ளித்திரைக்கு வந்த திரைப்படங்கள் பல, அவற்றில் சில பாடல்களை இப்பொழுது காற்றலை பொங்கும் புதுவெள்ளமாக தர இருக்கும் வேளையிலே முதலில் ஒரு பாடலை ஓம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றது. மன்னாறு என்று வரி எடுத்து அந்த பாடல் தொடங்குகின்றது.

ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் மீண்டும் ஒரு புதிய திரைப்படம். பல பாடல்களை நாங்கள் அதிலிருந்து கேட்டிருந்தோம். இன்றும் ஒரு பாடலை கேட்போம். ராஜா முன்னாலே என்ற வரியை தாங்கி வரும் ஒரு பாடல், விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போமே.

நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வளமை போல வாரத்தில் ஒரு நாள் மலரும் பொங்கும் புதுவெள்ளம். பாய்ந்து வரும் வெள்ளத்திலிருந்து பொங்கி எழுந்து வந்து இசையாக எங்கள் உள்ளத்தை நிரப்பிச் செல்ல வரும் பொங்கும் புதுவெள்ளத்தில் வரும் அடுத்த பாடல் வேலும் மயிலும் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் விடும் போதும் வேலும் மயிலும் என்றேன் என்று கூறும் வரியை முதல் வரியாக கொண்டு பாட இருக்கின்றது இன்றைய புதிய திரைப்படத்து பாடல்களுள். இதுவும் ஒரு பாடலாக

0: நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பொங்கும் புதுவெள்ளத்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளே, புதிய திரைப்படங்கள், புதிய கலைஞர்கள், புதிய இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், கதாசிரியர்கள், இயக்குநர்கள் எல்லாம் புதுசு புதுசாக புதுமை புதுமையாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். தென்னகத்து தமிழ் திரைப்பட பெரிய ஊடகமாக வாழ்ந்து வளர்ந்து வாழ்வின் பாதையிலே வரும் சீர்கேடுகளை களைந்து நல்லதோர் சமுதாயத்தை உருவாக்கும் பண்புகளை பிரதிபலித்து பழமை மாறாமல் எங்களுடைய தமிழ் பண்பாட்டு கலாச்சார விழுமியங்களின் படி இசை கருவிகளையும் இலக்கிய இலக்கண இசை முத்தமிழும் அது குலையாமல் எதிர்கால சந்ததியினருக்கு புகுத்திவிடும் பாணியிலே அன்று வந்த திரைப்படங்களா இன்று வந்த திரைப்படங்களா என்று ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டு இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு யார் துணை? ரசிகர்கள் துணையா, அரசியல் துணையா, கலைஞர்கள் துணையா, இயக்குனர் துணையா, யார் என்று கண்டுபிடிக்க வேண்டியது எங்களின் கடமை. இந்த வேளையிலே அடுத்த ஒரு பாடலை கேட்போம். ஆடினே இருப்பேன் என்ற ஒரு பாடல், ஹாப்பி ராஜ் என்ற திரைப்படத்து பாடல். வருகின்ற வரிகள் எல்லாம் பேச்சு வழக்கிலே ஏதேதோ வரிகள் ஏதேதோ சொற்களை புகுத்தி பாடல்களை தருகின்றார்கள். கேட்போம் அந்த பாடல் எப்படி இருக்கின்றது. ஆடினே இருப்பேன் என்ற பாடலை
1: அடி நேர்ப்பேன் அடி நேர்ப்பேன்

0: தொடர்ந்து ஒலிக்க நாங்கள் கேட்டு மகிழ்வோம். இனிமையான பாடல்களாக ஒலிக்க தந்திருக்கின்றார்கள் புதிய வெளியீடான திரைப்படங்கள். அதிலே நவீன சரஸ்வதி சபதம் என்று ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்திலிருந்தும் காத்திருந்தாய் அன்பே என்று அழகாக பாடுகின்றது போல் கேட்டுத்தான் பார்ப்போமே அந்த பாடலை.
1: இன்னைக்கு மே 6, நீங்க சொன்ன அந்த 2 வருஷம் என்னிடம் முடியுது. நான் அதே லவோட தான் வந்திருக்கேன். இப்ப என்ன சொல்றீங்க? எங்க உங்களுக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணி வந்திருக்காங்க. எஸ் ஆர் நோ ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. எங்க ஏதாவது சொல்லுங்க.